ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாக்கியலட்சுமி என்ற படத்திலிருந்து ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: அந்த பாட்டு அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
1: வேண்டாம் சித்தப்பா.

குருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உறவாடும் நெஞ்சம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட புதுமைகள் பாட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: ஒரு நாள்

பிறந்ததம்மா முந்தானாள் பார்க்கையிலே, நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே,

மண்டு மொழி செண்டு மொழி நண்டு நடை போட்டான் பாரம்மா. கத்திவிழி முத்து மொழி சித்திரத்தின் உத்தரவை கேட்டான் பாரம்மா. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்ய வச்சான் மேடையிலே, மறுநாள் பார்க்கையின்

தாலி மத்தியில கத்து வச்ச வித்தைகளை படிச்சாம்பாரம்மா, பொம்பளைய சொத்த வச்சு பக்கம் வந்து நிக்க வச்சு சிரிச்சாம்பாரம்மா, ஒரு நாய் கூத்துக்கு நீ செய்யும்

கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சா, இந்த கூட்டத்தில் நோட்டத்தை உன்மேல வச்சா, புன்னகையும் பொன்னகையும் என்ன வரும் அன்னமதை புத்துறான்னு நினைச்சாரே, சொல்லியதை சொன்னபடி எண்ணியதை எண்ணப்படி.

வந்தான், வெளிதேசத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான். கம்பு கண்டை பம்பு கண்டை கத்தி கண்டை குத்து கண்டை போட்டான் தனியாடு. பத்து பேரு மத்தியிலே ஒத்தனாக சுத்தி வந்து ஜெயிச்சான் முடிவாக. ஒரு நாள் கூத்துக்கு மீது

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளி விழா என்ற படத்திலிருந்து ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி வாழ்ந்திருப்போம் அதை நம்பி நம்பி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பு முனை என்ற படத்திலிருந்து ஒரு நாள் நினைவிதி பல நாள் கனவிதி நினைக்க நினைக்க மனம் இனிக்கிறதே என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நாள் நிலாவில் பார்த்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக வருவது இந்து பாடல்கள். காலை மாலை அர்த்தஜாம பூஜையின் போது வெள்ளெருக்கு, வெள்ளை அரளி, பிச்சிப்பூ, நந்தியாவட்டை, மல்லிகை, முல்லை மலர்களால் பூஜை செய்தால் மோட்சம் பெறலாம். உச்சிக்கால அதாவது மதிய பூஜையில் செந்தாமரை, செவ்வரளி மலர்களால் பூஜை செய்தால் செல்வம் பெருகும். பிறவேளை பூஜைகளில் கொன்றை, செண்பக மலர்களால் பூஜிக்க செல்வமும் மோட்சமும் அடையலாம். வில்வம், துளசி, அருகம்புல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அங்க பிரதர்சனத்தின் தத்துவம். 33 கோடி தேவர்கள், யோகிகள், மகான்கள் மற்றும் சித்தர்கள் கோவிலுக்கு மறைமுகமாக வந்து சுவாமியை வணங்கி செல்வர் என்பது ஐதீகம். அவர்களின் திருப்பாதம் பட்ட இடத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலான உடல் படும்படியாக உருண்டு வந்தால் நமது பாவங்களுக்கு விமோசனம் கிடைக்குமாம். எனவேதான் நேர்த்திக்கடனாக அங்க பிரதர்சனம் செய்யும் வழக்கம் உள்ளது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சந்திரன் வளர்ந்து தேய காரணம் என்ன தெரியுமா? சுபகிரகமாக திகழும் சந்திரன் தஞ்சை மாவட்டம் திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் மேற்கு நோக்கி வீற்றுள்ளார். தட்சனின் 27 மகள்களும் சந்திரனின் அழகால் கவரப்பட்டு அவரை திருமணம் செய்தனர். இவர்களில் கார்த்திகே, ரோகிணி என்ற மனைவிகள் மீது மட்டும்தான் சந்திரன் அதிக அன்பு செலுத்தினான். இதனால் வருத்தமடைந்த மற்ற பெண்கள் தட்சனிடம் முறையிட்டனர். பலமுறை புத்திமதி சொல்லியும் சந்திரன் கேட்கவில்லை. கோபமடைந்த தட்சிணன் சந்திரனின் அழகு அழியும்படி சபித்து விட்டான். தன் சாபம் தீர பூலோகம் வந்த சந்திரன் திங்களூரில் இருந்த சிவனை வணங்கினான். அழகு நிலையற்றது என்பதை உலகுக்கு உணர்த்தும் வகையில் 15 நாள் வளரவும் 15 நாள் தேயவும் தண்டனை கொடுத்தார் சிவன். கிரகங்களை கணக்கில் கொண்டே வார நாட்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உள்ளது. சூரியனே நவகிரகங்களில் முதன்மையானவர். இவருக்கு ஞாயிறு என்ற பெயரும் உண்டு. இதற்கு எல்லா கிரகங்களையும் இருக பிடித்தல் என்பது பொருள். சூரியனின் ஈர்ப்பு விசையால்தான் கிரகங்கள் அந்திரத்தில் தொங்கினாலும் ஆபத்தின்றி உள்ளது. எனவே இவருக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளது.

இனி கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். பணக்காரர் ஒருவர் தாராளமாக தானம் செய்து வந்தார். உறவினர்கள், ஏழை நண்பர்கள், ஆலய நிர்வாகிகள் அனாதை விடுதிகளுக்கு நன்கொடை கேட்டு வந்தனர். எல்லோருக்கும் சளைக்காமல் இவர்களும் தந்தனர். கொஞ்ச காலம் சென்றது. இங்கு போனால் உதவி கிடைக்கும் என்று நினைத்து ஏராளமானோர் நேரம் காலம் தெரியாமல் குவிய ஆரம்பித்து விட்டனர். இது அந்த குடும்பத்தினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. வந்தவர்கள் மீது கோபப்பட்டனர், திருப்பி அனுப்ப ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் அந்த தலைவி, வீட்டு தலைவி, ஜெபம் செய்து கொண்டு இருந்தார். மெதுவான குரலில் தேவன் பேசுவது போல கேட்டது. மகளே, பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் வருவது இல்லை, காய்த்த மரங்களைத்தானே அவை நாடும். உன்னை கனி தரும் மரமாய் வைத்திருக்கிறேன். நீ மிகுதியான கனி கொடுப்பாயானால் இன்னமும் உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றது அக்குரல். இது அந்த பெண்மணியை சிந்திக்க வைத்தது. கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பத்தினர் மீண்டும் தானம் செய்ய தொடங்கினர். நீங்கள் எப்பொழுதும் கனி தரும் செடியாய் இருங்கள். தானம் கேட்டு வருபவர்களிடம் எரிச்சல் கொள்ளாதீர்கள்.

ஆரவாரமற்ற தர்மம். ஓரிடத்தில் அன்னதானம் கொடுக்கப்பட்டால் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இன்ன காரணத்துக்காக தரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும் போதுமானது. யார் கொடுக்கிறார்கள் என்பது தேவையற்றது. பைபிளில் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உனது வலது கை செய்கிறதை உனது இடது கை அறியாதிருக்க கடவது என்று ஒரு வசனம் இருக்கிறது. இதை கடைபிடிப்பவரின் தர்மமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். சூரியன் ஒளி தருகிறது, மரங்கள் ருசியான கனிகளை தருகின்றன, பூக்களோ மனம் பரப்புகின்றன, உப்பு உணவோடு கலந்து ருசியை தருகிறது, மெழுகுவர்த்தி ஒளி தருகிறது. இவையெல்லாம் தங்களையே தியாகம் செய்து மக்களுக்கு உதவுகின்றன. இவையெல்லாம் தங்கள் சேவையை வெளிக்காட்டுவது இல்லை. இவற்றையெல்லாம் கடவுள் படைத்ததற்கு காரணமே ஆரவாரமின்றி தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான். ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். ரமலான் சிந்தனைகள். பாவங்களின் தாய். மதுபானம் அருந்துவது பாவங்கள் அனைத்திற்கும் தாயாகும். மது அருந்துபவன் தொழுகையை விட்டுவிடுவான். ஒரு முறை மது அருந்திய ஒருவரை நபிகள் நாயகத்தின் முன் கொண்டு வந்தார்கள். நாயகம் அவர்களிடம், இவரை அடியுங்கள் என்றார். மது அருந்துவோருக்கு இவ்வுலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் கடும் தண்டனை கிடைக்கும் என்கிறார் நாயகம். மது அருந்திய நிலையில் ஒருவன் உயிர் பிரியுமானால் இறைவனு அவனுக்கு கவுத்தா என்னும் நதியில் இருந்து நீரை புகட்டுவான். கவுத்தா என்றால் விலைமாதின் மர்மஸ்தானத்திலிருந்து வெளிவரும் நீர். மது அருந்துபவன் இறந்தால் அவனுக்கு மறுமையில் நரகவாசியின் கீழ் சீழ் வியர்வை ஆகியவற்றை அல்லாஹ் அருந்தச் செய்வான் என்றும் குரான் எச்சரிக்கிறது. மதுவை கண்ணால் கூட பார்ப்பதில்லை என்று நோன்பு காலத்தில் உறுதியெடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ரமலான் சிந்தனைகள். பெற்றோருக்கு சேவை செய்யுங்கள். இந்த உலகில் எத்தனை சோதனைகளை அனுபவிக்கிறேன், யா அல்லாஹ், இதில் இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா என்று கதறிக்கொண்டிருப்பவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அலசினால் அவர்கள் பெற்றோர்களை கவனிக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். மரணத்துக்கு முன் தண்டனை அனுபவிப்பவர்களை பற்றி நபிகள் நாயகம் கூறும் பொழுது, தாய் தந்தையருக்கு துன்பம் செய்வதை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு அளிக்கிறான். பெற்றோர்களுக்கு துன்பம் செய்தவனுக்கு மரணத்திற்கு முன் தண்டனை வழங்கி விடுகிறான் என்கிறார். குர்ஆனில் தாய் தந்தையரிடமும் கருணையோடும் கனிவோடும் பழகுங்கள், அவர்கள்தான் உங்களை அரியா பருவத்தில் வளர்த்து போஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே பெற்றவர்களுக்கு சேவை செய்வதை நமது கட்டாய கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எம்டிஆர் நேரம் பகுதியில் உங்களோடு காற்றலையில் இணைவதும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, உனது குறைகளை கடவுளிடம் சொல், அவர் கருணையுடன் அத்தனையையும் கேட்டு வேண்டியதை செய்து தருவார். நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றிலும் நல்லதை மட்டுமே காண்பார்கள். இந்த உலகமே அவர்களை மதித்து போற்றும். போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வமும் பொறுமையும் சமமான உயர்ந்த பண்பும் எங்கும் இல்லை. பணக்காரர்கள் தன் செல்வத்தாலும் ஏழைகள் தன் உடல் உழைப்பாலும் கடவுளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க சந்தர்ப்பம் வாய்த்தால் நீ பிறந்ததன் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக பொருள். பிறரது அன்பை பெற விரும்பினால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. வாங்கும் நிலையை விடுத்து கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்திக்கொள். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு மனதில் புத்துணர்ச்சி எப்பொழுதும் நிறைந்திருக்கும். சாதாரண மனிதன் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது அழுகிறான். ஆனால் மகான்களோ மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதி சிரிக்கின்றார்கள். கடவுளின் இயல்பு குழந்தையின் மனதை ஒத்து இருக்கிறது. கிஞ்சி கேட்டாலும் அருள் சிலருக்கு கிடைப்பது இல்லை. கேட்காதவர்களுக்கும் கடவுள் அருளை வாரி வழங்கவும் செய்கிறார். அற்பம் என்று எதையும் அவமதிக்காதே. உலகத்தை நீ மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். சாதாரண துடைப்பம் கூட மரியாதைக்குரிய பொருள்தான். உயிர் பிரியும் போது கற்கண்டு சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் கூட மீண்டும் மண்ணில் ஒருமுறை பிறக்க நேரிடும். சோம்பலாக பொழுதை கழித்தால் பலவிதமான எண்ணங்கள் மனதில் புகுந்துவிடும். ஒரு வினாடி கூட வேலை செய்யாமல் இருக்காதே. மகனே, உன் மனக்குறையை அவனிடம் கூறு. கருணைக்குத்தான் கடவுள் என்று மற்றொரு பேரு என்று வாழ்த்துகிறார் சாரதா தேவி.

இது தகவல் அறியும் நேரம். வாழ்வோர் வாழ்நாள். உலகளவில் சராசரியாக அதிக காலம் வாழ்வோர் பட்டியலில் சுவிட்சர்லாந்து நாட்டு மக்கள் முன்னணி இடத்தை பிடித்துள்ளனர். கடந்த 2015 உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மக்கள் சராசரியாக அதிக ஆயுளுடன் உயிர் வாழும் நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் முதலிடத்திலும் சுவிட்சர்லாந்து இரண்டாம் இடத்திலும் இருந்தன. கடந்த 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்து நீடித்த ஆயுளுடன் உயிர் வாழும் சுவிஸ் மக்களின் எண்ணிக்கை இரு மடங்காக அதிகரித்து உள்ளது. அதாவது கடந்த நூற்றாண்டில் சுவிஸ் பெண்களின் சராசரி ஆயுள் 49 தற்போது 85 அதிகரித்துள்ளது. இதேபோல ஆண்களின் சராசரி ஆயுள் 46 81 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சுவிஸ் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 83 என இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ள சர்வதேச சராசரி ஆயுட்காலமான 71 என்ற வரையறையும் மீறி சுவிஸ் மக்கள் நீண்ட ஆயுளுடன் வசித்து வருகின்றனர். இதற்கு முக்கியமாக 3 காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. முதலாவதாக, சுவிட்சர்லாந்து குடிமக்களின் பெரும்பான்மையானவர்கள் வசதியானவர்கள். அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி விடுவதால் அவர்கள் என்றுமே உற்சாகமாக உள்ளனர். இரண்டாவதாக, உடல் ஆரோக்கியத்திலும் உணவு கட்டுப்பாட்டிலும் மிகுந்த அக்கறை செலுத்துவார்கள். கிடைத்த அனைத்தையும் உண்ணாமல் அளவாக தேர்வு செய்து நேரத்திற்கு உண்கின்றனர். மூன்றாவதாக, அவர்கள் சாப்பிடும் அன்றாட உணவுப் பொருட்களில் பால் மற்றும் பால் பொருட்களை அதிகம் கலந்திருப்பதும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு காரணம் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது.

இனி தொடர்வது நலம் காணலாம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு தானியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்கவும். சைவ உணவிற்கு பழகிக் கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளைக்கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டிஇ மற்றும் கே, பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பூசணி பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த சிறந்த காய்கறி. இதை உணவில் சேர்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி சேராமல் தடுப்பதுடன் இதய தாக்குதல், நீரிழிவு, மன உளைச்சலை தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும்போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்ப்போம். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை நாம் உண்போம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம் காணலாம். கால சக்கரம் வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போம் என்றால் போகா. வாழ்க்கை என்பதே எப்படி பார்த்தாலும் ஒரு தேடல் அல்லது ஓடல். உணவுக்கு வேலைக்கும் வியாபாரத்திற்கும் எப்பொழுதும் தேடல் ஓடல். இரண்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு. எதிர்பார்த்தவை கிடைக்க பெற்றால் மிக்க மகிழ்ச்சி, அவை கிடைக்காவிட்டால் வருத்தம். ஓரளவு கிடைத்தாலும் திருப்தி இருப்பது இல்லை. எதிர்பார்ப்புகளே எல்லா ஏமாற்றங்களுக்கும் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. எவ்வளவுதான் ஏமாந்தாலும் கூட நம் எதிர்பார்ப்புகள் என்றுமே குறைவதும் இல்லை. இந்த நிலை மனிதர்களுக்கு ஔவையார் அளிக்கும் ஆறுதலே இது. வருந்தி அழைத்தாலும் வாராதன வாரா பொருந்துவன போம் என்றால் போகா. இதையே கவிஞர் கண்ணதாசனும் வாராதன சில வந்தன சில ஓராதன சில ஓர்ந்தன சில என்கிறார் ஒரு கவிதையில். நமக்கு கிட்டாதவை சில என்றால் அவற்றை நாம் எப்படியும் அடைந்து விட போவது இல்லை, வருவன மட்டுமே வரும். அதுபோல நம்மிடம் உள்ளவற்றில் நம்மளுக்கு சேர்ந்திருக்க வேண்டியவை நம்மை விட்டு போகா. அதாவது இறைவன் நமக்கு ஒன்றை தர விரும்புகிறான் என்றால் அதை எந்த மனித சக்தியும் தடுத்துவிட முடியாது. எனினும் இறைவன் நமக்கென்று விதித்திராத எவற்றையும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற்றுவிட முடியாது. இந்த தத்துவத்தை நன்கு உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம், துக்கப்படவும் வேண்டாம். ஆனால் இந்த தத்துவம் நம்மை சோம்பேறிகள் ஆக்கிவிடக்கூடாது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளின் உட்பொருளை உணர்ந்து கொண்டு முடிந்த மட்டும் விதியுடன் போட்டியிட வேண்டும். என்னதான் முயன்றாலும் கிடைக்காதனவற்றை ஒதுக்க வேண்டும். நம்மிடம் இருப்பவை நம்ம விட்டு போகா என்ற அலட்சியமும் நமக்கு இருக்கக்கூடாது. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனை. பொதுவாக கோள் சொல்வது தவறு, வதந்திகளை பரப்புவது குற்றம், புறன் சொல்வது கேவலம். ஒருவரது தவறுகளை அவர் எதிரே சொல்லுவது நல்லது, ஆனால் பலர் அப்படி செய்வது இல்லை. இது ஒரு புறம் இருக்க பொய்சாட்சி சொல்வது பாவம். அதற்கு இந்த பிறவியிலேயே தண்டனையும் உண்டு. அதை எவ்வளவு அருவறுப்பு தரும் அளவுக்கு சொல்ல முடியுமோ அப்படி இங்கே சொல்கிறார் ஔவையார். ஒரு வீடு என்றால் பூச்செடி துளசி செடி இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். லட்சுமிகரமாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவோம். பசுமாடுகள் இருந்தால் இன்னும் நல்லது என்று பெரியவர்கள் சொன்னார். இதையெல்லாம் நல்லவர்கள் வீடு என்பது அடையாளம் காட்டுவதற்காக. ஆனால் புறம் சொல்பவர்கள் பொல்லாதவர்கள், பொய் சாட்சி சொல்பவர்கள் வீடு எப்படி இருக்கும் என்பதை இங்கே ஔவையார் இப்படி விளக்குகிறார். அந்த வீட்டில் பேய்கள் வந்து குடியேறும், வெள்ளருக்கு செடி வளரும். பொதுவாக எருக்கம் செடி வீட்டினுள் வளர்வது நல்லது அல்ல. வீட்டிற்கு வெளியே எதிரே கூட அவை வளரவிடக்கூடாது என்பது ஐதீகம். வீடுகளில் வளரக்கூடாத ஒரு செடி பாதாள மூலி. அது பொய்சாட்சி சொன்னவர் வீட்டில் வளரும். மூதேவி தேடிப்போய் குடியிருப்பால் பாம்புகள் குடிப்புகும். இப்படிப்பட்ட வீடு ஒரு வீடா? ஆனால் இத்தனையும் சேர்ந்து பொய்சாட்சி சொன்னவர் வீட்டை நிர்மூலமாக்கும் என்பது ஔவை பாட்டியின் வாக்கு. வேண்டாதவர் மீது வழக்கு தொடரப்பட்டாலும் பொய்சாட்சி சொல்வதனால் ஏதேனும் லாபம் கிடைக்கும் என்றாலும் பொய்சாட்சி சொல்லக்கூடாது. நீதிமன்றங்களில் நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் பொய்சாட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஔவையாரே மனித உரிமை கமிஷனின் மூத்த உறுப்பினர் என்றே நாம் சொல்லலாம். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். கர்ப்பிணி பெண்களின் கண்கண்ட தெய்வம். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூரில் முல்லைவனநாதர் கோவில் உள்ளது. இங்குள்ள கர்ப்பர் அச்சாம்பிகை பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். திருமணம் குழந்தை பேற்றுக்காக இங்கு வழிபடுவது வழக்கம். தல வரலாறு. முல்லைவனமாக இருந்த தலத்தில் நித்ருவர், வேதிகை என்ற தம்பதியர் வாழ்ந்தனர். குழந்தை இல்லாத இவர்கள் இங்கிருந்த முல்லைவனத்துநாதரையும் அம்மனையும் வழிபட்டு வந்தனர். இதனை அடுத்து வேதிகை கருவுற்றாள். ஒரு நாள் நித்ருவர் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வேதிகை கர்ப்ப அவஸ்தையால் சிரமப்பட்டாள். அப்பொழுது ஊர்த்வபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்தார். மயக்க நிலையில் இருந்த வேதிகையால் அவருக்கு உணவிட முடியவில்லை. இதை அறியாமல் முனிவர் அவள் மீது கோபம் கொண்டு சபித்தார். சாபத்தால் வேதிகையின் கரு கலைந்தது. வேதிகை மனமுருகி வழிபட அம்மன் தேரில் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் காப்பாற்றி கொடுத்தாள். குழந்தை பேறு பெற்ற வேதிகை அம்மனிடம், இத்தலத்தில் கர்ப்பரட்சாம்பிகையாக எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களை காக்கும்படி வேண்டினாள். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் கோவில் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இங்கு கர்ப்பரட்சாம்பிகை கர்ப்பிணி பெண்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். இடது கையை இடுப்பில் வைத்த நிலையில் காட்சி தரும் இவள் சதுர்புஜ அம்பிகையாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். கன்னி பெண்கள் அம்மன் சன்னதியில் நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனைகள் செய்தால் விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர விரைவில் குழந்தை பேறு வாய்க்கப் பெறுவர். கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரித்த விளக்கெண்ணெய் கொடுக்கப்படுகிறது. இது பிரசவ வலியின் போது வயிற்றில் தடவினால் பேறுகால ஆபத்து நீங்கும். பிரார்த்தனை நிறைவேறிய பின் பெண்கள் குழந்தைக்கு தொட்டில் கட்டி எடைக்கு எடை பழங்கள், அரிசி, வெல்லம், கற்கண்டு ஆகியவற்றை துலாபாரமாக செலுத்துகிறார்கள். கருவறையில் மூலவர் முல்லைவனநாதர் சுயம்பு மூர்த்தியாக வெற்றிருக்கிறார். இவர் புற்றுமண்ணால் ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அபிஷேகம் நடப்பது இல்லை. சுவாமியின் திருமேனியில் புனுகுச் சட்டம் மட்டும் சாத்தப்படுகிறது. முல்லை காடான இங்கு சிவலிங்கத்தை சுற்றி முல்லை கொடிகள் சுற்றி கிடந்தன. முல்லை கொடி படர்ந்த வடுவை சிவலிங்கத்தில் இப்பொழுதும் தரிசிக்கலாம். தோல் வியாதி உள்ளவர்கள் முல்லைவனநாத சுவாமிக்கு வாசனை திரவியமான புனுகுச் சட்டம் சாத்துவதாக வேண்டிக் கொண்டால் விரைவில் நோய் நீங்கும் என்பதும் ஐதீகம். பக்தர்கள் வளர்பிறை பிரதோஷத்தன்று மாலையில் இதனை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தன்று சுவாமிக்கு குவளை சாத்தி 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இணைந்திருங்கள்.

உள்ளங்கள் மகிழட்டும், உதடுகள் சிரிக்கட்டும். அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித். எல்லாரும் நலம்தானே. அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் MTR FM இல் நீங்கள் கேட்டு ரசிக்கப் போவது பொதிகை தென்றல்.

இன்றைய புதுகை தென்றல் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது என்று கேட்க ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த ஆர்வத்தோடு இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது இதயங்களை ஈர்க்கும் MTR FM நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

பொதுகை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்பது MTR FM. இந்த அதிகாலையில் உங்களுக்கு உற்சாகமான பல விடயங்களை எடுத்து வருகிறது நம்முடைய பொதுகை தென்றல். முன்னோர்கள் சொன்ன பல விஷயங்களை தான் இன்று உளவியலும் விளக்கமாக சொல்கிறது. கடந்த வாரங்களில் பல நல்ல விடயங்களை பேசினோம். இன்றும் கூட நாம் நமது வாழ்வில், நமது செயல்களில், நமது இல்லங்களில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல விடயங்கள் என்னென்ன என்பதைத்தான் பேசப்போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு. அதுபோலவே இன்றும் கூட இந்த நாள் இனிய நாள், அற்புதமான நாள், இறைவன் நமக்கு தந்த உன்னதமான நாள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும், நடப்பது நலமாகும். பேசுவோம் இன்னும் தொடர்ந்து. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொதுகை தென்றல் சுமந்து வருகிறது.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வீசும் காற்றாய் உங்கள் இல்லம் நாடி வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புதுகி தென்றல். வழக்கம் போல இனிமையான பாடல்கள் சுகமான ராகங்களோடு புதுகி தென்றல் இனிமையான பல விடயங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய புதுகி தென்றலை MTR வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும், MTR FM வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சரி, அடுத்து வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அந்த தன்னம்பிக்கை. வாழ்வில் மிக முக்கியமானது தன்னம்பிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நம்பிக்கை. நம்மை நாம் எப்படி புரிகிறோமோ அப்படியே ஆகிவிடுகிறோம். இதைத்தான் எண்ணம் போல வாழ்வு என்கிறார்கள். நமக்குள் எப்போதும் ஒரு உற்சாகம், சந்தோஷ மனநிலை முதலில் வர வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சந்தோஷமான மனநிலை தான் உங்கள் வாழ்வில் நீங்கள் கேட்பது நினைப்பதை எல்லாம் நடத்தி தரும் மந்திரம் என்பது. பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல் MTR FM வழியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

உற்சாகமான பாடல்களோடு இன்றைய அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் நமது மோன்றியல் தமிழ் வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் இணைந்திருப்பது MTR FM என்று வழங்கிக் கொண்டிருப்பது இனிமையான பாடல்கள், உற்சாகமான பாடல்கள், அத்தோடு கூட அற்புதமான விடயங்கள், நாம் வாழ்வில் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய தன்னம்பிக்கை வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா நன்றி தெரிவித்தல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம், மிக உன்னதமான விடயமும் கூட இந்த நன்றி தெரிவித்தல். கிராஜுவேஷன் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும், இறைவன் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு விடயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். இறைவனுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு மிகுந்த உதவியோடும் நன்றியோடும் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்றி உணர்வு உங்கள் வாழ்வை இன்னும் மென்மேலும் அழகாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. அதனால் எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நினைக்கின்றவை உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது MTR FM வழங்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் சுமந்து வரும் அடுத்த ராகம்

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப ஒரு உற்சாகமான பாடல் கேட்டு முடித்தோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதுகை தென்றல். இன்று உற்சாகமான பாடல்களோடு உற்சாகமான விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அலுவலகங்களுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் உங்களது பணி சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். அதே போல பள்ளிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்கள், மாணவ செல்வங்களுக்கும் இந்த நாள் இனிதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது. பயணங்களில் இருப்போர் அவர்களது பயணங்கள் சிறக்க வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். கேட்போம் இன்னும் ஒரு அருமையான அற்புதமான பாடல். பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறதே பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். அன்பு சொந்தங்களுக்காக

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் இன் பொதுகை தென்றல். இதமான இந்த அதிகாலை வேளையில் இனிமையான ராகங்களும் இனிய விடயங்களையும் எடுத்து வருகிறது பொதுகை தென்றல். இன்று நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல வழக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது பொதுகை தென்றல். ஆங்கிலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், ஈர்ப்பு விதி என்று. ஈர்ப்பு விதி என்று சொல்லும் அறிவியல் நமக்கு இன்னொரு பாடத்தையும் சொல்லித் தருகிறது. நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை திரும்பிச் சேரும். அது நன்மையோ தீமையோ என்பதை பொறுத்தது. செய்கின்ற நல்ல செயல்களின் பலன் இரு மடங்காக நமக்கே திரும்பி வரும் என்பதை நாம் உணர்வதே இல்லை. உதவி என்று கேட்பவருக்கு தயங்காது உதவி செய்யுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக உன்னதமான தருணம். நீங்கள் செய்கின்ற அந்த உதவி, அந்த தர்மம் நிச்சயமாக திரும்பவும் உங்களுக்கே வரும் என்பதுதான் அறிவியலும் நமது மதங்களும் சொல்கிற அற்புதமான உண்மை. தொடர்ந்து பேசுவோம். இந்த நாள் உற்சாகமான நாளாக, இன்னும் அற்புதமான நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அடுத்த பொதுகை தென்றல் சுமந்து வரும் ராகம்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் 24 மணி நேரமும் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு தளங்களில் இருந்தும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நமது தொகுப்பாளர்கள் படைத்து வருகிறார்கள். இணையம் வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க www.mtrfmradio.com அப்படிங்கிற நம்ம இணையதளத்தின் ஊடாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் எம்டிஆர் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருப்பது நமது வாழ்வை எப்படி அற்புதமானதாக இனிமையானதாக மாற்ற என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளிடம் உங்கள் மகிழ்வை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறார்கள். இறைவன் உங்களுக்கு தந்த மிகச்சிறந்த பரிசு பொக்கிஷங்கள் குழந்தைகள். அவர்களுடன் உங்கள் பெரும்பான்மையான நேரங்களை செலவிடுங்கள். மன அழுத்தம், மன இறுக்கம் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும் தனது குழந்தைகளிடம் பேசவோ விளையாடவோ நேரம் ஒதுக்குவதில்லை என்றும் கூட அறிவியல் சொல்கிறது. அதனால் முடிந்த அளவு உற்சாகமாக இந்த நாளை கொண்டாடுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல் சுமந்து வரும் அடுத்த தென்றல் ராகம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் புதிய தென்றல். சுகமான இந்த அதிகாலையில் நாம் நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய அன்றாட வழக்கங்கள், செய்கின்ற தவறுகள், இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஏற்படுகிற நோய்கள். உண்மையாகவே மனிதர்கள் மிகவும் ஆரோக்கியமானவர்கள். ஆனால் அவர்களுடைய மனங்கள், அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு பலவிதமான நோய்களை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பயமே அந்த நோயை இன்னும் அதிகமாக்கியும் விடுகிறது. இப்படி இருக்குமோ, அப்படி ஆகிவிடுமோ என்று நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் நோய் இன்னும் அதன் வீரியத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்கள் நோய் குணமாக வேண்டுமென்றால் மற்றவர்களிடம் உங்களுக்கு இருக்கும் நோய் பற்றி பேசவே பேசாதீர்கள். மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், போதும். உங்கள் நோய் தானாகவே குணமாகும். கேட்கிறவர்களிடமெல்லாம் உங்கள் நோயை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் நோயை பற்றி சொல்ல சொல்ல அந்த நோய் தனது வீரியத்தை அதிகமாக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உடல் நலத்தோடு இருக்கிறீர்கள், உங்களால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனி இசையோடு உங்களுக்கு புதுகை தென்றல் இதமான இந்த அதிகாலையில் வெற்றிகரமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று புதுகை தென்றலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது MTR FM. நிகழ்ச்சியின் நிறைவு அம்சமாக நான் சொல்லப் போவது, உங்கள் மனம் சோர்ந்து போவதாக தோன்றினால் அதை மாற்ற முயற்சியுங்கள். வாரம் ஒரு முறையாவது உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சிற்கோ சென்று அமைதியாக அமருங்கள். உங்கள் தேவைகளை உங்கள் இறைவனிடம் கேளுங்கள். கூடுமானவரை உற்சாகமான மனிதர்களுடன் தொடர்ந்து பயணியுங்கள். அவர்களது உற்சாகமே உங்களை மேலும் உற்சாகமாக்கும். மனதுக்கு பிடித்த உற்சாகமான துள்ளலான இசையை அதிகம் கேளுங்கள். உத்வேகம் கொள்ள வைக்கும் பாடல்களை அதிகாலையில் கேளுங்கள். அது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு உற்சாகத்தை அள்ளித்தரும். உங்களோடு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். நீங்கள் பார்க்கின்ற நபர்களிடம் புன்னகை பூக்க புன்னகையுங்கள். நன்றியோடு கைகுலுக்குங்கள். அவர்களுக்கு புன்னகையை பரிசலிங்கள். உங்கள் வாழ்வும் அவர்களது வாழ்வும் நம்மை சுற்றியிருக்கிறவர்கள் வாழ்வும் நலமாகும். சரி நேர்களே, அந்த உற்சாகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறப் போகிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு புதுகை தென்றலில் சந்திக்கிறேன். அதுவரை புலந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய அதிகாலை வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் தமிழகத்தின் கலையகத்திலிருந்து உங்கள் அன்பு நண்பன் அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

உறவுகள் கேட்டு ரசிக்க இருப்பது தாளம்போடு நிகழ்ச்சி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. உங்களுக்காக வழங்கும் நான் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் பி பி பிரகாஷ்.

வணக்கம் என் அன்பு உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். இது 24 மணி நேரம் இடைவிடாத நிகழ்ச்சி தரும் அற்புத வானொலி. இது ஒரு 247 வானொலிங்க. என்னடா இது 247143 நம்பரா சொல்லி குழப்பறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 247னா வாரத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் ஓங்கி ஒழிக்கும் அற்புதமான வானொலி தான் இந்த 247. அதாவது வாரத்துல 7 நாள் தான் ஒழிக்கும்னா? ஆமாங்க, நீங்க குசுமத்தனமா கேள்வி கேட்கறது எனக்கும் தெரியுது. வாரத்துல வந்து 7 நாள்னா நாட்கள் தாங்க வாரமாவது, வாரம் தான் மாதமாவது, மாதம் தான் வருடமாவது. பேசிக்கிட்டே போனா உங்களுக்கு போர் அடிக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க கேட்க போற நிகழ்ச்சி தாளம் போடு. தாளம் போடு நிகழ்ச்சி தரும் அற்புதமான பாடல்.

அன்பு உறவுகள் ஆனந்தம்மை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முண்டியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. தாளம்போடு நிகழ்ச்சியை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேவைகளை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் தானா வருங்க. அதுக்காக உங்களை சோம்பேறிகளா இருக்க சொல்லல. தேவைகளை குறைச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் தானாவே பூர்த்தி ஆகுங்க என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சி தரும் இனிய பாடல்.

அன்பு உறவுகள் ஆனந்தமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி தாங்க. முன்றியல் தமிழ் வானொலியில தாளம் போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது பொண்ணோ பொருளோ எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்கள முழு திருப்தி அடைய வைக்காது. இருந்தாலும் நாம அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை சொன்னோம்னு வச்சுங்களேன், அதுவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிற்காலத்துல நல்லா உதவுறதுக்கு அந்த வார்த்தைகள் மட்டுமே போதுங்க. ஒரு அண்டை நாட்டு பழமொழி ஒன்று இருக்கு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீன் பிடித்து கொடுக்கறத விட மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுங்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம ஒரு நன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னாலே போதும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

முதியல் தமிழ் வானொலியின் தாளம் போடு. மத்தவங்கள நாம காயப்படுத்தி தான் அதுல இருந்து சந்தோஷம் அடையணும் அப்படிங்கறது கிடையாதுங்க. நம்ம எண்ணமும் அது இல்ல. இருந்தாலும் சில பேருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம், சில பேருடைய அழுக சில பேருக்கு சிரிப்பு, சில பேருடைய தோல்வி சில பேருக்கு வெற்றி, அதுதாங்க வாழ்க்கையாமை. இது நாம என்னங்க பண்ண முடியும், எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் போகணும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

இசை கேட்டால் புவி அசைந்தாடுன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இசையை தரக்கூடிய இன்னிசையை தரக்கூடிய இந்த மூன்றியல் தமிழ் வானொலியின் தாளம் போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு கொண்டு இருக்கீங்க, கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கீங்க. சில நேரத்துல நமக்கு ஒரு சலிப்பு வரும்பொழுதுலாம், சே கடவுளே இல்லடா, கடவுள் இருந்தானா இவ்வளவு பெரிய கஷ்டத்தெல்லாம் எனக்கு கொடுப்பானா அப்படின்னு நாம புணப்படுறது உண்டு. அந்த புலம்பலுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவைகள் பூர்த்தி அடையாதுதான். அதுக்கு என்ன பண்ணுவாருனா, கடவுள் சில நேரங்கள்ல நம்மள்ட இருந்து பறித்தோம், சிலருக்கு கொடுத்தும்தான் நான் இருக்கேன் அப்படிங்கறத நிரூபிப்பாராம் கடவுள். அப்ப இருக்காரோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படுவானா, டேக்கிட் ஈஸியா போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்.

தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னடா இது, நாம நினைக்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குத, நாம நினைக்கிறது தகுதிக்கு மீறி ஆசையா, இந்த கடவுள் நமக்கு தரவே மாட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா? புலம்புறத நிறுத்துங்க. ஏன்னா கடவுள் நாம எதிர்பார்க்கிறத விட நமக்கு பெஸ்டா ஒண்ண தரப்போறாரு. அதுக்காக தான் காத்திருப்போம் சந்தோஷமா.

முன்னியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லைங்க. அது இல்லைன்னா ஊரே இல்லை. அதனால யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்க எண்ணும் போது அந்த எண்ணம் உங்கள் மனதிற்கு சரியாப்படுதுன்னா அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க, மற்ற விஷயத்தெல்லாம் ஓரங்கட்டுங்க என்ற அற்புதமான சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த தாளம் போட வைக்கும் பாடல்.

0: தாளம்போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னிசை விருந்து படைக்கும் தாளம்போடு நிகழ்ச்சி. என்னடா இது வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் ஒரே அடியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அடிபடுற எல்லாமே நாம நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா அந்த அடிப்பட்ட வழிகளை தாங்குறோம்ல, அந்த வழிகள் தாங்க நாம நாளைக்கு பலமா இருக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை கொடுக்க போகுது நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்.
1: Yay! 7, 6, 5, 4, 3, 2.

0: முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் வேலையில ஒரு சிந்தனைங்க, அதாவது வந்து ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சான்னா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு அர்த்தம். ஆனா ஒரு பொண்ணு உன்னை பார்த்து அழுவுனான்னு வச்சுங்களேன், அவளுக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு அர்த்தம். இத ஃபாலோ பண்ணிப்போங்க, நல்லா இருக்குங்க, வாழ்க்கை ரசிக்கலாம், ருசிக்கலாம், ஜாலியா இருக்கலாம்.
1: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா, கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு கிளம்பு.
2: உங்க பேப்பா

0: நாம குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல சின்ன ஊசிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச காலம்லாம் போய் இப்ப பெரிய பெரிய சம்மட்டி அடிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு சிறு புன்னகையோட வாழறோம் பாருங்க. அதுதாங்க வாழ்க்கை. அந்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வலிகளும் வேதனைகளும் இருந்துகிட்டேதான் இருக்கும். டேக் இட் ஈஸி, அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாலி ஜாலி தான்.
1: இதே வேலையா போச்சு.

அன்பு உறவுகள், இதுவரை ஆனந்தமாய் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. தாளம்போடு நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய நான் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் பி.பி. பிரகாஷ். மற்றும் ஒரு இனிய நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு உறவு, நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வலம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்கள் விடும் தூது என்ற படத்தில் இருந்து கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே மலரே என்ற படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து சித்திரை மாதத்து நிலவு வருது வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா நதி போல் நெளியும் நடையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்தில் இருந்து நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கே. ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்ல காதல் என்னும் சொந்தம் கொள்ள என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுள்ள துடிக்கிது மனசு என்ற படத்தில் இருந்து எனது விழி வழி மேலே கனவு பழ விழி மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எழுத்தேன், மொச்ச குழம்பும் வச்சி எழுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஸ்ராஜி. இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் வளமையான சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் வண்ணம் முதலில் ஒரு பாடல் ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எதுக்காக என்னை என்ற முதல் வரியை கொண்ட பாடல்தான். கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல், கேட்டு மகிழ்வோம்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி தந்திருக்கின்றார். தென்றலோ தீயோ என்ற வரிதாங்கிய பாடல் ராகங்கள் மாறுவதில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து வேலி இல்லாத மாமரம் என்ற திரைப்படத்து பாடல். ஒரு மானை தேடும் மான்வெளி என்ற பாடல்தான் பாட இருக்கின்றது. இந்த பாடலை அன்புடனே விஜயராணி தந்திருக்கின்றீர்கள்.

இவர்கள் தந்த பாடலோடு இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். கனடா ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்த பாடல். இதயம் இதயம் மெல்ல என்ற பிசி திரைப்படுத்த பாடல் தான் அவர் கேட்கும் பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சொல்லவா என் மனதை என்று கேட்கும் போங்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரம் தனுஷன் தந்திருக்கின்றார். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரப்பூமி சிங்கப்பூர். அங்கிருந்து வழமை போல இன்றும் மகாலிங்கம் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். காவல் கீதம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே என்று பாடுகின்றது.

தொடரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், ஐயோ பத்திக்கிச்சு என்ற பாடல், ரிதம் திரைப்படத்தில் இருந்து கனடா வன்கூவர் மாநிலம் இளவரசி தந்த பாடலாக கேட்போம்.

மீண்டும் ஒரு பாடல். கனடாவில் இருந்து வங்கோவர் மாநிலத்து வசந்தி, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் ரேட் என்ற திரைப்படத்து பாடல். நவம்பர் மாதம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி நீங்கள் தந்த பாடல். அடி முதல் முறை முதல் முறை என்ற பாடல் ராமர் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, ஒலிப்பதை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் சித்திரமே சித்திரமே திரைப்படுத்து பாடலை படிக்க வைக்கின்றார். ஆசையுள்ள ரோஜா செண்டு என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடாவிலிருந்து ஒலித்துக் கொண்டு தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தொடரும் பாடல் மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடல் நிலா காயும் நேரம் சரணம் செம்பருத்தி திரைப்படுத்து பாடல் உங்களுக்காக ஒலிக்கும் வேளை நாங்களும் இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்

0: அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து வளமை போல இன்றும் நிரேஷன் தந்திருக்கின்ற பாடல் கந்தா கடம்பா என்று வரியெடுத்து ராஜாதி ராஜன் திரைப்படத்திலிருந்து
1: பாடுகின்றது. முனுசாமி, சின்னசாமி, பொண்ணுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி எல்லாருமே ஓடி வாங்கடா.

ஐரோப்பிய மன்னன் உடனே இன்னவள் ஞாபகம் வந்துவிடும் எங்களுக்கு, இன்னவளே நீங்கள் என்று. ஏழுமணி திருநாட்டில் இன்னும் விடுமுறையில் தொடர்ந்து இருந்து கொண்டு தருகின்றீர்கள். ராஜ ரிஷி என்ற திரைப்படுத்த பாடலை இன்று அந்த பாடல் பாடுகின்றது, ஆடையில் ஆடும் என்ற முதல் வரியை கொண்டு இனிமையுடன்.

பழமை போல என்றும் இறுதிப்பாடலை தர வருகின்றார். கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். காலை நிழக் காற்றே என்ற முதல் வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் சிக்திக்கும் தேனான பாடல்களை திசையெங்கும் இசை பரப்பி எங்களை மகள வைத்து சென்ற பாடல்களாக சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலை இந்த விடைபெற்று செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறுவதோடு வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

முதலில் ஒலிக்கும் பாடல் அடடா மலையா அடை மலைடா என்ற பாடல் பையா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாதவி என்ற ஒரு திரைப்படம் தோட்டக்கார சின்ன மாமா என்று பாடுகின்றது. அந்த பாடலை நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தந்த இந்த பாடலை உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நிகர் நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று வழமை போல வாழ்த்துக்களை கூறி இன்றைய பாடலை கேட்கின்றார் மயிலாப்பூர் மாவட்டம் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடல் அவரோடு இணைந்து கேட்பதற்காக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கொள்ளும் வேளையிலே கை கொடுப்பாள் கற்பகாம்பாள் என்ற திரைப்படத்திலிருந்து கற்பகமே கற்பகமே என்று வரியெடுத்து பக்தியோடு பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி அவர்களோடு நறுமுகையால் தமிழினியால் ஆகியோரும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் வசந்தத்தில் ஓர் நாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து

செல்வ மகள் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று பல்லவியோடு சரணங்களை. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் இந்த பாடலை கேட்கின்றார். அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷகானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

என்று அவன் நினைத்தாயா இது நடக்கும் என்று

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஜானி திரைப்படுத்த பாடல். காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுது என்ற பதியோடு ஓடும் பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்கும் பாடல் ஒலிக்கின்றது. கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ராஜ ராஜன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். இதயம் தன்னையே எனது இதயம் நாடுதே என்ற பாடல்தான் அந்த ராஜராஜன் திரைப்படத்து பாடல். கதை கொடுப்போம்.

போல் அமதிலெங்கும் அன்பு என்னும் கடலில் ஒன்று

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் நேர் நேரத்துக்கான பாடல் கேட்கும் வேளையே உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படுத்த பாடலும் ஒலிக்கே இருக்கின்றது. இசை அரசரும் இசை அரசியும் பாடிய அந்த பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லைக்கொடி யாரோ என்று வரியெடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களுக்காகவும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் கேட்கும் பாடலாகவும் ஒலிக்கின்றது. நாங்களும் கேட்போம்.

அதேவேளை மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் பாடல் டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் அவர்கள் குரலில் ஆனந்த ராகம் திரைப்படத்தில் பாடிய கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்ற பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம் நாகூர், முகமது ராஃபிக் அவர்கள் தந்த பாடல். முகமது ராஃபிக் மட்டுமல்லாமல் ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் பாடுகின்றது. சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் என்ற பாடல் தான் குரு சங்கர் குரு என்று திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்துக்கான பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கோடை கால காற்றே என்று வரி எடுத்து பாடும் வேளையில் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி, சந்துரு, நிர்மலம்மா இவர்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் கேட்கும் பாடல். பார்க்கணும் போல இருக்கு என்று திரைப்படுத்து பாடல் தான் அவர் கேட்ட பாடல். அந்த பாடல் முதல் முதல் என்னையே மறந்தேன் என்ற பாடல் தான் அந்த பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், முகிலே முகிலே என்று வரி எடுத்து அரண் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

கொதித்து வரும் இனிமையான பாடல்களை கேட்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் இன்னொரு பாடலை தந்து நிறைவு கொண்டு வர இருக்கின்றார் நிகழ்ச்சியை. வளைகுடாமன், குவைத் நாடு, அன்பு ஜோஜ். ஏனோ ஏனோ பனித்துளி என்று பாடுகின்றது ஆதவன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

ஆட்டிசம் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் என்றும் மலர்ந்த வேளை பொக்கிசத்தில் கலந்து கொண்ட அன்பு உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களை கேட்டு சென்ற வேளையிலே அவர்கள் எழுதியபடி கேட்டபடி பதிவிட்டபடி அவர்கள் பாடல்கள் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக பொக்கிசம் நேயர் விருப்பமாக மலர்கின்றன. பொக்கிசம் நேயர் விருப்பம் தரும் முதல் பாடல் மல்லியம் மகாலிங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வான் நிலா நிலா அல்ல என்று கூறும் வரி கொண்டு

இருக்கும் அடுத்த பாடல் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே உருகாதே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்புடனே கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் பதிவிட்டு விட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.

மரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் நிகழ்வை அலங்கரித்த உறவினர்களின் விருப்ப பாடல்கள் பொக்கிசம் நேயர் விருப்ப பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சந்தன காற்றே என்ற வரி எடுத்து தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் கேட்டு மகளே இருக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் அவர் கேட்டு கொண்ட பாடலாக, அந்த பாடல் ரங்கராட்னம் திரைப்படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊழல் என்று வரியெடுத்து பாடுகின்றது சியாமலா. உங்கள் பாடலையும் நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்த பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தை பொங்கல் திரைப்படத்து பாடல் கண் மலர்களின் என்று வரியெடுத்து தர்மபுரி தகடூர் சாந்தி உங்களுக்காக வருகின்றது அந்த பாடல். எங்கே ஒலிக்கும் பாடலை காது கொடுப்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் யமுனை ஆற்றிலே என்று வரியெடுத்து தளபதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலையும் தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் கேட்டிருந்தீர்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் வாழ்வே மயம் திரைப்படத்திலிருந்து. பாட வைக்கின்றார் இங்கிலாந்து லண்டனிலிருந்து காயத்ரி சயந்தன். அவர் கேட்கும் அந்த பாடல் தேவி ஸ்ரீ தேவி என்று பரியெடுத்து பாடுகின்றது.

0: பொக்கிசம் நேயர் நேரம் கேட்டு மகிழும் வேளையில் இறுதியாக ஒரு பாடல் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றது. மகா பிரபு என்ற திரைப்படத்திலிருந்து கடலைன்னா கடலை என்று கூறும் வரி கொண்ட பாடல். இறுதி பாடலை கேட்டு மகிழ விரும்பும் அன்பு கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் பதிவிட்ட பாடல். அவருக்காக ஒலித்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றன.
1: கோடையிடி ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா, இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல தொடல அவ தொடவே.

அழசுதான், எல்லா கண்ணும் அழசுதான். ஒரு முட்டை கட்டல்ல, ரெண்டு முட்டை கட்டல்ல, மூணு

0: அஞ்சலையே அஞ்சலையே,
1: அஞ்சு ரூபா அஞ்சலையே,
2: பத்தலையே பத்தலையே,
3: பத்து ரூபா பத்தலையே,
0: சில்லறைய அள்ளுற சிரிச்சு சிரிச்சு கொல்லுற.
4: ஒரு முட்டை கடலை, ரெண்டு முட்டை கடலை, மூணு முட்டை கடலை.

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக பதிவிட்ட வேளையிலே அவை இப்பொழுது ஒலிபரப்பு எங்களை மகிழ வைத்தன. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று அன்புடன் கூறி சந்திக்கும் வரை காற்றலைந்து விடவிட்டுச் செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்போம். முதல் பாடலை மண்ணிலே மண்ணிலே என்று மழை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். இன்றும் அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து செவிமடுக்கின்றார்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள்.

இன்றைய நாள் வணக்கத்தை அன்போடு கூறி விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். என்ன இந்த மாற்றமோ என்ற பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்தில் இருந்து. வளமை போல அவரோடு இணைந்து இன்றும் செவிம் எடுக்கின்றார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

0: நாங்கள் கேட்கும் பாடல்களோடு என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படுத்து பாடல் ஒன்றை பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் ஆகியோரும் ஒலிக்கின்றது அவர்களுக்காக அந்த பாடல் அத்தானும் நான் தானே என்ற இனிமையான பாடல்.
1: நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே
2: போட்டுக்கிட்டேன் போட்டு

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ற பாடலை. வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு.

உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான இந்த பாடல்களை தந்து மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் வேலூர் மாவட்டம் பலம்பாக்கம் மஞ்சுளா அவர்களும் சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது என்ற ஒரு பாடல் தராசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களால் பாடப்பட்ட அலை பாயுதே என்ற திரைப்படத்து பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும்.

0: அடுத்து வரும் பாடல் அந்தரங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். பாடல் குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள் என்ற பல்லவி சரணங்களையும் தருகின்றது. உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: Hey, you, and you, and you, believe me.

0: நீங்கள்
1: சன்யோரீட்டா ஐ லவ் யூ என்ற ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்டு எழுதிய வேளை நாங்களும் அனுப்பி வைக்கின்றோம். அவரும் நாங்களும் கேட்டு மகிழலாம்.

இந்த வேளையிலே தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பியிருக்கின்றார்கள். புதிய அடிமைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து மகிழம் பூவே உன்னை பார்த்தேன் என்ற வரியை கொண்டு பாட வருகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வேளையிலே தான் அன்புடன் தருகின்றார் ஒரு பாடலை எங்கள் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ். ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல் உன்னை நினைத்ததுமே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ் அவர்கள். ஒரு மலையாள திரைப்படுத்து பாடலை மலையாள மொழியோடு பாடுகின்றது. அனுராகினி என்ற வரி எடுத்து பாடி வருகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே, என்ற வானொலியில் வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா அன்பு உறவுகளே என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் சூரசம்ஹாரம் திரைப்படுத்த பாடல் நான் என்பது நீ அல்லவா என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள்மோகன் அனுப்பி வைத்திருக்கிறார்.

அவரை தொடர்ந்து பாடும் இனியதோர் பாடல் அன்பே வா அருகிலே என்று பாடுகின்றது. கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிரான்சி, இளமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

அவரை தொடர்ந்து மீண்டும் 7 மணி திருநாடு கண்டியிலிருந்து மத்திய மாகாணம். விஜயராணி தரும் பாடலையும் கேட்போம். பைலட் பிரேம்நாத் திரைப்படத்து பாடல், மிகவும் இனிமையான இலங்கையின் இளங்குயில் என்று ஆரம்பிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா தனுஷன் மொன்றியாலிலிருந்து தருகின்றார். சின்ன குயிலே என்று பாடுகின்றது எனக்கே நீ என்ற திரைப்படத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினி தந்த பாடல். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது, உனக்கென்ன வேணும் சொல்லு என்ற பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கின்ற பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடல். களவாணி என்ற திரைப்படத்து பாடல் ஒரு முறை இருமுறை என்று வரி எடுத்து பாடும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல். செவிமடுப்போம். மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். இவனா யுவனா மதனா என்று கேட்கும் பாடலாக ஹொக்கி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடரும் இனிய பாடல்களை தருகின்றார்கள் வளமை போல ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் தந்த பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தான் கேட்கின்றார்கள். பார்த்த முதல் நாளே என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் வளமை போல எங்களோடு இசைப்பயணம் செய்பவர் தரும் பாடல் பாரிஜாத பூவே என்று வரி எடுத்து என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடு எப்பொழுதும் இணைந்து வருவர் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணி அவர்கள். ஆத்தங்கரை மரத்தடியல் என்ற ஒரு இனிமையான பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை. கடலை என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரபூமி சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம் இன்றும் தருகின்றார் ஒரு பாடலை. பொன்னொன்று கண்டேன் என்று வரியெடுத்து படித்தால் மட்டும் போதுமா, திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிதேஷன் தருகின்றார். வாடா வாடா தோழா என்ற வரியை சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னென்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். கண்கள் இரண்டும் என்ற பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஏழு மணி திரு நாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

ஒலித்த பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல வருகின்றது. கனடா கா வைசேனா ஆசான் அவர்களின் பாடல், காதல் என்னும் சோலையிலே என்ற அற்புதமான ஒரு பாடல். சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்களை திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடாவில் நேரம் 11:35 முற்பகல் என்று காட்டுகின்றது. 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. பன்னிரண்டு பாகை வெப்பநிலையில் 18 பாகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மீண்டும் 7 பாகைக்கு வர இருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு நேரம் 5 பாகையே கண்டுவிட்டோம். குளிர் எப்படி என்பது ஆரம்பிக்கின்றது. நாங்கள் குளிர்காலத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். இன்று மந்தார நிலை, மழை இல்லை, காற்றும் இல்லை, ஆனால் தாங்கக்கூடிய வகையிலே தான் இருக்கின்றது. நாங்கள் மகிழ்வாக சென்று திரும்புவோம் எங்கு என்றாலும் என்று எண்ணும் இந்த வேளையிலே, இன்று சூரிய பகவான் எங்களுக்கு 12:15 தான் பகல் வேளை தருவேன் என்று கூறுகின்றார். காரணம், சூரிய பகவானை நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் சுழலும் பூமி முகம் கொடுக்கும் வேளை என்று. இனிமையான இந்த வேளையிலே நாங்கள் கூட இருக்கின்றோம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு, என் அன்பு உறவுகளே, அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறிய வைத்து அன்பும் அன்பு தமிழும் தந்தை எல்லாம் வல்ல இறைவனை ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து மகிழ்ந்து, என் முகந்தறிந்து தெரியாத உறவுகளே, உங்களையும் நலம் கேட்டேன், நலமென்று கூறினேன். நாங்கள் அனைவரும் இணைந்து விடுவோம். முகம் தெரியாத தெரிந்த உறவுகளுக்கு வணக்கம் கூறி இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். 6478764 என்ற எண்களோடு நீங்கள் வந்து இணையலாம் என்ற இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே வழம்பி போல ஞாயிறுதோறும் முன்னியல் தமிழ் வானொலியில் நிகழ்வது நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இங்கே இணைத்திருப்பீர்கள் இல்லையா? காலம் தாமதமாகின்றதே, இன்னும் ஒரு பேச்சையும் மூச்சையும் காணவில்லையே என்று இல்லையோ என்று எண்ணியிருந்திருப்பீர்கள். அப்படி அல்ல, அல்ல, அப்படி இருந்தால் நான் அறிவிப்பேன். பாடல் ஒன்று நல்ல இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நிகழ்விலே இடையிலே அந்த பாடலை நிறுத்த முடியாததானே, அதனால் தான் பாடல் முடியும் வரை தாமதித்தேன். இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது எங்கள் ஞாயிறு தோறும் ஜனரஞ்சகமாக இயங்கும் ஒலிக்கும்

0: பாடுவோர் பாடலாம். இங்கே அன்புடனே ஜெகவன் சாதிக் அவர்கள், ஜெயம் என்னுடைய அன்பு மகள் சேமலா, நான் வருவேன் என்ற துணிவோடு இங்கே வந்தாச்சு வந்தாச்சுன்னு கத்திக்கொண்டு படமும் மறைந்து எல்லோரையும் மருக வருகொண்டு வரவழைத்திருக்கும் உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பித்து விட்டது குதூகலமான பாடுவோர் பாடலாம். ஆரம்பித்தவுடன் ஓடி வந்துவிட்டார் எங்கள் அன்பு உறவு பாடுவதற்காக. இங்கே அழைப்போம் அவரை. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. சிவாய நம.
0: ஓம் நமச்சிவாய.
1: ஆர் தேவா.
0: சிவாய நம என்று மந்திரம் கூறி முதல் நேராக இணைந்து இன்று பாடுவோர் பாடலை கடந்த வாரம் போல் அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா. வணக்கம் தேவா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன் வளமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன், குறிப்பா ஐயா ஆசீர்வாதத்துடன், நேயர்கள் ஆசீர்வாதத்துடன் நலமுடன் இருக்கிறேன் ஐயா. ஒன்னும் பற்றாக்குறையே இல்ல, நல்லா இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள்.
1: ஆசீர்வாதம் தான் எனக்கு.
0: போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் இப்படியான குணம். போதும் இது போதும். சிறப்பாக வந்து இணைந்து விட்டீர்கள். முதல் நேராக எங்களோட இணைந்து எல்லோரையும் அணைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் அழைக்க இருக்கின்றீர்கள், எல்லோரையும் இணைக்க இருக்கும் முதல் நேயர். என்ன பாடல்?
1: நேரம் நிறைய

0: வருவாங்கன்னா முந்திக்கிட்டேன்.
1: என்ன பாடல்
0: நிறைய
1: போகுது.
0: வந்துருவாங்க. ஆமா,
1: ஆனா வரவர்கள்
0: சரியா
1: எல்லோரும்
0: நம்ம
1: உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். உங்களுடைய செல்ல குரல்ல நீங்கள் பாடுகிற பாடல் என்ன பாடலை பாடுவோம் என்று நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்கள்?
0: ஐயா, திருவிழா படத்துல இருந்து ஒரு பாடல்.
1: எங்க பாடங்கள் கேட்போம்.
0: பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே தேயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கருகி மிஞ்சுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீத்து கட்டையிலே நீத்து படுத்து விட்டால் காசு காகுமா. கட்டலுக்கு மேனியை பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காக்குமா. வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, ஊனி வளைஞ்சி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, ஞான தங்கமே நீங்கி விட்டால் கரியும் மிஞ்சுமா. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி வித விதைச்சாரு. பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் மலையை நம்பி வித விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு, எங்க ஐயா போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரையும் மிஞ்சுமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன்னை நம்பி இத்தனை வேஷமா. அறுவடைக்கு முடிக்கும் முன்னே விதைக்கல் ஆகுமா, அடா ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேகமா. பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கற்ப வேஷமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா, என தங்கமே நீங்கி விட்டால் கரியும் நெஞ்சுமா.
2: ஐயா நந்தியா,
1: சிறப்பு தேவா, சிறப்பு. எங்க இந்த பாடலை நான் தெரிவு செய்து அழகாக தயாரித்து நல்ல மனநம் செய்து அழகாக சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள். நல்ல தத்துவமான பாடல் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? கிட்டிக்காரன், கிட்டிக்காரன்.
2: உங்க அன்பு தாயா, உங்க அன்பு தான், அன்பு ஒண்ணுதாயா, அன்பு செல்வம்னு செல்வம் தயா.
1: இந்த உலகம் அன்பால் தானே,
2: இல்ல வேற யாரும் இருந்தாலும் பாட மாட்டேன். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, பாட மாட்டேன், நான் மட்டும் விட்டாந்துருவேன்.
1: சிறப்பா இருந்தது, சிறப்பாக பாடினீர்கள். சொல்பிழை இல்லை, அழகாக உள்வாங்கி நன்றாக சிந்தித்து நிதானித்து பாடுகிறீர்கள். மேலும் நீங்கள் திறக்கவும் என் அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், என் ஆசிகளும் உங்களுக்கு.
2: தங்க தங்க தாமரைக்கும் என்னுடைய குரல் கேப்பு கேட்டிருப்பாங்க.
1: அம்மாவரே சிரிப்பு உங்கள் குரலை கேட்கும் பொழுது. அப்ப என்ன பாடலை ஒலிபெறப் போவதாக, நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போகிறீர்கள்?
2: ஐயா, அந்த பாசமலர்ல இருந்து இந்த இது ஒரு விளக்க எரியும்னு ஒரு பாட்டு, பொம்மைகளை வச்சுட்டு பாடுவாங்களே, பொம்மைகளை வச்சுட்டு.
1: ஓ, எல்லோ எல்லா என்ன, எங்களுக்கும் காலம் வரும், அந்த பாடலா?
2: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் நேரம் வரும், அந்த பாட்டையா?
1: இப்ப உங்களுக்கு காலம் வந்திருக்கையா பாடுவதற்கு முன்கிறத?
2: வந்திருக்கியா, வந்திருக்கியா, வந்திருக்கியா. ஐயா ஆசீர்வாதம்யா. ஐயா, உங்க வாக்குதான் எனக்கு பலிச்சுக்கிட்டு இருக்கு உண்மையிலேயே. அது மாதிரி இந்த ஞானசேகரனை பத்தி நிறைய சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஐயா. இப்ப வேணாம், அவரு ஒரு அவரு ஒரு போலீஸ்கார மகன், அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு முன்னேறி வந்திருக்காருங்கிறத நம்ம எம்டிஆர் எஃப்எம்ல இருந்து சொல்றோம் ஐயா. அவரு அவ்வளோ முன்னேறி வந்திருக்காரு.
1: அதெல்லாம்
2: அவர் ஆன்மீகத்துக்கு
1: ஆன்மீகம் விடாமுயற்சி அந்த ஆன்மீகத்துறை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய கணிப்புக்கு அவரை பற்றி கூறியதுக்கு நன்றி. மேலும் நாங்கள் இன்னொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, முடிந்தால் வாருங்கள், இன்னொரு பாடல் பாடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள்
2: ஐயா. இந்த இந்த இந்த பாடல் எல்லாரும் பாடுறப்ப நேரமே பத்தாது, நீங்க பாருங்க எல்லாம் நிறைய வருவாங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு நிறைவு நிறைவாக வரும். நீங்கள் முதல் நீராக வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அடுத்த உறவாக வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். இந்த அழைத்து விட்டு சென்று விட்டார். மீண்டும் அங்கே கஸ்தூரி சேர்ந்தன் உங்களை எதிர்பார்க்கணும். உங்கள் அழைப்பு எனக்கு இருந்தது. அதற்கிடையிலே தேவா வந்து பாடிவிட்டார். சிறப்பாக தேவா பாடிச்சினார். பாட முடியாதென்று எத்தனை வருடங்களாக இணைந்த இந்த நீண்ட கால உறவு இப்பொழுது பாடியே எங்களை அசத்துகின்றார். வந்துவிட்டார் மகள் சயந்தன் கஸ்தூரி அவர்கள். வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி, வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உடல்நல குறைவாக இருந்தீர்கள் அல்லவா? நான் நினைத்து கொண்டே இருந்தேன் இந்த மகளுக்கு ஏன் இப்படி இந்த ஜலதோஷம் வந்தது. இப்பொழுது எப்படி இருக்கிறது அம்மா?
3: அன்றெல்லாம்
1: நீங்கள் அந்த சிரமத்தின் மத்தியிலும் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்ததோடு அல்லாமல் பாடியும் காட்டி அழகாக செய்திருந்தீர்கள். இறைவன் கைவிட மாட்டார். இது நோய் என்பது இது பெரிய என்றால் இது கால மாற்றத்தினால் ஏற்படுவது. அங்கே இன்று லண்டன்ல உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எங்களுக்கு நாங்களும் அப்படித்தான். ஆனால் எங்களுக்கு இல்லை, நாங்கள் குறைவாக 17 அப்படி. ஆனால் இது வந்து இரவுக்கு 7 பாகையாக குறை இருக்கின்றது. நேற்று எதுவும் 5 பாகைக்கு சென்றது. நல்லா குளிர்ந்தது நேற்று. நேற்று மாலை நேரத்திலே ஒரு உறவினர் வீட்டுக்கு நான் செல்ல வேண்டியிருந்தது. வெளியே செல்லும்பொழுது குளிர ஆடைகள் தான் கொண்டும் சென்றோம், போட்டு கொண்டும் சென்றோம். இனி அவைதான் உடைகள்
3: எல்லாவற்றையும். நான் காலையில போயிட்டு வந்தேன் நான் ஐயா வெளியில.
1: அப்படியா?
3: உறவினர் வீட ஒராளுக்கு உடல்நலம் சரியா இல்லாம இருந்திருந்தாங்க. மருத்துவமனையில் இருந்தாங்க 2 நாள். அப்ப என்னோட அண்ணி அவங்க, அப்ப நான் அவங்களுக்கு சரி அவங்கள போய் உடல்நலம் விசாரிச்சுட்டு பாத்துட்டு வருவோமேன்னு போயிருந்தேன். பகலாண்டிக்கு நல்லா இருந்தது. ஒரு மெல்லிய குளிர் இருந்ததுதான்
1: கூடாது, அந்த குளிர் கூடாது. அதுதான் உடல்நலத்தை என்ன நாங்கள் கோடை காலத்திலிருந்து குளிர்காலத்துக்கு மாறும் பொழுது கால மாற்றங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் காலநிலை மாற்றம் வரும் பொழுது உடல்நிலை சற்று கடினமாக இருக்கும். உடலுக்கு கவனமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ அவர் நலகமாக இருக்கின்றாரா? வைத்தியசாலை இருக்க குணமடைந்து வருகின்றாரா?
3: வாழ்த்துக்கள்.
1: சிறப்புகள். அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். சரி, இன்று நாங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்றார்கள் கஸ்தூரியினுடைய பாடலை கேட்பதற்கு. என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
3: காத்திருந்த கண்கள் படத்துல ஒரு பாடல் ஐயா.
1: சிறப்பு. என்ன பாடல்?
3: காத்து வந்தால் தலை சாயும் நானல்.
1: சிறப்பாக அவரும் கூறுகிறார் மகன் நானல் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். செல்ல மொழியிலே மழலை கேட்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே காற்று வந்தால் தலை சாயும் நானல் பாடுங்கள் கேட்போம்.

0: நன்றி ஐயா.
1: சிறப்பு, சிறப்பான பாடல். இந்த கைதட்டல் உங்களுக்கு அல்ல, நீங்கள் இயலாத நிலையில் அம்மா பாடுகிறாருன்னு அங்கே அருகிலே இருந்து குரல் கொடுத்தாரு, அந்த செல்ல கழுத்துக்கு தான் சிறப்பு. அப்படி அவர் இப்படி பின்பற்றி கொண்டு வரார் மகளை. சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அம்மாவும் மகளும் சேர்ந்து அசத்தி விட்டீர்கள். அம்மாவும் எடுத்து கொடுப்பது போல அவரும் பின்னால இருந்து வருகின்றார். யா சின்னவர் தானே, பெரியவர் அல்ல.
0: சுருதி பண்டிகை பின்னாடி அந்த
1: ஒத்து சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அவர் இவர் இளையவரா மூத்தவரா? இளையவர். என்ன நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. நல்லது, ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். அற்புதமான வரிகள் தாங்கிய பாடல்.
0: இந்த பாடல் முயற்சி பண்ணி இருக்கிறேன்.
1: அப்படியா, சிறப்பு. ஒரு ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. ரெண்டு மூன்று நாட்களாக கஸ்தூரி மகளை நீங்கள் சங்கீதத்தில் பாண்டித்யம் பெற்றீர்கள். நீங்கள் ஏதாவது பாடல்கள் எழுதி அதற்கு இசையமைத்து பாடியிருக்கின்றீர்களா?
0: அது நானும் அம்மாவுமா சேர்ந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் எழுதி நாங்களே இசையமைச்சு பாடினாங்கள். ஒரு ஆஞ்சநேயர் பாடல் உண்டு, ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஒன்றுக்காக நானும் அம்மாவும் எழுதினாங்கள் ஒரு பாடல் உண்டு.
1: ஆஞ்சநேய
0: மைந்தன் சவப்புதல்வர் என்ற ஒரு பாடல் உண்டு.
1: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. சந்தர்ப்பம் வரும்போது அந்த பாடலை,
0: சரியான சந்தர்ப்பங்களும் இல்லையா எங்களுக்கு? நாங்கள் சூழல்கள் எல்லாம் பிரச்சனைகள் அதிகண்டு
1: சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்க அம்மாவும் நீங்களும் இதை தயார் பண்ணி ஒரு நிலை ஒரு தடவை பாடி காட்டலாம் தானே எங்களுக்கு? இலைமறை காயாக வைத்திருக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆக்கங்கள் அதை வெளிவிட வேண்டும் என்ற எண்ணம் பாடியிருக்கின்றீர்கள் ஆலயத்திலே வைத்து. ஆனால் அதை நாங்கள் அரங்கத்துக்கு கொண்டு வரும்போது ஒன்றியல் தமிழ் வானொலியின் எங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுலே அதை நீங்கள் இருவரும் சேர்ந்து அரங்கேற்றலாம் தானே? நாங்கள் எல்லோரும் அவனோட எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்கள் இந்த வானொலிக்கு வருகின்ற எங்கள் ஒன்றியல் தமிழ் வானொலி தளத்தில் களத்தில் எங்கள் தளத்தில் புலனத்தில் உள்ள உறவுகள் மட்டுமல்ல ஏனைய புலனங்களில் என்னோடு நிறைய இருக்கின்றார்கள். உங்களை எல்லாம் இனம் கண்டிருக்கின்றார்கள். எங்கள் உறவுகள் பாட இன்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எங்கள் உறவுகளும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தடவை அம்மாவும் நீங்களும் ஆலோசித்து ஒரு எடுத்து கூறி வந்து பாடி பாருங்கள், நன்றாக இருக்கும். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய தயாரிப்பு, உங்களுடைய இசையமைப்பு, இருவருடைய இசை குரல் என்று நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம்.
0: என்ன
1: பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள் ஒலிபரப்ப வேண்டும்
0: என்று? கோடை மலை திரைப்படத்திலேயா?

0: மாதிரி வரும்.
1: ஆமா
0: அது அந்த கண்ணனை பிடிச்சங்கட மீராமாவை சேர்த்துக்கொண்டு இந்த
1: ஓ
0: பாடலுக்கு.
1: மீராமாக இந்த பாடல் காற்றோடு குழலுவதும்
0: காற்றோடு குழலின் நாதமே.
1: காற்றோடு குழலின் நாதம் இனிமையான ஒரு பாடல் அந்த பாடல். அந்த பாடல் உங்களுக்காக
0: அருமையா இருக்கு. எனக்கு அந்த
1: கவலைப்பட வேண்டாம், அதை நாங்கள் பாடலை தொகுத்து வழங்கி விடுங்க. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் வந்து பாடிங்க.
0: கண்ணன் வரும் நேரம் ஜமுனையின் கரையோரம் அவன் வரும் வழிபார்த்து வழிபார்த்து தவிக்கும் மனதில் இனிக்க வருவது காற்றோடின் குழலின் நாதம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு அம்மங்களே, வாழ்த்துக்களமா அந்த பாடலை தருவோம். இப்பொழுது நீங்கள் முடிந்தால் இன்று இன்னும் ஒரு பாடலை வந்து பாடி காட்டலாம். மகனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், என் பேரனுக்கு. சரியா, வாழ்த்து. முன்னிலை தமிழ் வானொலியின் பேரன் அவர். முன்னிலை தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள் அம்மா.
0: வாழ்த்துக்கள்
1: அம்மாவுக்கு. இளைய குழந்தைகளை போலும் தாய்தானே, தாய்க்குத்தானே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.
2: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
1: கிருஷ்ணன், நீங்கள் அழைத்துவிட்டு சென்று விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், எம்டிஆர் எஃப்எம் வானொலியில் ஞாயிறு தோறும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை உலகளாவ இருக்கும் இந்த சர்வதேச வானொலியாம் ஒன்றியல் தமிழ் வானொலியை காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்து கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள். இங்கே வந்து இந்த தளத்திலே நீங்கள் களமாடும்படி உங்களை உலகம் அறியும் எண்ணம் பிரபலிக்க வைக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி. வாழ்த்துக்கள்.
3: ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: வணக்கம் கிருஷ்ணன், நலமாக இருக்கின்றோம். இன்று நல்லது ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கும் பின்பு ஏண்டா பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நீங்கள் தவறப்பட்டு விட்டீர்கள் பல தடவை. எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமா இருக்கிறேன் ஐயா.
1: மழை எப்படி இருக்கின்றதாங்க? மழை வீழ்ச்சி
4: லேசாக, மழை பொழிந்து கொண்டிருக்கு.
1: லேசாக பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப குளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. குளிர்மையோடு இருக்கின்றீர்கள். சூடு சொல்றேன், அப்படி சூடெல்லாம் வளர்ந்து வெப்பமா இருக்கிறது, காவக்கையா இருக்கிறது, குளித்தது மாதிரி குத்தாலும் அருவியில இருக்கிறது என்று ஒரு தடவை மகள் கூறியிருந்தார் அனுஷியா கூட. இப்பொழுது அதெல்லாம் மாறி இருக்கின்ற நிலை. வாழ்த்துக்கள் தான் காலநிலை என்பது. சரி, இந்த குளிர்மையான நேரத்தில் மகள்வாக இருக்கு நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்ற பாடப்போறீங்க? இங்கே பாடங்களில் உங்கள் பாடலை
4: நான் பெற்ற செல்வம் ஐயா.
1: ஆஹா, நீங்கள் பெற்ற செல்வம் அதுதான். எங்கே அந்த செல்வத்தை கொண்டு வாருங்கள், நாங்கள் கேட்போம்.
4: நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் தொட்டால் மனக்கும் ஜவ்வானு, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையிருந்தே நினைத்தாலும், எட்டையிருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். இனிக்கும் மனக்கும் உன்னுருவம். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடரா, அன்னையை இழந்தா இளம் வயதில். அன்பே இல்லா மானிடரா.
1: கிருஷ்ணன், என்ன நடந்தது? தொலைபேசியாகி சதி செய்து விட்டதோ? இப்படித்தான் நேற்று எங்கள் நாகப்பன் அவர்களுக்கு நடைபெற்றது. முடிந்தால் மீண்டும் பாருங்கள். நன்றி.
3: வரும் வரும் வரும்.
1: அவர் பாட வந்தால் சிறப்பாக அழகாக நல்ல பாடல்களை தெரிவு செய்து பாடக்கூடியவர். இந்த பாடலும் எங்களுக்கு முன்பு பாடி காட்டியிருக்கின்றார். இன்றும் அழகாக பாடிக்கொண்டிருந்த வேளையிலே அவருடைய தொலைபேசிக்கு ஏதோ இடையூறு ஏற்பட்டு விட்டது. அவர் சரி செய்து மீண்டும் வந்து பாடுவார் என்று எண்ணும் வேளையிலே, எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள், நேரத்தை சரியாக கணக்கிட்டு ஓடி வந்து பாடிக்கொள்ளுங்கள், பின்பு நேரம் சென்றுவிட்டால் இடம் கிடைக்கவில்லை என்று குறை சொல்லக்கூடாது. வந்துவிட்டார் அடுத்த உறவாக எங்களுடைய தேவநாதன் சிதம்பரத்திலிருந்து. வணக்கம் தேவநாதன்.
5: வணக்கம் ஐயா, நலமாக உள்ளீர்களா? மாமா எப்படி
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீர்கள் தேவநாதன்?
5: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளேன் ஐயா. அனைத்து உறவுகளும் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார்கள், எனது கருத்துக்களை தெரிவித்துக்
1: கொண்டிருந்தேன். நீங்களும் பாடப் போகின்றீர்கள், நலமாகத்தான் பாடுவீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை சம்பரத்தில் எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
5: இப்பொழுது இடியுடன் கூடிய மழையா, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா எனக்கூட சந்தேகித்தேன். மழை 20 நிமிடங்கள்.
1: மழை இருந்தாலே தொலைபேசிக்கு இடையூறு, அதுல இடியும் இருந்தால் மேலும் கவனமாக இருக்க வேண்டும்.
5: ஒரு மணி நேரம் ஓயாமல் அடி வெளுத்து வாங்கியது ஐயா.
1: இப்பொழுது நின்று விட்டதா?
5: இடியுடன் கூடிய ஆமா ஐயா,
1: இப்பொழுது நின்று விட்டதா?
5: இப்பொழுது நின்று விட்டது ஐயா, 20 நிமிடங்கள் ஆகியது.
1: அப்ப பயப்படுத்தவே இல்லை. எங்க என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் கேட்போம். எல்லோரும் இனிமையாக பாடுகின்றார்கள் என்று நீங்கள் கூறியபோது உங்கள் பாடலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன பாடல்?
5: உயர்ந்த உள்ளம் ஐயா.
1: உயர்ந்த
5: பாடல் இடம் இப்பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த உள்ளம். 1985 வெளிவந்த இப்பாடலுக்கு மறைந்த SPB ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இப்பாடலை இசையமைத்தவர் இளையராஜா சார் ஐயா அவர்கள். அதோ வந்தாள் மகாலட்சுமியே என்ற பாடலை உங்களுக்காக பாடுவோம்.
1: சிறப்பு, கொண்டு வாருங்கள் கேட்போம்.

பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள், பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள். பக்தனின் வீட்டோடு தங்கிவிட்டாள், பண்டிகை நாள் பார்த்து ஆகா பொங்கலிட்டாள். காமாட்சியோ மீனாட்சியோ அபிராமியோ சிவகாமியோ அம்பிகை எங்கொரு கன்னிகை என்றொரு உருவம் எடுத்து உலவி நடந்து வந்த மகாலட்சுமியே.

வீட்டில் என்றும் அவள் அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம்

நண்பா பின் பாவை கண் வண்ணம் கள்ளம் இல்லாத பூ வண்ணம் கண்டேன் சிங்கார கை வண்ணம் தொட்டால் இல்லாமே பொன் வண்ணம் பந்தம் சொந்தம் கொண்டு வந்து வந்தது இங்கொரு வண்ணமயில் வீடு வாசல் எல்லாமே மின்னுது மின்னுது பொன்னகையில் மயங்கினே சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி சி

மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள்ளாட்சியே, அடியேனின் குடி வாழ தனம் வாழ குடித்தனம்

0: ஐயா
1: சிறப்பான ஒரு பாடலை தெரிவு செய்து அழகாக பாடி காட்டினீர்கள். இடையிடையே உங்களுடைய தொலைபேசி தான் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையோ, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது உபகரணங்கள் அதோடு இணைத்து இருந்தால் அந்த இணைப்புகளுக்கு ஏதாவது ஏதோ குறையோ தெரியவில்லை. ஆனால் சிறப்பான பாடலையா, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, மனதுக்குள்ளே ஒரு நெருடல் ஒன்று உங்களுக்கு இருந்தது. மழை பெய்து இடி இடித்திருக்கின்றது, தொலைபேசிக்கு ஏதாவது நடந்து விடுமோன்ற ஒரு ஏக்கம் உங்கள் மனதுக்குள்ளே இருந்து பாடினீர்கள், அப்படித்தானே?
0: எந்த அதாவது ஒலியினுடைய விகிதம் குறைவாக இருக்கிறது ஐயா?
1: இல்லை, இங்கே ஒலி நன்றாக வந்தது ஐயா. இடையிடையே நீங்கள் உயர்ந்த சில சுரவரிசைகளை உயர்த்தி அந்த உச்சஸ்தாய்க்கு எடுத்துக்கொண்டு செல்லும் வேளையிலே உங்களுடைய ஒலியை வெளிவாங்கி கொண்டு வெளியே கொண்டு வருகின்ற ஒலி சக்தி காணாது. அது நீங்கள் வேறு ஏதாவது டிவைசஸ் போட்டு இருக்கீங்களோ தெரியவில்லை, அல்லது அந்த உங்களுடைய ஒலைபேசியில் நீங்கள் சரியாக வாயை நேர வைக்கவில்லையோ தெரியவில்லை. சில சமயங்கள் அந்த சுரவரிசைகள் உச்சஸ்தாய்கள் செல்லும்போது தலையை அசைத்தெல்லாம் திரும்பி பாடுவோம் தானே, அந்த வேளையில் இந்த கைபேசியில் உள்ள ஒலி வாங்கி சக்தி காணாது. அது நேர இருந்தால்தான் நடக்கும். இப்போ மேடை வழியை நீங்கள் கச்சேரிகளுக்கு செய்யும் பொழுது சில ஒலி வாங்கிகளுக்கு அமைத்திருப்பார்கள், அந்த சுற்றாடலையும் சேர்த்து இழுக்கக்கூடிய பக்குவத்தோடு. இது வந்து நேரே தான் தரும். அதனால் நீங்கள் எங்கே தலை போகின்றதோ அங்கெல்லாம் வாய்க்கு நேரே தொலைபேசியை பிடிச்சு கொள்ளுங்கள். முன்பும் ஒரு தடவை கூறியிருக்கின்றேன், நன்றாக இருந்தது, சிறப்பாக இருந்த பாட. எங்கே எப்படி எப்படியெல்லாம் பாட வேண்டுமோ அந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் நன்றாக செய்திருங்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே, வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது அந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலாக தரப்போகின்றீர்கள், பதிவு செய்ய போகிறீர்கள்?
0: விருப்பமான பாடல் ஐயா, அதாவது திருவிளையாடல் படத்தில்
1: இடம்பெற்ற உங்களுக்காக தருகின்றேன் வாழ்த்துக்கள். முடிந்தால் இன்னொரு பாடல்
0: அசையும் அகிலம்
1: பாடல், அது பாட்டும் நானே பாடமும் பாடலும் நானே பாட என்ற பாடல தான் பெறும். அப்படி யாரும்
0: பாடல் ஐயா, இது வேறு பாடல் ஐயா.
2: நான் அசைந்தால் அசையும்
1: அந்த பாடல் தான் ஐயா. பாட்டும் நானே பாபமும் நானே என்ற பாடல் பாடிக்கொண்டு வரும் பொழுது இடை நிறுத்தி என்னிசை கேட்டால் என்ற அந்த பாடல் வந்த பிறகு இரண்டாவது தடவை அந்த இடையும் ரெண்டும் ஆரம்பத்திலிருந்தான் வரும். பாட்டும் நானே பாபமும் நானே இருந்துதான் அந்த பாடல் வந்து கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னும் முடிந்தால் இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பாடல். எப்படி இருக்கின்றால் என்னுடைய பேர்த்தி
0: என்னுடைய
1: அன்பினை அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி தேவநாதன், மீண்டும் பெற வேண்டும். நன்றாக இருந்த பாடல், நன்றாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், இங்க வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் பிறகு? நாங்கள் விரைவாகத்தானே செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஓடிக்கொண்டிருக்கும் நகர்ந்து கொண்ட நாட்கள் இப்பொழுது ஓடி பாய்கின்றது. பாருங்களேன், இப்பொழுதுதான் 2026வது ஆண்டு வந்தது என்றும் அதற்கிடையில 9 மாதங்கள் கடக்கின்றன. எங்கே வந்து விட்டார் மகள் கஸ்தூரி. மீண்டும் வாருங்கள் கஸ்தூரி, கொண்டு வாருங்கள் உங்கள் இரண்டாவது பாடலை.
3: வணக்கம் ஐயா, மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
1: பாருங்கள், மீண்டும் மீண்டும் வணக்கம், கொண்டு வாருங்கள்.
3: இந்த பாடல் என் அக்காவும் நானும் அடிக்கடி சும்மா விளையாட்டா பாடுறோம் நாங்கள். ஆனா எனக்கு இந்த பாட்டு முழுசா தெரியாது, ஒரு வழியா முயற்சி பண்றேன்.
1: நீங்க அக்காவை விட்டு தனியா நீங்க பாட போகின்றீர்கள். அக்கா எங்கே, லண்டனில் இருக்கின்றாரா இல்ல இந்தியாவில் இருக்கின்றாரா?
3: இல்லங்கல
1: லண்டன்ல
3: இருக்கிறார்.
1: அவரும் கச்சேரிகள் ஏதாவது பாடல்கள்
3: இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. அக்காவுக்கு அழகான கூந்தல் நிறைய இருக்கு.
1: ஓ,
3: அப்ப நான் இந்த பாடல் அவங்க படிக்கிறதோ பின்னாடி என்னோட சேர்ந்து பாடின மாதிரி என்னோட சேர்ந்து
1: பாடுவாங்க. தனிமை பாட போறீங்க?
3: நான் தனியே இது ஆண் குரல் பெண் குரலோட குழுவுல உள்ள பாடல் தான். ஒரு முயற்சி தானே,
1: முயற்சி தானே அம்மா, முயற்சி திருப்பினியாக்கும், முயற்சி திருவினையாகும். அதனால் தானே கூறப்படும், தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும்.
3: கூலி தரும்.
1: பாருங்கள் கெட்டிக்காரி, கொண்டு வாருங்கள்.
3: இது டிஎம்எஸ் ஐயா சுசீலாம்மா எல்லாரும் ஈஸ்வரி என்று எல்லாரும் குழுவிலதான் சேர்ந்து பாடின பாட.
1: நீங்க வந்து தனித்து பாடுவீங்க.
3: தனித்து பாடல் வரப்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்.

கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட.

0: கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட. நன்றி ஐயா.
1: சிறப்பு மகளே, சிறப்பு. நீங்கள் பாடும் பொழுது நான் இந்த காட்சியை உள்ளார ரசித்துக் கொண்டது, காட்சி என் கண்முன் ஓடுவது போன்றிருந்தது. சிறப்பு. அவர்கள் மூவர்கள் நால்வர்கள் பாடிய பாடல்கள் அதிலே அந்த ஆட என்று முடிந்தவுடன் ஆட என்று எடுக்கின்ற அதை நீங்கள் விடாமல் அழகாக செய்திருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது. இந்த பாடல் வந்தவுடன் மகளை இணைத்து கொண்டேன் மீராவுக்கு. முன்னொரு காலத்திலே இந்த பாடலை ஒருவர் வந்து பாடும்பொழுது ஒரு பெரிய நகைச்சுவையான சரித்திரம் உண்டு. அவர் வரும் வானொலிக்கு வரும்பொழுது கேளுங்கள், கூறுவார் எப்படி நடந்தது என்று. சரி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், நல்ல பாடல். மிகவும் கஷ்டமான பாடல், தனியொருவர்
0: பாடல்.
1: காமெடியா பாடினால நல்ல அருமையான நல்ல கருத்துக்கள். எனக்கு விருப்பம் அந்த பாடலும் அந்த காட்சியும் நீண்ட பாடல். இந்த பாடல் அழகாக சிறப்பான ஒரு பாடல் அம்மா. நல்ல வரிகள் அங்கே கொஞ்சம் தில்லவனம் வள்ளிமன நீராட தில்லவனம் போராட. நல்ல நல்ல நல்ல வரிகள். எதுங்க மோனியோட வந்த பாடல் நல்ல சிறப்பான பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் அழகான பாடல், அழகான. அந்த சௌந்தரராஜன் அந்த ஆண் குரல் வருகின்ற நேரத்தில் அந்த கம்பீரம் அழகாக எடுத்து நன்றாக பாடினீர்கள், நன்றாக பாடினீர்கள். அன்னை கலைவாணி உங்களுக்கு அருள் நன்றாக புரிய வேண்டும். வாழ்த்துக்களை ஆசிகள் உங்களுக்கு
0: இனிமேல் விட்டு கொடுத்ததற்கு.
1: உடல்நிலை குறைந்த நேரத்திலும் அழகாக நீங்கள் குரலையும் பதப்படுத்தி ஒலியையும் நன்றாக கவனித்து சிறப்பாக தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். எழுதி கொண்டே இங்க மகள் சியாமலாவுக்கு இதுதான் வேலை. அப்படியே தேடி தேடி எழுதி கொண்டிருப்பா. அதே போல ஒவ்வொருத்தரும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்க முடிவார்கள்? கிருஷ்ணா, உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பாடலாம். அந்த பாடல் இறுதி சரணத்தில் தான் நின்று விட்டது, காரியமில்லை. நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். உங்கள் பாடலை மீண்டும் ஒரு தடவை உங்கள் வானொலியோ அல்லது உங்களுடைய ஒலி வாங்கிய சரி பண்ணி வந்து பாடலாம். அடுத்த பாடலுக்குரியவர் யார்? அழைக்கின்றார், அழைப்பு வரவில்லை, அழைக்க வேண்டும், மீண்டும் ஓடி வந்து பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாடுவோர் பாடலாம். நிகழ்விலே 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. எல்லோரையும் பாடவத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் அன்புமகள் சியாமலா, வணக்கம். வணக்கம், எப்படி
2: இருக்கீங்க?
1: மகள் வந்து விட்டாள்.
2: எனக்கு பேராசப்பா.
1: என்னம்மா மற்றவர்கள் பாடும் பொழுது எப்படியும் இருக்க பாடம். அதனால் தானே நாங்கள் பாடலே ஆர்வம் உள்ள நாங்கள், விருப்பம் உள்ள நாங்கள். ஆங்கிலத்திலே பாத்ரூம் சிங்கர் என்று கூறுவார்கள். அங்கு கூட இருந்து பாடி பாடுவோம் நாங்கள். யார் யார்? சிறப்பு, சிறப்பு. எப்படி எல்லோருக்கும் நல்ல உற்சாகம் கொடுத்து கொண்டு.
2: ஒரு சந்தோஷமான விஷயம், கொஞ்சம் வெயில் அடிச்சது, கொஞ்சம் மழை பெஞ்சது.
1: ஆமா, கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில், கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில். அடேங்க, அதுவும்
2: 3:30 மணி வரைக்கும் வெயில் அடிச்சது, அப்புறம் 4:30 மணியில இருந்து மழை பெஞ்சது. மழையில நனைஞ்சுக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்தப்பா.
1: புரியும் தானே, மழை என்றால் நீங்கள் வீட்டுல நிக்க மாட்டீங்க. மழையோடு மழையாக வழியே நின்று அதுவே ஒரு அலாதி ஆனந்தம். ஆனா ஒரு விதமான விரோதமும் வித்தியாசமும் வில்லங்கம் இல்லாமல் நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். இப்போ எல்லோருக்கும் நல்ல உற்சாக பானம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் பாடி முடிந்தவுடன் நல்ல நல்ல கருத்துக்களை தருகிறீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நல்லா பாடுறாங்கப்பா எல்லாருமே.
1: எல்லாரும் நல்லா, எல்லாரும் உங்களுடைய
2: ஒரு ரொம்ப அருமையா பாடினாருப்பா.
1: அதுதான் அம்மா ஆச்சரியம். பாவம், நல்ல சிறப்பா வந்து முதல் பாடல் வந்து பாடியது நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்களும் தானே செம்மையாக பாடுவீர்கள். நீங்கள் என்ன பாடல் பாட போகிறீர்கள்? எங்க கேட்போம் பாடங்கள் கேட்போம்?
2: ஏதோ மகளுக்கு ஆறுதலுக்காக நீங்க சொல்றீங்கப்பா.
1: இல்லையம்மா, இல்லையம்மா, உண்மையை தானே. நான் எனக்கு எல்லோரும் பிள்ளைகள் தானே, அதுலயா நீங்கள் பாடுங்கள். உங்களை அனறிவே தானே பல ஆண்டுகளாக. பாடுங்கள் கேட்போம்.

கடலலை போல மறைந்து போக நேருமா, அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா,

0: கடல் அலை போல் மறைந்து போக நேருமா. நன்றிப்பா.
1: ஆண்டுகள் பல கடந்த பாடல் இது. வான்மதி அம்மா தானே பெண்குரல் இந்த பாடலுக்கு, இல்லையா?
0: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல். நீங்கள் முன்பும் பாடி இருக்கின்றீர்கள், கேட்டிருக்கின்றீர்கள். பல பாடலை எழுதியும் இருக்கின்றீர்கள், கேட்டு மகிழ்வதற்கு. நல்லதோர் வரிகளை தாங்கிய பாடல். இங்கே கஸ்தூரியும் எழுதியிருக்கார், உங்கள் ஆசை நிறைவேறும் சொல்லி மகிழ்வா. நன்றாக, அதாவது வந்து அந்த ஆளுமை என்பது அம்மா, அந்த சொற்களையும் பாடலையும் அதனுடைய சந்தத்தையும் கவனித்து பாடுவது தான் மிக முக்கியம். அது உங்களில் நிறைய இருக்கின்றது. சிறப்பாக இருந்தது அம்மா, நன்றாக பாடு. உங்களுக்காக சொல்லவில்லை, நன்றாக பாடியிருக்கு. நீ வாழ்த்துக்கணும். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: இந்த பாட்டே கொடுத்துருக்கப்பா.
1: இந்த பாட்டே கொடுக்கவா? சரி, இந்த பாட்டு
0: நான் பாடுறது இல்ல,
1: இந்த பாட்டே கொடுத்து விடுறோம். அது நீங்க பாடிய பாடல். மீண்டும் மறு ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் தான். எங்கே பிழை விட்டேன், எங்கே சரியாக இருக்கேன், எங்கே இன்னும் மேற்கொண்ட வேண்டும் என்று வரும் இந்த பாடல். நீங்கள் கேட்டு மகளலாம். இந்த வானொலி அது ஒரு நன்மை உண்டு. நீங்கள் பாடியதே கேட்டு அறியக்கூடிய சிறு அது உங்களை நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவும் ரசனையாக இருக்கும். ஏன்னா தட்டுகள் இசைத்திலே வர பாடல் எப்பொழுதும் எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்கள் குரலில் ஒரு தடவை தானே கேட்கின்றோம். நாங்கள் உலகத்தில் உள்ளவர்கள் எங்களை மற்ற ஏனைய உறவுகளும் சர்வதேசமாக இருப்பவர்கள் ஒரு தடவை கேட்க ஆவலோடு தான் இருக்கின்றார். இந்த பாடல் பாடும்போது அப்படி பலர் எழுதியிருக்கின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பு தர எந்த பாடலை பாட வையுங்கள், அந்த பாடலை பாட வையுங்கள்னால எழுதுவார்கள் எனக்கு. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். ஆக நம் ஆசை நிறைவேறுமா? நாங்கள் நிறைவேறு பண்ணுவது போல உங்களுக்கு நிறைவேற வேண்டும். நிறைவேறுமா? மன நிம்மதி தானே தேவை அம்மா, அதுதான் மிக முக்கியம். இந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புறவன் மகளே, அடுத்து இன்னொரு பாடலுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, வாருங்கள். நன்றி அம்மா. உங்கள் நல்ல மருந்து கொடுத்து கொண்டிருக்கு, நல்ல ஆரோக்கியமான மருந்து எல்லோருக்கும் கொடுக்குறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் யோகாராஜி அவர்கள் பல தடவை அழைத்து கொண்டிருக்கிறார். அவரை விட்டால் அவர் நித்ரா தேவியுடன் சென்று ஐக்கியமாகிவிடுவார். அதற்கிடையிலே அவருக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். எங்கே யோகாராஜி, நீங்கள் அழையுங்கள், அழைத்தவுடன் வருவேன். ஆனால் ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னால் வர முடியாது தானே. அதனால் நேரத்தை கவனித்து சரியான நேரம் பார்த்து அடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று எங்கே முடிய போகிறது எண்ணுகிறீர்களோ ஒரு பாடல், அந்த வேளையில் அடித்தீர்கள்னா இங்கே வந்து விடுவீர்கள். ஓடி வாருங்கள்.

0: மோன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே 30 ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கும் ஒரு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஞாயிறுதோறும் நிகழும் வேளையில் இன்று வந்து வளமை போல அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதை கேட்டு மகிழ்ந்து கொண்டு ஆவலோடு இப்பொழுது வரும் பாடல் என்று எண்ணிக்கொண்டு காத்திருப்பவர்களும் ஒவ்வொருவரும் வந்து தங்கள் சொந்த குரலே பாடும் பொழுது சிறப்பான கருத்துக்களை உற்சாகமாக எழுதி கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். எல்லோருக்கும் அன்னை கலைவாணியின் அருள் கிடைக்க வாருங்கள். 6 4 7 8 7 4 உங்களுக்கான தளம். இங்கே 28 தடவை அழைத்திருக்கின்றார் அன்பு உறவு. இங்கே அவருடைய அழைப்பு வரவில்லை. யோகராஜி, நீங்கள் அழைக்கின்றீர்கள், மீண்டும் அழையுங்கள், உங்களை நான் நினைத்துக் கொள்வேன். வாருங்கள், இதுதான் சந்தர்ப்பம், ஓடி வாருங்கள்.
1: அருகில் பெண்மை குடியேற, கை அருகில் இளமை தடுமாற, என்ன இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயிதமாக.
0: அழகாக கேட்டு மகிழ்ந்து வந்துவிட்டார் யோகராஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் யோகராஜி, இன்னைக்கு ரெண்டு பாட்டு பாட மாட்டான்.
0: என்ன காரணம்
2: யோகராஜி? 5 நாள் டூர் போயிட்டு இன்னைக்குதான்
0: வந்தா. டூர் எல்லாம் போறேன். உங்களுக்கு இந்த முன்னாள் தமிழ் வானொலி ரெண்டு பாட்டு பாட முடியாதா? எப்படியும் பாடத்தான் வேண்டும். நீங்கள் உங்கள் ரெண்டு பாடலுக்காக காத்து கொண்டிருக்கீங்க. நீண்ட தூரம் போறீங்களா மகளே?
2: மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பாக்க போயிருந்தோம்.
0: ஓ, அப்படி இருந்தது. சிறப்பாக
2: கும்பாபிஷேகம் பண்றது சும்மாவா? சொந்த ஊர் மதுரை. என்னோட சொந்த ஊர் மதுரை.
0: விட்டு விட்டு இங்க வந்தீர்கள். மதுரையை விட்டு விட்டு அந்த மதுரை மதுராபுரியை விட்டு
2: மதுராபுரியை விட்டு இங்க வந்தது வேலை விஷயமா வந்தோம். அப்படியே இங்கே
0: எங்கிருந்தாலும் மதுரை அம்மாச்சி உங்களோட இருப்பார், காரியம் இல்லை. ஆனால் தேடி சென்று விட்டீர்கள் கும்பாபிஷேகத்துக்கு. கும்பாபிஷேகம் பார்ப்பது வாழ்க்கையிலே எங்களுக்கு வந்த அந்த குடமுழுக்கை காண்பது ஒரு முழுமை காணும் ஆன்மீகம். அது எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம். சிறப்பான அப்படி பக்த கூட்டம் அப்படின்னா இப்ப மதுரைக்கு நீங்க சென்று எத்தனை நாள் அங்கே நின்றீர்கள்? 5 நாளும் அங்கதான் இருந்தீர்கள். ஓ, அங்கே
2: போனோம்.
0: அங்க உறவினர்கள் இருக்கின்றார்களா? அல்லது
2: நாங்க ரூம் போட்டோம். சொந்தக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
0: சேர்ந்து
2: எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போல
0: சேர்ந்து மகிழ்ந்து நீராடி குளித்து முழுகி ஆலயத்தை தரிசித்து வந்து விட்டீர்கள். அந்த பக்தி சிரத்தையோடு இருந்த நீங்கள் இப்பொழுது
2: ரெண்டு தடவை போய் மீனாட்சியை சேவிச்சாச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கே போய் சேவிச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நேத்து ஒரு தடவை எங்க அம்மாவை சேவிச்சோம். கூடலரகர் சேவிச்சேன், நன்மை தருவார் சேவிச்சேன், மதனகோபால் சேவிச்சேன், முருகனை சேவிச்சேன், திருச்செந்தூர் போனேன், திருப்பரங்குன்றம் போனேன்,
0: கடாட்சங்கள் எல்லாம் உங்களிடம் பாலித்திருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் திருவாய் மலர்ந்தருளுங்கள் ஒரு நல்ல பாடலை கொண்டு வாருங்க.
2: நான்
0: காலம் போனால் நித்ரா தேவியிடம் சென்று விடுவீர்கள் என்று கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு தடவை மனதை கட்டுப்படுத்தி கொண்டு பாடுங்கள். என்ன பாடல் பாட
2: போகின்றீர்கள்? மல்லிகை பூவே பார்த்தாயா?
0: ஆஹா, சிறந்த பாடல். எங்கே பாடுங்கள்?
2: தப்பா இருந்தா மன்னிக்கணும், ஏன்னா இந்த பாட்டுலாம் நான் பாடினதே இல்ல.
0: அப்படியா?
2: சும்மா
0: பாடுங்கள், அது சிறப்பாக இருக்கும். பாடுங்கள், நன்றாக பாடுகிறேன் என்ற மன துணிவோடு பாடுங்கள்.
2: மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை என் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? 1000 கோடிகள் செல்வம் அதை யாருக்கு அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். என் பூவி எங்கள் தோட்டத்தை பார்த்த பூத்தாயா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா? பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? வண்ணம் சிந்தும் ரோஜா பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சம் எங்கும் அத்தாப்பு, இன்பம் அந்த வானில் பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, டடன் டண்டன் நட்சத்திரம் கண்டு நாளை இன்னும் கொஞ்சம் தூண் தள்ளி போகிறது, டடன் டன் டடன் டடடன் டன் டன் டன் டன் டடடன். எங்களுக்கு அதை கேட்டு தலையாட்டது தாமரை பூ, மயிலே எங்கள் கூட்டத்தை பார்க்க

கடலில் கலைகள் கிடையாது, எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் கிடையாது. தலை தட்டி வாழும் கட்டு தண்ட காற்று இன்று இங்கு போகிறது. டடன் டன் டம் டடன் டடடன் டடன் டன் டன் டன் டடடன் முட்டுவிடும் மலரே, முட்டுவிடும் மலரே காஞ்சிப்பட்டு நூலி மட்டமிட்டு பறக்கிறதே. டடன் டன் டன் டன் டன் டன்

0: மாலை எங்கள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயாம், மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயாம். டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டட டன் டட டன் டன் டன் டட டன் டன் டன் டட டன் டன் டன் டட டன் டன் டன் டட டன் டன்
1: டன். சிறப்பாக இருந்தது, டன் செய்து விட்டீர்கள். முடியாது என்ன சந்தேகத்தோடு ஆரம்பித்து நான் சிறப்பாக பாடினேன். நன்றா இந்த ஆமாம், இப்படியான பாடல்கள் நீங்கள் பாடுவது குறைவு தான். சிறப்பாக நீங்கள் அதை எடுத்தீர்கள். இருந்தாலும் அந்த கொசுர்களை விடவில்லை, சரியாக நேர்த்தியாக கொண்டு வந்து கொடுத்தீர்கள் ஒரு பாடல். சரி, உங்களுக்காக எந்த பாடலை ஒளிபரப்ப வேண்டும் நாங்கள்?
0: இந்த பாட்டு போடுங்க.
1: இந்த பாட்டு தரவா உங்களுக்கு? மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ, வாழ்த்துக்கள். இந்த பாடலே தரலாம். நன்றாக பாடியிருக்கிற நீங்கள், முடியாது என்று கூறவில்லை நீங்கள், பார்ப்போம் என்றுதான் கூறுங்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பதற்கு நாங்கள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இரண்டாவது பாடல் உங்களுக்கு முடியவில்லை என்றால் நாங்கள் வில்லங்கப்படுத்தவில்லை. நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும், உடலை வருத்த வேண்டாம்.
0: நித்ரா இருக்கு அப்படி. நித்ராதேவி
1: இப்ப உதறி தள்ளி விட்டீர்கள். நித்ராதேவி ஓடி விட்டார், அது எனக்கு தெரியும். உங்க அருகிலே வந்தவரை நீங்கள் அணைக்கவில்லை, கலைத்து விட்டீர்கள். அதனால் அவர் சென்று விட்டா இப்போது வரமாட்டார். முடிந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பாடலை மீண்டும் வந்து பாடலாம். முடியுமா? முடியாது விட்டா காரியம் இல்லை மகளே. சிறப்பு பங்கு பெற்று விட்டீர்கள். நினைத்து நீங்கள் நீண்ட நேரம் அழைத்தீர்கள். பல தடவை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே பெரும் காரியம். வாழ்த்துக்கள் அம்மா, முடிந்தால் வாருங்கள். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது. நல்ல பாடுங்களா, கடைசியா டன் முடித்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கலாமா. நன்றி, அடுத்த வரவிடம் போகின்றேன். நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் தேவா. இரண்டாவது பாடலை தருவதற்கு வந்து விட்டார் போல் தெரிகின்றது. யோகாராஜ் இணைப்பை துண்டித்துக் கொண்டார். இல்லை இப்பொழுது வருகின்றார். இருவர் வந்தார், அதிலே இப்பொழுது தேவநாதன் வருகின்றார். தேவநாதன் வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். இரண்டாவது வணக்கம் வணக்கம் கொண்டு வாருங்கள். இரண்டாவது பாடலை
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். பலமுறை குறிப்பிட்டேன், நீங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.

0: வழங்க ரேவதி வாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம். எப்படி
0: வணக்கம்.
1: இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்ற மகளே, நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? நல்ல நல்ல பதிவுகளை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. நாங்கள் நலம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் எப்படி
1: நான் இப்பொழுதுதான் அப்பா இணைந்து கொண்டேன்.
0: ஓ, எங்க வெளியே சென்றீர்களோ?
1: ஆமாம் அப்பா.
0: சரி, சுற்றுலா எல்லாம்
1: சரியான நேரத்துக்கு வந்துவிட்டேன்.
0: வந்து விட்டீர்கள், உங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஓடி வந்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது நலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? முடியும் தானே?
1: நலமாக இருக்கு.
0: முடியும். சரி, வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் பாடலை தாருங்கள். நலமான பாடலை கேட்போம் உங்களிடமிருந்து. கொண்டு வாருங்கள்.
1: பலந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா,

0: அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா. அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா. மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா. அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா. அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா. அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா. இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா.
1: எவ்வளவு பொறுப்பான ஒரு வரிகள் கொண்ட பாடல் அந்த பாடல். ஆண்களுக்கு புரியாது அந்த பொறுப்பு, பெண்களுக்குரிய பொறுப்புணர்வு. மனதிலே அடக்கி வைத்த எண்ணங்களை எல்லாம் கூற முடியுமா, அதுக்கு நீ பிறந்த பின்பு கூற முடியுமா கண்ணான்ற வரி இங்க வருகின்றது. எவ்வளவு அற்புதமான ஒரு சரியான நல்ல தரமான வரி அந்த வரி. அந்த கவிஞருக்கு வாழ்த்துக்கள். உள்ளடக்கங்களே அந்த திரைப்படத்தில் உள்ள கதையை சாராம்சத்தை ஒரு 3 நிமிடத்துக்குள்ளே அடக்கி விடுவார்கள் கவிஞர்கள். அதுதான் கவிஞர்கள். சிறப்பா இருந்தது அம்மா. அவசரமாக நீங்கள் பாடுவது போன்ற எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு சிறு உணர்வு தட்டியேனே. நீங்கள் வெளியே இருந்து ஓடி வந்து இப்பொழுதுதான் நினைந்தீர்கள், இப்படி பாடி முடித்து விட இல்லை, நன்றாக பாடினீர்கள். எனக்கு அப்படி இருந்த உடனே இருந்தது, மற்றவர்களுக்கு அப்படி பட்டிருக்காது, நன்றாக இருந்தது.
0: மறுபடியும் அது வரணுமா என்ன தெரியலப்பா, இதுல முடிவு போட்டிருக்கு. ஆனா மறுபடியும் வளர்ந்த கலை
1: பல்லவியை மீண்டும் ஒரு தடவை பாடுவது உண்மைதான். அது வளர்ந்த கலையா வளர்த்த கலையா எது சரி?
0: வளர்ந்த கலை மறந்து வளர்ந்த கலை மறந்து விட்டாள்னா அதுல அப்பா ஓவியம் வரைவாப்பா. அது வந்து இவ வேற 2 வேடங்களில் சாவித்ரி நடித்திருப்பார்கள். அதுல இவ ஆள் மாறிடுவோ அந்த ஓவியமே வரையலன்னு கேப்பாரு.
1: அப்ப அது வளர்ந்த

0: கலையா வரைந்த கலையா வளர்த்த கலையா வளர்ந்த எப்படி வேறு மாதிரி?
1: வளர்ந்த கலை, வளர்ந்த கலை,
0: வளர்ந்த கலையா. வாழ்த்துக்கள். சிறப்பு விளைவித்தம் நல்ல என்ன பாடல் ஒளிபரப்பு வேண்டும் மகளுக்கு?
1: அப்ப எனக்கு ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா எனடி நீராடுது, அந்த பாடல் தான்.
0: அற்புதமான பாடலம்மா அந்த பாடல். என்ன நல்ல பாடல் அந்த பாடல், நல்ல பாடல், அருமையான பாடல். நேற்று முன்தினமும் யாரோ கேட்டிருந்தார்கள் நேர் நேரமும் இன்னொரு தளத்தில் நல்ல பாடல்கள் பிறப்புகின்றோம். நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்கள், இளைப்பாறை கொள்ளுங்கள். உங்களை முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு வரலாம். தேவாவை அழைக்க போறேன், தேவநாதனை இங்கே பார்க்கம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒலிப நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள். ஒலிப உங்களுடைய ஒலியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவை அழைப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் தேவநாதன், வந்துவிட்டார். வணக்கம் தேவநாதன், வந்துவிட்டீர்கள். பாடுங்கள் பாடலை, கொண்டு வாருங்கள் பாடலை.
2: இது பிரகாசி மாசம் என்பதால் கிருஷ்ணருடைய பாடலை பாடவில்லைன்னு ஐயா?
0: பாடுங்கள், எந்த பாடலும் பாடலாம்.
2: நன்றி. ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவோதே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. ஆடலை காணதில்லை

இங்கே கோகுலம் வந்த அடலை காணதில்லையோ பலத்திரைவனும் தன்னாடலை கிட்டோ இங்கே கோகுலம் வந்த ஆதலினால் சிறு யாதவனே ஆதலினால் சிறு யாதவனே மாமயிலையினை மாதவனே ஆதலினா சிறு யாதவனே ஒரு மாமயிலிரையினை மாதவனே நீ ஆடாது அசங்காது வாகண்ணா உன்னாடலில் இருவனமும் அசைந்து அசைந்தாடோதே நீ ஆடாது அசங்காது வாகண்ணா கண்ணா சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனங்களே தேடுமே சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனங்களே தேடுமே பெண்ணியல் சடை சட்டை சட்டை

0: வகைகளைந்திடுமே மயில் பீலியா சைந்து சைந்து நிலை கலைந்திடுமே பண்டிது கையிறைவு. பன்னிது கையிறைவன் ஏறுமையில் ஒன்றுதல் பன்னிது கையிறைவன் ஏறுமையில் ஒன்றுதல் பன்னிது கையிறைவன் ஏறுமையில் ஒன்றுதல் பசுந்தோகை விரிந்தடி பரிசளித்திடுமே பன்னிது கைங்கிறைவன் ஏதுமையில் ஒன்றுதல் பசுந்தொகை விரிந்தடி பரிசலி தேடுமே குழல் பாடி வரும் அழக குழல் பாடி வரும் அழக குழல் பாடி வரும் அழக உன்னை காண வரும் அடியாரவராயினும் பாடி வரும் அழக உன்னை காண வரும் அடியாரவராயின் கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் உண்பட்டு போகும் கனகமணி அசைவில் உனது திருநடனம் கண்பட்டு புறமணம் உண்பட்டு போகுமே ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா நீ ஆடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் ஈரேழு புவனமும் அசைந்து அசைந்தாடுவதே நீ ஆடாது அசங்காது வா கண்ணா
1: சிறப்பு நல்ல பாடல் முடிவடைந்ததா? உங்கள் நீங்கள் தொலைபேசியில் மட்டும்தான் பாடுகின்றீர்களா, வேறு ஏதாவது உபகரணங்கள் சேர்த்திருக்கின்றீர்களா, காதிலே அல்லது வேறு ஒலி வாங்கி ஒலி ஏதாவது ஒன்று சேர்த்திருக்கிறீர்களா?
0: சேர்க்கவில்லையா, இன்னைக்கு காலநிலை அப்படி உள்ளது ஐயா.
1: நான் நினைக்கவில்லை, ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களை அல்லது நீங்கள் சரியாக வாய்க்கு நேரே உங்களோட தொலைபேசியை பிடிக்கிறீர்கள், தலையெங்கியோ சரித்து அப்படி பாடுகிறீர்கள் போல நான் நினைக்கிறேன். ஏன்னா இடையிலே அழகாக கொண்டு வருகின்றீர்கள், கொண்டு வரும் சில ஒலி தெளிவாக கிடைக்கவில்லை எங்களுக்கு. நன்றாக இருந்த பாடல் நன்றாக இருந்தது. இடையிடையே தொடர்ந்து அல்ல இடையிடையே. ஒரு சிலர் வந்து காதுகளிலே ஒன்றை வைத்து கொண்டு நெஞ்சிலே ஒன்றை வைத்து கொண்டு அப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அது வானொலியில் வந்து பாடுவதற்கு ஒவ்வாததாக இருக்கும், அவர்களுடைய குரலை வரங்கோ கொண்டு சென்றுவிடும். சரியாக நீங்கள் தொலைபேசியிலே இணைக்கப்பட்டுள்ள அந்த இந்த இப்பொழுது உள்ள ஸ்மார்ட் போன் என்று கூறுகிறார்கள், இந்த தொழில்நுட்பம் மிகுந்த காலத்தில் வந்த இந்த தொலைபேசிகள் துல்லியமாக தருகின்றது. இப்போ ஒலி எல்லாவற்றையும் துல்லியமாக தருகின்றது. அப்போ நீங்கள் அந்த உங்களோட ஆனால் ஒன்று அந்த வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே வாய் இருக்க வேண்டும். நீங்கள் தலையை திருப்பி அசைத்து உயர்த்தி பதித்து பாடும் பொழுதெல்லாம் தொலைபேசி அந்த வாய்க்கு நேரே போகாமல் கையிலே இருக்கும் என்றால் ஒரு ஒரு தடை ஏற்பட்டு தான் ஆகும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. அடுத்தது பெருமாள் காலத்திலே வந்து நீங்கள் கண்ணனுடைய பாடலை பாடி மகளை வைத்தீர்கள். சிறப்பு, உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். பொறுமைக்கு நன்றி. அடுத்த ஒரு நன்றி. கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த சின்ன குறிப்புகளை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வருகின்றார் அன்புடன். யார் வருகின்றார்? வணக்கம் யோகாராஜ். இரண்டாவது பாடலுக்கு வந்து விட்டீர்கள். கெட்டிக்கார் என்ன நித்ரா தேவி ஓடி சென்று விட்டாவா உங்களை விட்டு?
2: நித்ரா தேவி செல்லல, அதனால பாடிட்டு போயிடலாமே வந்துட்டேன்.
1: அவங்க தாமதிச்சிருக்க, அவர் அனுமதி கொடுத்திருக்கின்றார். எங்கே பாருங்க. நன்றி நித்ரா தேவி அவர்களே, யோகாராஜியை பாட வைக்கிறேன். கொண்டு வாருங்க இரண்டாவது பாடலை.
2: இதுவும் இப்போ வரைக்கும் யாரும் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல. கேட்டிருப்பாங்க ஆனா தெரியல.
1: கேட்டிருப்பாங்க பாடல் வந்து எங்கும் கேட்டிருக்க மாட்டோமா?
2: என் குரல் இல்ல, அந்த பாட்டே நீங்க தியேட்டர்லயும் படத்துல பாத்தீங்களான்னு தெரியல.
1: அடங்க கொண்டு வரங்க, ஆவலை தூண்டுகிறீர்கள் யுவராஜ். என்ன கேட்டுறாத ஒரு
2: பாடலு வந்து ஹிட் படம், படம் ஹிட் படம், ஆனா அந்த பாட்டு டிவியில போடுறதே கிடையாது.
1: அப்படியா? எங்க கேட்போம், எங்க பாடங்களையும் கேட்போம்.
2: தட்டட்டும் கை தழுவட்டும், சித்தத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ. தட்டட்டும் கை தழுவட்டும், சித்தத்தை வெல்லட்டும், நெஞ்சத்தில் நடக்கும் ஏனோ ஏனோ ஏனோ. அன்னத்

அணைத்துக் கொள்ள

0: ஹலோ.
1: நுழைவடைந்து விட்டதா? தட்டட்டு என்றவுடன் நாங்கள் தட்டுவார்கள் என்று நல்லது ஒரு பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள். அதிகம் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாணிகளில் பாடியவர்கள் குறைவு, ஆனால் முன்பு பாடி இருக்கின்றார் ஒருவர். அது மட்டுமல்ல, நாங்கள் வானொலியிலே ஒலிபரப்பி இருக்கிறோம் இந்த பாடல்களை. பழைய பாடல் தான் சிறப்பாக இருந்தது அம்மா. துணிந்து இந்த பாடலை எடுத்து வருகிறது. என் இதிலே வந்து பாடுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது, கவனிப்பதற்கு பல விடயங்கள் இருக்கு. அவற்றை நன்றாக கவனித்து சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். நல்லதம்மா, நல்ல பாடல். இப்படி பாடல்கள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஒரே விதமாக இல்லாமல் இப்படி பாடல்கள் கொண்டு வருவது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
0: நன்றி.
1: இப்பொழுது என்னமா, ஒரு நெடுமூச்சு விட்டு இரண்டு பாடலையும் தந்து விட்டேன். நான் இனிமேல் நன்றாக தூண்களாம். நித்ராதேவி ஓடி வாருங்கள் என்று உடனே அனுப்பீர்களா, அல்லது தள்ளிவிட்ட நித்ராதேவி உடனே உங்களை வந்து அணைத்துக் கொள்வாரா? நன்றா இருந்தது அம்மா.
0: அவங்க வந்து அணைச்சு கொள்வாங்க,
1: அவங்களாக வந்து அணைப்பார்கள். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ஸ்வீட் ட்ரீம் என்று கூறிக்கொள்வோம்.
0: வாழ்த்துக்கள்
1: அம்மா, வாழ்த்து. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி எவ்வளவு அன்பாக, ஒற்றுமையாக, உறவாக, நகைச்சுவையோடும், நல்ல உள்ளத்தோடும், உள்ளம் திறந்து நாங்கள் பழகிக்கொள்ளுகின்ற ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்த ஒன்றிய தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கு உண்மையில் நன்றி கூறித்தான் ஆக வேண்டும். இத்தனை உறவுகளை சம்பாதித்து வைத்து எங்களோடு வந்து இதை குடும்பமாக வைத்திருந்து வந்தவர்களுக்கெல்லாம் நல்ல இந்த தளத்தை நன்றாக உபயோகிக்க வைக்கின்றார்கள். அந்த சிறப்பு எங்கள் வானொலியில் உண்டு என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொண்டு, இந்த பெருமை எங்கள் மகள் மீரா அவர்களுக்கு தான் சேர வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம். பாடுவோர் பாடல் ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியாக 12:54 நிமிடம். நண்பகல் இன்னும் எங்களுக்கு முடியவில்லை. உங்களுக்கும் நேரம் 10:24 நிமிடம் தானே இன்னும் வேலை இருக்கின்றன. இந்த வேலையில் வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார். நினைப்போம். வணக்கம். இல்லை இல்லை, ரேவதி வந்து விட்டார், முந்தி விட்டார் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். இல்லை, யார் இப்பொழுது? ஆ ரேவதி, வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம்
1: மகளே ரேவதி. மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் உங்கள் அழைப்பு முந்தி விட்டது. வாருங்கள், இணையுங்கள். அவர் பெண்களுக்கு முதலிடம் என்று கொடுப்பார். அப்படியானவர்
2: அவருக்கு நன்றி. அப்பா அவருக்கும் உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி நன்றி. எங்கே உங்கள் பாடலை வழிவிட்டு கொடுத்திருக்கின்றேன். எங்கே இந்த வழியை அங்கே உங்கள் ஒலி வரட்டும். கொண்டு வாருங்கள்.
2: பார்த்திபன் கனவுல இருந்து பாடுறான்.
1: சிறப்பு. கொண்டு வாருங்கள்.

கண்டும் காணாதேங்குதே, பாய் விரித்து கப்பல் செல்ல பரவி நெஞ்சம் துடிக்குதே, பாவி நெஞ்சம் துடிக்குதே, இதயவானின் உ

இருளகற்றும் ஒளி என்றெண்ணி என்னும் நீ யாரோ என்

0: காதல் கண்களோ இதயவானின் இதய நிலவே, எங்கே போகிறேன் நான், எங்கே போகிறேன். ஆசை மிஞ்சி நேசக்கரங்கள் அணைக்க உன்னை நீளுதே, அணைக்க உன்னை நீளுதே. பறந்து வந்து உன்னை தழுவ, பறந்து வந்து உன்னை தழுவ, பாழும் சிறகு இல்லையே, பாழும் சிறகு இல்லையே. இதயவானின் இதய நிலவே, எங்கே போகிறாய் நீ, எங்கே போகிறாய்.
1: சிறப்பு. ஒரு தடவை நன்றாக மூச்சை இழுத்து வெளியே விட்டு ஆறிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த அவசரம்? அற்புதமான பாடல். முன்பெல்லாம் அந்த வரிகளுக்கு இடையே வருகிற இடைவெளியை நன்றாக கவனிப்பீர்கள், நன்றாக உள்மூச்சு வாங்கி அழகாக ஆரோக்கியமாக தருவீர்கள். இன்னும் நீங்கள் பாடும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீர்கள் போல தெரிகின்றது, இல்லையா? பாடல் மிகவும் அமைதியான ஒரு பாடல், இவ்வளவு அழகான பாடல். பறந்து செல்ல பாடும் அப்ப பாடும் பொழுதம்மா, அந்த நீ ஒரு வரி முடிஞ்ச திருப்பி பாடுங்கள். அந்த மூச்சு மூச்சு மூச்சு கவனிக்க வேண்டும். மூச்சு இன்னும் கொஞ்சம் உள்வாங்க, நீ உள்வாங்கி வெளியே போட்டீங்கன்னா ஆறுதல இலகுவாயிருக்கும், உங்களுக்கு இலகுவாயிருக்கும். பாடல் நன்றாக, பாடல் நன்றாக இருந்தது. இன்று ஏதோ ஒரு குறை எனக்குப்பட்டது. மகள் பாடும்போது சிறப்பாக மகள் நன்றாக புரிந்து பாடுபவோ, அந்த வரிக்கு வரி, அடுத்து வரிக்கு வரி இல்லாது விட்டாலும் கூட பல்லவிக்கு சரணத்துக்கு அழகாக நன்றாக மூச்சு எடுத்து பாடுங்கள். அது இங்க இரண்ட பக்க ஒரு அந்த பாடல்கள பல்லவி முடிந்தவுடன் பக்கவாத்தியம், அந்த அதே அளவு வாக்கியத்தை பல்ல வாத்தியத்தில் இசைக்கும் வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது. பாடகர்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் பாடும்போது வரிகளை முழுவதையும் பாடுபடுத்தி விட வேண்டும் என்று வேண்டாம். பாடல் பாடுகின்ற வரியை சரியான மூச்செடுத்து அந்த அழகான மூச்சோடு பாடுங்கள். முன்பு செய்த அவசரப்படவில்லை, நீங்கள் அவசரப்பட்டதா காட்டிக்கொள்ளவில்லை எங்களுக்கு. அவசரப்பட்டதா எனக்கு அப்படிப்பட்டது. மற்றவர்களுக்கு நன்றாகத்தான் இந்த பாடல் ஒரு விதமான விளம் முழுமையாக சிறப்பாக பாட, இந்த ரசனை இன்னும் கொஞ்சம் மூச்செடுத்திருந்தால் மேலும் ரசனையாக இருந்திருக்கும். சரியா? நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். தெரிவு மகளே, சிறப்பாக இருந்த அம்மா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்து யார் வரப்பு ஒன்றியர்கள் பார்த்தால் இங்கே மகாலிங்கம் அவர்கள் தோன்றுகின்றார், இணைப்போம் என்று பார்த்தால் அதற்கிடையிலே அவருக்கு இன்னும் ஒரு இடையூறு வருகின்றது. இருவர் அழைக்கின்றார்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு எனக்கு கிடைக்கின்றது. ஞானசேகரனுடைய அழைப்பு கிடைத்துவிடும். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
1: நண்பகல் வணக்கத்தை தந்த அன்புமே ஞானா, உங்களுக்கு உங்கள் இரவு வணக்கத்தை தருகிறேன். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: வீட்டுக்கு வந்து விட்டேன், உணவு வந்து விட்டேன், தங்களுடன் பேசிவிட்டு செல்லலாம் என்று காத்திருக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள். என்னோட பேசுவதை விட எங்கள் எல்லோரும் இணைந்து கேட்கும் பண்ண நீங்கள் பாடிவிட்டு செல்ல வேண்டும். இங்கே என்ன பாடலே பாட
2: பாடுகிறேன், எல்லாரும் கேட்கும் வண்ணம் என்றது கேட்டுட்டது. அதுக்கப்புறம் தான் சொல்லணும்.
1: நிச்சயமா கேட்பார்கள், நிச்சயமா கேட்பார்கள். பாருங்கள், இப்படித்தான் எல்லாம் சொல்லுவார்கள், ஆனால் நல்லா பாடுவார்கள். கொண்டு பாருங்கள். அங்கே மழை பெய்ததா ஐயா?
2: அப்பா திருச்சேர்ல ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சுப்பா, நாச்சாரர்கள ஒரு சொட்டு கூட கிடையாதுப்பா. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா.
1: அதிகம் மழை வேண்டாம் ஐயா, அது பெய்யும் தானே வருகின்ற மழை.
2: பெய்யவே இல்லப்பா, ஒரு ஒரு ஒரு மணி நேரம் பெஞ்சா போதும்ப்பா, அந்த வெட்டி கொஞ்சம் குறையும்ப்பா, அதுக்காக பாக்கலாம்ப்பா.
1: இவ்வளவு இரவு நேரம் கொஞ்சம் குறைந்து கொண்டு போகும், இரண்டு நாளில் வரும் மழை, கவலைப்படாதீர்கள்.
2: சரிப்பா, நன்றிப்பா, உங்கள் ஆசீர்வாதம் தான்ப்பா எங்களுக்கு.
1: ஏதோ நான் சொல்லி எழுப்பது மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு வாருங்கள். என்ன பாடல் பாடப்போகுது பாடுங்கள் ஐயா.
2: காசேதான் கடவுளப்பா.
1: சிறப்பு, நல்ல வரி, நல்ல பாடல், கொண்டு வாருங்கள்.
2: காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, காசேதான் கடவுள் அப்பா, கடவுளுக்கும் தெரியும் அப்பா, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம், கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தாய் வாய் திறந்தே மொழி பேசுமடா, இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும், வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும், களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமமடா, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடித்தான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே, கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே, சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே, சிரித்தவன் அழுவதும் அடுத்தவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே, கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, தலைகளை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நன்றி, வணக்கம் அப்பா.
1: எத்தனை தடவைகள் அந்த பாடலில் அப்பா வந்தது ஐயா, அழகாக இருந்தது அப்பா அப்பான்னு கூறும் பொழுது. என்னவென்றால், ஞானசேகரன் திரைப்படங்களை தயாரிக்கும் போது எத்தனையோ கோடி ரூபாய்களை செலவழித்து எத்தனையோ நாள் தாமதித்திருந்த திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்த கருத்துக்கு அமைய அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே புகுத்துவதற்காக கவிஞர்களை நாடி கவிஞர்களை கொண்டு பாடல்களை எழுதுவார்கள். 2.5 மணி நேரம் ஓடுகின்ற ஒரு திரைப்படத்துக்கு ஒரு 3 நிமிட பாடலுக்குள்ளே அந்த உட்கருத்துக்களை புகுத்தி விடுவார், எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி விடுவார்கள். அந்த பாடகர்கள் வந்து அந்த பாடலை பாடும் பொழுது எந்த கருத்தை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்ல வேண்டும், திணிக்க வேண்டும், எந்த வகையில் என்று நினைத்து பாடுவார்கள். அதனால் தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறுவது. இன்று நீங்கள் வந்து பாடும் பொழுது நன்றாக நேரம் எடுத்து என்ன கருத்தை எங்களுக்கு புரிய வைக்கணும், அந்த பாடலில் எழுதப்பட்ட கருத்துக்களை துல்லியமாக நாங்கள் விளங்கக்கூடிய மாதிரி பாடினீர்கள். அதே போல நான் தேவாவிலே கவனித்தேன், அதை அழகாக நீங்கள் உள்வாங்கி அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருந்து சரியான முறையில் கொண்டு இப்போ அவர்களைப் போல நாங்கள் பாட வேண்டும், இவர்களைப் போல பாட வேண்டும் என்று அல்ல, உங்களுக்கு என்று ஒரு சந்தம் இருக்கின்றது, உங்களுக்கு என்று ஒரு அளவு இருக்கின்றது, அந்த அளவை சரியாக செய்தீர்கள். எத்தனை தடவைகள் வானொலியில் வந்து பாடியிருக்கிறீர்கள், அதிகம் பாடவில்லை.
2: திருவிடைமதுரில் இருக்கும்போது பாடியிருக்காங்க.
1: அப்பா அதுக்கெல்லாம் பெரிய அப்படி இப்படி இழுத்து போட்டு ஓடி விடுவீர்கள் என்று பார்த்தீர்களா? முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். திரையேறுள்
2: இல்லப்பா, இன்னைக்கு ரெண்டு மூணு வாரமாவே நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு என் குரலுக்கு தகுந்த மாதிரி எது இருக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டு முடிக்கும் போது ஒரு இந்த ஹம்மிங் மாதிரி ஒன்று வரும். அது இல்ல இன்னும் நான் வந்து இன்னும் சொல்ல போனா நீங்க நான் பயிற்சி எடுக்கல. மத்தியானம் ஒரு தடவை கேட்டேன், சாயந்தரம் ஒரு ரெண்டு தடவை கேட்டேன், இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தடவை கேட்டேன்,
1: அவ்வளவுதான்.
2: முழுமையான மனப்பாடம், முழுமையான மனப்பாடம் கூட நான் ஆகல. அந்த ஹம்மிங் வந்து பாட முடியாது எனக்கு, இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ஹம்மிங்கதே எனக்கு மறந்து போச்சு எனக்கு பாட்டை முடிக்கும் போது.
1: நன்றி. அந்த வார்த்தைகளை நீங்க அழகாக கொண்டு வந்து முழுமையாக கொடுத்தீர்கள், அதுதான் முக்கியம். நன்றாக உள்வாங்கியிருக்கு, கருத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பாடலின் கருத்தை வார்த்தை வழியே இலகுவாக வரும். சிறப்பாக இருந்தது. விடாமுயற்சியோட பயிற்சி எடுங்கள், நல்ல பாடல். உங்களுக்கு என்ன பாடல் நிகழ்ச்சியில என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும், உங்களோட விருப்பமான பாடல்?
2: எனக்கு பாடின தந்ததுல என்ன பாட்டு கேக்குறதே மறந்து போயிட்டு.
1: என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும்?
2: திருவிளையாடல ஒரு பாட்டு போடுங்கப்பா, இல்லாதவர் அப்படின்னு ஒரு டிஆர் மகளையும் பாட்டு ஒண்ணு இருக்கலாம், அந்த பாட்டு போடுங்க. ஆமா, இல்லாதது ஒன்று இல்லை, அந்த பாடல். அந்த பாடல்
1: நன்றி மகனே, சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். நன்றி,
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேட்டு கொண்டிருந்த அனைவருக்கும், மீராமாவுக்கும், அப்பாவுக்கும், அன்பு உறவுகளுக்கும், அறிவிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய என்ன சொல்ல போனா அந்த கன்னி மெரிஜி என்னை வந்து ஆதரவு கொடுத்து என்ன அடுத்தடுத்த வாரத்துல கலந்துக்கிறதுக்கு முழு ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அனைவரையும் நான் கேட்டு வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி அப்பா.
1: என்றும் இந்த வானொலி உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அழகாக வந்த பாடலும் பாருங்கள், பாடுங்கள். அடுத்த வாரம் எதிர்பார்க்கின்றோம். இரண்டு பாடலையும் எதிர்பார்க்கின்றோம்.
2: அவசியம் அவசியம் வருகிறேன் அப்பா. நன்றிப்பா.
1: நன்றி மகனே. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து வருகின்றார் அன்புடனே எங்களுடைய சந்திரசேகர். நீண்ட நாள் அல்ல அண்மையிலே வந்து இணைந்தாலும் தொடர்ந்து இன்னும் வந்து விட்டார். அதற்கு முன்பு சாந்தி முகந்து விட்டார். வணக்கம் சாந்தி. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம்.
1: சந்திரசேகரும் மகாலிங்கம் அணைத்தார்கள், ஆனால் உங்களுடைய இணைப்பு முந்தி விட்டது. வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா சாந்தி? விடுமுறை நேர்விருப்பத்தில் எழுதியிருக்கிறேன். இடி இடித்து மழை பொழிந்து எல்லாம் என்னாச்சு என பாடலை அப்பொழுது இருந்து விட்டேன், சிரித்து விட்டேன், மகளுக்கு சொல்லி சிரித்தேன். அங்கே தர்மபுரியில மழை அடித்திருக்கிறது சாந்தி கேட்டிருக்காரு பாடல்.
0: ஆமாங்க ஐயா, ரெண்டு மூணு நாளா நல்ல மழை.
1: சிறப்பு சிறப்பு.
0: அதற்கு முன்பு வெப்பமும் தணிந்து விட்டதுங்க ஐயா.
1: தணிந்து விட்டது, நல்லது. சரி, அழகி சாந்தி எல்லாரும் நல்ல, அழகி ராசா எல்லாரும் நல்லாருக்கிறார்கள் தானே?
0: ராசமா, ராசா, அழகி, ரெண்டு பேரும் நல்ல.
1: சரி, இப்பொழுது உங்களுடைய கருத்தில் மாணவி எங்கே பாடுங்கள், ஒலியை தாருங்கள்.
0: பாடுகிறேன் ஐயா. மலேசியா வாசுதேவன் மற்றும் சுனந்தா பாடியது. படம்
1: தேவையில்லை, நீங்கள் பாடுங்கள், நீங்கள் பாடுங்கள்.
0: சின்ன வீடு, சின்ன வீடு.
1: ஆஹா, சின்ன வீடு, நல்ல வீடு. பாடுங்கள்.
0: சின்ன வீடு தானே? ஆமா, அதான் நினைக்கிறேன்.
1: பாடுங்கள்.
0: வெள்ள மனம்

முள்ளு தச்சி கண்ணீரில் மூழ்குதடி, செங்கரும்ப நாமறந்து வேலி முள்ள ஏன் கடிச்ச பூவுக்குள்ள சாமிக்கும் கல்லையும் பாலா நீ நினைச்ச

செங்குளத்தில் பையன் வந்தார், இன்னும் கொஞ்சம் தொல்லையடி, வெள்ளமானோ உள்ள மச்சான்.

0: வெள்ள மனோ மச்சான் விளையாடி ஊஞ்சி வந்தான். நன்றி ஐயா.
1: இருகுரல் பாடல் மிகவும் சிறப்பாக, அந்த இருகுரல் வித்தியாசத்தை உங்களுடைய முனைப்பிலே பார்த்தேன். நன்றாக இருந்தது அம்மா, சிறந்த பாடல், நல்ல ஒரு தெரிவு, பாடல் தெரிவு. சின்ன போடு திரைப்படம் தான் இந்த பாடலுக்கு. பாக்யராஜ் அவர்களும் ஊர்வசி ஜாக்கா கல்பனா இணைந்து நடிச்சிருப்பார்கள். நல்ல பாடல், சிறப்பாக இருந்தது, சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் குரலுக்கு பொருத்தமாக அந்த பாடலில் கொண்டு வந்து ஒரு குரல்லே கொண்டு வந்து இருகுரல் வித்தியாசத்தை காட்டி பாடியிருக்கு. நான் உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வசனம், அந்த வாக்கியங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. நன்றி மகளே. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
0: இதே பாடலே
1: ஒளிபரப்பு. உலகத்துல எல்லாரும் ராமர் இல்லை என்று சொல்லி ஒரு அவன் புருஷன் அப்படி என்ன எல்லா ஆண்களும் நகைச்சுவைக்காக பாடல் சந்தீர்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, பார்ப்போம். முடிந்தால் வாருங்கள்,
0: முடியாத
1: வில்லங்கமா அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்
0: நன்றி
1: மகளே, சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது வாருங்கள், இங்கே வாருங்கள் மகாலிங்கம், உங்களுடைய இணைப்பு கிடைத்து விட்டது. வாருங்கள் மகாலிங்கம், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம். நீண்ட நேரமா அழைக்கின்றீர்கள் அழைக்கின்றீர்கள், இப்பொழுதுதான் கிடைச்சிருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
2: ஆமா ஐயா, ரொம்ப
1: கஷ்டப்பட்டேன்.
2: வெளியில போயிட்டு வந்து மறுபடியும் தொற்றுவோம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10 மணில இருந்து தொட்டு பாக்கறேன், முடியல ஐயா.
1: அப்படியா? நான் கவனித்தேன், உங்களுடைய இணைப்பு வருகின்றது. உங்களோட உங்களோட ஊரிலிருந்து அழைக்கிற இணைப்பு தாமதமாக வருவதோ தெரியவில்லை. ஒரே நேரத்தில் இருவர் மூவர் வந்து முந்திக் கொள்ளுகிறார்கள். முந்தி வருவதை நான் எடுத்துக்கொண்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்கள் பாடலை அழகாக கொண்டு வந்து உடனே ஆரம்பிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நல்லா நல்லா எல்லாம் நிதானமாக இருக்கிறீர்கள் தானே?
2: நிதானமா இருக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. என் பாடல்
1: ஓ அப்படியே கேட்கத்தான். கண்டு வாருங்க, மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்.
2: மாணிக்கே வீணையே மரகத பதுமையே வைரத்து வைரத்தில் தோய்ந்த மனமே மாதங்க முனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி புன் கட்டிலே அரியாசனத்திலே அரசால வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் எழுத்திலே பிரவண மந்திரம் தந்த காளியே யார் தருவா இந்த அரியாசனம் யாத்தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் யாத்தருவா இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் அம்மா யார் தருவார் இந்த அரியாசனம் வேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர்ந்த பேர் பெறும் இடத்தினில்லே இல்லாதவன் வேர்த்தரும் நூல் ஒன்று கல்லாதவன் உயர் பேர் பெறும் இடத்தினிலே இல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் சேரும் சபை அறிந்து செல்லாதவன் அங்கு தேர்ந்த பொருள் எடுத்து சொல்லாதவன் தனக்கு யார் தருவா இந்த அரியாசனம் எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம் யார் தருவார் இந்த அரியாசனம் கருத்தனின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா உன் காளிட்ட சதங்கைக்கு ஜதி வேண்டுமா, கருத்தண்ணின் கூந்தலுக்கு கவி வேண்டுமா, உன் காளிட்ட சலங்கைக்கு ஜதி வேண்டுமா, சிறுத்த உன் இசை இடையாட இசை வேண்டுமா, சிறுத்த உன் இடையாட இசை வேண்டுமா, உன் சிங்கார கைகளுக்கு அபிநயம் வேண்டுமா, யாத்தருவா இந்த அரியாசனம், எம்டிஆர் நேயரோடு எனக்கு ஒரு சரியாசனம், ஐயா யார் தருவா இந்த அரியாசனம். அதான்
1: யார் தருவார் இந்த அரியாசனம் உங்களுக்கு? சரியாசனம் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் தந்ததுன்னு நான் கூற இருந்தேன், நீங்களே கவிஞராக மாறி அந்த கவித்துவத்தை புகுத்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்த மாலிங்க, சிறப்பாக இருந்தது. உயர்த்த வேண்டும், இங்கே பதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவதானித்து நன்றாக உள்வாங்கி இந்த பாடலை தந்திருக்கிறீர்கள். கருத்துக்கள் அத்தனையும் வெளியே பெறக்கூடியதாக இருந்தது, நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களுடைய தராதரத்துக்கு இந்த பாடல் இவ்வளவு அற்புதமான பாடலாக இருக்கிறது. நீங்கள் வந்த பாடல்களுக்கு இன்றைய பாடல் மேலும் சிறப்பாக இருந்தது. குறுங்க.
2: அதான்யா, ஏன்னா நிறைய நல்ல மெத்த படித்தவர்களும் பாடுறாங்க, சங்கீதம் தெரிந்தவங்களும் பாடுறாங்க. நேரத்துல நானும் அதுல பாடுறது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி தானயா.
1: சிறப்பு. என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பாக வேண்டும்? நேரத்தை கவனித்துக் கொள்ள இந்த பாடலே
2: எனக்கு தந்த எனக்கு
1: நன்றி. நான் அடுத்த உறவிடம் செல்லிருந்து நேரம் முடிவதற்குள் அவரை இணைக்க வேண்டும். மீண்டும் நீங்கள் மீண்டும் பாருங்கள்.
2: வருகிறேன். நன்றி.
1: இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். சந்திரசேகர் வணக்கம். சந்திரசேகர் வணக்கம். வணக்கம் சந்திரசேகர், உங்களை இணைத்துக் கொண்டேன். வணக்கம். பொறுமைக்கு நன்றி. பாருங்கள்.
3: ஓம் ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். இந்தியா தமிழகத்திலிருந்து நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் பலமுறை அழைத்தீர்கள், உங்கள் இணைப்பை எனக்கு கொடுக்க முடியாமல் இருந்து இப்பொழுது எப்படியாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்து நீங்கள் இணைந்து விட்டீர்கள். நன்றி நன்றி. சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நானும் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் ஐயா. உங்கள் நாட்டில் காலநிலை எவ்வாறு இருக்கிறது என்று?
1: நான் பலமுறை கூறியிருந்தேன், இப்பொழுது குளிரோடு தான் இருக்கணும். குளிர் ஆரம்பித்து விட்டது. ஒரு குளிர்காலம் இனி எங்களுக்கு கோடை காலம் முடிந்து விட்டது. மழை காலமும் முடிந்து குளிர்காலத்தை நோக்கி செல்கின்றோம்.
3: பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓகே. உங்கள் வேளையில் அனைத்து அன்பு உறவுகளையும் நலம் விசாரித்துக் கொண்டு இனிய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய பாடலை தருகிறேன்.
1: சிறப்பு சிறப்பு கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கேட்க நாங்கள் ஆவலோடு, சந்திரசேகர் என்ற பாடலுக்கு ஆவலோடு இருக்கின்றோம் கேட்பதற்காக. எல்லோரும் கொண்டு வாருங்கள்.
3: ஓ கட்டாய. வந்த நிலவே வந்த நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் நெஞ்சில் கண்மூடினார் உன்யாபகம் பூக்குதே வாலிபம். வந்த நிலவே வந்த நிலவே வருவது நீதானா, வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா, கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன, பாதீரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவி உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய் முக

வண்ண நிலவே வண்ண நிலவே, வருவது நீதானா? வாசனைகள் வருகிறனே, வருவது நிஜம்தானா? கூந்தல்

0: முழுமையாக ஒரு பாடலை அழகாக பாடி மகள வைத்தீர்கள், நீங்களும் மகிழ்ந்தீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த தளத்தில் உங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பம் ஒரு அரிய சந்தர்ப்பம். ஏனென்றால் சர்வதேச வானொலியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற 30 ஆண்டுகளான இந்த வானொலியில் அநேகமான உறவுகள் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு உங்கள் தளங்களிலே ஆரோக்கியமான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் இலைமறை காயாக இல்லாமல் வெள்ளிடை மலையாக உங்களை வெளியே கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நன்றாக நாங்கள் கொடுத்த தளத்தை களமாடி சொல்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. நன்றாக இருந்த பாடல். உங்கள் பொறுமைக்கு என்னுடைய நன்றி. பொறுமையோடு இருந்து இந்த நிகழ்ச்சியில பாட வேண்டும் என்று அழைத்து களைத்து விட்டு செல்லாமல் மீண்டும் அழைத்து இணைந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் இருந்தால் ஒளிபரப்ப நாங்கள் தயாராக இருக்கணும். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பிலே சேர்க்க வேண்டும்?
1: எனக்கு ரெக்கா திரைப்படத்தில் இருந்து கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை என்ற ஒரு பாடல் அருமையாக இருக்கும். முடிந்தால் எடுத்து பாருங்களே.
0: என்ன பாடல்? கண்ணமா கண்ணமா அழகு பூஞ்சிலை.
1: அதேதான் ரெக்கா திரைப்படத்தில்.
0: நல்ல பாடல் அந்த பாடல். கண்ணமா கண்ணமா பணியெல்லாம் முடிந்து விட்டதா சந்திரசேகர்?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பொழுதுதான். குதூகலமாக.
0: ஓ, அது வாழ்த்துக்க. இப்போ வீட்டு வேலைகள், உங்களுடைய ஆயத்தங்கள், ஓய்வுகள் எல்லாம் எடுக்கணும். உங்க காலநிலை எப்படி இருக்குது உங்களுக்கு?
1: இங்கே மழை வந்தது நேற்று. இன்று இதமான காலநிலை.
0: இதமான காலம் எங்களுக்கு ஆரம்பத்தில் கேட்டீங்கன்னா நான் அவசரத்திலே சுருக்கமாக கூறுவேன். நாங்கள் இப்பொழுது 18 பகை வெப்பநிலையில் இருக்கின்றோம். அந்த வெப்பநிலை 18 பகையாக உணராமல் இருப்பதற்கு காற்றிலே ஈரப்பதம் இருக்கின்றதுனாலே காற்று வீசிக்கொண்டிருக்கும் பொழுது அது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது. வளமையான ஆடைகளோடு நாங்கள் வெளியே செல்ல மாட்டோம் இனிமேல். ஏனென்றால் அந்த வெப்பம் இல்லாமல் அந்த காற்று வீசும் பொழுது ஒரு விதமான குளிராக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்களோட கோடை காலத்து ஆடைகளை எல்லாம் மடித்து எல்லாம் செய்து ஒரு பக்கம் வைத்து விட்டு குளிர்கால ஆடைக்கு திரும்பி விட்டோம். இப்பொழுது எங்க பார்த்தாலும் லேசான குளிர் ஆடையோட தலை மூடி சட்டைகள் அப்படி என்னெல்லாம் போட்டுக்கொண்டு இன்னும் நாள் இருக்கின்றது. ஆனால் இரவு வேளைகளில் இன்று இரவுக்கு 7 பாகைக்கு கடந்த இரவு 5 பாகை வரை சென்றது. குளிர் கூடுதலாக இருந்தது. இது இனிமேல் இன்னும் இருக்கின்றது குளிர்காலம். இனிமேல் தான் குளிர்காலம். இப்பொழுது கோடை காலம் இலகுதிர் காலத்தை நெருங்குகிறோம். நன்றி சந்திரசேகர் அவரை நிறுத்தி
1: விட்டு
0: நாங்கள் செல்லணும். மீண்டும் ஒரு பாடல் தருவதற்கு நான் நினைக்கவில்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று பார்ப்போம். நீண்ட இந்த நிகழ்ச்சி முடிவடைய நேரம்.
1: நன்றி
0: சந்திரசேகர். இணைப்புக்கு வாழ்த்துக்கள். இணைந்து நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். நல்ல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பகிர்ந்து கொள்ள நலமுடன் பலமுடன் வாழுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: மாலிங்கம், உங்களுக்கு உங்களுடைய சந்திரம் மாலிங்கம். நீங்கள் வர வேண்டும் என்றால் வரலாம். கிருஷ்ணா, உங்களை எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தொலைபேசி சரி வந்து விட்டதா, என்ன நடந்தது புரியவில்லை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? அது தெரிந்தால் போது. நேற்றும் அப்படித்தான் அன்பு எங்களுடைய நாகப்பன் அவர்களும் பாதியில் நிற்க வேண்டிய நிலை வந்து விட்டது. அவர் தொடர முடியாமல் நான் நினைக்கிறேன் அலைய தொலைபேசியாக வந்து விட்டது போல் இருக்கின்றது. கிருஷ்ணா, உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் உடனடியாக வரலாம். மகாலிங்கம், நீங்கள் 2வது பாடலை பாடுவதற்கு தயாரென்றால் உடனடியாக அழையுங்கள். நாங்கள் நேரம் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வேலை வந்துவிட்டது. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நான் உங்களுக்காக தாமதிக்கிறேன். அழையுங்கள். வந்துவிட்டார் மகாலிங்கம். மீண்டும் வணக்கம் மகாலிங்கம். வந்துவிட்டீர்கள், பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: இப்பொழுது நான் முதலில் அவசரமாக சொன்னேன், சந்திரசேகர் அவர்கள் காற்றலே இருந்த வரவரை நான் எடுக்க வேண்டும் நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. இப்பொழுது நாங்கள் 1 நிமிடம் பேசலாம். பேசுங்கள், கூறுங்கள்.
2: அதான் யா, ஒரு இனிமையான பாடலுக்கு வந்து அந்த வழிவிட்டதுக்கு நன்றியா. மறுபடியும் சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றியா. பாட்டை ஆரம்பித்து விடுங்க.
0: ஆரம்பியுங்கள். உடனடியாக பாடல் ஆரம்பிக்கின்றது. ரசிகர்களே கேட்டு மகிழுங்கள். அன்பு மகாலிங்கத்தின் பாடலை கொண்டு வாருங்கள்.
2: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, எதிர்காலம் இன்பமயமாகும் என்று இளமையின் துணையாக நெஞ்சம் கனிவாக கொஞ்சம் துணிவாக சந்திப்போமா இன்று சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா அதிசய சோலையில் சந்திப்போமா இரகசிய காதலை சிந்திப்போமா அதிசய சோலையில் சந்திப்போமா இரகசிய காதலை சிந்திப்போமா சிந்தி நதி ஓரம் நடப்போமா

0: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, ஆ தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, மயக்கத்தில் உலகம் சுற்றுவோமா, மனவரையில் கை பற்றுவோமா, மயக்கத்திலே உலகை சுற்றுவோமா, மனவரையில் கை பற்றுவோமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, முல்லை மலர் மஞ்சம் விரிப்போமா, முத்து சிப்பி போலே சிரிப்போமா, ஆஹாஹா ஆஹாஹா சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, சந்திப்போமா.
1: மாலிங்கம்
2: அதாயா
1: மாலிங்கம்
2: ராமையா
1: அங்கே இந்த மகள் கலா தூக்கமா முழிப்பா முழிச்சிருக்காரா
2: பிக் பாஸ் பாத்துட்டு இருக்காங்க
1: பாத்தீங்களா பாத்தீங்களா சரியா நேரம் பார்த்து ரகசியமா போற கேக்குற சந்திப்போமா சந்திப்போமான்னு கூட என்னையா இது பழக்கம் இப்பதான் சாந்தி சொல்லி இந்த உலகில எல்லாரும் ராமன் இல்லையன்று நீங்கள குறிப்பிட்டீர்கள் இப்படி கலா இருக்கத்தக்கனியாக சந்திப்போமா சந்திப்போமா தனிமையில் பற்றி சிந்திப்போமா இந்த கல்யாணம் கட்டுவோமான்றெல்லாம் கேட்டு பாடுகிறீர்கள் கள்ள பயலையா நீங்கள் நன்றா இருந்த மாதிரி நன்றா இருந்த ஐயா பாடல் கேட்டுக்கொண்டிருக்க மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது இப்பளவு தூரம் ரசனையா உள்வாங்கி பாடுகிறார்
2: அதிகப்படியான குரல் கொடுத்து கொஞ்சம் கரகரப்பாயிடுச்சு சரி இது பாடின பாடா இருந்தாலும் பரவாயில்ல இது இனி ஒரு சின்ன குரல்லே பாடிடலாமேன்னு இந்த பாடல எடுத்தீங்க அது இனிமையா ஓரளவுக்கு
1: சின்ன குரல்ல இல்ல கலா அங்கால இருக்கிறாதாரே நான் இங்கால செய்தி அனுப்புவோம் என்று பாடுகிறீர்கள் யாருக்கோ செய்தி விடுகிறீர்கள் கவனம் கவனம் கவனம் நல்லா இருந்தாக இருந்து நீங்கள்
2: நீங்கள் நீங்கள் நீங்கள் கூற கூற கலா வந்து சிரித்து விட்டு செல்கிறாள்
1: கேட்டு விட்டுதா மகளுக்கு அப்படியா பாத்தீரா அவவுக்கு தெரியும் என்னுடைய அவர் ராமர் தான் வாழ்த்துக்களை நான் நகைச்சுவைக்காக கூறினேன் விபரீதமாக
2: உங்களுடைய
1: மெருகூட்டும் வகையில் சிறப்பு நலமாக இருங்கள் வளமாக இருங்கள் நிறைய எங்கள் நிகழ்ச்சியை அழகாக அலங்கரித்தவர்களுள் நீங்களும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம் நன்றி ஐயா நன்றி
2: நன்றியா நன்றியா நன்றி வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி நன்றி மகளே சாந்தி நீங்கள் அழைத்தது போல் இருந்தது முடிந்தால் நீங்கள் அலையுங்கள் கிருஷ்ணா உங்களுக்கு நடந்தது என்ன நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா செய்து தாருங்கள் ஏனென்றால் உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இப்போ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது நின்று விட்டது பாடல அதன் மின் ஒரு பதிலையும் காணவில்லை சரி எங்கே இப்பொழுது யார் வர இருக்கிறீர்கள் சாந்தி உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வர தேவா நீங்களும் முடிந்தால் ரெண்டாவது பாடலுக்கு வரலாமே வந்துருந்தோட பாடி காட்டலாம் சியாமலா உங்களுக்கும் ரெண்டாவது பாடலுக்கு சந்தர்ப்பம் இருந்தது ஏன் வரவில்லை வாருங்கள் முடிந்தவர்கள் வரலாம் ஒரு நான் நிகழ்ச்சியை கூட எடுத்திருக்கேன் நிமிடங்களை இப்பொழுது அழைக்கின்றவர்கள் போல் தெரிகின்றது வாருங்கள் வந்துவிட்டார் வந்துவிட்டார் யாமிருக்க பயமேன் வணக்கம் நாகப்பன் அவர்களே வணக்கம்

0: நான் பயந்து விட்டு என்ன நடந்தது. ஆனால் நான் எல்லோருடன் பேசினா அவருக்கு வானொலி ஒலிபர தொலைபேசி தான் தொலைபேசி, ஒரு அவருக்கு ஒன்றுமே நடந்திருக்காது என்று தான் கூறினேன். வாழ்த்து
1: ஒவ்வொரு வாரமும் நம்மளே வந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு பழிவுடன்
0: இல்லையே. நீங்க வந்தோன்னா உற்சாகம் கூடும் அல்லவா, அதுதானே காரணம். வரலாம் கொஞ்சத்திலே வேணா திடீரென்று 11 எழுத்து வரவில்லை. அப்போ இன்னும் நடந்தேன் நான் பயந்து விட்டேன். இறைவனுக்கு நன்றி, நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பாடுவோர் பாடலா நிகழ்ச்சி நன்றாக கேட்டிருக்கின்றீர்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்கின்றீர்கள் தானே?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு வேலைக்கு போயிட்டேன்.
0: நான் நிகழ்ச்சி நிறைவறந்து விட்டேன். நிறைய எல்லோரும் வந்து பாடினார்கள், 2 பாடலையும் பாடினார்கள். அவரோட அனுமதி கேட்டு ஒரு இன்னும் ஒரு 10 நிமிடம் கூட எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. சரி, எங்கே உங்கள் குரலில் ஒரு பாடலை தரும்.
1: இருந்தாலும் கடைசி பாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல.
0: கடைசி வசில வந்து ஓடி வந்து பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே ஓடிவார்கள் கடைசி வசதி? அது ஓடி வந்து இணைந்து கொண்டீர்கள், பிடித்து விட்டீர்கள்.
1: கெட்டிக்காரன்
0: கெட்டிக்காரன். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உட்கொண்டு பாருங்கள்.
1: ஊர் வந்து கோயம்புத்தூரா இருந்தாலும் மதுரை பக்கம் கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம்.
0: ஓ, மதுரை போனீங்களா? ஆனா அந்த பாடல சொல்றாரு, மதுரைக்கு போகாத அடி மல்லிகை போக ஏதோ ஒன்று ஒரு பாடல். அது தெரிஞ்சுக்கொண்டு போனீர்களா? கிடைக்கவில்லையா? அதோண்டு
1: வாசல்ல
0: ஒரு வெண்ணிலா கொண்டு பாருங்கள்.
1: என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடும் நேரம் போதுதான், நீர் தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நாம் பாடு நேரம் போதுதான். யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் அன்ன கிளியே, ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஊரார ஏத்தி விட்டு ஏனி நிற்கும் தன்னந்தனியே, அத போல உன்னத்தானே நானும் பாக்குறேன். விதியோடு மோது அடி தங்கச்சி, குடிகார அண்ணன் இவன் கச்சி, பாட்டால சோகந்தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய்க்காதம்மா, வாய் காட்டி விட்டு தள்ளு ஏங்கணும். வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனா செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். பூ பூத்ததெல்லாம் காயாகுதா, காயானதெல்லாம் கனியாகுதா, இதுக்காக வாடலாமா அதனால பாடுறேன். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ரா கோழிதான். என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, என்னோடு நூலும் இல்ல, பின்னோடு வாழும் இல்ல, காத்தோடு போகும் காத்தாடினான். என் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும், நான் பாடு நேரம் போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன்

0: நன்றி ஐயா.
1: கடைசி பஸ் எடுத்து கடைசி ஒரு இருக்கையில இருந்தாலும் ஓடி வந்து இடம் பிடித்து பாடி முடித்து விட்டார். கெட்டிக்காரன் என் ஊர் மதுரை பக்கம், சிறப்பு சிறப்பு நல்ல பாடல். அங்கே மதுரைக்கு நீங்கள் சென்ற வேளையில் அங்கே மழை பொழிந்திருந்ததா?
0: கோயம்புத்தூர்ல நல்ல மழை,
1: மதுரையில மழை இல்லையா?
0: அது தெரியாது,
1: சரி வாழ்த்துக்கள் சிறப்பாரு. கோவையில மழை பொழிந்திருக்கிறதா?
0: சரியான மழை ஐயா, மூணு நாலு நாளா தொடர்ந்து மழை,
1: தொடர் மழை, தொடர் மழை. அது ஏன்னா ஆவணி முடிந்து ஆவணி ஆரம்பித்து விட்டால் வந்துவிடும் ஐயா மழை. ஆவணி புரட்டாதி எப்பசிக்கல மழை பொழிகிற காலம் குளிர்மையா இருக்கும். குளிர்ந்த நீங்கள் குளிரான மக்கள் ஐயா, பசுமையான மக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. சரி, உங்களுக்கு என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும், உங்களுக்கு என்ன பாடலை சேர்க்க வேண்டும்?
0: சிங்கம் திரைப்படத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்.
1: என்ன பாடல்?
0: சிங்கம் ஒண்ணு, சிங்கம் ஒண்ணு, அந்த திரைப்படத்துல இருந்து.
1: சிங்கம் ஒண்ணு, அப்ப சிங்கத்துல இல்ல, சிங்கம் ஒண்ணு இல்ல, இப்ப சிங்கம் மூணு வந்துருது. ஆக்குமா?
0: ஆமா, சிங்கம் ரெண்டு மூணு எல்லாம் வந்திருக்கு. சிங்கம்
1: திரைப்படத்துல, சிங்கம் என்ற திரைப்படமா சிங்கம் ஒண்ணு என்ற திரைப்படமா?
0: சிங்கம்னாலும் சிங்கம் ஒண்ணுனாலும் ஒண்ணுதான் ஐயா.
1: இல்ல அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, சிங்கம்
0: என்ன
1: பாடல் தர வேண்டும், என்ன வரி அதுல இருக்கிறது?
0: காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே.
1: ஓ, காதல் வந்தாலே அப்படி அப்படி அப்படி. காதல்,
0: காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே.
1: ஓஹோ, காதல் வந்தாலே காலு ரெண்டும் தன்னாலே போகுமோ? காதல் வந்தாலே, சிறப்பு சிறப்பான பாடல், நல்ல பாடல். நான் உண்மையில நேற்று பயந்து விட்டேன், நடந்தது நாகப்பனுக்கு ஒரு நாளும் பாட்டு போட்டிக்கு.
0: சரி, மற்ற உறவுகளுக்கும் கொஞ்சம் வழிவிடுவோம்னு பண்ணா, இந்த நேத்து பாருங்க யாருமே வராத ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க.
1: விட்டு கொடுக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு போட்டி நல்ல நேற்று பலமாக இருந்தது போட்டி. என்ன ஒரு சில எல்லோருக்கும் அதுல ஒரு சிலருக்கு வலைத்தளமும் அவ்வளவு சிரமில்லை, சிறப்பாக இருந்தது. நன்றி நாகப்பன், இணைந்து தொட்டு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டு போனதுக்கே நன்றி தான். வாழ்த்துக்கள்,
0: நன்றி
1: நன்றி
0: ஐயா. மீண்டும் சந்திப்போம்,
1: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சாந்தி, ஒரு தடவை நீங்கள் அழைத்தது போன்று இருக்கின்றது, முடிந்தால் அழையுங்கள், இல்லை என்றால் நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சியை. 2 நிமிடம் பார்த்துவிட்டு கொண்டு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அன்புடன் என் மகள் மீரா அவர்கள் புரியும் பொழுது பலர் வந்து தொகையாக வந்து நின்று கும்மாளமாக பாடி மகிழ்ந்து ஒரே செல்லாபமாக இருக்கும். நான் வந்த பின்பு பாடுவோர் பாடல கணிசமான உறவுகள் வந்து பாடிக்கொண்டு குறைவாகவும் இருந்தார்கள். ஆனால் இன்று ஆவலோடு ஒவ்வொருத்தரும் வந்து 2 பாடல்களும் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இதை கொஞ்சம் விரிவடைய வைத்து உங்கள் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு பெருமைப்படுகிறேன். எல்லோரும் அந்த நேரத்தை கணக்காக நீங்கள் அதை பயன்படுத்தி அதை அழகாக உபயோகித்து பயன்படக்கூடிய வகையில் எல்லோரும் மகளக்கூடிய வகையில் இந்த நேரத்தை கொண்டு செல்ல வைத்தீர்கள். இன்றைய நாள் வந்து இணைந்து சிறப்பித்த உறவுகளாக முதன் முதலில் கை விசேஷமாக வந்து அழகாக பாடி எல்லோரையும் மகள வைத்த தேவா, உங்களை மறக்க முடியாத சிறப்பு. உங்களுடைய ஆரம்பம் சிறப்பாக இருந்து இன்று மொத்தம் 12 உறவுகள் வந்து பாடக்கூடியதாக இருந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி மற்றும் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை, அவருடைய தகவலையும் தரவில்லை. நான் நினைக்கிறேன் அவரும் நாகப்பன் போல் தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை, பார்ப்போம் தூங்குவாரா தூங்கவில்லையான்னு பார்ப்போம். என்னுடைய தொலைபேசியும் தூக்கத்துக்கு செல்லவில்லை, தூக்கத்துக்கு செல்லவில்லை, தொலைபேசியில் சக்தி இருக்கின்றது. அவரை தொடர்ந்து தேவநாதன், தேவநாதனும் அழகாக வந்து ஒரு பாடல் பாடி இன்று பெருமாளுடைய நாளன்றபடியே அது அழகான மெல்லிசை சங்கீத பாடலை கர்நாடக இசையிலே பாடி தந்தார், சிறப்பாக இருந்தது. வளமை போல மகள் ஷியாமலா, யோகாராஜி, ரேவதி, மீண்டும் ஞானசேகரன் என்று வந்து நீண்ட நாட்களுக்கு பின்பு பாடலை தந்திருந்தார். அற்புதமான பாடல் அவர் இருந்த பாடல் காசைதான் கடவுளப்பா என்று நாங்கள் கருத்தோடு அதை புரியக்கூடிய வகையில் வந்து முதலில் பாடி அவர் இன்று எங்களுக்கு அறிமுகமாவது போன்ற பாடகராக இருந்தாலும் சிறப்பாக பாடியிருந்தார். மேலும் அவர் முயற்சி எடுத்து மேலும் மேலும் நல்ல பாடல் தருவேன் என்று கூறியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து சாந்தி, எங்கள் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியாக வந்து அருமையாக பாடி அதுகளை கவித்துவத்தையும் புகுத்தி 2 வரியையும் புகுத்தி தான் இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி என்றெல்லாம் கூறி பெருமிதப்படக்கூடிய வகையில் பாடி மகிழ்வித்தார். எதிர்பார்த்தபடி சந்திரசேகரன் அவருக்கு இடம் கிடைக்குமோ என்று எண்ணிய வேளையில் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாடி சென்றார். சாந்தி, உங்கள் பாடல் சிறப்பான ஒரு பாடல், மீண்டும் ஒரு பாடலை தருவதற்கு முயற்சித்தீர்கள் போல் தெரிகின்றது. நேரம் இல்லாதுவிட்டால் காரியமில்லை. மீண்டும் அடுத்து இறுதியாக வந்து பாடலை கேட்டு மகிழ்வது மட்டுமல்ல, இன்று இறுதியாக வந்து நிகழ்ச்சியையும் அலங்கரித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவி செய்து செல்கின்றார் அன்பு நாகப்பன். எல்லோரும் நலமாக வளமாக சிறப்பாக இருக்க அன்னை கலைவாணி இந்த நிகழ்ச்சியை வளர்த்து கொண்டு வருகின்றார். உங்கள் எல்லோருக்கும் கலைவாணியின் அருள் நிறைவாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்கள் எல்லோரிடமிருந்தும் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லும் இந்த வேளையிலே 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 20வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம் உங்கள் அற்புதமான ஒற்றுமை அற்புதமான பங்களிப்புடன் நிறைவுக்கு வருகின்றது. நிறைந்து செல்லும் இந்த வழி இந்த பாடலை வந்து பாடல் நிகழ்ச்சியிலே பங்களித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல், ஒருவர் பாட இன்னொருவர் ஊக்கம் கொடுப்பது போல உற்சாகம் கொடுப்பது போல கருத்துரைகளை நீங்கள் அழகான ஆரோக்கியமான கருத்துக்களை கூறிக்கொண்டு மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருந்தீர்கள். சும்மா இருக்க மாட்டால் அன்பு மகள் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து பாட முடியாமல் இருந்துட்டு போகிறோம். அப்போ என்ன செய்யலாம், இனிமேல் அவளுக்கு ஐஸ்கிரீம் தடை என்று கூறிவிடுவோம். ஐஸ்கிரீம் உண்டு விட்டு பெறப்படாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. அவள் ஏற்கனவே சளிவரத்தம் உள்ளவர், ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கால் மகள் ஜியாமலான்னு இங்கே தெரிய வருகிறது. அது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நல்லது என் அன்பு உறவுகளை, எல்லோரும் நலமாக வளமாக பாடியை கொண்டிருக்கும் வேளையில் உங்களுடைய கருத்துக்கள் ஆரோக்கியமான நகைச்சுவையோடு கலந்த கருத்துக்களும் அங்கே வருகின்றதை கேட்க மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. இப்படியான ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பமாக நாங்கள் இணைந்து விட்டோம். ஒரு குடும்ப உறவுகளை பெறுவதற்கு இறைவன் எனக்கு பேரருள் செய்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். உரை விட்டு உலக விட்டு உறவை விட்டு ஓடோடி வந்த அகதிகளாக வந்த எங்களுக்கு நாதி இல்லாமல் இருந்த வேளையிலே இருகரம் நெட்டி வாருங்கள் என்ற எங்களுக்கு வாழ்விடம் கொடுத்து பதிவிடம் கொடுத்து குடியுரிமை கொடுத்து எல்லா சிறப்புகளையும் தந்த இந்த அரசாங்கத்தோடு வாழும் கனடாவிலே உலகளாவே இருக்கும் உறவுகள் எங்கள் தொப்புள் குரோடி உறவுகள் என்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றதுக்கு உறுதியாக அதை நான் உறுதிப்படுத்தும் வகையாக நீங்கள் எல்லோரும் இருப்பதை எட்டு நான் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். மீண்டும் நாளைய தினம் எங்களுக்கு பாட்டு சவாரி இருக்கின்றது. பாட்டு சவாரியிலே வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின பாடல்கள் வாக்களித்து நல்ல பாடலை தெரிவு செய்யலாம். அதுவரைக்கும் எங்களுக்கு இறைவன் எல்லா பலமும் அருளும் தர வேண்டும். இந்த வேளையிலே எங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம். நாட்டில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிலவ வேண்டும். நாங்களும் சமதர்மத்தோடு வாழ்வோம். அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி நான் என்னுடைய இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் கேட்டு என் அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் அன்பு தமிழுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் சந்திப்போம் என்று வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிறைவு பெறுகிறது பாடுவோர் பாடலாம் இன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்லும் இந்த வேளையில் உங்களுடன் அன்புடன் மீண்டும் நன்றி கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் நேயர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் பாடலை கேட்கும் பொழுது அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் என்று ஒலிக்க இருக்கின்றது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று கேட்கும் அற்புதமான பாடல்.

0: அவர் தந்த வேளையில் இன்றைய நாள் வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் தரும் பாடலை அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், சுரீராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் சொன்னா புரியாது என்ற பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அமைதி இல்லாததென் மனமே என்ற பாடல் பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வழமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்மகையாள், தமிழ் இனியாள் அவர்களும் ஒலிக்க கேட்கின்றார்கள். இந்த அவர்களும் இணைந்து செவி மடுக்கின்றார்கள் இந்த பாடலை.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

நேயர் நிறத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடுகின்ற பாடல் மலை மேல் அமர்ந்து என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. அந்த பாடல் செவிமழப்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ராணி சம்யுக்த திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களும், பழமை போல முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் என்ற பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் கேட்டு மகள இருக்கும் இந்த வேளையிலே தான் ஈழமணி திரு நாட்டின் யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். தன்னோடு இணைந்து திருக்கோவில் இடத்தைச் சேர்ந்த சீலன், வவனியாவை சேர்ந்த காந்தன் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கும் வேளையில், எங்கே அந்த வெண்ணிலா என்று வரியடுத்து 2022 ஆண்டு திரைக்கு வந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ராமு திரைப்படத்து பாடல். இன்று ஒலிக்க இருக்கும் இந்த பாடலை அன்போடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். திருமதி அனுமதி அனுஷ்யா கிருஷ்ணன் கேட்கும் அந்த பாடலை அனந்தராமன் அம்மா விஜயம் இணைந்து கேட்கும் வேளையில் அனைவரும் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். ஒலிக்கின்றது அந்த பாடல், ஒலிக்கும் அந்த பாடல் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி இரண்டு என்று பாடுகின்றது.
1: பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி ரெண்டு.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நெய்வேலி அரசடி குப்பம் சரவணனும் ஒரு பாடலை தந்து தன்னோடு இணைத்து தங்கம் சரவணன் மற்றும் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் பாடலாக மொட்டுவிட்ட சின்ன பூ என்ற பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் பாடுகின்றது புதுசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மீண்டும் ஒரு முறை ராமு என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி இரண்டு என்ற வரியோடு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மணி பிபி ஸ்ரீனிவாச ஐயாவும் இணைந்து பாடுகிறார்கள் அந்த பாடலை. இந்த பாடலை மீண்டும் கேட்க விரும்புவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு.

ஒலிக்கும் பாடல்கள் இனிமையாக ஒலிக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்கள் அதிசய பிறவி பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து திருப்பூர் மாநிலம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தான தந்தின கும்மி கொட்டி என்ற பாடல் அதிசய பிறவியிலிருந்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடல் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டு ஒன்று என்று ஆரம்பிக்கும் பாடல். இந்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்தில் வந்த பாடல். நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை தரும் இந்த பாடலை மீண்டும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் நன்றியோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச்ச பம்
0: கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே கக்க காக்கி கீ கூ கூ வெரி குட் கக்க காக்கி கீ கூ கூ கக்க கே கூ கூ கூ கூ கே கே பாடுங்க.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்கும் பாடலோடு இனிமையான இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து வெள்ளிமணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனங்கள் என்ற பாடல் தான் அந்த பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும், ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌவிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.

நண்பர்கள் கேட்டு பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்குன்னு அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தந்த இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்ப உறவுகளே. நிழல் தேடும் நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து மங்கள வானம் குங்குமம் தீட்டும் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். சந்தனராஜ், உங்கள் பாடலை நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை அன்போடு அனுப்பி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஸ். அவர் தந்த பாடல் மழலை சாரலை என்று கரிகாலன் திரைப்படத்து கலிங்கா திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த பாடல் வளைகுடாமன் ஜோர்ஜ், நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றோம். பட்டியல் என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேதோ எண்ணங்கள் என்று கூறி பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மலர்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் காதல் கடிதம் திரைப்படுத்து பாடல் கேட்போம். உயிருக்குள் ஊர் சுற்றும் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு பாடல் நீதானா நிஜந்தானா என்று கேட்கும் நாள் எல்லாம் பௌர்ணமி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். படையப்பா திரைப்படுத்த பாடலை விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்ற வரியோடு.

கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் வளமை போல இன்றும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஒரு பாடல் அம்மாடி ஐயையோ என்ற ஒரு பாடல் வெளிவர இருக்கும் சிக்மா என்ற திரைப்படத்து பாடலாக.

இது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்பம். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்த பாடல். 1000 ரூபாய் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஆனாக்கா அந்த மடம் என்று ஒரு பாடல் ஒலித்தது அல்லவா? இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார், காது கொடுப்போம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். என்மேல் விழுந்த மலை துளியே என்ற பாடலை. இந்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்ததல்லவா? இப்பொழுது எங்கள் வானொலியில்

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை தருகின்றார். மேலும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு ரமணி. வெற்றி கொடி கட்டு என்ற பாடலை படையப்பா திரைப்படத்திலிருந்து தருகிறார். மீண்டும் ஒரு படையப்பா பாடலை நாங்கள் கேட்கின்றோம்.

தொடரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் நீண்டகால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் நீங்கள் தந்த பாடல். சிகரம் திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்று எழுதியிருக்கின்றீர்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே கனடா வான்கூவர் மாநிலத்து வசந்தி தரும் பாடலையும் ஒரு தடவை கேட்போம். பூ என்ற திரைப்படத்து பாடல் தான் வசந்தி நீங்கள் தந்த பாடல். சூ சூ மாறி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

நீங்கள் வந்தவுடன் உங்களோடு இணைந்து கொண்டு வன்கோவரை சேர்ந்த இளவரசியும் வந்திருக்கின்றார். எட்டு முள வேட்டி கட்டி என்ற கார்மேகம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடலை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே உறங்கும் தேடி ஒன்றாக கூடி கேட்டிடுவோம் பாடல்களை நாடி வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கும் விளை உங்களை நாடி ஓடி தேடி வருகின்றது. காற்றலையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து நேயர் நேரத்துக்காக நீங்கள் தெரிந்து அனுப்பிய பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த ஒரு அற்புதமான தத்துவ பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடலை

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததா.

எங்க அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் ஏரோப்ளேன் டர் என்ற ஒரு பாடலை பாறை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவது உண்டு உண்மை. என்னவள் இப்பொழுது இளமணி திருநாட்டில் ஓய்விலே இருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார். பாலும் பழமும் என்ற திரைப்படத்து பாடல். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற அற்புதமான அந்த பாடலை

சிந்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர் நிறத்தை, சர்வதேச நேயர் நிறத்தை அலங்கரிக்கும் இனிய பாடல்களுக்குள் இறுதியாக ஒரு பாடலை வளமுறை போல தந்து இன்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க. வை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. அவர் விரும்பி கேட்ட பாடல் என்று சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்ற பிராப்தம் திரைப்படுத்து பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி தினமும் போல் இன்றும் மலர வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

நேரம் வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இந்த காற்றலைக்கு வருகிறது கதம்பம். கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் அழகாக என்னையெல்லாம் எடுத்து வர முடியுமோ அதெல்லாம் எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் விருப்ப பாடல், நீங்கள் விரும்பிய பாடலை முழுதாக பாடலாம். எடுத்து வாருங்கள் அன்பு அவர்களே. முதலில் என் விருப்பமாக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 10:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எல்லாம் நீங்கள் எடுத்து வரலாம். இனிமையான பாடல்களை இப்பொழுது இன்னும் ஒரு பாடலை எடுத்து வர இருக்கிறேன். இன்று காட்டலையில் கவிதையை நீங்கள் கொண்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு கவிதை வைத்திருக்கிறேன். அந்த கவிதைக்குரிய பாடல் இப்போ எழுந்து வந்துவிட்டேன் என்றாலும் பரவாயில்லை, இன்னொரு பாடலை தெரிவு செய்யலாம், ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலுக்கு வாருங்கள்.

சரியாக 10:81 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்டிஆர் எஃப்எம் கதம்பம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நீங்களும் அழைத்து உங்களுடைய நிகழ்ச்சியை அடுத்து வரலாம். அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றை எடுத்து வரலாம். இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை தந்து கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளே, உலகளாவே இருக்கும் உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் கூறி வருக வருகவென்று மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்துக்கு வரவேற்கின்றேன், வணக்கம் கூறிக்கொண்டேன், நன்றியும் கூறுகின்றேன் உங்கள் வரவுக்கு. இப்பொழுதே இந்த நிகழ்வு எங்களுடைய 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 24வது நாள் வியாழக்கிழமை. அண்மையில்தான் புது வருடம் வந்ததென்று பார்த்தோம். அதற்கிடையிலே 9வது மாதமும் முடிவுக்கு வந்துவிட்டது. இறுதி வாரத்தில் இருக்கின்றோம். நகரும் நாட்கள் இப்பொழுது ஓடி சென்று இப்பொழுது பறக்கின்றது போல் இருக்கின்றது. அவ்வளவு தூரம் விரைவாக நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும். இனிமையான இந்த வேளையிலே வந்திருக்கும் வேளையில் நாங்களும் நீங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கேட்டு கதம்பத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு எங்கள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். கனடாவில் நாங்கள் இருக்கும் கலையகத்தில் இப்பொழுது சுற்றாடலில் 16 பாகை வெப்பநிலை என்று காட்டுகின்றது. அந்த 16 பாகை வெப்பநிலையை நாங்கள் வெளியே சென்று உணர்வோம் என்றால் அது 16 பாகை போல்தான் இருக்கும். 16 பாகையில் இருக்கும் வெப்பம் ஒரு பெரிய வெப்பம் அல்ல. இருப்பினும் இது படிப்படியாக 21 பாகை வரை சென்று மீண்டும் இன்றிரவு 3 பாகையை காண இருக்கின்றோம். கடந்த இரவு நாங்கள் 4 பாகையை கண்டோம். அதற்கு முன் 5, அதற்கு முன் 6. இப்பொழுது படிப்படியாக குறைந்து 3 பாகையை காண இருக்கின்றோம் என்பவர்களே. 3 பாகை என்றால் அதிகமாக குளிர்தானே, அது சொல்ல முடியாத குளிராகத்தான் இருக்கும். ஆனால் இன்னும் நாங்கள் பூச்சத்துக்கு கீழே செல்லவில்லை. சூரியன் தன்னுடைய ஒளியை வஞ்சகம் இல்லாமல் தந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த ஒளியில் இருக்கும் வெப்பத்தை நாங்கள் உணரக்கூடிய வகையில் எங்களுடைய மண்டலத்திலே பவனத்திலே வெப்பம் இருக்கின்றது. அங்கே வெப்பத்தோடு இணைந்து குளிர்மை இருக்கின்றது. காற்றை பதம் ஈரப்பதம் இருப்பதனால் அந்த வெப்பம் எங்களுக்கு அதிகமாக தோன்றவில்லை. சூரியனுடைய பார்வை படம் வண்ணம் பூமி தன்னுடைய சுற்ற சுழற்சியை செய்து கொண்டிருக்கும் போது இன்று பூமிக்கு, நாங்கள் இருக்கும் பகுதி பூமிக்கு 12 மணித்தியாலம் 4 நிமிடங்கள் தான் பகல் இருக்கும். நான் 15 மணித்தியாலத்துக்கு மேல் இருந்த பகல் எப்படி குறைந்து கொண்டு வருகின்றது பார்த்தீர்களா? விரைவில் நாங்கள் குறுகிய இரவை சந்திக்க இருக்கின்றோம். அன்பு உறவுகளை, நீங்களும் வந்து உங்கள் காலநிலையை கூறிக்கொண்டு நாங்கள் காணப்போவது கதம்பத்தில் எதுவாக இருக்கும் என்று தானே எண்ணுகிறீர்கள்? வேறு எதுவும் இல்லை, வளமை போல் இதுதான்.

0: உனக்காக நான் என்ற நிகழ்விலே இன்று இணைந்து விட்டோம். 2026 9வது மாதம் 24வது நாள் வியாழக்கிழமை என்று கூறினேன் அல்லவா? நீங்கள் அந்த நாளின் பகலை கடந்து இரவுக்கு சென்று விட்டீர்கள். ஈழமணி திருநாட்டிலும் இந்தியா தென்னகத்திலும் நாங்கள் இப்பொழுதுதான் பகலில் அடியெடுத்து முற்பகலில் இருக்கின்றோம். இந்த வேளையில் நிகழ்ச்சியை வரவேற்று எங்களுக்கு அன்பு ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ஷியாமலா, மகாலிங்கம், அவரை தொடர்ந்து ஈழமணி திருநாட்டிலிருந்து அருள், அடுத்து அன்பு மகன் ஞானசேகரன், நீங்கள் அனைவரும் இருக்கின்றோம். வாருங்கள், வருக வருக என்று நிகழ்ச்சியை வரவேற்றிருக்கும் இந்த வேளையிலே அருள் காற்றலைக்கு வருகின்றார். இணைத்து விடுவோம் அவரை முதல்ல. வணக்கம், வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம் அருள், உங்களை இணைத்து விட்டேன், வணக்கம். வணக்கம் அருள், அருள் வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம் அருள், வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓம் ஐயா, ஓம் ஓம்
0: ஓம் ஓம் என்ற ஓம் என்ற பிரணவத்தோடு ஒரு மந்திரத்தோடு என்று வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். அங்கே இலங்கையிலே இப்பொழுது இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்களா? திருகோணமலையில் இருக்கின்றீர்களா?
1: யாழ்ப்பாணம், யாழ்ப்பாணம்,
0: வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றது வட மாநிலத்திலே கால நிலை?
1: நல்ல காற்று ஐயா, நல்ல காற்று அடிக்கிறது.
0: ஆஹா, ஆவணி
1: என்ன
0: பிறந்து விட்டது, பிறந்து விட்டது அல்லவா? அதனால தான் இல்லை, புரட்டாதி தானே இப்பொழுது, புரட்டாதி, புரட்டாதி பிறந்து விட்டது. வயல்கள் எல்லாம் விதைகள் விதைத்திருப்பார்கள். இந்த காற்று அதோட மழை இல்லையா?
1: மழை இன்னும் தொடங்கலையா? ஆனா அடுத்த கிழமை தொடங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
0: நீங்கள் எதிர்பார்க்கணும், உங்கள் கனவிலேயே அல்லது நினைவிலேயே அந்த யூகத்திலே எப்படி எப்படி
1: எதிர்பார்க்கிறீங்க?
0: யூகத்தில் நீங்கள் யூகிப்பதில் கட்டிக்காரன் தான் நிலைக்க வேண்டும் அல்லவா? சரி, அப்ப கிழக்கு மாகாணம் எப்பொழுது செல்ல இருக்கின்றீர்கள்?
1: கிழக்கு மாகாணம் ஐயா, நான் நவராத்திரியோட தான் இனி போவேன்.
0: ஓ, நவராத்திரியோட நல்ல புனித நாளிலே செல்ல போகின்றீர்கள். இந்த நவராத்திரி காலத்துல விஜயதசமி வருது, அண்டை கண்டால் ஒரு அம்பு விட்டால் அப்படி இருக்கும். வைத்திருக்கிறீர்கள், அம்பு விடவில்லையே இன்னும். யாரும் விடுகிற அம்பை நீங்கள் தடுத்து விடுகிறீர்கள் போட்டிருக்கின்றது இல்லையா? அதை அப்படியே விடுவோம், மீன் அதுல கையை வைப்பாங்க. மரும உங்களோட மருமகன் எப்படி இருக்கிறார்? மருமகன்
1: இருக்கிறார், தாத்தா, தாத்தா
0: வணக்கம், வணக்கம் பேராண்டி, வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா? ஓம் ஓம், நீங்களும் ஓம் ஓம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்று உங்களுக்கான பாடல் ஒலிபரப்பினேன், கேட்டதா? உங்களுக்கு கேட்டீர்களா? கேட்காமல் போய்விட்டு கேட்டிருக்கும் பாடலா? மாமா கேட்டிருப்ப பாடல சொல்லவில்லையா மாமா? சரி, இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? உனக்காக நான் மாமாவுக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, எங்களுக்காக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? கேட்கல, என்ன கேட்க, என்ன பாடலையா? சூச்சு மாறியா?
2: என்ன
0: சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், சண்முகநாத சுப்பிரமணியம், அந்த பாடலா? எதுக்காக அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? அங்க பாடுங்கள் கேட்டோம், எங்க இருக்க பாடுங்களே.
2: இதையா,
0: இதையா
1: தாத்தா பாட்ட பாடு,
0: என்ன பாடல்?
2: சுப்பிரமணியம்,
0: சிறப்பு, சிறப்பு, செல்ல குரல்ல நல்லா தான் இருக்கிறது. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், அம்மா அப்படி இருக்கின்றார், அப்பா அப்படி இருக்கின்றார்கள். தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி, சிறப்பு. வாய், நீங்க தொலைபேசி, தொலைபேசியில வாய கிட்ட வைத்து பேச வேண்டும். மாமா அப்படி இருக்கார், மாமா அப்படி என்ன அவர் சொல்லி கொடுக்கிறார் உங்களுக்கு, அவர்கள் நலக்குறவாயிருக்கும். சரி, வாழ்த்துக்கள், உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி எங்களுக்கு. சுப்பிரமணியம், சுப்பிரமணியம், சண்முகநாத சுப்பிரமணியம், அந்த பாடல் தானே உங்களுக்கு வேண்டும்? சரி, நான் ஒளிபரப்பு, நீங்கள் தூங்குவதற்கு முன்பு கேட்டுட்டு தூங்கலாம், என்ன? நல்லது, உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி என் பேராண்டி. வாழ்த்துக்கள் பேராண்டி, வாழ்த்துக்கள். சரி மாமா பேசுங்கள், எப்படி இருக்கீர்கள் மாமா? பாத்தீங்களோ மாமாவுக்கு தடுமாற்றம் வருகிறது. மாமா எப்படி காலையில இப்பொழுது பணிகள் எப்படி போகின்றது? இப்ப பணி செய்கிறீர்களா அல்லது?
1: வேலை போறா?
0: வேலை போறீங்களா? அப்பா அம்மா எப்படி இருக்கிறார் இப்பொழுது?
1: இருக்கிறா? பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஏதாவதுதான் இருக்கிறேன்.
0: ஓ, இனி முதுமையும் வந்தானே, வயது போற நேரங்கள்ல நீங்களும் ஏதாவது ஒரு உதவிய செய்யலாம். ஒரு காட்சி அளவு இல்லை, அப்ப கொஞ்சம் கவர் இருக்கும். அதை பற்றி யோசனை இல்லையா
1: என்ன?
0: அதை பற்றி அக்கறை இல்லையோ?
1: அவைகளுக்கும் விருப்பம் இல்லை ஐயா.
0: அப்படியா?
1: நான் அவையில் அப்படி இருந்து வடிவா பாக்குறேன் தானே, அந்த
0: அதனால வாரவர்கள் பகிர்ந்து விடுவார்களோன்ற பயம்.
1: ஓ ஓ,
0: அதுக்காக உங்களை யார் பார்க்கிறது? சாரி, ஏதோ அம்பொண்டு வைத்திருக்கிறீர்கள், கவனமா விடுங்கள். உனக்காக உனக்காக நான் நிகழ்வுக்கு வந்திருக்கிறீர்கள். அங்கே காலநிலையிலும் அப்படி இப்படி இருக்கின்றது. ஆனால் காற்று புயல் காற்றா இருக்கா அவன்? இந்த கோடை காலத்துல வரைக்கும் சோழக காற்று போல இருக்காது தானே மகனே இப்பொழுது காரல்?
1: இல்ல இல்ல இல்ல, பெரிய காற்று இல்ல ஐயா, சும்மா நார்மல் காற்று.
0: ஆலய ஆலய திருவிழாக்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது
1: என்ன? இனி ஜனவரி, இனி ரெண்டாம் மாசம்,
0: ரெண்டாம் மாதம்
1: அடுத்த வருஷம்.
0: அடுத்த வருஷம் இப்பொழுது எங்கே கொடியேற்றம் ஏதாவது நடைபெற்று இருக்கிறதா? செல்வ சென்னை தீபாலிபுர கோயில்,
1: பலிபுர கோயில் நாளைக்கு தீர்த்தம்.
0: தீர்த்தம், ஆமாம், அது தெரியும்.
1: இங்கே சனிக்கிழமை
0: சார், இங்கே என்னுடைய பேரன் இருக்கிற, அவர் அங்கே விரதம் அனுபவிப்பார், அதோட கொஞ்சம் ஈடுபாடுடையவர். அதை தொடர்ந்து கதிராமம் திரும்பி வந்து விட்டார்களா சென்றவர்கள்? திரும்பி வந்து விட்டார்கள். சிறப்பு, நன்று பேசினோம். எல்லோரை பற்றியும் பேசினோம், உங்களை பற்றியும் பேச வேணும். பாடல் ஒன்று கேட்போம் என்றால் யாருக்காக கேட்பீர்கள் ஒரு பாடலை? உனக்காக
1: நான் எல்லோருக்காகவும் கேட்கிறேன் ஐயா.
0: என்ன பாடல்?
1: எல்லோருக்காக
0: என்ன பாடல்?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்தில், அலைகள் ஓய்வதில்லை படத்துல,
0: ஆமா,
1: புத்தம் புது காலை அந்த பாட்டு.
0: அது சரி, அன்றும் அலைகள் ஓய்வதில்லை தரப்படுத்த பாடல் ஒன்று கேட்டீர்கள். என்ன அந்த படத்துல ஞாபகம் நல்ல விருப்பமா இருக்கு, என்ன காரணம்?
1: இல்ல இல்ல, அது பாடல் நல்லா இருக்கு ஐயா.
0: ஆனா நல்லா இருக்காது பாடல். சரி, அந்த பாடலை தந்து நாங்களும் கேட்டுப்போம். நீங்க நல்லா இருக்குன்னு கூறுவீர்கள்.
1: அம்மா அப்படி நிலமா இருக்கிறாவா ஐயா?
0: அம்மா கொஞ்சம் நலக்குறைவாகத்தான் இருக்கின்றார். ஆனால் வைத்திய பரிசோதனையோடு இருக்க, இன்றும் அவருக்கு வைத்திய பரிசோதனை இருக்கு, நேற்று இருந்தது. இப்படி வைத்திய ஆலோசனைகள் பரிசோதனையோடு இருக்கின்றார், விரைவில் குணமடைவார். கொஞ்சம் உடல் நலக்குறைவாகத்தான் இருக்கின்றார் அவர். அவர் இந்த இருக்கின்றார், விரைவில் குணமடைந்து விடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பார்ப்போம். ஆனால் பெறுவார், ஆனால் கடமைகளெல்லாம் சரியாக கர்மங்களை ஆற்றி கொண்டிருக்கின்றார். வானொலி நிர்வாக நேரலையில் தான் அவருக்கு வருவது கொஞ்சம் கடினம், அந்த சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டது. நீண்ட நேரம் காற்றிலிருந்து பேசுவது கொஞ்சம் கடினம், அது நடப்பதற்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கு, சுவாசத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றதால் அதுக்கு இப்போ பரீட்சை எல்லாம் வந்து வீட்டிலேயும் உபகரணங்களோடு இருக்கின்றார். விரைவில் குணமடைந்து விடுவார். உங்கள் எல்லோருடைய ஆசைகள் அன்புகள் அவருக்கு இருக்கின்றது, இறைவனுடைய கருணையும் கிடைக்கும்.
1: இலங்கை வந்து போனவர் தான் அம்மாக்கு இப்படி ஒரு
0: சிஸ்டம் இல்லை. இல்லை இல்லை, இலங்கைக்கு வந்து சுகப்பட்டு வந்தார், குணமடைந்து வந்தார். அவருடைய சுரநீரக பிரச்சனைக்காக அங்கு வந்து சுத்தமாக துப்பிரபாக நன்றாக குணமடைந்து வந்தவர். உங்கள் எல்லோரையும் பார்த்து மகிழ்ந்து நல்ல மகிழ்ச்சியாக இருந்தார். வந்து வைத்தியம் சிறப்பான வைத்தியம், ஆயுர்வேத வைத்தியத்தோடு சிறப்பாக குணமடைந்து வந்தவர். இங்கும் வந்து சீரடைந்து இருந்த வேளையில் இப்பொழுது இந்த கோடை காலம் வந்தபோது அவருக்கு ஏதோ சுவாசம் வேறு வேறு எந்த தொற்றுக்கள் உண்டு, தொற்றுக்கள் ஒன்றும் இல்லை, இயற்கையாக ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு அந்த சிறுநீரக சிகிச்சையோடு கொஞ்சம் பத்தியத்தோடு இருந்தவர். எல்லா விதமான உணவுகளும் உண்ண முடியாது தானே, இப்போ கொஞ்சம் பத்தியங்கள் இருந்தது. மருந்துகள் தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டிருக்கிறது, அதில் ஒரு விதமான குறையும் இல்லை, இதயத்தில் ஒரு விதமான குறையும் இல்லை. அவருக்கு அந்த பீசிங் என்ற ஒன்று இருந்தது அல்லவா?
1: ஓ மையோ,
0: அது கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கணும், வெப்பம் அதிகமாக இருந்ததால் அவர் குடிவிட்டது போல் இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் சுவாச கோளாறுகள் ஏற்பட்டது. அதற்கு இப்பொழுது வைத்திய ஆலோசனை பரிசோதனைகளோடு இருக்கின்றார். அதிகம் பேச முடியாதவரால் நடமாடிக்கொண்டு பேசுவது மூச்சு கொஞ்சம் கடினம் தானே. ஆனால் விரைவில் குணமடைந்த இன்றும் அவருக்கு ஒரு பயிற்சி ஒரு பரீட்சை இருந்துச்சு. எல்லாம் எல்லாம் டெஸ்ட்கள் வைத்துக் கொண்டிருக்காங்க. பாரதூரமாக நாங்கள் கவலைப்படக்கூடிய வகையில் இல்லை. சுகம்பெரும் நீங்கள் தானே இருக்கின்றீர்கள் எல்லோரும்.
1: அடுத்த அடுத்த ஜனவரியோட நான் இந்த எமது வானொலிக்கு வந்து 10 வருடம்.
0: ஓ, 10 வருடம் புதியாகின்றதா? சின்ன பிள்ளை மாதிரி இருக்கின்றீர்கள். அதுக்குள்ள 10 வருஷம் போய்விட்டதா வானொலிக்கு வந்து? வெட்டிக்கார்
1: 2017 அம்மா அழைத்த வானொலிக்கு.
0: ஓ, 2017 வந்து
1: நன்றி
0: வெண்ணிக்கா. அப்ப 10வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடலாம் நாங்கள் உங்களோடு.
1: ஓமோ,
0: அன்று உங்களுக்கு ஒரு நான் உங்களோடு பேசுகிறேன் சரியா?
1: அடுத்தது
0: அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் வானொலியில் வந்து எத்தனை உறவுகளை சந்திச்சிருக்க, ஆனால் அதிபரையும் நேரடியாக பார்த்து விட்டீர்கள் தானே அம்மாவையும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. மீண்டும் எங்களுக்கு இப்போ 10 வருடம் உங்களுக்கு வரப்போகிறது. எங்களுக்கு 30வது வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டு விழா நடைபெறும், அதுக்கெல்லாம் நான் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். விசேஷ நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியிருக்கும், அதுக்கு நான் தொடர்பு கொள்கிறேன் உங்களோடு. நன்றி. உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாகும். பேராண்டியின் பாடல் இந்த இடையிலே நான் அந்த பேராண்டியின் பாடல். அவர் எத்தனை மணிக்கு தூங்குவார்?
1: அவர் கதைக்க போறாரு அம்மையா? ஒரு நிமிஷம்,
0: மீண்டும் என்ன பேராண்டி நீங்க பேச போகிறீர்கள்? என்ன சொல்ல போறீங்க தாத்தாக்கு? கேட்கவில்லை, நீங்க சொல்வது புரியவில்லை பேராண்டி. எனக்கு தொலைபேசியில வாய
1: வேல் வாங்கி
0: வச்சிருக்கின்றீர்களா? அதை என்ன செய்வீர்கள்? அந்த வேல் வேலை வைத்து வணங்குகிறீர்களா இல்ல விளையாடுகிறீர்களா? அதனால்தான் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பாடல் கேட்டீர்கள். நான் இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த பாடலை போடுவேன். தூங்காமல் கேட்டு விட்டு தூங்குங்கள் சரியா? நன்றி நன்றி. எல்லோருக்கும் கூறுங்கள் நன்றி. அம்மாவிடவும் கூறுங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி ஐயா,
0: நன்றி. அருள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஓம் ஓம் ஓம் ஓம் சிவாய நமக. அடுத்தவர் வருகின்றார். ஓம் நமச்சிவாய. கூறிக்கொண்ட உங்களுடைய அன்பு உறவு எங்கே வர வேண்டும்? தேவா, நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள். அருள் சென்று விட்டார். நீங்கள் இப்பொழுது அழைக்கலாம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. உனக்காக நான் எங்கே இப்பொழுது யார் அழைக்கின்றார் பார்ப்போம். இது மூன்றியல் தமிழ் வானொலி உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து எங்களோடு கலந்து சிறப்பிக்க வருபவர்களுள் அடுத்த உறவை இணைக்கின்றேன். இணைந்து விட்டார், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோவில் தேவா அவர்களே வணக்கம். நமசிவாய என்ற நல்ல மந்திரத்தோடு வந்தீர்கள். எல்லாம் நலமாக அமையட்டும். நலமாக இருக்கின்றீர்களா?
3: எல்லாம் நன்மையா. சிவாய நம நமச்சிவாயன்னு சொன்னாலே எல்லாம்
0: எல்லாம் நன்மை, எல்லாம் மறந்து போயிடும். வாழ்த்துக்கள். அங்க
3: இப்பொழுது வளமுடன்
0: சிறப்போடு நல்லவனாக வல்லவனாக
3: நல்லவனா
0: வாழ்ந்த போதும். வல்லவன் அது தானாக வரும்.
3: வல்லவன் வல்லவன் என்னைக்கும் மண்ணை கவிடுவான்.
0: அப்படியா? வல்லவனுக்கு வல்லவன் அப்படி இருப்பான்.
3: அது மோசமா போயிடுவோம்.
0: வாழ்த்துக்கள். இப்பொழுது அருள் வந்து ஓம் நமசிவாய ஓம் என்று வந்தார். நீங்கள் ஓம் நமசிவாய வந்தீர்கள். அருள் கூறினார் அங்க இலங்கையில வடபகுதியில மழை போடுது.
3: பசங்க எல்லாம் பேசினுச்சு, அன்பு தாங்க முடியல எனக்கு.
0: சின்ன பையன் அவர் வந்து 10 வருடம் ஆகுது என்று ஞாபகம் முடிச்சு சொல்றாரு. அங்கே மழை பொழிகிறார். உங்கள் ஊர்ல எப்படி மழை
3: ஐயா? இருக்கும்
0: இருக்குமா? இருக்குதா? எங்களுக்கு நாங்கள் குளிர
3: மழை மேகம் மேகம் மூட்டம் வந்து ஒரு இறுக்கமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு.
0: எங்களுக்கு மழை காலம் ஓரளவு முடிவடைந்து இப்பொழுது இலையுதிர் காலம், அது மழை காலத்துக்குள்ளே தான் வருவது. அது ஆரம்பித்து விட்டது. இலைகள் எல்லாம் நிறங்கள் மாறிக்கொண்டு போகின்றன. வெப்பம் அதிகம் எங்களுக்கு இனிமேல் இருக்காது. இனி அடுத்த வருடம்தான் வெப்பத்தை காணும், பெரிய வெப்பத்தை காணும்.
3: அதான் என்ன சொல்லிட்டீங்களா? கேட்டேன். இங்க கொஞ்சம் இருக்காம தான் இருக்கு காலம்பல்ல இருந்து.
0: ஓ
3: மப்பு மந்திரமும் வந்துட்டு ஒரே இறுக்கமா அப்படியே உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் வெளியில எடுக்கிற மாதிரி
0: கஜ கஜ
3: ஊத்தாது.
0: கஜ கஜ நல்ல குளத்துல நீராட வேண்டும், ஆற்றிலே குளத்திலே நீராட வேண்டும். உனக்காக நான் நிகழ்வே என்ன பேச போகிறீர்கள்? உனக்காக நான் இந்த
3: உலகத்தில் தலைப்பே வைக்கல, தெரியல
0: தலைப்பு என்னன்னா உனக்காக நான் என்று நாங்கள் எப்பொழுதும் நீங்கள் நாங்கள் யாருக்காக ஒரு நீங்கள் ஒரு பாடலை கேட்க போறோம், இல்லை நாங்கள் வாழுகிற வாழ்க்கை யாருக்காக எதற்காக?
3: எங்க ஐயாவுக்காக நான் அவ்வளவு
0: அது அப்படி ஒன்று இருக்கோ
3: அன்புக்காக
0: அப்ப நீங்கள் அன்புக்காக வாழும் பொழுது அன்புக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்?
3: அன்புக்காக எதையும் கொடுத்துட்டு வந்துடுறது தான் அன்பு.
0: அதுக்கு எல்லா எல்லாவற்றையும் கொடுத்தால் உங்களுக்கு என்ன இருக்குது?
3: அதான் அன்பு.
0: அன்பு அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும், அன்பால் இதயத்தை நிரப்ப வேண்டும் என்ற கருத்து.
3: எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாப்ல. சரி இதுதான் அன்பு. நீ என்ன, நான் என்ன ஒரு பிடி சோறு அரிசி சோறு சாப்பிட போறேன், எனக்கு என்ன தேவை? உனக்கு இவ்வளவுதான்
0: வாழ்க்கை மகளுக்காக என்று சொல்லி நீங்கள் வாழ்க்கை ஏற்படுத்தி செய்ய வேண்டிய கடமை. அப்ப எங்களுக்கு பல கடமைகள் இருக்கு, நாங்கள் அந்த கடமைக்காகவும் வாழ வேண்டும் இல்லையா? உனக்காக நான் என்ற நிகழ்வு தேவா, நாங்கள் என்ன செய்யறோம், எதுக்காக வாழுகிறோம், எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் பலபடியங்கள் பேசலாம். சரி, அறம் அறம் என்று எடுத்துக்கொள்ளலாம், ஜீவகாருண்யம் என்று எடுத்துக்கொள்ளலாம்.
3: மனிதனா பிறந்தா பிறருக்கா வாழ்ந்தா அவனுக்கு துன்பமே இல்ல,
0: துன்பமும்
3: இல்ல இன்பமும் இல்ல எதுவுமே கிடையாது. அவனும் மனுஷனா நல்லா இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம்,
0: தனக்கு
3: தனக்குன்னு சேர்த்து வச்சோம்னா. ஆமா, நமக்காக வாழ விடாத பிறருக்காக எல்லாரும் வாழ்ந்தாங்கன்னா உலகத்துல துன்பமே கிடையாது.
0: அதுதான் நீங்கள் முதல் குறிப்பிட்டு நாங்கள் நமக்காக இல்ல உலகத்துல எல்லோரோட அன்பாக வாழ வேண்டும், அன்புக்காக வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படித்தானே? அதுக்காக வாழ தோங்கினால் எல்லாம் அமையும். அதுக்கு அன்பு என்ற ஒன்று இருந்தால் கருணை வரும், சாந்தம் வரும், நிம்மதி கூட வரும். அன்பு இருந்தால்
3: அதேதான், காசு போன தேவைப்படாது. ஆசை ஆசை வெறுத்துறோம் வெறுத்துறோம் ஆசை வெறுத்துறோம் காசு எனக்கு இந்த சுத்தி எனக்கு எனக்கு அப்படிங்கறது காசு போன வெறுத்துறோம். அந்த இதே மாதிரி உனக்காக நான் எனக்குன்னு எல்லாருக்கும் இப்ப உங்களுக்காக நானு சொல்லி வாழ்ந்தேன்னா எனக்கு என்ன துன்பம் வரப்போகுது? ஒன்னு துன்பமும் வரப்போறது இல்ல.
0: அப்போ
3: ஒரு பிடி அரிசி சோறு தான் நமக்கு சாப்பிட்டு படுக்க போறோம், காபி குடிக்க போறோம், டீ குடிக்க போறோம், இது பண்ண போறோம். இது எல்லாம் தமக்கு தமக்குன்னு என்று சொல்லாதே, இதுன்னு சொல்ல இந்த பாட்டு வரும் இல்லையே அந்த மாதிரி தான். அது
0: ஓ
3: தனக்கு தனக்கு என்று சொல்லாதே
0: அப்படி ஒரு பாடல் இருக்கோ.
3: உம்,
0: அந்த பாடல கேட்க போறீங்கள்?
3: இல்ல இல்ல கேட்கலையா?
0: தனக்கு தனக்கு என்று வாழாமல், தனக்கு தனக்கு என்று வாழாமல், நமக்கு நமக்கு என்று வாழ வேண்டும் இல்லையா?
3: பிறருக்காக நம்ம வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்.
0: ஓ சரி, இப்ப அப்படி என்ன என்ன பாடல நீங்கள் கேட்பீர்கள்?
3: இந்த பாட்டை போடுங்க, தனக்கு தனக்கு என்று வாழாதே தனக்கு, அந்த பாட்டு பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு.
0: தனக்கு தனக்கு என்று வாழாதே என்று ஒரு பாடல், சிறுவாணிக பாடல் போல் இருக்கின்றது இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமா ஆமையா.
0: ஓ சரி, அந்த பாடல் உங்களுக்காக தரப்படும், கேட்டு மகிழ்வோம். அடுத்த உறவிடம் செல்லட்டுமா?
3: கண்டிப்பா.
0: அடுத்தவர்களுக்காக வாழ்றது
3: கஸ்தூரி வர்றது நம்ம கஸ்தூரி பேசுறதுக்கு நம்ம கைவிட்டு கொடுக்க
0: முடியல,
3: நாங்கெல்லாம்
0: பார்ப்போம். அடுத்த உறவு யாரென்று பார்ப்போம். நன்றி தேவா.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அடுத்த உறவாக வருவது அன்புடனே அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம், தானாக வந்த சந்தனமே வணக்கம், வருக வருக.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். தானாக வந்த சந்தனம் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
4: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக வளமாக மகிழ்வாக.
0: உண்மையாக?
4: உண்மையாக.
0: சரியாக.
4: ஆக வேணாலும் போட்டுக்கலாம்.
0: எத்தனை ஆக வேணும்னாலும் போட்டுக்கலாம். எல்லாம் ஆகும் இல்லையா? எல்லாம் ஆகும்.
4: ஆமா.
0: சரி.
4: ஆமா.
0: இப்பொழுது
4: முக்கியமா நல்லவனாகவும் இருக்கணும்.
0: நல்லவனாக இருக்க வேண்டும் இல்லை, அதான் மிக முக்கியம். நாங்கள் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும்?
4: நல்ல செயல்களை செய்ய வேண்டும்.
0: நல்லதையே செய்ய வேண்டும்.
4: விரும்பும்படியான செயல்களை செய்ய வேண்டும். அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது.
0: அதுதான் அறம். அறத்துக்குள்ளேதான். அப்ப நாங்கள் அற வழி நடந்தால் மகிழ்ச்சியும் இன்பமும் பெறும் என்று
4: நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததே அதுதானே ஐயா?
0: கூறுங்க.
4: இலக்கிய வகைகளை படிச்சாலே நம்ம வந்து அதுல இருந்து மாற மாட்டோம்.
0: மாற முடியாது. பண்டைய இலக்கியங்கள், பழைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் அத்தனையும் எங்களை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் வந்தன.
4: இப்ப இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க, ஜென்சி கிட்ஸா
0: ஏதோ சொல்றாங்க. 2000 மொழியே புரிய இல்லையா? அவங்க சொல்ற வார்த்தையே வருது வெளியில வருது இல்ல மாதிரி ஏதோ முழுங்கிட்டு சொல்றாங்க.
4: ஜென்சி கிட்ஸ்ங்கறாங்க.
0: அது அரைப்பாளர்
4: எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, தமிழ் அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்றாங்க.
0: அப்படி என்ன, அது என்ன அர்த்தம்?
4: தமிழ நாம அப்படின்னா அப்படின்னு ஆ இப்படி அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். அவங்க ஏபிபி டிஐ
0: அறிவிப்பாளர்களும் ஊடகங்களில் வருபவர்களும் அதை திருப்பி திருப்பி கூறுகிறார்கள், கருத்து கூறுகிறார்கள். அப்படி என்றால் என்ன என்று புரிய வைக்கிறார்கள். இல்ல, எல்லோரும் பின்பற்றலாம். ஒருவர் சொல்லிவிட்டார் என்னன்னா, பின்னாலே அதை தாங்களும் அதை ஸ்டைலாக சொல்லலாம் என்று நாகரிகம் என்று கொண்டு சொல்லுவாங்க.
4: அதுக்காகவும் சொல்லலாம், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு
0: என்ன, அதே பாடல் பாடல் இசையமைப்பாளர் கூட பாடல்ல கூட அதை கொண்டு வருகின்றார்கள் ஐயா. பாடல் ஆசிரியர்கள் எழுதும் போது அங்க இப்பொழுது வருகிற பாடல்களே அநேகமாக வரிகள் குறைவாக இருக்கின்றது. சத்தங்களும் அடியும் குளறுகளும் குளர்ற சத்தங்கள், ஐயோ என்ற சத்தங்கள், ஐயோ வர்றாகுறா அப்படியே சத்தங்கள்லாம் வருவதை தவிர ஓ அதுல எழுத்துக்களை
4: இருக்கிறது அதுவும். ஆனாலும் இந்த மாதிரி கொடுமை கிடையாது. அப்ப
0: அது அது காரணம், அதுல கருத்து புரியுமை. அவன் ஐயோன்னு கூறணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுல பதில் வரும் அந்த பாடல்லையே. இது பாடல்ல எழுதுகிறார்கள் ஒரு வரியை எழுத்து மூலம் வரும் பொழுது என்ன பாடல்னா ஒரு பாடல், ஆனா பாடல் ஆரம்பிப்பதும் ஒரு வரியாக இருக்கும். இடையிலே உள்ள ஒரு சொல்லை தான் கொண்டு போடுவார்கள் அங்க முன்னுக்கு. நாங்கள் அப்படி தேடிட்டு போனா பாடல் கிடையாது. நாக்கு மூக்கு இல்லாதவர்கள் பேசுவது போன்றுதான் இப்பொழுது மொழிகள் வருங்க. அதை கொண்டு வருகின்றார்கள் இசையமைப்பாளர்கள். இப்பொழுது வர புதிய இசையமைப்பாளர்.
4: நான் எதுக்காக நான் சொல்ல வந்தேன் ஐயா, நாங்கள்லாம் சிறு வயதுல இருக்கும் போது எங்களுக்கு எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க அதுதான் அறம் அப்படின்னு சொன்னீங்க, அந்த வார்த்தைக்காக நான் சொல்ல வந்தேன். இப்ப நாங்கள்லாம் சிறு வயசுல இருக்கும் போது எங்களுக்கு பாடம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த அறத்தோட நடத்துனாங்க.
0: ஆமா.
4: நாங்க என்ன பண்ணுனா அந்த வழியிலே வந்து அப்படியே வளர்ந்து வந்ததுனால இன்னைக்கும் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த அறமுமே கிடையாது ஐயா.
0: அந்த
4: நாம சொன்னோம்னா நம்மள ஒரு மாதிரி ஏளமா பார்க்கக்கூடிய செயல் தான்.
0: நிச்சயமாக நிச்சயமாக நீங்க சொல்ல சரியான. அதே போன்று இந்த வருகின்ற ஊடக செய்திகளிலும் கூட அப்படியான நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான கருத்துக்களை முன்னிறுத்தி அதை பிரபல்யப்படுத்தி விடுகிறார்கள். அதை தூக்கி பிடித்து பேசுவதற்கு பின்பற்றுகிறார்கள் இளைய தலைமுறைகள். ஊடக தர்மம் என்பது அங்கு இல்லை. வருகிற திரைப்படங்கள் சரி, பத்திரிகைகள் சரி, இந்த வலைத்தளத்தில் வருகிற செய்திகள் எல்லாம் அப்படித்தான் போகின்றது. எல்லாம் நேர்மாறாக இருக்கின்றன. அதற்கு நாங்கள்
4: அந்த காலத்துல வந்த படம் வந்து படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில மங்களம் சுபம் அப்படின்னு நல்ல மனசு திருப்தியா போற மாதிரிதான் இருக்கும். இப்ப எல்லாம் வந்து வெளியில வரும்போது கதை என்னன்னே புரியாத அளவுக்கு தான் இருக்கு.
0: ஐயா தலைப்பும் இல்லையா, அடிப்பும் இல்ல, இடையில பொருளடக்கம் இல்லையா, ஏதோ ஓடுது. மனத்தியால் தான் கழிக்கிறாங்க. மற்றது திரைப்படத்திலே எந்த பெரிய திரையிலே ஒரு 25 பேரை முகத்தை காட்டுவாங்களோ நேரத்தில் ஒருத்தருடைய முகத்தையும் அழகா காட்ட மாட்டாங்க. திரைக்கேற்ற முகமோ திரைக்கேற்ற உருவமோ இல்லையே ஐயா என்ற நடிகர்கள் திரைக்கேற்ற முகமோ திரைக்கேற்ற
4: கூடுதலான இது வந்து தமிழ் சினிமா தான் ரொம்ப கேட்டு கிடக்குது.
0: மோசம் ஐயா, அலங்காரம் உலக்கள் ஒளிகள் சத்தங்கள் இசை இந்த சத்தங்கள் அடிபடி ஐயையே வன்முறைகள். இங்கே உள்ளவர்கள் அந்த படத்தை பார்த்துவிட்டு சிரிக்கிறார்கள். இது வன்முறையான
4: மலையாள மொழி திரைப்படம் எல்லாம் இன்னைக்கும் பாத்துட்டு இருக்குது. வரக்கூடிய படத்துலயும் கிரைம் எடுத்துக்கிட்டா கிரைம் சீரியல் வந்து கரெக்டா கொண்டு வர்றாங்க கதையை கடைசி வரைக்கும்.
0: இயற்கை
4: கதையோட பாக்குற மாதிரி
0: இயற்கையாக
4: அதிகமாக இருக்கு.
0: இயற்கை இதோட போகின்றார்கள். இளைய சமுதாயத்தை எங்கெங்கோ கொண்டு போகிறார்கள். இப்ப நேர்மறையான கருத்துக்களை வைத்துவிட்டு எதிர்மறையான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா எதிர்மறை வழியிலே குழந்தைகள் வழி நடக்க, குழந்தைகளே பிழையில்லை, குழந்தைகள் கவர்ச்சி கொண்ட மாதிரி இவர்கள் செய்கிறார்கள். அப்ப குழந்தைகள் அந்த வழியிலே செய்கிறார்கள். அதனால தான் இந்த பிறழ்வுகள் எல்லாம் ஏற்படும். சமுதாய நேர்மறையற்ற பிறழ்வுகள், மரியாதை, மதிப்பு, பண்பு, பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், சிறு வயதிலிருந்து இந்த நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, பிஞ்சிலே பழுப்பதன்று பிஞ்சிலே பழுக்கிறதன்று.
4: இப்ப பழுத்தா நல்லா இருக்காது ஐயா, வெம்பி போய்
0: அதுதான் இப்ப நடக்குது. எல்லாம் பிஞ்சிலே பழுத்து கொண்டு போகுதுகள். அன்று சும்மா சொல்லவில்லை நம்ம அவர்களை, சொன்ன முதுமொழிகள் எல்லாம் அவர்களை தான் பெரிய பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்று வந்த தமிழ் அறிஞர்களா இல்ல, சாதாரணமான கூலி மக்களே சொல்லியிருக்கு. சாதாரண பெற்றாரே கூறுவார்கள், என் தந்தையார் எனக்கு பழமொழி மருந்தான் என்ன வளர்த்தார், அவருக்கு தெரிந்த பழமொழிகள் ஒருத்தருக்கும் தெரியாது. அவ்வளவு சொல்லு எடுத்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொன்மொழியை சொல்லுவார் அவர்.
4: இதுல வந்து ஆகக்கூடிய பங்கு வந்து மொபைல் போனுக்கு தான் இருக்குது.
0: அது மொபைல்ல வந்து அதை எங்களை தூண்டுகிறது ஐயா. இப்பொழுதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு வந்துட்டு அதை எங்களை தூண்டி கொண்டிருக்கின்றது. எங்களை அறிந்து கொண்டு இப்படி செய் அப்படி செய், உனக்கு இது வேண்டுமா அது வேண்டும், அப்படி செய் அப்படி செய்யணும் எங்களை தூண்டுகின்றது. அந்த ஆப்ஸ் எல்லாம் தானாக வந்து பொருள் நான் உடனே அதை டிலீட் பண்ணி பார்க்கின்றேன். அதை டிலீட் பண்ணவும் முடியாமல் இருக்கின்றது, பிளாக் பண்ணவும் முடியாமல் இருக்கின்றது. இதை வைத்திரு, இதை இதனால் நீ இப்படி வரலாம், இதனால் இப்படி செய்யலாம்ன்றது வந்து சொல்லுது ஐயா. மோசமாக போயிட்டு நல்ல விடயத்தை கொண்டு வருவார்கள் என்றால் நான் நினைக்கவில்லை. கலியுகம் முத்தி கொண்டு வருகின்றது போல் தெரிகின்றது இல்லையா?
4: அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு கல்கி படமா ஏதோ ஒரு படம் பார்த்தோம், கல்கி அவதாரம்னு.
0: ஆமாம்,
4: அதெல்லாம் எப்ப வரும்னு தெரியல.
0: சரியாக அதுல சொல்லப்படுவது சரியாக சொல்லப்படுகிறது, சரியாக சொல்ல. அன்றொரு பாடல், யாரோ ஒரு பாடல் கேட்டிருந்தார் நேர் நேரத்தில் மஞ்சுளா என்றது. அந்த பாடலில் வந்த வரிகள் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த அந்த பாடல் சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது அந்த பாடல். அநேகமான பழைய பாடல்களை எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அந்த எவ்வளவோ சமுதாயத்துக்கு தேவையான ஆரோக்கியமான கருத்துக்கள் உண்டு. இன்றைய பாடல்களில் மொழியே இல்லை, அப்புறம் எப்படி ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் பெறுவது? அதுக்குள்ள வந்திருக்காங்க இளைய தலைமுறையில் ரெண்டு மூன்று எல்லாவற்றிலையும் கட் பண்ணி பொருத்தி களவெடுத்து கொண்டு பொருத்துகிற இசையமைப்பாளர் பெயர் எடுத்து விருது வாங்கினவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேற இந்த ஊடகங்களுக்கு பணம் கொடுத்தோன்னா அதை தூக்கி பிடிச்சி அவர்கள் மாலை போட்டு மரியாதை போட்டு கௌரவம் கொடுத்து உடனே விருது, திரைப்படமே பெறவில்லை, பாடலே வழிபெறவில்லை, ஆனால் அவர்களுக்கு உடனே விருது கொடுத்து விடுவார்கள். காலம் காலம் முந்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாகரிகம் வளரத்தான் வேண்டும், அறிவு வளரத்தான் வேண்டும், ஆனால் இப்படியாக இல்லை. அதை வளர்ப்பதற்கு வளர்ப்பதற்கான ஊடகங்கள், வளர்ப்பதற்காக இருப்பது ஊடகங்கள். அன்றும் இருந்தது பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி பின்பு வந்தது. அன்று இருந்த தட்டச்சு மூலம் கூட எவ்வளவு செய்திகளை மக்களுக்கு ஓடி புத்தக நூல் வழிவில் எவ்வளவு அறிவு நூல்களை தந்தார்கள் என்று இல்லையே ஐயா. இன்று அப்படி எதுவும் இல்லை. அப்படி தருவதற்கு அறிஞர் இசையமைப்பாளர் கூட அன்று இருந்தவர்கள் எங்களுடைய தமிழ்மொழி அல்லாத இசையமைப்பாளர்கள் கூட, தமிழ்மொழி அல்லாத பாடகர்கள் எத்தனை அழகாக பாடி தந்திருக்காங்க. இருந்தவரெல்லாம் கவிகளை எழுதியிருக்காங்க, தத்ரூபமான கருத்துக்களை அதுக்களை புகுத்தி தமிழை அதுக்களே வைத்து வளர்த்தார்கள், தமிழை பொதிந்து வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது எங்கே, இப்பொழுது எங்கோ இருந்துட்டு வந்தவங்க எல்லாம் காசுகளை பணங்களை கொடுத்து ஊடகங்களை வளர்த்து விட்டு ஊடகங்கள் தங்களுக்காக வைத்து கொண்டு விளம்பரத்தை கொண்டு மக்களுக்கு மூளைச்செலவு செய்து என்ன பாடல் தருகின்றார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. திரைப்படம் எடுக்கின்றார்கள், என்ன திரைப்படத்தை எடுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. பார்த்தால் 100 கோடி 200 கோடி என்று கூறுகிறார்கள். அந்த ஒரு பாடல் வருவதற்கு பாடலை பற்றி நாங்கள் அறிவதற்கு இடையில
4: இன்னைக்கு பார்த்த ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் வந்து முதல் ராத்திரி.
0: ஆமா, முதல் இரவு என்று முந்தைய ஒரு படம்.
4: முதல் ராத்திரி இல்ல, முதல் ராத்திரி
0: முத அந்த எழுத்து தமிழ் பாருங்க,
4: வருது முதல் இல்ல
0: முத. அப்படி பல சொல்லுகள் ஐயா, பல சொற்கள் ஐயா. பேச்சு தமிழை விட மோசமாக தங்களுக்கு தெரிந்த தமிழ் அந்நிய மக்கள் வந்து பேச்சு தமிழை சொல்ல தெரியாம சொல்லிக்கணும், அதே பாடலாக்கி கொண்டு வருகின்றார்கள். அதே திரைப்படமாக என்னென்னோ படம் இல்லாமல் வருது, என்னென்னோ பேர்ல வருது, எங்களுக்கு புரிவதில்லை. என்ன பாடலை கேட்போம் எனக்காக நான் நிகழ்வு, இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அப்போ இதுகளை எல்லாம் எண்ணி வேதனைப்படுகிறோம். நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழனுக்கண்டு தமிழன் அல்ல மனிதனுக்கண்டு இருக்கின்ற இலட்சணங்களையே மறந்து போயிட்டார்கள் என்றுதான் நாங்கள் இருவரும் பேசிய பேச்சிருந்து எடுக்கணும். நாங்கள்
4: அவ்வப்போது நினைத்துக்கலாம் ஐயா, என்னன்னா நீங்க ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வந்து நிலையத்துல வந்து இந்த ஒலி வாங்கி முன்னாடி உட்கார்ந்து பேசும்போது தூய்மையான தமிழ்ல பேசுறீங்க.
0: ஆமா,
4: எங்களுக்கு நிறைய சொல்லு வந்து தமிழ் சொல்லையும் கத்துக் கொடுக்குறீங்க, தெரிஞ்ச வகையில நாங்களும் கத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு 10-50 வார்த்தையாவது கத்துருப்போம் இது வரைக்கும் தெரிஞ்ச வகையில, தூய்மையான தமிழ. இதே மத்த நேரத்துல நீங்க தமிழ்ல பேசவே முடியாது அங்க.
0: அது பேச்சு தமிழ் ஐயா, பேசும் பொழுது நாங்கள் மற்றவர்கள் புரியக்கூடிய, அதுவும் கனடாவை பொறுத்தவரையில 130 இன மக்கள் வாழுகிறார்கள், எத்தனை மொழிகள் உண்டு. தமிழர்களோடு தமிழ் பேசுவோம் என்றால் தமிழர்களும் கலந்துதான் பேசுகிறார்கள். எங்கள் நாட்டை போன்று இங்கே இல்லை. இங்கே வந்து எங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்ப எல்லாம் உயர் பதவிகளுக்கு எல்லாம் சென்று விட்டார்கள். அவர்கள் எங்களோடு எவ்வளவு நேரத்தை செலவழிக்கின்றார் என்றால் அதிகாலை தூக்கத்தால் எழுந்து பாடசாலைக்கு 7:30 to 8:00 இடையில பாடசாலைக்கு செல்லணும். அந்த 1 மணி நேரம்தான் எங்களோட பேச முடியும். அதன் பின்பு அந்நிய மொழிகளோடு சென்று விடுவார்கள். மீண்டும் பாடசாலையில் வந்து 5 மணி 6 மணிக்கு அவர்களோட பாடங்கள், படிப்புகள், வீட்டு பாடங்கள், டியூஷன்கள் என்றெல்லாம் சென்று வந்தால் இரவு தூங்க போகிற நேரம் உணவு கொடுத்து விட்டு தூங்க போகிற நேரம் 2 வசனம் பேச முடியும். அவர்கள் தமிழில் சொல்லி புரியாது ஐயா, தமிழ் புரியாது. எத்தனை குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஆனால் பண்பாட்டை தான் நான் கலைக்க வருகிறேன், பண்பாட்டை தான் பேச வருகிறேன். தமிழை பேசாது விட்டாலும் எத்தனை தமிழர்கள் இன்றும் பண்பாடு குறையாமல் வாழுகிறார்கள் மேலை நாடுகளிலும். அந்த கலாச்சார விழுமியங்கள், எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் மாறாமல் வாழுகிறார். இங்கே காலநிலை காரணமாக உடையிலே நாங்கள் மாற்றம் அடையலாமே தவிர எதிலே மாற்றம் இல்லை ஐயா. உடை மட்டும்தான் மாற்றமாக இருக்கும், மற்றபடி நாங்கள் தமிழர் தமிழர் தான். அப்போ இஸ்லாமியர் இஸ்லாமியர் தான், இந்துக்கள் இந்துக்கள் தான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தான், தங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். நடைமுறையிலே பொதுவான ஒரு நடைமுறை மனித நேயத்தோடு பழகுகிறார்கள். அங்கு அப்படி இல்லையே.
4: இப்ப எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வகையில இருக்கிறதுல நல்ல பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னா தமிழர் பண்பாடு தான்.
0: ஆமா, அது உலகத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட
4: பண்பாடா சொல்ல முடியும். இருக்கிறதுலே தலைமையானதுன்னா தமிழர் பண்பாடு.
0: அதுவும் அப்படி பாடலே இருக்கிறது, பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லையே, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்ற நிலைக்கு நாங்கள் இருந்தோம். பாரத நாட்டின் பண்பாட்டை உலகமே ஏற்றுக்கொண்டது, உலகமே மகிழ்ந்தது, வியந்தது. ஆனா இன்று உலக நாட்டில் உள்ள பண்பாடுகள் எல்லாம் பாரதத்துக்குள்ள வந்து புகுந்து விட்டது, கொண்டு வந்து விட்டார்கள். அவர்கள் ஒன்றும் திணிக்கவில்லை, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதை காத்து மயங்கி விட்டோம். அந்நிய மொழியை, அந்நிய கலாச்சாரத்தை, அந்நிய உணவுகளை, அந்நிய நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் பின்பற்றி கொண்டோம். இல்லையென்றால் சுவாமி என்ற கணவன் மனைவி உறவு, நாதா என்ற கணவன் மனைவி இன்று டே என்று வந்து விட்டது. சரியா? பெயரையே சொல்ல மாட்டார்கள். கணவன் பெயரை சொல்ல, அது பாடலே இருக்கின்றது, பெயரை சொல்லலாமா, கணவன் பெயரை சொல்லலாமா இன்று அடே என்று கூற அளவுக்கு வந்து, நீ என்னடா பேசுறது, நான் நன்றி பேசுறேன், டி டா வந்து விட்டது. என்னன்னா அன்பின் மிகுதியாம் அதெல்லாம், இதுதானாம் அன்பின் மிகுதி. அது அடுத்தவர்கள் யூ ஐ என்று பேசியதை பார்த்து இவர்கள் அதை பின்பற்றி கொண்டு வருகின்றார்கள்.
4: வரட்டும் வரட்டும், இது இன்னும் எந்த இடத்துல போய் முடியும் தெரியல. அதே அடுத்த சந்ததிகள் வந்து
0: இல்லை, நான் நினைக்கவில்லை இனிமேல் என்னுடைய பழைய பாரம்பரியங்கள் வரும் என்பதை நான் எண்ணவே இல்லை. ஏனென்றால் விதைத்து விட்டார்கள், இவர்களும் வந்து நஞ்சை விதைத்து விட்டார்கள். அந்த நஞ்சு தான் இப்பெல்லாம் வளர்ந்து வந்து விட்டது. ஒரு சின்ன ஒரு குழந்தையை நீங்கள்
4: திருக்க முடியாது
0: ஐயா. இப்போ எத்தனையோ பெற்றார் பிள்ளைகளை திருத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள். அது சொல்ல முடியாது.
4: 80-90% சதவீத குழந்தைகள் தான் பெற்றோருக்கு கீழ்படிந்து நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள்.
0: சரியான இந்த வழியிலே அடுத்த உறவுகளும் பெற இருக்கின்றார்கள். நாங்கள் நீங்கள் இந்த உனக்காக நான் நிகழ்வதை நாங்கள் பேசியது உலகத்துக்காக, மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, எங்கள் நாகரிகத்துக்காக, பண்பாடுகளுக்காக. இந்த இதை வைத்து ஒரு பாடலை கேளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கும் பொழுது என்ன பாடல் கேட்க வேண்டும் தோன்றுகிறது?
4: அந்த ஒரு ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: நல்ல பாடல் அந்த பாடல். ஒரு பண்பாடு,
4: அது தர்மத்தின் தலைவன் நினைக்கிறேன். தர்மத்தின் தலைவனும் ஒரு ரஜினிகாந்த் படம் அந்த
0: தேடுவோம். பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்று அப்படி இல்லையா? இல்லை. நல்ல பாடல் ஐயா,
4: அதை சொல்லலாம்.
0: பாரத பண்பாட்டை அன்று எத்தனை பேர் எங்கெல்லாம் சென்று எவ்வளவு மற்றவர்கள் என்ன கையெடுத்து கும்பிட்டு கையை தலையிலே பார்த்து அவர்களுக்கு மரியாதை செய்கிற அளவுக்கு வாழ்ந்தார்கள். இன்று எள்ளி நகையாடி நாட்டைப்பட்டு ஓடோண்டு விரட்டுகிறார்கள் இவர்கள் செய்கிறவே இல்லையாலு. எத்தனை பேருக்கு விலங்கு போட்டு அனுப்பியிருக்கா ஐயா? நான் நாடுகளை ஊர்களை குறிப்பிடவில்லை. இங்கிருந்து கனடாவில் நான் இதுவரை பல பல நாடு மக்களும் வாழுகின்ற ஒரு பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. அவர் ஒவ்வொரு தர்மந்தும் தங்கள் நாட்டுக்கும் தங்களுடைய கலாச்சாரத்துக்கும் பெருமை தேடிக்கொண்டு வாழ்ந்த நாங்கள் இப்பொழுது வந்த எதிர்கால ஆக்கள் பாவத்துக்கு இறங்கி கனடாவுக்கு வாருங்கள், உலகங்கள் உங்களோட வாழ்க்கையை சிறப்பிங்கொண்டு கொண்டு வந்தவுடன் அவர்கள் செய்த திருட்டுத்தனமான எவ்வளோ தில்லாடி எவ்வளோ மோசமான செயலை செய்து விலங்கு போட்டு நாடு கடத்தும் வேளையிலேயே அந்த ஊரின் பெயரை சொல்லும் பொழுது எங்களுக்கு வெக்கமாக இருக்கின்றது. அவர்களை பார்த்து எங்களை ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோரும் எங்களை எல்லோரையும் ஏசியன் என்று கூறுவார்கள். ஏசியனுக்குள்ளே வந்து இந்தியனை தான் பெரிதாக கூறுவார்கள். நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையை தான் மற்றவர்கள் எங்களை விழிப்பார்கள். ஏனைய நாட்டு மக்கள் அப்போ ஒருவர் செய்கிற தவிர அத்தனை நாட்டுக்கும் இல்லை, எங்கள் ஊருக்கும் இல்லை ஐயா. நாங்கள் படித்த பண்பாடுகளை சென்ற இடத்தில் எங்கள் நாட்டையும் தாய் மண்ணையும் தாய் மொழியையும் தாய் பெயரையும் காப்பாற்ற வேண்டும். இது எல்லாத்தையும் தூற்றி விட்டவர்கள். அது காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் வந்து நெறிப்படுத்தும் வகையில் எழுதி கொண்டு நியாய நீதியாக தராசு கொண்டு கருத்துக்களை வெளிப்பட்டால் இப்படி வராது ஐயா. அதை அதை விட அவர்களை ஊக்குவிப்பதற்காக வலைத்தளங்கள் அந்த உதவி செய்கிறது. இணையதளங்கள் இவ்வளவு பேர் இதை பார்த்தால் இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்ப எங்களுடைய சதி அல்ல. அவர்கள் தங்களை திறமை கூட நாங்கள் சரியாது ஒரு தீர்க்கமான முடிவை பெற்று தாங்கள் பிரசுரிப்பதில்லை. ஒருவர் தந்து விட்டார் என்றால் அது எவ்வளவு நன்மதியுமே பார்க்காம உடனே பிரசுரித்து விடுவார். காப்பி காப்பி காப்பி.
4: யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் இந்தியாலயா இருக்குது, ஏதோ ஒரு நாட்டுல இருக்குது, உலகத்துல
0: இருக்கு
4: ஐயா.
0: அதற்கு முன்பும் வெளிநாட்டு விடயங்கள் எத்தனையோ நம்ம நாடுகள் உள்நாடுகளுக்கு வந்திருக்கு. உள்நாட்டுல இருந்த தலைவர்கள் எல்லாம் ஏற்றார்களா இல்லையே? எங்கள் நாட்டு கலாச்சார பண்பாடு விழுமையால் பொருளாதாரத்தை கெடுக்க வேண்டால் அவர்கள் விட மாட்டார்கள். இது தங்களுடைய பாக்கெட்டை நிறைவேற்றுவதற்காக வெளிநாட்டு நிறுவனத்தின் விடயங்களை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் காரணம்.
4: அதுதான்
0: அவர்கள் மக்களுக்கு செய்யவில்லை. தங்களுடைய உயர் நிலையில் இருந்தவர்கள் தங்களுடைய சந்ததி தங்களுடைய பரம்பரை வாழக்கூடியவர்களோ பணத்தை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செய்தார்கள். எனக்கு தெரியத்தக்கனே நான் சிறுவயதில் நான் படிக்கிற காலத்தில் கூட இந்தியாவிலே ஒரு வெளிநாட்டு பொருளை நாங்கள் பார்க்க முடியாது, இறக்குமதி செய்யவே மாட்டார் அன்று இந்த தலைவர்கள். உள்ளிலே உற்பத்தி இங்கே என்ன குறையுண்டு, இங்கேயே செய், இங்கே உள்ளவன வேலையை கொடு, இங்கேயே நாங்கள் பெருக்க வேண்டும். அதெல்லாம் மறைந்து விட்டது ஐயா. அதெல்லாம் மீண்டும் ஒரு 5 வளையாதது 50 வளையாது. இப்பொழுது 50 மேலே வந்து விட்டது, இனி வளையிறது கஷ்டம்.
4: நாங்கள்
0: உண்மையிலே எங்கள் நாங்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல அவர்களுடைய பண்பாட்டு வழிமுறைகளை வழிபாட்டு முறைகளை அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து நாங்கள் நன்மை பெற்றிருக்கின்றோம். அதைத்தான் இவர்களுக்கு. ஆனால் அப்படி வாழ்ந்த எங்களுக்கு கூட நாங்கள் இப்போ தெரிய தெருவிலே நிற்க வேண்டிய நிலை வந்து விட்டது. வெளியில் நிற்க வேண்டிய நாங்கள் அதை போற்ற முடியாதுல்ல. என் மகன், என் பிள்ளை, என்னுடைய மொழி, என்னுடைய பண்பாடுன்னு நான் பேச முடியாமல் இருக்கின்றோம்.
4: சரி ஐயா, நன்றி. நம்புவோம்.
0: நம்பிக்கை தான் ஒரு ஜீவாதாரம் எங்களோட வாழ்க்கைக்கு. நன்றி. இணைந்து இவ்வளவு நேரம் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். நாங்கள் இருவரும் பேசியது பொதுவான விடயத்தை யாரையும் புண்படுத்துவதோடு அல்லாமல் பொதுவான விடயத்தை கொஞ்சம் விழிப்பு அடைகிறோம். விழிப்பாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறோம். விழித்துக் கொண்டோம் என்று எண்ணும் வேண்டும். எல்லோரும் விழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். நீங்கள் கூறிய போது மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை மனதில் வைப்போம். நாங்கள்
4: அதன்படி
0: ஒவ்வொரு முறை முடிவிலே நான் கூறுகிறேன், அன்பு கருணை சாந்தம், நாங்கள் மனித நேயம் ஜீவகாருண்யத்தோடு வாழ்வோம் என்று கூறுகின்றோம். நன்றி
4: நன்றி இணைந்து கொள்வோம்,
0: மீண்டும் இணைவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவா பார்ப்போம். அன்பு உறவு வருகின்றார், யாம் இருக்க பயமேன் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நெய்வேலி அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் அவர்களே வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும்.
0: ஓ, நலமாக சுகமாகவும் இருக்கின்றீர்கள், நல்லவனாக இருக்கின்றீர்களா? நாடு முழுவதும் சொல்ல தேவை, நம்மை நாலு பேர் நல்லவன் என்று சொன்னால் போதும், நாடு சொல்ல வேண்டும் இல்லை, அது பின்பு நாடு சொல்லும். எப்படி அங்க மழை பொழிந்ததா, மகிழ்ச்சி வந்ததா?
5: மழை பொழிவில்லை, இன்னைக்கு மேகமூட்டமாக இருந்தது, காற்று அதிகமாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது.
0: அப்படித்தான் இலங்கை திருநாட்டிலேயும் வட பகுதியில் இருக்கும் அருள் வந்து பேசும்போது அங்கும் காற்று வீசுகிறார் என்று கூறுகின்றார். அந்த பகுதியிலே நான் நினைக்கிறேன் காற்று மண்டலம் அங்கு குணம் கொள்ளுகின்றது போல் இடம் எடுத்து அங்கு கருக்கூடி வீசிக்கொண்டிருக்கிறதா இருக்கலாம். இந்த காற்று குளிர்மையாக இருக்கிறதா பப்பமாக இருக்கிறதா?
5: குளுமையாக தான் இருந்து, குளுமையா இருந்தது. அந்த மூக்கடைப்பு எல்லாம் வந்து போச்சு. அந்த தோப்பு, இன்னைக்கு தோப்புல கொஞ்சம் வேலை நடந்தது. அந்த அந்த வேலை செய்ய வேலை செய்ய வந்தவங்களுக்கு அந்த டீ போட்டு கொடுக்க முடியல, அப்படிக்காக ஒரு காற்று காத்தடிச்சுட்டே இருந்தது.
0: அப்ப சில சமயம் மூக்கடைப்புன்னு கூறினீர்கள், மூக்கு நாசி அடைபடுவதற்கு தூசியும் ஒரு காரணம் தானே? மாசு,
5: ஆமா ஆமா, அந்த
0: மாசு காற்று தூசிகளை அள்ளி பிடிச்சு கொண்டு வருவது உண்டு. மற்றது ஆனால் குளிர்மையான காற்று வருவதாலும் அது பெறலாம், நாசி அடைக்கிற குணம் பெறலாம். அப்போ ஓ, அப்போ தேநீர் கூட போட முடியாத அளவுக்கு காற்று வீசிக்கொண்டிருக்கின்றதுன்னு. அப்போ நீங்கள் இப்போ ஆரம்பித்து விட்டீர்களா உங்களுடைய விவசாயத்தை? முந்திரிகை செய்கை ஆரம்பித்து விட்டதா?
5: அது எரு எடுத்து போட்டு வச்சிருந்தோம்.
0: அந்த எரு நீங்கள் வீட்டிலே சேகரித்த எருவா அல்லது விலைக்கு வாங்குவீர்களா?
5: இல்லை, வீட்டில் இருந்து.
0: ஆமாம், அநேகமாக கிராமப்புறங்களில் எரு சேர்த்து வைப்பார், ஆடு மாடு போன்றவருடைய எருக்கள் எல்லாம் சேர்த்து குப்பை கூளங்கள் எல்லாம் போட்டு அது கூட்டு பசலையாக, அதுதான் சிறந்த பசலை, அதற்கு பெயர் பசலை உரம் என்று கூறுவார்கள். சேர்க்க செய்முறை வேறு, இந்த பசலைகள் ஊக்க பசலை, இதிலே விளைகின்ற தானியங்கள் பயிர் வகைகள் காய்கறிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், சுவையாகவும் தரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், இயற்கை உரத்திலே வளர்கின்றது. நானும் நாகப்பன் பேசுவது கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? தேவா பேசியதும் கேட்டீர்கள்,
5: அருள்
0: பேசியதும் கேட்டீர்கள். கூறுங்கள் கூறுங்கள், என்ன கூறுங்கள்?
5: அருள் பேசும்போது என்ன, நாலு பேர் ஏன்னா அந்த மொழியே வேற மொழி, அவங்க இலங்கையிலேருந்து பேசும்போது கொஞ்சம் அந்த ப்ளூடூத்தில் அது போட்டு ஸ்பீக்கர்ல கொஞ்சம் சத்தமாக வச்சு
0: விட்டேன்.
5: அவன் எங்க பகுதியில வந்து அவர் அருள் பேசும்போது புதுவிதமான குரலாகத்தானே இருக்கும் அது.
0: ஒவ்வொரு பிராந்தியத்துக்கு ஒரு மொழிகள், ஒரு ஓசை ஸ்லாங் என்று கூறுவார்கள் இல்லையா ஆங்கிலத்திலே, சாயல், அந்த சாயல் மொழியினுடைய சாயல். அப்படி
5: சாயல் எங்க தமிழகத்திலயும் இருக்கு, தமிழகத்திலயும் இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா
5: ஆமா.
0: இங்கே இந்த ஊடகத்தில் ஒரு நகைச்சுவை பதிவுகள் பார்ப்பேன், அதில் ஒரு குடும்பத்தோடு வந்து மூவர் நடித்து கொண்டு போவார்கள், அவர்கள் பேசுகிற பாசையும் அது கேரளமா அல்லது இலங்கையா எதுவென்று தெரியாமல் இருக்கின்றது. அவர் ஒரு சிலருடைய சாயல்கள், மொழியினுடைய சாயல். கூறுங்கள் அதை பற்றி என்ன
5: பார்த்தீங்கன்னா, நீங்களும்
0: நாகப்பனும்
5: நாகப்பணம் பேசும்போது தமிழை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு
0: இருந்தீங்க, அதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கின்றீர்கள்?
5: ஆமா, அந்த பேசும்போது எனக்கு ஒரு சின்ன நினைவு வந்தது. அது எப்படின்னா, திருஞான சம்பந்தர் அருளிய மாலை மாற்று பதிகம் சொல்லிட்டு அவரு நிறைய பாடல் பாடி இருக்காரு. அதுல
0: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரா அல்லது யார? திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார்.
5: திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சீர்காழியில.
0: ஆமா, பேராசிரியர் முனைவர் திருஞான சம்பந்தன்.
5: திருஞான சம்பந்தர், ஆமா, அவரு நிறைய பாடல்கள் இயற்றிருக்காரு. அந்த பாடல்ல ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுறான் பாருங்க. யாமாமா நீ, அந்த பாடல் பாடல் வரிகள் மட்டும் சொல்றேன். யாமாமா நீ யாமாமா, யாழிகாமா கானாகா, கானாகாமா காழியா, மாமாயா நீ மாமாயா. இது நாலு வரிகள் கொண்ட பாடல் இது. அந்த எழுத்துக்கள் பயன்படுத்திருக்காரு பாருங்க, அந்த காலத்திலயும் பயன்படுத்திருக்காரு. எல்லாம் நெடில் எழுத்துக்கள், எல்லா பாடல்களும் நெடில் எழுத்துக்கள் கொண்ட பாடல்களே.
0: நெடில் ஓசை தரக்கூடிய எழுத்துக்களை வைத்து,
5: எழுத்துக்களை பயன்படுத்தி மட்டும் அந்த பாடல்களை.
0: எப்படி மீண்டும் படியுங்கள்.
5: படி நான் அது மனப்படமாக சொல்லிடுவாரு. யாமாமா நீயோ, யாமாமா நீயாமாமா, யாழிகாமா கானாகா, கானாகாமா காழியா, மாமாயா நீ மாமாயா.
0: அதனுடைய பொருள் என்ன?
5: படி நான் அது மனப்படமாக சொல்லிடுவாரு. யாமாமா நீயோ, யாமாமா நீயாமாமா, யாழிகாமா கானாகா, கானாகாமா காழியா, மாமாயா நீ மாமாயா.
0: அதனுடைய பொருள் என்ன கூற முடியுமா?
5: அதுதான் பொருள்.
0: இரட்டை கருத்துக்களை கொண்டது, நல்ல பொருள் உள்ள ஒரு வாக்கியங்கள்.
5: ஆமா, அது கடவுள், கடவுள் ஈசனை பற்றியதுதான் இது. அது பொருள் உன்னால எங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு பத்தி பேசலாம்.
0: சரி, அது நீங்கள் அதை ஒரு தடவை நன்றாக விட்டு பார்த்து அது என்ன கூறப்பட்டிருக்கிறது அந்த அது வலைத்தளத்திலே பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். மீண்டும் ஒரு தடவை கேட்டு அவர் அதுக்கு என்ன கருத்தை கொண்டு வந்திருக்கோ அது என்ன, அது வந்து இரட்டை கருத்துக்கள் உள்ளது. அது சிலேடையாக வரும். ஒரு ஒரு ஒரு எழுத்து அழுத்தி கூறும் பொழுதும், நீட்டி கூறும் பொழுதும், குறுக்கி கூறும் பொழுதும் இத்தனை கருத்துக்களை கொடுக்கக்கூடியது எங்கள் தமிழிலே உண்டு.
5: ஆமா, இதுல இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த விகடகவின்னு சொல்லுவோம்.
0: ஆமாம்,
5: எப்படி படித்தாலும் விகடகவின்னு வரும்ல.
0: ஆமா, பாலரோமான்னு, பாலரோமியான அன்று நாங்கள் பேசியிருந்தோம். சொல்லோடு பாடலே, சொல்லோடு பாடலே அதை கொண்டு வந்தோம். அந்த பதங்களை நீங்கள் எல்லோரும்
5: கொண்டு வந்தோம். அது எனக்கு நல்ல நன்றாக நினைவு இருக்கிறது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து ஆரம்பத்திலேருந்து அனைத்து பாடல்களையும் ஆரம்பத்திலேருந்து முடியும் வரை, அந்த முடிவுலேருந்து ஆரம்பம் வரை படித்தாலும் அதே அதே போல இருக்குமா அந்த பாடல். ஒரு அந்த தகவலை சொன்னார் ஒருவர்.
0: அது அது ஒன்று தொன்மையான தமிழ், எங்களோட தொன்மையான அது ஒரு அவ்வளவு இருக்கத்தக்கூடிய ஒரு.
5: இப்படி இப்படி அவங்க எல்லாம் வந்து எந்த கல்லூரியில போய் படிச்சாங்க? வள்ளலாரா இருக்கட்டும்,
0: இல்ல இல்ல, இப்ப நாகப்பன் ஒரு கருத்தை கூறினால் ஒன்று
5: யாரா இருந்தாலும் நாகப்பன் ஒரு படிக்காமலே அவளு அவளு இப்படிப்பட்ட தமிழ்ல இப்படிப்பட்ட செய்திகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க.
0: இவ்வளவு இருக்கக்கூடியதாக எங்களுடைய நாகப்பன் அவர் வந்து ஒரு 2 மணிக்காலும் 2.5 மணிக்காலும் வானொலியில் வந்து நான் பேசும்பொழுது சரியான தமிழை சுத்தமாக நாங்கள் கலந்து கொள்வதால் பல விடயங்களை பெற்றுக்கொள்கிறோம். தனிப்பட்ட முறையிலே நான் பேசுவதென்றால் வித்தியாசமாக இருக்கும். அது வந்து சாயல், மொழி சாயல். இப்பொழுது நான் இப்படி எல்லோருடன் பேச முடியாது. என் குழந்தைகளுடன், மனைவியுடன், நண்பர்களோடு இவ்வளவு தூரம் இப்படி நாங்கள் இது வந்து இலக்கியத்தோடு சேர்ந்திருக்கிறது. ஒரு பொதுவாக பகிரங்கமான பொதுமக்களோடு நாங்கள் பேசும் பொழுது அதற்கென்று ஒரு சாயல் உண்டு. வீட்டிலே பேசுகிற மொழிகளையெல்லாம் நாங்கள் வந்து பகிரங்கமாக கூற முடியாது. இப்பொழுது அவற்றைத்தானே அரங்கேற்றுகிறார்கள் எல்லோரும். அதுதான் அவரும் குறிப்பிட்டார், நானும் குறிப்பிட்டேன். நாங்கள் பகிரங்கமாக பேசும் பொழுது நான் தமிழன், தமிழனோடு பேசும் பொழுது தமிழை சரியாக உச்சரித்து புரியக்கூடிய வகையில் பேச வேண்டும். சாயல் வேறு இருக்கலாம். நீங்கள் அதுவும் கூட மரபாக சின்னலேருந்து பழக்கப்பட செந்தமிழும் நா பழக்கம் என்று ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் பேசுகிற விதம் வேறு, பிராந்தியத்துக்கு பிராந்தியம் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கின்றது. அவையெல்லாம் கொண்டு வந்து அரங்கேற்றத்திலே கொண்டு வந்து நாங்கள் அரங்கத்திலே செய்ய முடியாது. இப்பொழுது அதைத்தானே அரங்கத்திலே கொண்டு வந்து செய்கிறார்கள். அவர் கூறினார் வேற ஜென்சி, ஜென்சி என்றது அது என்ன எனக்கு புரியவில்லை. ஒன்றை கூறும் பொழுது, ஒன்றை கூறும் பொழுது அதற்குரிய வரவிலக்கணங்கள் என்ன, அது எதற்காக கூறப்படுகின்றது என்று கூறி சொன்னால் எங்களுக்கு புரியும். அதுவும் இல்லை, அவர் பேசுபவர்களுக்கே அதை என்ன பண்ணுறது தெரியாது. செம்ம பக்கா குறுங்கள் இதுக்கெல்லாம் என்ன கூற முடியும். இதெல்லாம் வந்து கொண்டு வானொலியில் தொலைக்காட்சியில் ஊடகங்களிலாம் தருகிறார்கள் அந்த வார்த்தைகள். அப்போ எல்லோரும் வதைப்பிடிக்கிறார். குழந்தைகள் எதிர்கால சிறார்களுக்கு புரியாது. அவர்கள் அதுவும் ஒரு பாஷையாக தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதுக்கு கூட இத்தனை ஊடகங்களே பல விடயங்களை கொண்டு நகைச்சுவையாக தருகின்றார்கள் புரியட்டும் என்று. அது எங்கே புரிய போகின்றது? நாங்கள் பேச்சு தமிழ் வேறு, இலக்கிய தமிழ் வேறு, இலக்கண தமிழ் வேறு, நாடக தமிழ் வேறு. அந்த சம்பந்தம் அவர் திருஞான சம்பந்தன் அவர்கள் ஒரு பல்கலை வித்தகரவர், பேராசிரியர். அவரும் வானொலியில் வந்து ஊடகங்களில் வந்து நகைச்சுவையோடு இவ்வளவு விழிப்புணர்வை தருகின்றார். புரிந்து கொள்ள முடியவில்லை இளைய தலைமுறையால். ஏனென்றால் குழப்பப்பட்டு விட்டார்கள் இளைய தலைமுறைகள், சின்னமின்னப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு எது சரி எது புலி என்று தெரியவில்லை. என்ன செய்வோம்? நல்லதொரு சம்பந்தனுடைய உதாரணம் கொண்டு வந்து தந்தீர்கள். அதை நீங்கள் அடுத்த முறை வரும் பொழுது நீங்கள் அதை இன்னும் ஒரு தடவை நன்றாக படித்துவிட்டு அதை எதற்காக நான் இப்பொழுது கூற போகிறது

அதாவது உகந்ததாக இருக்காது. நீங்கள் கொண்டு வந்த அந்த விடயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உணர்ந்து கொண்டு வருது வந்து கூறுங்கள், அப்பொழுது கலந்து பேசி பார்ப்போம். சரியா? அது ஒரு நல்ல ஒரு கவிதை, விகடகவி மட்டுமல்ல அதுக்குள்ளே இருக்கின்றது, அதுக்குள்ளே அடங்கி கிடக்கின்றது பல கருத்துக்கள், பல கருத்துக்கள் இல்லாது விட்டால் திருவள்ளுவர் ஏழு சொற்களால் உலகத்தை அடக்குவாரா? அதுக்குள்ளே உலக உலகியல் ஏழு சொற்களுக்குள்ளே உலகியலை அடக்கி இருக்கின்றார் அவர். உலகியல், அறம், பொருள், இன்பம், அந்த மூன்றையும் சிறப்பு.

0: ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள், ஒன்று
1: ஆமா.
0: அதை செய்வதால் தான் உங்களுடைய வாழ்வாதாரம் செல்கின்றது. அப்போ ஒருவருக்காக ஒருவர், இது பண்டை தொட்டு வந்த முறை எங்களுக்கு. இப்பொழுது யாரும் புதுசாக காட்டி தரவில்லை, நீங்களும் புதுசாக
1: இல்லை
0: ஒன்றை
1: இல்லை.
0: கண்டுபிடிக்கவில்லை. எங்களுடைய மூதா வழிவழி வந்த ஒன்றை விரைவாகவும் பெரிதாகவும் செய்வதற்காக சில கடைப்பிடிப்புகளை கடைபிடிக்கின்றீர்கள் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்
0: ஆமாம்
1: ஆமாம்.
0: சரி. இந்த வழியில் உங்களுக்கு என்ன பாடல் அந்த தரவேண்டும்? அந்த மாதவி என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒன்று தந்திரம். மாதவி என்ற திரைப்படம் வந்து எவ்வளவு காலம் இருக்கும்?
1: அது 60 காலகட்டங்கள்
0: நீங்க
1: வந்த படம்னு
0: பிறந்திருக்க
1: நினைக்கிறேன்.
0: மாட்டீங்க, நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள்
1: இல்லை
0: அந்த
1: இல்லை
0: திரைப்படம்.
1: இல்லை இல்லை
0: நல்ல
1: இல்லை.
0: பாடல், நல்ல பாருங்கள். நீங்கள் அந்த நேய நேரம் விடுமுறை விருப்பத்தில் வந்து நீங்கள் பாடல்களை தருகின்றீர்கள், எவ்வளோ ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனைய உறவுகள் எங்களுக்கு அடுத்த தளங்களில் உலகளாக இருந்து கேட்டு தாங்கள் அதற்காக தாமதித்து இருக்கின்றோம் என்று ஒவ்வொருத்தர் பெயரையும் குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். இப்படி பாடல் நாங்கள் கேட்கவில்லை, அறியவில்லை, வேறு ஊடகங்களில் கேட்க முடியாமல் இருப்பதையெல்லாம் நீங்கள் தருகின்றீர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள்.
1: இப்போ இந்த மாதிரி பாடல்களை நான் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா, சென்னை வானொலியில் இரவு வந்து 1 மணிக்கு இந்த மாதிரி பாடல்களை, அரிய வகை பாடல்களை ஒளிபரப்புறாங்க. அந்த பாடல்கள் அந்த கேட்கும்போது அப்படி நான் எடுத்து குறிப்பெடுத்து வச்சுப்பேன்.
0: உங்களுக்கு தெரிகின்றது
1: அந்த
0: அப்படியே
1: பாடல் நல்ல பாடல்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் எடுத்து நமது தளத்தில் பதிவிட்டுறேன் நான்.
0: பதிவிடும். அது நல்லது. நீங்கள் நீங்கள் கேட்ட அந்த நல்ல விடயத்தை அடுத்தவர்களும் கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தருகின்றீர்கள். அதைவிட இந்த அந்த இன்னொரு அதில் இன்னொரு சர்வதேச நேயர் விருப்பம் என்று ஒன்று வருகின்றது. அதில் பார்ப்பீங்க இளைய தலைமுறைகள் எல்லாம் வருகின்றார்கள். இளைய தலைமுறைகள் கூட புதிய பாடல்களை எல்லா பாடலையும் கேட்கவில்லை, நல்ல நல்ல பாடல்களை தான் கேட்கின்றார்கள். புதிய முறையில் இசையமைத்த பாடல்கள், நல்ல கருத்துள்ள பாடல்களை தான் அவர்கள்
1: இந்த இந்த
0: கேட்கின்றார்கள்.
1: அந்த மாதிரி பாடல்கள்லாம் மறைக்கப்பட வேண்டாம். அந்த மாதிரி பாடல்கள்லாம் மறைக்கப்பட வேண்டாம். தமிழகத்தில் பிறந்த தமிழ் பாடல்கள் வந்து எவ்வளோ பாடல் மறைந்து போய் கிடைக்கிறது. இந்த மாதிரி பாடல்லாம் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து நேயர்கள் கேட்கணும்.
0: மறைந்து
1: அந்த
0: போவதால்
1: மாதிரி
0: தான்,
1: அடிப்படையில் தான் நாங்கள் தேடி கொடுக்குறோம்.
0: மறைந்து போவதால் தான் மறந்து போகின்றோம். அதை நினைவு கூறும் வகையில் நீங்கள் எத்தனை பேரும் வந்து அதை திறந்து விடுகிறீர்கள், மடை திறந்த வெள்ளம் போல. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, தேடலே எனக்கு ஆனந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பாடலையும் கேட்கும் பொழுது அதை நான் தேடி செல்லும் போலேயும் எவ்வளவு விடயங்களை பெற்றுக்கொள்ளுகின்றோம் நாங்கள். இது எங்கே புரிய போகின்றது இவர்கள்? நல்லது சரவணன், என்ன பாடலை கேட்போம் என்று உனக்காக நான் நிகழ்வு யாருக்காக
1: உனக்காக நான் நிகழ்ச்சி உனக்காக நான் நிகழ்ச்சியில் மனப்பந்தல் திரைப்படத்தில் இருந்து
0: உனக்கு மட்டும் எனக்கு மட்டுமா?
1: உனக்காக நான் என்ற உடனே உனக்கு மட்டும் உனக்கு மட்டும்தான் எனக்கு
0: மனப்பந்தல்
1: நினைவுக்கு
0: கூட
1: வந்தது.
0: எனக்கு பாடல் ஞாபகத்துக்கு வருகின்றது. இன்றெல்லாம் நேற்றெல்லாம் இந்த பாடல் எனக்கு முன்பே எனக்கு விருப்பமான பாடல். நாங்கள் இளைஞனாக இருக்கின்ற காலத்து கூட இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். வந்து அதாவது வாலிப பருவம்
1: ஆமா,
0: இல்லை பாடக்கூடிய ஒரு
1: பாடுவதற்கும்
0: பாடல்.
1: நான் பாடல் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும், அந்த பாடலை பாடுவதற்கும் இனிமையாக இருக்கும் அந்த பாடல்.
0: ஆமாம், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லுவேன், வேறொருக்கும் சொல்லிவிடாது என்று.
1: இந்த
0: நாங்களும்
1: ரகசியத்தை
0: பாடசாலை
1: ஒருவரிடம்
0: வாழ்க்கையில கூட
1: சொல்லியிருக்கோம்.
0: இதை கடைபிடிச்சிருப்போம், நகைச்சுவைக்காகவும் கேளிக்கைக்காகவும். வாலிப சேட்டைகள், வாலிப சேட்டைகள் என்று ஒன்று இருக்குல்லவா, வாலிப குறும்பு. வாலிப குறும்பு காலத்திலும் இந்த பாடலை பாடுவோம் நாங்கள், அடியும் வாங்கி இருக்கின்றோம். சரியா, நல்ல பாடல் இந்த பாடல். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம். அது அது பாடல்களே அன்று வந்தவர்கள் எல்லாமே அவர் அதனால் தான் அவர்களை தேடி விருதுகள் சென்றன. நான் அடிக்கடி கூறுவேன், இப்பொழுது அப்படி இல்லை. இப்போ விருதுகளை தேடி இவர்கள் செல்கிறார்கள், காசை கொடுத்து போட்டு விருது வாங்குகிறார்கள். அது பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி தராசில வைத்து பார்க்கும் பொழுது, தரம் பிரித்து தரம் தரப்படுத்தி பார்க்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது தரம் இல்லாதவற்றை.
1: நீங்க சொல்லுவ இந்த பழைய பாடல்கள், இந்த புதிய பாடல்கள் நீங்கள் இந்த உதாரணம் சொல்லும் போது, இந்த வெங்கல் கடையில யானை சொல்லுவீங்களே, அதை கேட்கும் போது சிரி சிரிப்பா
0: சிரிப்பாக
1: தான்
0: இருக்கின்றது. உண்மையா உண்மையை தான் நான் கூறுவேன், உண்மையா என்னுடைய மனதில் பட்டதை தான் கூறுகின்றேன். நன்றி நன்றி சரவணன், உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடலை இப்பொழுது வானல்ல பரகசியம் வகையில் இருக்கும் கேட்கட்டும்னு கூறுவோம் என்ன ஒலிபரப்பு. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்துக்கு ஓடி வந்தார் என்னுடைய அன்பு மகாலிங்கம், கஸ்தூரி, சியாமலா. நீங்கள் இணைய முயல்கின்றீர்கள், வர வேண்டும் வர வேண்டும், வாருங்கள், இணைவோம், கேட்போம்.
2: உனக்காக எல்லாம் உனக்காக.
0: இந்த வேளையிலே அந்த பேராண்டி ஈழத்திருநாட்டில் அருளனுடைய மருமகன் வந்து சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ற ஒரு பாடலை கேட்டார். இங்கே சுப்பிரமணி சுப்பிரமணி என்ற ஒரு பாடல் என்னோட கையில் கிடைத்திருக்கின்றது. அது அவர்கிட்ட

0: அந்த பாடலாக இருக்கிறது அவர்கிட்ட அந்த சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்ற பக்தி பாடலாக வருகின்றது. அது நீண்ட நேர பாடலாக இருக்கின்றது. இது கொஞ்சம் குறுகிய நேரம் பார்ப்போம். அதற்கு முன்பு அன்பு ஞானசேகரன் அணைத்து விடுவோம். வணக்கம் மகனே ஞானசேகரன், வணக்கம்.
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பகல். வணக்கம் அப்பா, நலமாக உள்ளீர்களா?
0: நலமாக உள்ளேன் மகனே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி இருக்கிறது அங்கே?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகம் தங்கள் ஆசிர்வாதத்தையும் அம்மாவின் ஆசிர்வாதத்தையும் அம்ரு உறவுகளின் ஆசிர்வாதத்தையும் உள்ளேன்ப்பா. இந்த காலநிலை வந்து வெப்பத்தோட தாக்கம் குறைஞ்சிருக்குப்பா. மாலை இரவுகளே குளிர் காற்று வீசுகிறது. மழை வருவதற்கான அறிகுறி இப்போது இல்லை என்று எங்கள் வானிலை அறிவியலாளர் சொல்லியிருக்கிறார். அது எப்படியா இருந்தாலும் ஒரு நாளை நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்.
0: அவர் கூறிவிட்டார், கிட்டத்தட்ட சரியாக தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமாப்பா.
0: சிறப்பு. உனக்காக நான் நிகழ்வே வந்திருக்கணும். நாங்கள் பலபடியும் எங்களை பற்றி அஞ்சு பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது சமுதாய சீர்திருத்தம் பற்றி தான். சமுதாயம் என்றால் என்ன? நாங்கள் வாழ வேண்டிய சமுதாயத்துக்காக தானே. இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் நம்மை, அதான் நம்ம முன்னோர்கள் கொண்டார்கள், நம்மை நாலு பேர் நல்லவன் என்று கூற வேண்டும். அப்படி தான் நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ எங்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும், சமுதாயத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தமை. எங்களுடைய காலநிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால் கலையத்துக்குள்ளே சுவாசிப்பது கடினமாக இருக்கின்றது. இருப்பினும் சமாளித்துக் கொள்வோம். கூறுங்கள், உங்களுடைய மனதிலே படுகிறதை நாங்கள் இப்போ பேசி வந்த வார்த்தைகளை வைத்து, பேசி வந்தபடியே எங்களை பற்றியும் கூறலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வோட மக்களுக்கு, சமுதாயத்துக்கு கேட்கக்கூடிய அந்த விழிப்புணர்வான கருத்துக்களை கூறுறதுன்னா கூறுங்கள்.
1: அதாவதுப்பா, கூட்டு குடும்பங்கிறது இப்போ இல்லைப்பா.
0: கூட்டு குடும்பம்,
1: கூட்டு குடும்பம்,
0: ஆம்,
1: எல்லாருமே தனித்தனி குடும்பமாக போயிட்டாங்க. முக்கியமான, அதாவது உறவுகள் பாதிக்கிறது முக்கியமான காரணம் இதுதான். இப்போதைக்கு
0: உறவுகளுக்குள்ளே பாதிப்பு ஏற்படுகிறதுன்னு கூறுகிறது.
1: ஆமாம், பாதிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூட்டு குடும்பத்திலேருந்து விலகி தனி கொடுத்தன வந்தது தான்.
0: ஏன்னா
1: வீட்டில் இருக்கும்போது பெரியவங்க இருந்தா அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறை மகன், மகனுக்கு குழந்த பேர குழந்தைகள் எல்லாருமே அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து இவங்க வேலைகளை பார்த்து கொண்டு இவர்கள் இலகுவாக எல்லாத்தையும் எல்லா பணியும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைகளும் பேர குழந்தைகளும் அவங்க தாத்தா பாட்டியில் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களும் வந்து எப்படி சொல்றது, பாட்டு கதை இது மாதிரி சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த கதையை மூலமா அவங்களுக்கு உணர்த்தி விடுவாங்க. இப்போ உள்ள காலகட்டம் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க தனி கொடுத்தனம் போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கையில ஒரு கைபேசியை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
0: இந்த விடயத்தை
1: பேசி வச்சுக்கிது.
0: ஆமா, இந்த விடயத்தை
1: சொல்லுங்கப்பா.
0: இந்த விடயத்தை பற்றி கடந்த நிகழ்வுகளில் கிருஷ்ணன் ஒரு தடவை, தேவா ஒரு தடவை இந்த கூட்டு குடும்பம் பற்றி கொண்டு வந்தவர் நாங்கள் கொஞ்சம் தான் பேசினோம். நீங்களும் பேசுங்கள் இப்பொழுது. சரி, இதை கூட்டு குடும்பம் என்று தனி குடும்பமாக செல்வதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: விஞ்ஞான வளர்ச்சி தான்ப்பா.
0: விஞ்ஞான வளர்ச்சி தான் கூட்டு குடும்பத்தை,
1: விஞ்ஞான வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அந்த அந்த தனி குடுத்தனம் போகணுங்கிற எண்ணம் வந்ததுக்கே இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான்ப்பா.
0: எப்படியாக?
1: ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சி, விஞ்ஞான உபகரணங்கள் இதனுடைய தாக்கம் தான் அந்த கூட்டு குடும்பத்தை வந்து விட்டு விளைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். எதா இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம் கொண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது அரைக்கிறது, இடிக்கிறது, துவைக்கிறது, காய வைக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, எல்லாமே விஞ்ஞான உபகரணம் வந்துட்டு.
0: அப்ப
1: அதனால உடல் ரீதியான மன வலிமை யாருக்கும் கிடையாது இந்த காலகட்டத்துல.
0: இந்த வழியில உங்களுக்கும்
1: சரி பெண்களுக்கும் சரி,
0: இந்த வழியில உங்களை தடுத்து நிறுத்தின எனக்கு ஒரு கருத்து வருகிறது. உடனே கூறுகிறேன் என்னவென்றால், விஞ்ஞான வளர்ச்சி வந்து நினைக்கின்றார்கள் அறிவை வளர்த்து கொண்டு போகின்றது என்று. அந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து அறிவை வளர்ப்பது என்பதோ உண்மையாக இருந்தாலும் எங்களுடைய பாரம்பரியத்தை இழக்க செய்கின்றது என்பதை நானும் புரிந்து கொள்ளுகிறேன்.
1: பாரம்பரியத்தை ரொம்ப பாதிக்குது, பாரம்பரியத்தை ரொம்ப பாதிக்குது. பாரம்பரியத்தை காண அடிச்சு எடுத்தது இந்த விஞ்ஞான வளர்ச்சி. பாரம்பரியத்தை காண அடிச்சு எடுத்தது. இயல்பா நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு இல்ல ஆஇஉ அப்படின்னு ஆரம்பிக்கிறத விட்டுட்டு இவங்க வந்து அந்த அந்த இதுல வாகனத்துல வந்து ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், ஃபோர்த் கீர் இருப்பாங்களா, அது மாதிரி இந்த விஞ்ஞான வளர்ச்சி வந்து எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் கீர் போறதுல ஃபோர்த் கீர், டாப் கீர் அப்படிம்பாங்க. டாப் கீர் போட்டு என்ன ஆகும், வண்டி தண்ணாமான்னு போகும். எய்தாப்புல வர்றவன் ஜாக்கிரதையா உயிருக்கு பயந்து வரணும், இல்லைன்னா அவனை தூக்கி போட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க.
0: தன்னிச்சையாக
1: இதுதான் விஞ்ஞான வளர்ச்சி. இந்த விஞ்ஞான வளர்ச்சி இதுதான்
0: இப்ப விஞ்ஞான வளர்ச்சி வந்ததாலே குடும்ப குடும்ப கூட்டு குடும்பமாக இருந்து பாரம்பரியத்தோடு வளர்ந்து வந்த இளைய சமுதாயம் தன்னிச்சையாக தொழில் புறப்பட்டு விட்டது இல்லையா?
1: ஆமா, எல்லாம் இப்ப இந்த எப்படி சொல்றது, இந்த மின்னெல்லாம் வந்து அப்ப கிராமத்துல வந்து முற்றம் உள்ள வீடும்பாங்க. முற்றம் முற்றம் இருந்துச்சுன்னா வெயில் பனி மழை இந்த ஆறு வகையான காலமும் நம்ம வந்து வீட்டுல உட்காந்துட்டே பாத்துக்கலாம், ரசிக்கலாம். காய வைக்கிறதும் காய வைக்கலாம், நினைக்கிறதும் நினைக்கலாம், ஊற வைக்கிறதும் ஊற வைக்கலாம். எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். சூரியன் வீட்டுக்குள்ள வந்துருவாரு. நாலு பக்கமும் நாலு திசையில இருந்து நம்ம அதை வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டு நம்ம புழங்கிட்டு இருக்கலாம். நமக்கு வீட்டுக்கு வெளியே போகணுங்க அவசியமே கிடையாது.
0: இந்த உண்மைகளை எல்லாம் செயல்முறையாக அனுபவ ரீதியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மூதாதையர்களை முட்டாள் என்று நாங்கள் நம்பக்கூடிய வகையில் புதிய வளர்ச்சி காணும் விஞ்ஞான உலகம் தந்து
1: புதிய புதிய வளர்ச்சி, புதிய தலைமுறை இப்ப உருவாக்கிட்டு இருக்கு.
0: உருவாகி
1: அது என்னென்னமோ தலைமுறைன்னு சொல்றாங்க, அது நமக்கு ஒண்ணும் புரியல.
0: நாகபுரம் அதுக்கு
1: பொருளான வெளிப்படையா கோச்சுக்காதீங்கப்பா. ஜென்சினா இடது கையால சாப்பிட முடியுமாப்பா, வலது கையால தானே சாப்பிடணும்.
0: ஆமா, எனக்கு
1: அம்மா கூப்பிடணும், அப்பா அப்பா தானே கூப்பிடணும்.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு
1: ஜென்சின்னு அம்மா வந்து அத்தை நான் கூப்பிட முடியும். என்ன ஜென்சி என்ன ஜென்சி அவங்க ஜென்சி சொல்றது
0: எனக்கு தெரியும். ஜென்சி என்றால் ஒரு கருத்து, ஒரு கருத்து
1: வேணும். ஒரு விபத்துல ஒரு நிமிஷம் ஒரு கோச்சுக்காதீங்கப்பா. ஒரு விபத்து ஒருத்தவங்க வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு தேவையான ரத்த வகை ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப், ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் இப்படிதான் கேட்பாங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சியில வந்து ஜாதி இன்னும் ஒழியவே இல்லை. இவங்க வந்து இவங்களுக்கு போய் வந்து என்ன சொல்ல போனா இந்த குறிப்பிட்ட ஜாதி இந்த ஜாதி ரத்தம் தான் வேணும்னு கேட்டு ஆஸ்பத்திரியில போய் கேட்க முடியுமாப்பா?
0: முடியாது.
1: ஜாதியை குறிப்பிடல, நான் பொதுவா சொல்றேன். நான் இந்த நாங்க வந்து இந்த ஜாதிங்க எங்களுக்கு இந்த ரத்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க முடியுமா? டாக்டர் அதை என்ன நினைப்பாரு அவரு? முன்னாடி இந்த பைத்தியத்தெல்லாம் வெளில அனுப்புங்கடா, நான் ஆபரேஷன் பண்றேன் அப்படிம்பார். இந்த பைத்தியத்துல யாரும் உள்ள அனுப்பிச்சுடுது. ஏன்னா இப்ப உள்ள விஞ்ஞான வளர்ச்சி வந்து இந்த புதிய தலைமுறை ஃபுல்லா இது இந்த ஆபத்துலதான் இருக்கு இப்ப.
0: ஆனால் புதிய தலைமுறை வந்து பல மாற்றங்களை தந்திருக்கின்றது, ஆனா கடைபிடிக்கும் வகையும்
1: அந்த தந்திருக்கிறது வந்து இதனுடைய தாக்கம் வந்து 90% இருக்கு. 80% மேலதான் இருக்கு இந்த தாக்கம். அந்த பழமையை ஒழிச்சுட்டு புதுமைங்கிற தாக்கம் வந்து 80% மேல இருக்கு. அந்த 20% அந்த 80% மேல வந்தோம்னா அது காணா போயிடுதுப்பா. அது அதை கண்டுபிடிச்சுதான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழக வேண்டியதா இருக்கு. அவங்க சொல்றதை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு.
0: அது ஒரு உதாரணம் என்னவென்றால், இப்ப ஒரு விபத்து நடந்து ஒரு விடயத்தை ஒருவருக்கு ஒரு விபத்து நடந்து விட்டால் முன்னோர்கள் யார் அவர் என்று பார்க்காமல் உடனடியாக அவருக்கு முதலுதவியைத்தான் செய்வார்கள். இப்பொழுது
1: மனிதாபிமானம்
0: இப்பொழுது என்ன நடக்கின்றது? ஒரு விபத்து நடந்து விட்டால் அவரை சுற்றி 50 பேரு கிட்ட நிற்பார்கள். எல்லோருடைய கையிலையும் கையில படம் அதை பார்த்து காட்டிவிட்டு அதுக்கு எத்தனை லைக் கொடுத்து என்று பார்த்துக்கொண்டு அதுக்கு வசனங்களையும் அதுக்குள்ள புகுத்தி விடுவார்கள்.
1: ஆமா,
0: இது ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன காரணம்? விஞ்ஞானம்
1: மனிதாபிமானங்கிறது சுத்தமாகவே இல்லப்பா. மனிதாபிமானங்க சுத்தமா இல்ல.
0: மனிதாபிமானம் இப்படி நடவாது. அடுத்தது அறம். அறம் என்பது அன்றே அபியார் குறிவிட்டு அறம் செய்ய விரும்பு, அவ்வளவுதான் அவர் சொன்னார். அது எப்படியெல்லாம் செய்யப்படும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் நம் முன்னோர்கள் மூதாதையர்கள். மாதா பிதா குரு, அதை தெய்வம். ஏன்னா தெய்வம் ஒரு சாட்சியாக, தெய்வம் ஒரு காட்சியாக எங்களுக்கு இருந்தோம். எங்களை வழி நடத்தினது தெய்வம். பயமுறுத்தியதே பயம். ஒரு பயம் என்ற ஒன்று இருந்தா தான் மக்கள் திருந்துவார்கள், அதை கடைபிடிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டது. அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, ஆசிரியர்
1: செய்ய மாட்டாங்க.
0: அம்மா சொன்னது, அப்பா சொன்னது, ஆசிரியர் சொன்னதை கூட தெய்வம் என்று உடனே நாங்கள் கட்டுப்பட்டு விடுவோம். அப்படித்தான் சமுதாயங்கள் வளர்ந்தது. இன்று அவையெல்லாம் அதெல்லாம் காட்சி பொருளாக வந்து விட்டது ஐயா. அம்மா என்பது ஒரு காட்சி பொருள், அப்பா என்பது ஒரு காட்சி பொருள், ஆசிரியர் என்பது ஒரு காட்சி பொருள், தெய்வமும் ஒரு காட்சி பொருளாக வந்து விட்டது இப்பொழுது. அப்படி இந்த அறிவியல் வளர வேண்டும், அறிவியலால் மனித வாழ்க்கை சிறக்க வேண்டும், அது செழிக்க வேண்டும், விரிந்த அறிவு வேண்டும் தான். ஆனால் நீங்கள் கூறிய மாதிரி அந்த பிறந்த அந்த பண்பாடு அங்கே பண்பாடுகள் விரிய வேண்டுமே தவிர இந்த பால்வோர நாகரிகங்கள் விரியக்கூடாது. அந்தந்த நாடுகளுக்கு அது சரியாக இருக்கலாம், எங்களுக்கு அது சரியா இல்லை?
1: நிச்சயமா கிடையாது.
0: இன்றைய ஒரு வாழ்க்கையிலே எங்களை தமிழ் சமுதாயத்தினுடைய திருமணம் தான் எல்லாவற்றும் சிறந்தாண்டு உலகமே சொல்லும் இன்று அதே வேடிக்கையா போய்விட்டது ஐயா. மணமகள் எப்படி வர வேண்டும், மணமகன் எப்படி வர வேண்டும் என்ற ஒரு சாந்திரிக லட்சணங்கள் இருந்தது, அவையெல்லாம் இங்கே போய்விட்டது.
1: மணமகளும் மணமகளும் டான்ஸ் ஆடுறாங்க,
0: புத்தாட்டம் என்ற ஒரு
1: திருவிழாடு போட்டு டான்ஸ்
0: ஆடுறாங்க. அவர்கள் வந்தவர்கள் நின்றவர்கள் எல்லாம் ஆடி
1: அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம பண்பாடு தளர்ந்து போயிட்டுப்பா.
0: அங்கே அந்த எங்களுடைய அப்ப அடிப்படை முடிந்து விட்டது ஐயா, அடிப்படை தார்மீகம் எல்லாம் போய்விட்டது. நல்லது ஞானசேகரன், நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் உனக்காக நான் என்று. உலகத்துக்களே நாங்கள் எங்களுக்காகத்தான் பேசிக் கொள்ளுகிறோம், எவ்வளவுதான் வந்தாலும் நாங்கள் அதை கடைபிடிக்காமல் இருந்தால் என்னுடைய பண்பிலே ஒன்று, என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரங்களும் என்னை வளர்க்கும் பொழுது எப்படியான உணவை எனக்கு தந்து நாவிலே சுவை ஊட்டினார்களோ அந்த சுவை மாறுவதாக நான் மாற்றுவதாக நான் விரும்புவதில்லை. அதற்காக இந்த கடைகளிலே அங்கேயெல்லாம் தருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதன் பின்பு என் மனைவி மக்கள் அந்த பாரம்பரியத்தில் என்னுடைய மனைவி நான் திருமணம் செய்து போன உடனே என்ன அந்த நான் அதிகம் காரங்கள் சாப்பிட மாட்டேன். அவர்கள் எனக்காக தங்களை மாற்றிக்கொண்டு அப்படியான உணவைத்தான் எனக்கு தந்தார். ஏன்னா என்னுடைய சுவை மாறக்கூடாது, ஏன்னா என் தாய் தந்த சுவை. இப்பொழுது எத்தனையோ எத்தனையோ சுவையோடு எத்தனையோ பேர்களோடு எல்லாம் உணவுகள் வருகின்றன, அவற்றையெல்லாம் நான் கணிப்பதும் இல்லை மதிப்பதும் இல்லை. ஒவ்வொருத்தரும் நாங்கள் அதை கற்றுக்கொண்டோமாக இருந்தால் கடைபிடிக்கலாம். ஆனால் எங்கள் குழந்தைகளை கடைபிடிக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்நிய நாகரிகம் அயலவர்களையும் வந்து எல்லோரும் இல்லை அதை கடைபிடிக்கின்றார்கள், இவர்களும் கடைபிடிக்கின்றார்கள். தந்தை முன்னே நிற்பதற்கு நாங்கள் எவ்வளவோ தவம் இருக்க வேண்டும், இப்பொழுதுதான் நினைக்கின்றோம். தவத்தின் பயனாகத்தான் என் தந்தையிடம் நான் வந்து பிறந்தேனா என்று. ஏனென்றால் அப்படி எங்களை வளர்த்தார்கள். இன்றைய தந்தைகளை குழந்தைகள் ஒரு ஒரு பதவியில் பார்த்தேன், தந்தை அழகில்லை என்று சொல்லி ஒரு பிள்ளை
1: வெறுக்கின்றாள்.
0: குறப்பெல்லாம் நிறைய கூறி கொண்டு போகலாம். என்ன பாடலை கேட்போம் ஞானசேகரன் என்று?
1: தில்லானா மோகன படத்துலப்பா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
0: அந்த திரைப்படத்தில் அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது இசை நன்றாக இருக்குது, பாடல் நன்றாக இருக்குது, நடிப்பு நன்றாக இருக்குது, குரல் நன்றாக இருக்குன்றது பார்க்கணும். அந்த கருத்துக்களை உணர வேண்டும் நாங்கள். பாருங்கள், எந்த பெரிய கலைஞர்கள் தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மனதிலே இருக்கிறத வெளிப்படுத்த வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு காலம். மறைந்திருந்து பார்க்கின்றார் இல்லையா?
1: மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன?
0: அது என்ன மர்மம்? உண்மை என்னன்னா
1: மறைந்திருந்து
0: பார்க்கும் மர்மம் என்று பார்க்கும் பொழுது அந்த வரிகளை நினைக்கவே சிறந்த பாடல். அப்படியான பாடல்கள் வந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் என்று திருப்தி அடையும் இந்த வேளையிலே இப்படியொரு பாடல் இனியும் வருமா என்று ஒரு ஏக்கமும் இருக்கிறது அல்லவா?
1: நிச்சயமா நிச்சயம்.
0: வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லையா ஐயா?
1: சந்தர்ப்பம் இல்லை. நம்ம இதையே நிறைவாக கடைசி வரை நம்ம நம்ம வாழ்க்கை பயணத்தில் கொண்டு செல்ல வேண்டியதுதான்.
0: என்ன செய்வோம். நன்றி இந்த பாடலை தருகிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி ஞானசேகரன்,
1: எங்களுடைய
0: நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கும் பாடல்கள் தெளிவாக கிடைக்கின்றனவா?
1: எனக்கு தெளிவாக இருக்கிறது, நான் கேட்கும் பாடல்கள் தெளிவாக இருக்கிறது.
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இல்லை ஏனைய பாடல் போன ஒரு நிகழ்ச்சியில் 10 பாடல் வருகிறதுன்னா 10 பாடலும் ஒரு
1: 1-2 பாடல்கள் கொஞ்சம் சப்தம் வித்தியாசமாக குறைவாக உள்ளதப்பா.
0: அது காரணம் என்னவென்றால் பழைய திரைப்படத்து பாடல்களை நாங்கள் பழைய தூடிக்கொண்டு செல்லும் பொழுது பழமையான பாடல்கள் கிடைக்கின்றது. அந்த உண்மையான குரல் உண்மையான பதிவு அது சத்தம் குறைவாக இருக்கிறது. இந்த புதுமைப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது.
1: கண்கள்
0: இரண்டும் என்ற பாடலா?
1: அதேதான்,
0: கவனித்தேன். ஏனென்றால் அதை தேடி செல்வதற்கு செல்லுகின்ற உண்மையான சுவையோடு வருவதற்கு இத்தனையும் தளங்கள் அதுக்குள்ளே வந்து புகுருகின்றது ஐயா. வரும்பொழுது எங்களுக்கு திருப்தியாக இருப்பது எல்லோருக்கும் திருப்தியாக இருக்க வேண்டும். சிலருக்கு வலைத்தளங்கள் பிழையாக இருந்தாலும் சத்தம் குறைவாக, சிலருடைய தொலைபேசியினுடைய அலைவரிசை பிழையாக இருந்தாலும் கேட்கும். ஆனால் எல்லாம் அப்படி கேட்க அப்படின்னா எல்லாம் எல்லாம் கேட்க வேண்டும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக எல்லாம் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, வாய்ப்பு
0: ஒன்று ரெண்டு அப்படி வருகின்றபடியால் பாடல்களை பிழையாக நான் கவனித்துக் கொள்கிறேன். நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நினைவில் நிகழ்வில் இணைவோம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த வருவாக வருகின்றார் என்னுடைய ராஜராஜன் போல் தெரிகின்றது. வணக்கம் ராஜராஜன்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் விட்டேன். நலமாக இருக்கின்றீர்களா ராஜராஜன்?
2: நலம் நலம் படி ஆவலையா?
0: நலமோடு இருக்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து கொள்வோம். எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா? நலமாக இருக்கின்ற
0: நலமாக இருக்கின்றீர்கள். எங்கே தர்மபுரியில் இருக்கின்றீர்களா, வேறு எங்காவது இருக்கின்றீர்களா?
2: தர்மபுரியில் தான் மதுரையில இருந்தேன்.
0: எல்லாம் நாடு நாடாக, ஊர் ஊராக, கிராம கிராமமாக, மாநில மாநிலமாக சென்று நீதியை நிலநாட்ட போராடி கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சேவைக்கு சரி, உனக்காக நான் என்ற நிகழ்வில் நாங்கள் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கோம். பல விடயங்களை அதிலும் இந்த இளைய தலைமுறைகள் புதிய வெளியீடுகள், புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சிகளை பற்றியெல்லாம் அலசி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி நினைக்கின்றீர்கள்? இந்த அப்படி போகின்றது உலகம், நீங்கள் இந்த உலகத்துக்காக என்ன விழிப்புணர்வை தரப்போகிறீர்கள், எதை பற்றி பேச போகிறீர்கள், பேசுங்கள்.
2: காலை விழிப்புணர்வு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் ஐயா.
0: அங்கே கொண்டு பாருங்கள்
2: ஐயா. சாலை விதிகளை வந்து நம்ம கண்டிப்பா மதிச்சே ஆகணுங்க ஐயா. இப்போ ரெண்டு பேர்ல வந்து விபத்துங்கிறது எதிர்பாராம நடக்கிறது தாங்க ஐயா விபத்து. நாம சரியா போனாலும், எதிரில் வரவர்கள் சரியாக வரவில்லை என்றாலும் விபத்து நடக்கும். நாம சரியாக அந்த மாதிரிதாங்க. அதுக்காக அனைவருமே சாலை விதிகளை மதிக்க வேண்டும். சிக்னல், அதாவது டிராபிக் சிக்னல்ல வந்து ஒரு எந்த ஒரு பாதிப்பும் ஆகப்படலைங்க ஐயா. ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒவ்வொருத்தர் வேகமா வந்து இவரு வேகமா போய் இடிச்சுட்டா அந்த குடும்பத்துக்கு என்னங்கய்யா ஆகுறது? ஏன்னா நிறைய அந்த கேஸ்க்காக தான் என்ன போயிட்டு வந்தேன். கை கால் எல்லாமே உடைந்து விட்டா அவங்க வாழ்க்கை வந்து ஒரு 2 செகண்ட் வேகம் அவங்க வாழ்க்கையே வந்து.
0: அப்ப பொறுப்புணர்வு வீதியில் செல்லும்
2: விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். சிறு வயது முதலே அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும்.
0: அதற்கான விழிப்புணர்வை மக்கள் இழந்து
2: விட்டார்கள். மக்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பள்ளி கல்வித்துறையும் சரி, அரசாங்கமும் சரி, சிறு வயது முதலே சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம்னா பிரச்சனையே இல்லைங்க. நிறைய பாதிப்பை நம்ம தவிர்க்கலாம்.
0: எத்தனையோ அடையாளங்கள் போக்குவரத்து துணைக்களங்களினால் சட்ட திட்டங்களை வகுத்தும் பெற்றார் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தும் கேட்கின்றார்களா? இன்றைய தலைமுறை கேட்கின்றார்களா? யார் இந்த சரி இதுல ஒரு கேள்வி, இந்த விபத்துகளை அதிகமாக ஏற்படுத்துவது இன்றைய தலைமுறையா பழைய தலைமுறையா?
2: அந்த சிறுவர்களும் அந்த மோட்டார் இந்த 100 சிசி 200 சிசின்னு சொல்றாங்கல்ல,
0: இருசக்கர வாகனங்களை கொண்டு
2: மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் அதை நீங்க வந்து ஒரு சின்னதா ஆக்சிலரேட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து 0.5 செகண்ட்ஸ்ல வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும்.
0: என்ன வேகம்?
2: நிஜத்து வேகம் டார்க்.
0: சரி, அதை அப்படியான வாகனத்தை
2: செட் பண்ணாலே உங்களுக்கு வேகம் வரும்.
0: அப்படியான வாகனத்தை அதுக்கு விளம்பரங்களை கொடுத்து இளைஞருடைய மூளையை கழுவி அவர்களுக்கு அழகையும் வடிவத்தையும் காட்டி மிரட்டி கொடுக்கின்றார்கள். வாங்குறவர்கள் அப்படியா, விற்கிறவர்கள் அப்படியா? விற்கிறவர்கள் பிழை என்ற விற்கிறவர்களுடைய பிழை என்றால் ராஜராஜன், நான் குறுக்க கேள்வி, உங்களை நான் கேட்க முடியாது. நீங்கள் எத்தனை விடம் குறுக்க இல்லை. விற்கிறவர்கள் பிழை என்றால் அந்த விற்கிறவர்களை யார் அனுமதிக்கிறார்கள் விற்பதற்கு?
2: அரசாங்கம். அரசாங்கம் அழகான சாலை வசதி இல்லாத இடத்தில் எதற்காக இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அவங்க வந்து இயக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல
0: நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகனே, உங்களுடைய அம்மா பிறந்திருக்காவும் தெரியாது. முன்பு இந்தியாவில் இரண்டு மூன்று வகை வாகனங்கள் தான் உற்பத்தி செய்யப்பட்டு அவ்வளவு தேவைகளையும் பூர்த்தி செய்தது. கனரக வாகனம் என்றால் என்ன, சாதாரண வாகனமாக இருந்தான். அதன் பின்புதான் அந்த மாருதி என்ற ஒரு கம்பெனியினாலே வெளிநாட்டு வாகனம் இறக்குமதி செய்ய, முன்பு இறக்குமதி செய்வது இல்லை, அதுதான் கூற வருகின்றேன். பாதுகாப்பு பல இருந்தது, பயணம் சிலவு கொஞ்சம் வேக குறைவாக இருந்தாலும் பாதுகாப்பு. அப்பொழுது இப்படியான விபத்துகள் இல்லை. இப்பொழுது எடுத்தவுடன் வேகமாக ஓடக்கூடிய வகையில், கவனக்குறைவாக ஓடக்கூடிய வகையில், வாகன அனுமதி ஓட்டுநர் அனுமதி பத்திரம் இல்லாமல் கூட ஓடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கிவிட்டது இன்றைய அரசாங்கங்கள். இது அரசாங்கங்களில் தான் பிழை. உண்மையிலே போக்குவரத்து சட்டத்தையும் கூறி வேக கட்டுப்பாடு இல்லாத வாகனத்தங்களையும் கொடுத்து வாகனம் ஓட்டக்கூடிய அனுமதி பத்திரம் இல்லாதவர்களுக்கும் வாகனத்தை கொடுத்து வைப்பது யார்? அதனால் சந்ததியில் பிழை இல்லை. சந்ததி என்பது ஒரு களிமண், அதில் எதை ஆக்க வேண்டும், அந்த களிமண்லே ஆக்குற சிற்பியிலே தான் கைய
2: கண்டிப்பாங்க,
0: அந்த சிற்பிதான் சரி. ஏனென்றால் அவர்களுக்கு எதை கூறுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவார்கள். எங்களால் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை வீடுகளிலே வச்சு போதிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம் நீங்கள் சொன்ன அந்த கைபேசி என்ற ஒன்று, இந்த கைபேசி என்ற ஒன்றை கொண்டு வந்து கைபேசியினால் எத்தனை விபத்துகள் நடைபெறுகின்றது. சட்டத்தை கொண்டு வந்த கனடாவில் கூட அந்த சட்டம் இருக்கிறது. கைபேசியுடன் வாகனத்தில் சென்றால் உடனடியாக கண்காணித்து உடனடியாக குற்றமடிப்பார்கள். உடனடியாக அந்த இடத்துல குற்றமடித்து விடுவார்கள். நாங்கள் கோர்ட்டுக்கும் போகிறதில்லை, வழக்குக்கும் போகிறதில்லை. அதுக்கு ஆதாரத்தோட கொண்டு வந்து இப்போ வந்து
2: இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து தானியங்கி கேமரா மூலமா அதை கண்காணிக்கிறதுக்கான அனைத்து நடைமுறைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு கிராமமாக.
0: அது இருந்தாலும் மகனே, வேலியே பயிரை மேய்கிறது அல்லவா?
2: தானியங்கி கேமராவை ஏமாற்ற முடியாது அல்லவா?
0: இல்லை, தானியங்கி கேமராவே என்ன கண்டுபிடித்தால் கூட நான் அதில் இந்த விடுவிக்கிறதுக்கு என்ன வந்து பிடிக்கின்ற அந்த கட்டுப்பாடை கொடுக்கின்ற வரை நான் கையிக்க வைத்து விடுகிறேன். அதான் வேலியே பெயரை பயிரை மேய்கிறது. பாதுகாப்புக்கு வேலியை போட்டால் வேலியே களவுக்கு உதவி செய்கின்றது. அதே போன்று காவலர்களை கொடுத்து விட்டால் காவலர்களும் அதை வந்து பிடிக்கும் பொழுது அவருக்கு பணத்தை கொடுத்த உடனே விட்டு விடுகிறார்கள். அதனால் எங்கே இருக்கின்றது என்றால் அது அங்கே மேலிடத்தில் அரசிலே தான் இருக்கின்றது. இந்த பிள்ளைகள்லாம் விபத்து. அடுத்தது பொறுப்புணர்வு என்பது எங்களுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. எங்கள் பெற்றோர்கள் பொறுப்பாக வளர்த்தார்கள், இப்பொழுதும் வளர்க்கின்றோம். அதை பொறுப்பாக கேட்பதற்கு பிற தலையீடுகள் அதிகமாகின்றது. பிற தலையீடு என்றால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியினாலே குறிப்பாக கைபேசி என்று உலகத்தையே பார்க்கின்றார்கள். ஒரு விரலால் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஒரு விரலால் தொட்டு விட்டால் உலகை சுற்றி பெறலாம்.
2: உலகமே நம் கைக்குள் வந்து விடுகிறது.
0: இப்ப நீங்கள் எல்லாம் அன்று சட்ட வல்லுநர்கள் நீதித்துறைக்கு போகும்பொழுது அவர் வாகனத்தில் பின்னுக்கு எத்தனை பெரிய மொத்தமான நூல்கள் இருக்கும், சட்ட நூல்கள். இன்று நீங்கள் ஒரு தொலைபேசியிலே கொண்டு போகிறீர்கள், சுலபமாக்கி விட்டார்கள். ஆனால் அறிவை விருத்தி செய்து பண்பாட்டை விருத்தி செய்கிறதுக்கு இது ஒன்றும் உதவி செய்யவில்லை. நான் கூறுவது புரிகிறதா? இப்பொழுது அன்று இந்த நூல்கள் அன்று இந்த ஊடகங்கள், அன்று இந்த பத்திரிகைகள், அன்று இந்த வானொலிகள் எல்லாம் பொய் செய்திகளை பரப்ப மாட்டாது, நம்பி இருந்தார்கள். இப்பொழுது இருக்கிற மாதிரி தொலைக்காட்சியோ அல்லது தொலை இந்த தொடர்புகள் எங்களுக்கு அப்பொழுது இருக்கவில்லை. இலங்கையில் இருந்தாலும் இங்கிலாந்திலே நடைபெறுகின்ற ஒரு விடயத்தின் நீதி ஏய் அந்த பத்திரிகை அந்த வானொலிகள் எங்களுக்கு அறிவிக்கும். அதை கேட்டு நாங்கள் புரிந்து கொள்வோம். இப்பொழுது அப்படி இல்லை. உடனுக்குடன் செய்தி கிடைத்தாலும் அது உண்மை செய்தியாக இல்லையே ராஜராஜன், அது உண்மை செய்தியாக இல்லையே.
2: பொய் செய்திகள் தான் பரவுகிறது.
0: நேர்மறையை விட்டு எதிர்மறையான செய்திகளை அவர்கள் அதுக்கு விளம்பரத்தை கொடுத்து சுவாரஸ்யமாக கவர்ச்சிகரமாக கொடுத்தவுடன் குழந்தைகள் சிறார்கள் எல்லாம் அதை கவனிக்கிறார்கள். அந்த கவனத்தை அதை ஈர்த்துக் கொள்ளுகின்றது. அதனால்தான் இந்த ஊடகங்களும் சரி, பொய்யான ஒரு பத்திரிகை, அதாவது ஊடக தர்மம் இல்லாத ஊடகங்கள், தங்களுக்கு பணம் வந்தால் போதும் என்ற ஒரு வாய்ப்பை இந்த வலைத்தளங்கள் காட்டியிருக்கின்றது. இவ்வளவு தொகையான மக்கள் உங்கள் செய்தியை பார்த்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றவுடன் நல்லதோ கெட்டதோ அது அடுத்தவனுக்கு தீமையோ அடுத்தவன் மனதை புண்படுத்துமோ என்ற எண்ணத்தை விட்டு, பாரம்பரியத்தை அழிக்குமோ என்ற எண்ணங்களை விட்டு அப்படியே எழுதுகிறார்கள். அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றது அங்கே பட்சாதாபம் இல்லை, பாரம்பரியம் இல்லை, எல்லாம் அழிந்து போகின்றது. அதை கொண்டு வந்தது யார்?
2: உண்மைதான்.
0: அனுமதித்தது யார்? மேலிடம் தானே. நாங்கள் எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு ஆயுதம் வாக்கு. அந்த வாக்கை நாங்கள் சரியாக பயன்படுத்தி எங்களுக்கு ஏற்ற தலைமைத்துவத்தை வைத்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் நீதியாக வாழலாம். எல்லா வகையிலும், அது போக்குவரத்தில் மட்டுமில்லை, வைத்தியத்தில் இருக்கிறது, உணவு முறையில் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு எல்லாவற்றிலும் அது புகுந்து விட்டது. கூறுங்கள் வீதி ஒழுங்கு. இப்போ நீங்கள் கூறிய நல்லபடியாக நாங்கள் வீதி, எது எப்படி இருந்தாலும் வீதி ஒழுங்கு அந்த சட்டத்திட்டத்தை கவனிக்க வேண்டுமா? அது உயிரோடு சம்பந்தப்பட்டது. 2 செகண்ட், 2 வினாடியில நடக்கிற விபத்து, 2 வினாடியில நடக்கிற சம்பவம்
2: பாருங்க ஐயா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலு வந்து அடிபட்டுருச்சு. நான் வந்து ஒசூர்ல இருந்து அங்க போனேன்னு சொன்னாங்கல்ல, ஒரு அவசரமா நம்ம போனோம். அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு பதட்டம் வந்திருக்கும் பாருங்க. நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஒரு குடும்பமே பாதிக்கும் ஐயா.
0: சூரியமாயிடும்.
2: அந்த குழந்தைகள், இப்ப அந்த அம்மா பரவாயில்ல, நேரடியா போய் உதவுனாங்க, அவங்களுக்கு மிக நன்றி. ஒசூர்ல இருந்து உடனடியாக சென்றாங்க, அடுத்த நாள் போக வேண்டியவங்க முன்னாடியே
0: போனாங்க. அப்படி அது மனிதநேயம் அழிந்து சாகவில்லை, மனிதநேயம் இருக்கின்றது மகனே. ஆனால் அதை
2: கரெக்டா தான் போயிருக்காங்க, ஆப்போசிட்ல வந்தவங்க இடிச்சிருக்கிறாங்க. அப்ப யாரு மேலங்கயா தப்பு சொல்ல முடியும்? நாம நல்லா போனாலும் எதிர்னு வரவங்க தவறா வராங்க, அதுல பாதிக்கப்பட போறது நாம தான்.
0: ஆமா, கவனம் இருக்க வேண்டும். கவனமா போனாலும் அடுத்தவர்கள்
2: குழந்தைகளிடம் சொல்ல வேண்டும், 18 வயதிற்கு வாகனத்தை இயக்க அனுமதிக்கவே கூடாது. முக்காவாசி பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, என் பையன் நல்லா வண்டி ஓட்டுறான், என் பையனை 8வதுதான் படிக்கிறான், வண்டி அருமையா ஓட்டுவான்றாங்க. நாளைக்கு அவன் போய் ஒரு விபத்து ஏற்படுத்தினா 25,000 ஃபைன் தமிழ்நாடு பொறுத்த வரையும்.
0: எங்களுடைய பண்பாட்டிலே ஒன்று, என் பிள்ளைதான் சிறந்தது, அடுத்த வந்து ஒப்பீடு செய்த
2: ஓட்டுறதுக்கு அனுமதிங்க. பெற்றோர்களிடத்தில் அந்த ஒரு சிறந்த ஒரு இது வேண்டும்.
0: விதி என்று ஒன்று விதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விதிமுறையை நாங்கள் தவறாக பயன்படுத்தினால்,
2: பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நினைத்தால் இந்த இதை நம்ம வந்து முற்றிலுமாக வந்து விபத்தில்லா வாகனத்தை இயக்க முடியும் ஐயா.
0: நன்றி.
2: யாராலையும் முடியாது.
0: நல்லது, நல்ல ஒரு விடயத்தை தொட்டு முடிவை தந்திருக்கீர்கள். அப்படி நாங்கள் செய்வோம் என்று கூறிக்கொள்வோம். ஒவ்வொருத்தரும் அதை நாங்கள் சொல்லுவதை விட ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டும் இல்லையா?
2: கண்டிப்பாங்க.
0: இந்த போலையில ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். என்ன பாடல் உங்களுக்கு தரலாம்
2: ஐயா? பாடல் வந்து அருணாச்சலம் படம் ஐயா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தான்.
0: அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தான்.
2: அருணாச்சலம் ஆண்டவன் சொல்றா, அருணாச்சலம் முடிக்கிறான்.
0: ஆமா ஆமா, அதாண்டா இதாண்டா. நல்ல பாடல் கேட்டு நேரத்துக்கு நன்றி. வந்த எங்களோடு சில விழிப்புணர்வான கருத்துக்களை கலந்துரையாடினீர்கள், நாங்கள் அதை கடைபிடிக்கின்றோம். இதை எதிர்காலத்தில் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி மகனே.
2: வாகன இயக்கம் வேண்டும் ஐயா.
0: வாழ்த்து.
2: வேற எதுவும் வேண்டாம், விபத்தில்லா வாகன இயக்கம். நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. விபத்தில்லா வாகன இயக்கம் வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் காற்றலையே கலந்து கொண்டிருக்கிறோம். அழைத்தவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, வாருங்கள். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம், சென்று விட வேண்டாம். வந்து உங்கள் கருத்துக்களை தாராளமாக, உனக்காக நான், உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். உங்கள் கருத்துக்களை வெளியே தருவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. பாருங்கள், அடுத்தவற்ற மனம் புண்படாமல் உண்மை விஷயத்தை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இது செய்ய வேண்டும், இது ஆரோக்கியமானது என்று நாங்கள் பேசிக்கொள்ளலாம். பாருங்கள், உனக்காக நான், மொன்றியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக 1 மணியை தாண்டி 3வது நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நீங்களும் 10 மணியை தாண்டி 33 நிமிடத்தை காட்டுகின்றது. 7 மணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும்
3: இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக.
0: உனக்காக நான் நிகழ்வு எத்தனைபடியும் எங்களை பேசிக்கொள்ளலாம். ஆன்மீகத்தை பற்றி பேசலாம், கல்வியை பற்றி பேசலாம், சமுதாயத்தை பற்றி பேசலாம், இப்பொழுது போக்குவரத்தை பற்றி பேசினார்கள், மொழியை பற்றி பேசினார்கள், பண்பாடுகளை பற்றி பேசினோம். மன்னிக்க வேண்டும், எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் வாக்கியத்தை தொடர்ந்து பேசுவதற்கு கடினமாக இருக்கின்றது இந்த காலநிலை. காலநிலை நல்ல காலநிலை. நாங்கள் வீட்டுக்குள்ளது இப்பொழுது ஆரம்பித்து விட்டோம் தானே நாங்கள், அதாவது குளிர்போக்கி ஹீட்டர் என்பதை உபயோகிக்கின்றோம். அங்கே வளர்ந்து விட்டார் அன்புடன் ரேவதி வந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே.
4: வணக்கம் அப்பா. எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கோம் ரேவதி. அங்க சென்னையிலே கே கே நகர் பகுதி எப்படி இருக்கின்றது? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: காற்றோட்டமா தான்பா இருக்கு. புயலுக்கு முன்னாடி வரும் காற்று மாதிரி வீசிக்கொண்டிருக்கிறது.
0: அப்ப அங்க புயல் மையம் கொண்டிருக்கின்றது என்று ஏதாவது அறிவித்தல் வந்ததா?
4: அறிவிப்பு பண்ணல, ஆனா அந்த யூடியூப் அந்த மாதிரி இதுல வரும் அப்படின்னால ஏதோ காத்து மட்டும் அடிச்சுட்டு இருக்கு.
0: நீங்கள் இந்த வலைத்தளத்தில் வருகின்ற எல்லோரையும் நம்பி பாருங்கள். உலகமே அறிந்த உண்மை ஒன்று, சர்க்கரை வியாதி. அது இப்பொழுது வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. வாழ்வியல் தங்களோட வாழ்க்கை முறை மாறிவிட்டது, உணவு முறைகள் மாறிவிட்டது, இயற்கைக்கு மாறான படைப்புகள் வந்துவிட்டது, அதனால் ஏற்படுகின்றன வைத்துக்கொண்டால். அப்படியொரு நோய் வந்தால் அதை முற்றாக குணப்படுத்தியது யாரும் இந்த உலகில் இல்லையம்மா. முற்றாக குணப்படுத்த முடியாது. அது நோய் அல்ல, ஒரு குறைபாடு. எங்கள் உடல் உறுப்புகளிலே ஏற்படுகிற ஒரு குறைபாடு. நான் 35 வருஷமாக அதோடு இருக்கின்ற வீரத்துக்காக பேசவில்லை, அது எங்கள் கரத்திலே தான் இருக்கின்றது. ஆனால் இந்த 6 நாளில் நிற்கும், 7 நாளில் நிற்கும், உடனடியாக நிற்கும், எத்தனை வலைத்தளத்தில் எத்தனை பேர் எழுதுகிறார்கள், அத்தனையும் போய் யாரும் இப்ப அந்த நேரம் அதை சாப்பிட்டவுடன் கொஞ்சம் குறையும், பின்பு காலம் முழுக்க அதையே செய்ய முடியுமா? அப்படி செய்வதில்லையே. ஆங்கில வைத்தியம் அதுக்கு கூறுகின்றது, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, பழக்க வழக்கங்கள், அதைத்தான் கூறுகின்றார்கள். வேறு வைத்தியங்கள் இருக்கின்ற அநேகமான நோய்கள் குணப்படுத்தக்கூடிய, சாகுமுறை வராமல் இருக்கக்கூடிய அளவு குணப்படுத்தக்கூடிய நோய் இருக்கின்றது. ஆனால் இந்த நான் திரும்ப திரும்ப விழிப்புணர்வுக்காக கூறுவேன், இந்த சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ் என்பது ஒரு நிறுத்தக்கூடிய நோய் அல்ல. அந்த நோயை யாரும் நிறுத்த வந்தவர்கள் நிறுத்த முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம், கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம், அதற்கு வழிவகை உண்டு. இது என்ன பாட்டு பாட்டு பொய் எழுதுகிறார்களே எத்தனை பேர், இந்த இருக்கிறது அந்த இருக்கு, அங்க பாருங்க இங்க பாருங்க, எவ்வளவு எழுதுகிறார்கள் அம்மா. திறந்து பார்த்தால் எந்த இது மனிதருக்கு இடையூறு தருக்கு, அதை பேர் தான் நேர்மறை கருத்துன்னு சொல்லி பொய் எழுதுகிறார்கள். அதுல எழுதுகிற அத்தனை பேர் வைத்தியர்கள் கழுத்திலேயே அந்த அந்த குழாயையும் போட்டுக்கணும் வந்து படம் வச்சு கொண்டு பேசுகிறார்கள், அத்தனையும் பொய். எந்த அதுல எந்த இதான உண்மையும் இல்லை. அப்பொழுது அவர்கள் கூறுகிற கஷாயமோ அல்லது என்ன உணவோ அப்பொழுது சரியாக இருக்கும், குறைந்து காட்டும், அதன் பின்பு மாறாது. அந்த சர்க்கரை நோயை குறைப்படுத்த எந்த வைத்தியரும் இல்லை இந்த உலகிலே. அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும். அதனால் தான் இந்த ஊடகங்கள் வந்து எங்கள் மூளையை செலவை செய்து எங்களை மாற்றிக்கொண்டு செல்கிறதே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இல்லையம்மா. எத்தனையோ நிபுண வைத்திய நிபுணர்கள் கூறுவதை நாங்கள் செய்ய மாட்டோம். இந்த சாதாரணமாக இந்த ஊடகத்திலே ஒரு சட்டையை போட்டு வந்து பொய் பொய்யா சொல்லுகிறவர்களோட நாங்கள் நம்பிக்கொள்வோம், அதை தேடி அலைவோம், அதை கடைபிடிப்போம். அதை கடைபிடித்தது மட்டுமில்லை, அதை தொட்டி இன்னொருவதற்கு நாங்கள் பகிர்ந்து விடுவோம். அதனால் நன்மை அடைகிறவர் அந்த செய்தியை தருகின்ற பொய்யாளர்கள் தான் நன்மை அடைவார்கள். அதை வாசித்து அதை உற்று பார்க்க நாங்கள் பயன் அடைவது இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் என்று
4: புரிந்து கொண்டீங்களா?
0: கூறுங்கள், இப்பொழுது கூறுங்கள்.
4: இன்று எல்லோரும் ரொம்ப அழகா அவங்களோட கலந்துரையாடல் ரொம்ப நல்லா சொன்னாங்கப்பா, நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது நான் வந்து பேசலாமாப்பா?
0: ஏன் பேசக்கூடாதம்மா, இது உங்களுக்கான, உனக்காக நான் இந்த வானொலி உங்களுக்காக, எல்லா பக்கத்தாலே உனக்காக நானுக்கு பொருத்தப்பாடா இருக்கும். நீங்கள் பேசுங்கள்.
4: அப்ப நீங்க சொன்னீங்களே இப்பயே இதையே நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அதாவது உணவு பழக்கம் அப்பா, உணவு பழக்கம்.
0: ஆமா,
4: இப்ப வந்து உணவு பழக்கம் வந்து இப்போ சரியில்லையப்பா. அப்பொழுது வந்து உணவு பழக்கம்ன்றது 6 மணியோட ஒரு உணவுகள், ஏன்னா விளக்கு வீடுகள்ல விளக்கு இருக்காது, அதனால என்ன பண்ணுவாங்க, அது ஒரு மதத்தினோட ஜைன மதத்தோட இது வந்து கொள்கை வந்து அவங்க மற்ற உயிருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரவு தானே அந்த பூச்சிகள்லாம் வரும், அந்த சிறு வெளிச்சம் வந்தாலும், அதனால அவங்க முறைப்படி அவங்க என்ன செய்வாங்கன்னா 6 மணிக்கு முன்பாகவே உணவை உண்டுடுவாங்க, உணவு சாப்பிடு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படின்னாக்கா, எப்பொழுதும் உணவு, எங்கு பார்த்தாலும் உணவுக்காக கூட்டம். ஒரு சனி ஞாயிறு என்றால் என்னப்பா, சனி ஞாயிறு என்றால் யாருமே வீடுகளில் உணவு சமைப்பதில்லை. எப்பொழுதும் ஏதோ ஒரு எங்கே தேடுவோம்ன்ற மாதிரி உணவுக்கு எங்கோ போறோம்ட்டு எங்க கியூல நிக்கிறாங்கப்பா. அடுத்த பேட்ச் வர வரைக்கும் நின்னுட்டு அவங்க சொல்றாங்க
0: ஒரு மணிக்கு பிரியாணி தேடுவார்கள்.
4: அப்போ அந்த இதுப்பா, அது பேர் என்ன, பரோட்டா. அது தள்ளுபடி செய்ய வேண்டிய உணவாம்மாப்பா. மைதா வந்து அது வந்து கடைசி ஒரு சத்து இல்லாத ஒரு தேவையில், நமக்கு தேவையில்லாத உணவு. இதை சாப்பிடறதுனாலதான் நீங்க சொல்ற
0: சத்து மட்டும் இல்லாமல் அம்மா கண்டுபிடிக்க கூடிய நோய்களை உற்பத்தி ஆகுவது அதனாலேதான். அப்படியான
4: அதை வந்து அந்த மைதாவை பிரிக்கும் போது அது கூட ஏதோ பென்சோனைட் ஏதோ ஒரு ரசாயன கலவைகளை போடும்போது அது வந்து நல்லது இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணின்னு அந்த பரோட்டாவும் அதனோட போட்டு சாப்பிட்றாங்க. எப்போ உணவுகளுக்கு நம் உடல்நிலையே இந்தந்த நேரம் இது இது ஒரு இது ஓய்வு பெற்றுக் கொள்கிறதுன்னு சொல்றாங்க. 8 மணியா, 9 மணியா இதை முடிச்சிருங்க, 10 மணியா தூங்க போங்க, 9 மணிக்கு தூங்க போங்க அப்படின்லாம் ஒன்னொன்னு அதாவது வேலையை முடிக்குதுன்றாங்க. அப்போ இரவு வந்து வயிறு காலியாக இருக்க வேண்டிய நேரத்துல அள்ளி அள்ளி போட்டா அந்த வயிறு என்ன செய்யும்? அதனாலதான் இப்போ வந்து அந்த நீங்க சொல்ற இந்த நீரிழிவு நோயெல்லாம் இந்த மைதா மாவு, அப்புறமா அடைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த குடிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாம, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு பழக்கம். நமக்கு இப்போ நமக்கு இளநீர் மோர் எல்லாமே நம் உடலுக்கு நல்லது. இதை விட்டு விட்டு ஆரோக்கியமானது. இதை விட்டு விட்டு நான் மற்ற குளிர்பானங்கள் அதெல்லாம் அதுல வந்து வாய்கள் தேவையில்லாத வாய்.
0: கலரு கலரு,
4: ஆமா அப்பா, நீங்க கலர்ன உடனே ஞாபகம் வருது அப்பா. அந்த கலரு தான் அந்த போட்டு இதெல்லாம் பக்கோடா எல்லாம் பண்றாங்க பாருங்க, கண்ணை பறிக்கும் கலர். இது வந்து பார்க்க நல்லா இருக்கும், வழியோ வயிற்றுக்கு தேவையில்லாது. அதாவது வந்து நல்லா உப்பணுன்றதுக்கோசரம் அதுல கொண்டு போய் சோடா மாவெல்லாம் போட்டு, ஆனா இந்த நாக்குக்கு அடிமைப்பட்டு தான் போறாங்க எல்லாரும். யாருமே ஒரு காலத்துல சொல்லுவாங்கப்பா, வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல சமையலறைன்றது கிடையாதாமாப்பா. உண்மையாப்பா, சில நாடுகள்ல சமையலறைன்னு ஒண்ணு கிடையாதான். இதே மாதிரிதான் நம்ம காலில் என்னன்னா பிரெட்டை வச்சுப்பாங்களாம், எதனா வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற பழக்கம், வீட்டுகள்ல உணவு சமைக்கிற பழக்கம்ன்றதுனால வெளிநாடுகள்ல சில நாடுகள்ல சமையலறை அப்படின்றதே கிடையாதான். அதே நிலைதான் நம்ம இந்தியாவுக்கும் சீக்கிரம் வந்துடும் நான் நினைக்கிறேன்பா.
0: அம்மா சரி, புரிஞ்சுட்டீர்கள். நீங்கள் சிறு வயதில் இருப்பதை ஒரு தடவை திருப்பி பாருங்கள். உங்களுடைய வயதுக்கு ஒரு சிறு வயதை திருப்பி பாருங்கள். எப்படியான உணவுகளை, எப்படியான வேளைகளில், எப்படி எங்கள் தாய் தந்தையர்கள் கொடுத்தார்கள், அந்த வேளையில் நீங்கள் ஹோட்டல் வெளியே போய், அதாவது ஹோட்டல் என்று சமையல் உணவு விடுதிகளில், உணவு சாலைகளில் சென்று சாப்பிட்டீர்களா?
4: அந்த
0: உணவை இன்னொருவரால் தர முடியுமா, அந்த சுவையை இன்னொருவரால் தர முடியுமான்ற ஒரு வினாவை போடுவோம். யாராலும் தர முடியாது. நாகரிகமாக எழுத்துக்களை எழுதி, அழகான படங்களை கொடுத்து, விளம்பரங்களை கொடுத்து, நிறநிறமான சுவையான என்ற மனங்களையும் கொடுத்து தரும் பொழுது எங்களுடைய புலன்களிலே எங்களுடைய நாக்கு அந்த சுவையை தேடிக்கொண்டு போகின்றது. அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு ஒன்று இருந்தால் அது சாப்பிட மாட்டார்கள். வீட்டிலே எவ்வளவு அழகாக, சிறப்பாக, சுவையாக, சுகாதார முறைப்படி, ஆரோக்கியமான உணவை சமைத்து வைத்தாலும் இந்த குழந்தைகள் வெளியே சென்றுவிட்டு அந்த எழுத்துக்களையும் அந்த விளக்கு ஒளியலையும் பார்த்துவிட்டு அந்த உணவை கேட்கின்றார்கள், அந்த சத்தங்களையும் கேட்டுவிட்டு. ஆனால் அதை தடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் விளம்பரங்கள் அப்படி வந்து பிற தலையீடுகள் எங்கள் வாழ்க்கையிலே நுழைந்து விட்டன. அதாவது விளம்பரங்கள், இப்போ ஒரு ஒரு புதிய உணவு கண்டுபிடிக்கிறான்னு அதை எப்படி வருதுன்னு பார்க்க வேண்டும். நாங்கள் எங்கள் வீட்டிலே காலை உணவாக இன்று சமைத்ததை நாளை மறுநாள் காலை உண்ணும் பொழுது அதிலே சத்துக்கள் உண்டு. அதனால இயற்கை பதார்த்தங்களை வைத்துத்தான் எங்கள் தாய் தந்தையர்கள் சமைத்தார்கள். எங்கள் மூதாதையர்கள் உழைத்த இயற்கை உரம் போட்டு இயற்கையாக வளர்ந்து வந்த தானியங்கள் காய் கனிகளை வைத்து அதை மறுநாளைக்கும் காலை உணவாக உண்ணுவதற்கு தருவார்கள். அதன் பின்பு அதை தரமாட்டார்கள். ஆனால் இங்கே இன்று சமைத்ததை இன்றே முடித்துவிட்டு கழுவியெல்லாம் காய வைத்து நாளைக்கு சமைக்கவில்லை இவர்கள். பத்து நாளைக்கும் பதப்படுத்தி வைப்பதற்கான பதார்த்தங்களை விடக்கூடிய விஞ்ஞான ரீதியான அமிலங்கள் உண்டு, குளிர்சாதன பெட்டிகள் உண்டு, அதி உறை குளிர்சாதன பெட்டிகளும் உண்டு, ஃப்ரீசர்கள். அதற்குள்ளே வைத்துவிட்டு வெளியே வைத்து விட்டால் சாதாரண அது நல்லா இருக்கும். அதைத்தான் எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதைத்தான் விரும்பி இவர்களும் போய் உண்ணுகிறார்கள். அது நாங்கள் சுவையூட்டிகளை பலவிதமான சுவையூட்டிகளை அதுக்குள்ளே புகுத்தி எங்கள் நாக்கினுடைய சுவையை தாய் தந்தையர் தந்த நாக்கு சுவையை மாற்றி ஒறுக்க வைத்து விட்டார்கள் எங்கள் தாய் தந்தையர் உணவை. இது என்ன உணவு என்று விட்டுட்டு ஓடுகிறார்கள். அதுதான் காரணம். அதில் உள்ள சிறப்புக்காக யாரும் செல்லவில்லை. அந்த மாயைக்காக ஓடுங்க. அதனால் தானே அன்றே குறிவிட்டார் ஆணவம் கண்மம் மாயை. இந்த மாயை என்ற மாயத்துறை இருக்கும் வரை மனிதன் வாழ்வு சீரழிந்து கொண்டு போகும். நீங்கள் உணவு பழக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தீங்க, நல்லதொரு விடயத்தை சொன்னீர்கள். ஆதலால் உணவு வீட்டிலே தான் நாங்கள் உண்ண வேண்டும். அது கஞ்சியோ கூழோ பச்சை தண்ணீரோ வீட்டிலே தான் அருந்த வேண்டும். எப்பொழுதம்மா இந்த போத்தல்லே தண்ணீர் வந்தது? உங்கள் காலத்தில் அறிந்திருக்கின்றீர்களா? இப்பொழுது அதை வந்து பெரிய பெரிய இந்த பாட்டில் வாட்டர் பாட்டிலே தண்ணீரை
4: அடைக்கும்.
0: அதை எப்பொழுது கண்டீர்கள்? இப்பொழுதுதான் வருகின்றது. அதை நாங்கள் உள்ளூர் வந்து எப்படி வருது என்றால், அரசியல் பெரும் பெரும் கூட்டங்கள் தலைவர்கள் வருகின்ற இடத்திலே அந்த பெரிய கருத்தரங்கு மூடைகளில் ஒரு போத்தல் இருக்கும். அதிலே தண்ணீர் போத்தல் இது எப்பொழுது வந்தது? அதனால் தானே இந்த அலங்கோலம் ஏற்படுகின்றது. அதை வியாபாரம் செய்வதற்காக விளம்பரத்தை செய்கின்றார்கள். அதை எங்கள் நிலத்தில் நிலத்தடி நீர்கள் எல்லாம் உறிஞ்சி எடுக்கும் வகையில் கொண்டு வந்து கருவிகளை பூட்டி வைத்தது யார்? எங்களுக்கு அரசாங்கங்கள் தானே. எந்த ஒரு நிறுவனமும் தானாக வந்ததை செய்ய மாட்டாது. அந்த வெளிநாட்டு நிறுவனம் வந்து உள்ளுக்குள்ளே இப்படியான உணவுகளையோ இப்படியான குடிப்பானங்களையோ தண்ணீர்களையோ சேகரிப்பதற்கு அதற்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு எங்கள் அரசாங்கம் தானே கொடுக்கணும். அரசாங்கம் மக்களை கேட்டா கொடுக்கின்றது
4: இல்லை. நம்ம நிலத்தடி நீர்லாம் பாதிப்பாகுது.
0: ஆமா, அரசாங்கம் மக்களை கேட்டா அந்த அரசாங்கம் செய்கிறது. மக்களிடம் வாக்கினை பெற்று அரசியல் அமைத்து அவர்கள் மக்களுக்காக செய்தார்கள் இல்லை. தங்களுடைய சந்ததியும் தங்களுடைய பரம்பரையும் வாழ்வதற்கு, தங்களை பணக்காரர்களா முதலாளிகளாக்கி தங்களை பணக்காரர்களாக்குவதற்காக செய்தார்கள். அப்ப வெளிநாட்டுக்காரர்களையும் பிழை இல்லை. நீங்கள் அடுத்த சொன்னீங்க சில நாடுகளில் சமையல் அறையே இல்லை என்று. ஆம், ஒரு சில இடங்களில் சமையல் அறை தேவையில்லை என்றால் அதற்கேற்ற நல்ல உணவுகள் கிடைக்கின்றது வெளியிடத்திலே. எங்கள் நாடு மாதிரி பழையதை போட்டு எல்லாம் செய்வது இங்கே இல்லை. அடுத்தது வேலை. இருவரும் வேலைக்கு போவார்கள். வேலைக்கு போய் வந்து உண்ண நேரம் இல்லை என்ற குழந்தைகளுக்கு எல்லாம் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த விளம்பரங்கள் வந்துதான் குழந்தைகளையும் பழுதாக்குகின்றது. அப்போ குழந்தைகளோடு பெற்றாரும் போகின்றார்கள். நேரத்தை பற்றாக்குறை இருக்கின்றது. இப்பொழுது 24 மணி நேரம் காணாது இன்றைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டுவதற்கு. அப்போ இருவரும் உழைப்புக்கு போகணும், உழைப்பால் வர வேண்டும். அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்து சமைத்து எல்லாம் செய்வதற்கு நேரம் பற்றாக்குறை இருக்கின்றது. அதனால் உடனடியாக ஆனால் உணவு மையங்கள் எங்கள் நாட்டவர்களுடைய உணவு மையங்களில் இருக்கிறது. இன்று நான் இருக்கும் பகுதிகளிலே மேலை நாட்டவர்களுடைய உணவகங்கள் தான் அநேகமாக காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அங்கே தரமானது தான் கிடைக்கும். அவர்கள் சொந்த, அதாவது வந்து ஒவ்வொரு பெரிய மெக்டோனால் போன்றதென்றால், மெக்டோனால்னு அவருக்கு பெரிய பண்ணை உண்டு. அவர்களே கோழியை வளர்க்கின்றார்கள், அவர்கள் இறைச்சியை வளர்க்கின்றார்கள், அவர்களே பால் பண்ணி ஏற்படுத்துகிறார்கள், அவர்களே மாவு உற்பத்திக்கு தானியங்களை வச்சு அவர்களே செய்து அதிலே கொண்டு வருகின்றார்கள். அங்கே ஊட்ட பசலைகள் என்றால் மக்கள் தொகை அதிகரித்தபடியால் விளைவை பெருக்க வேண்டும் என்று ஊக்க பசலைகள் ஊக்க மருந்துகளை அடித்து பெருக்குகின்றால் அது உணவிலே தங்கி நின்று எங்களை கிடக்கின்றது. ஆனால் உணவு இல்லை, நாகரிகம் என்ற ஒன்றுக்காக சமையலறை இல்லை என்று இங்கே கூற முடியாது. வெளிநாடுகளில் இரண்டாவது
4: உணவுகள் கிடைக்கிறது.
0: இரண்டாவது எந்த உணவு வேண்டும் என்றாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த எந்த நாட்டு உணவு வேண்டும் என்றாலும் இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த நாட்டு உணவை தருபவர்களும் தார்மீக, அதாவது அந்த தர்ம சிந்தனையோடு செய்யவில்லை, வியாபார நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்கின்றார்கள். லாபம் என்ற ஒன்றை வைத்து எப்படி லாபம் அடையலாம் என்று அவர்கள் ஒரு 100 ரூபாயிலே ஒரு உணவை செய்கிறார்கள். அந்த உணவு விலைப்படவில்லை என்றால் உடனே தூக்கி வீசிவிட்டு மறுநாள் புதிய $100 செலவில் செய்ய மாட்டார்கள். இதை கொண்டே பக்குவப்படுத்துவதற்கு உபகரணங்கள் வந்துவிட்டது விஞ்ஞான ரீதியிலே. அதுக்குள்ளே வைத்து கொண்டு கொடுக்கும் பொழுது அதில் உயிர் சத்துக்கள்லாம் விளந்து விட்டன, அதைத்தான் நாங்கள் உண்ணுகிறோம். ஆனால் நிர்பந்தம், அப்படியான காலநிலை வந்துவிட்டது, நிர்பந்தம் வந்து. இன்று பாருங்கள், இந்தியாவில் கூட கிராமங்களிலே வாழ்பவர்கள் வீட்டிலே அழகாக இயற்கை உணவு உண்ணுகிறார்கள், நகரத்திலே வாழ்பவர்கள் தான் அந்த கதியை உண்டு. நகரத்தில் வாழ்பவர்கள் ஒரு சிலர் வீடு அழகாக கட்டி வைத்துட்டு அங்கே எங்களுடைய சமையல் செய்ய மாட்டார். வெங்காயம், உள்ளி, அதுகளெல்லாம் வந்து அந்த அந்த வாசனை திரவியங்களை வீட்டிலே வச்சு செய்துவிட்டால் மனமுழுமி விடும், வீடு மணக்கும். அப்படி எத்தனை பேர் இருக்குன்னா, அதெல்லாம் வீடெல்லாம் மணக்கு, நாங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம், ஹோட்டலில் சாப்பிட போகணும். இதெல்லாம் நாகரீகங்கள், நாகரீகங்கள் பண்பாடுகள் மாறிந்து இதெல்லாம் நாகரிகம். இன்னொருத்தர் அம்மா எப்படியம்மா இன்னொருத்த கை எங்களை நாக்கு சுவைக்குது, என் தாய் எனக்கு கொடுத்த உணவின்ற சுவையை என் பெண்டாட்டி கூட தர முடியாது, ஒத்துக்கொள்ளுவேன். நீங்கள் கூட உங்களோட கணவருக்கு உங்களுடைய அவருடைய தாய் கொடுத்தது உங்களால் கொடு எத்தனையோ கொடுக்கலாம், அதை கொடுக்க முடியாது. அதே போல் நீங்களும் உங்கள் கணவர் எத்தனை திரவியமாக எவ்வளவு வாங்கி கொண்டு கொடுத்தாலும் உங்களோட அன்னை தந்த உணவு போல ஒன்று தர முடியும். அந்த உணவு அன்னையுடன் சுவை போய்விடுவோம். ஆனால் அதை நாங்கள் என்ன செய்யணும், எங்கட மனத்தை கட்டுப்படுத்தி வைத்தோம் என்றால் பசிக்குத்தானே உண்ண போகின்றோம். இவர்கள் சுவைக்கு உண்ணுகிறார், இவர்கள் சுவைக்கு உண்ணுகிறார். உடல் எதற்கு இருக்கின்றது, உடல் இருக்கின்றது ஆரோக்கியமாக இருப்பதற்கு. அந்த ஆரோக்கியமாக இருப்பது சத்து தேவை. சத்து நாங்களாக எடுத்துக்கொள்ளும் இயற்கையில தான் இருக்கின்றது. செயற்கை உணவுகளில் சத்தே இல்லை, அவையெல்லாம்
4: சுவைதான்.
0: எது சுவையாக இருக்கின்றதோ அது நோயை தரும், அது நோயை தரும். நம் முன்னோர்கள் சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, மூன்று நேரம் உண்பவன் ரோகி. ரோகி என்ன, நோயாளி, வியாதிகளை ஏற்றுக்கொண்டான். அது அதை சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு உண்மை அதில் இருக்கின்றது என்று. இந்த உடம்பு மூன்று நேரம் உண்மை உணவை கேட்கிறது, ஆரோக்கியமான சத்துள்ள உணவைத்தான் கேட்கின்றது. இந்த உடல், உடல் உறுப்புகள் வாழ்வதற்கு, உடல் உறுப்புகள் ஜீவிப்பதற்கு இந்த சத்துள்ள உணவுகளைத்தான் கேட்கின்றது. அப்போ சத்து இந்த சுவையினை ஊட்டி உண்டு அலங்கார பொருள்கள் தான் வந்து. இந்த பக்கர்கள் பீச்சாவில் எப்போம்மா வந்தது, முந்தைய நாள் வந்த உணவுகள் இதெல்லாம். அது அடுத்தது எங்கள் பாரம்பரிய உணவும் அல்ல, எங்கள் பாரம்பரிய உணவை விட்டு நாங்கள் விரத்தி விட்டோம். நீங்கள் கூறினது சரி, உண்ணுகிறார்கள், வித்தவரை விற்கிறபடியாகத்தான் உண்ணுகிறார்கள். விற்கிறவரை யார் அனுமதித்தார்கள், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியதோ அதை அரசாங்கம் தான் கவனிக்க வேண்டும். கட்டுப்பாடு வைக்கிறது, தேவையற்ற சட்டங்களை தாங்களே ஏற்றி விட்டுட்டு மக்களை வருத்துகிறார்கள். வைத்துக்கொண்டு அவர்களை வைப்பது நாங்கள், அவர்களும் தாங்களாக வரவில்லை, எந்த அரசாங்கமும் தானாக வந்து அமர்வதில்லை. ஆட்சி செய்வதற்கு மக்கள் தான் ஆக்கி விடுகிறார்கள், புரிகிறது. ஆமாம், எல்லாம் சுற்றி சூழல் போனால் எங்களோட கையில் தான், மனக்கட்டுப்பாட்டில் தான் இதுவும் இருக்கின்றது. நல்ல கருத்தை பகிர்ந்தீர்கள், வாழ்த்து. நீங்கள் உணவை கொண்டு வந்து பேசி வந்தீர்கள் உனக்காக நான் நிகழ்விலே. இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: உணவை பற்றிய பாடலே அப்பா, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம்.
0: என்ன
4: சமையலோ இருக்குப்பா, என்ன
0: இடைக்கால பாடல் தான் இல்ல, இப்பொழுது வந்த பாடல்கள் இப்படியான கருத்துக்கள் தரக்கூடிய பாடல் உண்டா?
4: பற்றிய பாடல் எனக்கு தெரியலப்பா,
0: தெரியவில்லை, தெரியவும் வராது. என்ன அப்படி வரி
4: கிடையாது, நடுத்தர பாடல்ல நிறைய இருக்குப்பா,
0: நடுத்தரத்துல இருக்கு.
4: சமையல்
0: இப்ப இன்று பேசும்போது ஒரு விடியம் தெரியாமல் இருக்கிறது. நாகப்பன் வந்த நேரத்திலிருந்து தேடிக்கொண்டிருக்கோம். இந்த ஜென்சி வேர்ல்டோ, ஜென்சி டைமோ, ஜென்சி என்றால் என்னம்மா,
4: ஜென்சி காலம், இப்பத்திய இவர்கள், இப்பத்திய இளைஞர்கள் போல இருக்குப்பா. இளைய இப்பத்திய தலைமுறை,
0: இளைய இளமை இளைஞர்கள், ஜென்ஸ் என்பது பொதுவான ஒரு ஆங்கில சொல்லு, இளைய இளையர்களுக்காக, இளையமைகள், இளையவர்களுக்கு. அப்ப இளையவர் உலகம், இந்த இளையவர் உலகத்தை யார் கொடுத்தார்கள், பெற்றார் கொடுத்தார்களா, ஆசிரியர்கள் கொடுத்தார்களா, தெய்வம் கொடுத்ததா?
4: இது வந்து இப்பத்திய அறிவியல் தான்ப்பா,
0: அறிவியலை யார் கொண்டு வந்தார்கள், அரசாங்கம் தானே அம்மா. அனுமதிக்கிறது.
4: எத்தனையோ ஆய்வாளர்கள்
0: ஆய்வு அறிவு வளர்ந்து எத்தனையோ கண்டுபிடித்தார்கள், எத்தனையோ கண்டுபிடித்தார்கள், எதிர்பாராத முடித்தும் கண்டுபிடித்தார்கள். இது கண்டுபிடிக்க கூடாதே, கண்டுபிடித்து ஏழாவது அறைக்கு போகின்றோம் என்றெல்லாம் வருகின்றார்கள். அதை எப்படி உபயோகிக்கின்றார்கள்?
4: நல்லது எப்பொழுதுமே நமக்கு நல்லது தெரியாதப்பா. இந்த மாதிரி வர்றதுதான் விட்டில் பூச்சா போய் விழருது, அப்புறம் வெளிவர தெரியாம முழிக்கிறது. இதுதான் இப்பத்திய ஜென்ஸ் கலாச்சாரம்.
0: அதற்கு மனக்கட்டுப்பாடு வேண்டும். மனக்கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் மனக்கட்டுப்பாடு வேண்டும் அம்மா. மனக்கட்டுப்பாடு இருந்தால் ஆளலாம் வாழலாம். நன்றி மாலே.
4: ஆனால் எப்பொழுது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அப்பா முடிவில் நம்மளோட அந்த 40-50 அதெல்லாம் இனிமேல் திரும்பி 60 அந்த 70-80 எல்லாம் இனிமேல் திரும்பி நம்ம தான்ப்பா நல்லா வாழ்ந்த ஒரு தலைமுறைன்னு சொல்லிக்கலாம்ப்பா.
0: மறுபடியும்
4: அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அது கிடைக்கலப்பா. நம்ம தான் முன்னாடிதும் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அப்பா அம்மாவோட இருந்த போதும் சந்தோஷமாக வாழ்ந்தோம், அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்தோம். இப்பொழுதும் நம்ம அதே நிலைமையில மனது இருக்கிறதுனால நம்ம தான் இந்த வாழ்க்கை முறைய சரியான முறையில வாழறோம். ஆனா இது மத்தவங்களுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தமா தான் இருக்கு.
0: எப்படி இருந்தாலும் நாகப்பன் அவர்கள் கூறியது போல வரும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம். அதற்கு நாங்கள் மாற வேண்டும், எங்கள் தலைமுறை மாற வேண்டும். எங்கள் தலைமுறை இப்ப மாற வேண்டிய நிலையில் இருக்கோம். ஏனென்றால் இளைஞர்களுக்காக நாங்கள் பின்னாலே போகின்றோம். பாருங்கள், நாம் எங்கள் தலைமுறையில் இந்த வயதில் உள்ளவர்கள் அவர்கள் நடை உடை பாவனைகள் பண்பாடுகளை எடுத்து பாருங்கள். பிள்ளைகளா சொல்லி கொடுத்தார்கள் இல்லையே? எங்களால் மாற முடியாமல் இருக்க அவர்கள் அப்படி மாறுவார்கள். இரண்டு தமிழர்கள் முன்பின் தெரியாத தமிழர்களை ஒரு இடத்திலே சந்தித்தால் அவர்கள் தமிழே பேச மாட்டார்கள், தெரிகிறதா? ஒருவரை ஒருவர் பார்த்தல்ல, அவர்கள் உடனே தங்களோட குடும்பத்தில் அரைகுறை ஆங்கிலம் அல்லது இந்தி பேசுவார்கள், இவர்களும் பேசுவார்கள். அதன் பின்பு ஐயோ தமிழ் என்ற ஆங்கிலத்தை கேட்பார். இது வெளிநாடுகளில் உண்டு. வெளிநாடுகளிலே பல்கலை கலாச்சாரம் உள்ள நாடுகள் நாங்கள் பேச்சு வழக்கில் இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது குணங்குறிகளை பார்த்துட்டு ஆய்வு தமிழ் என்று கேட்கலாம். எங்கள் நாட்டிலே தெரிந்தவர்களே அப்படி பேசுகிறார்கள், அற்ப நாகரிகத்தை கொண்டு பழகுகிறார்கள். அவர்கள் தான் இளைய தலைமுறையை நாங்கள் குற்றம் சுமத்தி பலன் இல்லை. எங்களில் பலர் உங்களோடு வாழ்ந்த நண்பர்களை எண்ணி பாருங்கள், உங்களோடு பழகுபவர்கள் எண்ணி பாருங்கள், என்னென்ன கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். எல்லோரும் உங்களை போல இருக்கின்றார்களா இல்லையே? உங்கள் வயதில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களை போல பேசி உங்களைப் போல நடைகுட பாவனையை கொடுத்து உங்களை போன்ற உணவு முறைகளை கடைபிடிக்கிறார்கள் என்று எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு. உணவு முறைகளை கடைபிடிக்கிறார்கள் இல்லையம்மா, பண்பாடுகள் அப்படி இல்லையம்மா. அதனால் இளைஞர் தலைமுறைகளை நாங்கள் குறை சொல்லுவதை விட இந்த மியாநதி மலர்ந்து வந்து விட்டது என்று குறை கூறுவதை விட ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒப்பீடு செய்கின்ற பின்பற்றுகின்ற பழக்க வளத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் வயதில் உள்ளவர்களே அது உண்டு அம்மா. நாங்கள் எங்களுக்காக ஆடைகளை அணியவில்லை, எங்களுக்காக கையில் மணிக்கூடு கட்டவில்லை, எங்களுக்காக தலையை சீவவில்லை, எங்களுக்காக முகத்தை நாங்கள் வைத்திருக்கவில்லை. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவர்கள் பார்ப்பார்கள் என்றுதான் நாங்கள் செய்கின்றோம் இல்லையா? அப்ப நாங்களே செய்ய முடியாது. எங்கள் சில குழந்தைகள் கடந்து எவ்வளவு அவஸ்தைப்படுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கை இப்படி போகின்றது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகின்றோம். நாங்கள் வருத்தப்பட வேண்டியதா இருக்கின்றது. எங்கள் உள்ளவர்களை எங்களை சேர்ந்தவர்களை பார்த்தே நாங்கள் மன வருத்தம் அடைய வேண்டியதா இருக்கின்றது. பகுத்தறிவு எங்களுக்கு இருக்கின்றது, பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். நாங்களே அதை மீறி நடந்து கொண்டிருக்கின்றோம், அதை விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கைக்கும் ஒரு காரணம் இருக்கு அம்மா, அதுக்கு ஒரு அடிப்படை வேண்டும் அம்மா நம்புவதற்கு. எங்கள் கையில நம்மை இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் மாற வேண்டும். நான் இவ்வளவெல்லாம் பேசுகிறேன், நான் அதை கடைபிடிக்கணும்னா சில விடயங்கள் தவற வேண்டியதா இருக்கின்றது. நான் அப்படி முடிந்த அளவு என்னை நான் கவனித்துக் கொண்டு உள்ளேன், அதை பிள்ளைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். பிள்ளைகள் அதை கவனிக்க முடியாமல் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே. ஏனென்றால் இங்கே அந்நிய ஆதிக்கத்தோடு வாழுகின்றோம். எங்கள் நாட்டிலே என்ன உண்டு? ஒரு குடும்பத்துக்கு என்ன உண்டு? ஆனால் இவர்களும் வந்து குடும்பத்துக்குள்ள வந்தபடி நாங்கள் ஆங்கிலம் பேசுவதில்லை. அவர்கள் ஆங்கிலத்தில் ஆங்கிரி என்று சொன்னால் வாங்காமா சாப்பிடுங்கம்மா என்று கோப்பி எடுத்து தட்டி சாப்பாடு போட்டு தமிழிலே தான் பேசிக்கொள்வோம். அது அப்படித்தான் வளர்க்க வேண்டும். ஐயோ ஆங்கிரி ஓகே ஓகே கம் கம் கம் ஈட் என்று சொல்ல தேவையில்லை. அவர்கள் வந்து ஐ வாண்ட் டு கோ டு பெட் என்று கேட்டால் ஓ நீ தூக்கம் வந்து விட்டதா வாங்க அணைத்து கொண்டு போய் தூக்கத்துக்கு போட்டு ஒரு என்னுடைய இளைய மகள் இறுதி வரை அவளுக்கு பெரியவளாக தூங்கும் வரைக்கும் நான் பாட்டு பாட வேண்டும் அல்லது கதை சொல்ல வேண்டும் பஞ்சதந்திர கதை சொல்லித்தான் தூங்க வைப்பேன் தமிழிலே தமிழிலே. இப்பொழுது ரெண்டு மூன்று குழந்தைகள் என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள் அவருடைய குழந்தைகளின் குழந்தைகள் பேர குழந்தைகள் தாத்தா என்று என்னை அழைத்து கொண்டு விரும்பி வருவார்கள். என்னுடைய அரவணைப்பு என்னுடைய மொழி பண்பா அந்த பழக்க வந்தவுடனே வீட்டு சாப்பாடு தான் ஊட்டுவாங்க. மகள் வந்து ஊட்டுவார் அவர்களுக்கு அழகாக உண்ணுங்கள். அவைக்கு ஆச்சரியம் ஆண்டி கொடுக்கும் போது நன்றாக சாப்பிடுகிறார்கள் வீட்டில் சாப்பிடுகிறார்கள் இல்லை என்ற வரியை நான் கேட்டிருக்கேன். அவர் என்ன செய்யணும் தானும் உண்டு அவர்களுக்கும் கொடுப்பார். புரியுறதா? இப்போ உண்ணுவதை பார்த்தோன்னே அவர்களுக்கு அது சுவையாக இருக்கும். உடனே உண்ண வேண்டும் போல் இருக்கும் அவள் ஊட்டி

0: ஆனால்
1: வாரங்களில்
0: கனடாவிலே போடுகிறார்கள்,
1: ஓரளவு குறைந்த
0: கனடாவிலே
1: அளவு
0: போடுகிறோம்,
1: தான் குறைந்த.
0: கனடாவிலே நாங்கள் போடுகிறோம். கனடாவிலே எங்கள் சாதாரணமான நேரத்தில் எங்கள் பெண்கள் ஆடை அணிகிறார்கள், எங்கள் ஆடைகளை, எங்கள் ஆடைகளை பொது தொழிற்சாலைகளுக்கு போகும் பொழுது பொதுவான ஆடைகளை அணிகிறார்கள். எங்கள் கலாச்சாரங்கள் இங்கே வரும்பொழுது பாருங்கள், சில நீங்கள் ஊடகங்களை பார்க்கலாம், தேர் திருவிழாவுகள், பெரிய பெரிய தமிழ் கூட்டங்கள், பண்பாட்டு விழாக்கள் நடைபெறுவதை வலைத்தளங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் பாருங்கள்.
1: ஆமா
0: எவ்வளவுதான் அவர் எவ்வளோ ஆங்கிலேயர் பார்த்து பிரமிக்கிறார்கள், வெளிநாட்டவர்களை பார்த்து
1: ஆமா
0: பிரமிக்கின்றார்கள். எங்களுக்கு பண்பாடு கலாச்சாரம், இந்த கனடா அரசாங்க பாராளுமன்றத்திலே தைப்பொங்கல் பொங்கி விழா கொண்டாடியவர்கள் எங்கள் ஈழத்தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்
1: ஆமாமாப்பா. இப்ப ஜெர்மனியில கூட
0: வேட்டிகள்,
1: அமைச்சங்கம்னு சொல்லிட்டு அழகா
0: வேட்டிகள்
1: அழகா ஈழத்தமிழர்கள்
0: அழகான
1: தான்ப்பா.
0: உடைகள், ஆமாம் இது எங்கள் பண்பாடுகள். அதே
1: தமிழ்
0: நேரம்
1: ஆமா
0: எங்களவர்கள் விலங்கிட்டு நாட்டுக்கு திருப்பியும் அனுப்பப்படுகிறார்கள், அவர்கள் செய்கிற குற்றங்களை பொறுத்து. புரிகிறதா நான் கூற சுருக்கமாக கூறுகிறேன்,
1: புரிகிறதாப்பா
0: கலாச்சாரத்தை
1: புரிகிறது.
0: பண்பாடுகளை நாங்கள் பண்பாடு விழுமியங்களை எங்கள் நாட்டு பெயர் எங்கள் குலப்பெயர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வருகின்றோம். அதே நேரம் நாட்டின் பெயரை நம்முடைய குலப்பெயரையும் கெடுப்பதற்காக சிலர் விலங்கிட்டு வீடு அனுப்புகிறார்கள் பலாத்காரமாக. அப்போ அது எப்பொழுது நடைபெறுது? இப்போ இந்த 2025 26 தான் அது நடைபெறுகின்றது, அதற்கு முன்பு அப்படி இல்லை, அதற்கு முன்பு அப்படி இருக்கவில்லை. வந்தோரை வரவேற்ற இந்த பெரும் பழமைமிகு நாடு இப்படியும் செய்கின்றது. அப்போ காரணம் நாங்கள் தானே அம்மா. இங்கே ஒரு
1: ஆமா
0: ஒரு ஈழத்து ஒரு ஈழத்து பையன், தாய், மூன்று பிள்ளைகள், அந்த வீட்டுக்கு வந்த விருந்தினரையும் கத்தியால் குத்தி சாக கொண்டான், குத்தி சாக கொண்டான். ஒரு இங்கே படிக்க வந்த ஒரு பையன், இப்படி
1: ஓ
0: சம்பவம் இதற்கு முன்பு நடக்கவே இல்லை எங்கள்
1: ம்
0: சமுதாயத்தில்.
1: ம்
0: அப்போ யாருலே
1: ம்
0: பிழை, யாருலே பிழை? இப்படி போகின்றதம்மா, நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நம்ம பாரம்பரிய பண்பாடு புலிமையும். அன்று இல்லையா என்று கேட்கலாம், அன்று இருந்தார்கள். எங்கேயாவது ஒரு ஊருக்குள்ளே ஒரு கொலையாளி இருந்திருப்பான், இப்பொழுது வீட்டுக்கு
1: ஆமா
0: வீடு எல்லாம் இருக்கிறான், ரோட்டு வீதிக்கு வீதி எல்லாம்
1: ஆமா
0: இருக்கிறான், நம்ம அவ்வளவுக்கு வளர்ந்து விட்டது. அதுக்கு வேலி பயிரை மேயும் உலகத்தில் ஊரில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே இந்த
1: ஆமா
0: தீயவர்களுக்கு சலுகை செய்வதால் தான் இந்த அடாவடித்தனங்கள் வளர்ந்தது,
1: நடக்கின்
0: நடக்கின்றது. அதை கண்டிக்க வேண்டியவர் கண்டிக்காமல் விட்டால் செய்பவன் செய்யத்தானே. இப்போ பாருங்கள், இப்பொழுது எத்தனை விடயங்கள் வெளியே வருகின்றன,
1: ஆமா
0: அண்மையில் நடந்த சம்பவங்கள் பார்க்கலாம் தானே நீங்கள். பெரிய மனிதன் போர்வையில்
1: ஆமா ஆமாப்பா
0: எத்தனை விடயங்களை செய்திருக்கின்றன, அது மூடியும் மறைக்கப்பட்டு
1: ஆமாப்பா
0: விட்டது, மூடி மறைக்கப்பட்டு விட்டது.
1: ஆமா ஆமா
0: அதனால் தான் சொன்னேன்,
1: ஆமா ஆமா
0: வேலி பயிரை மேயக்கூடாது. வேலி வந்து பாதுகாப்புக்காகத்தான், ஒரு பயிர் நட்டி ஒரு ஒரு விவசாயத்தை செய்யும் பொழுது அந்த விவசாயி வேலியை போடுபவர் பாதுகாப்புக்காக, அந்த பாதுகாப்புக்காக வேலியே கலந்து சென்று அழிவை கொடுத்தால் விவசாயி என்ன செய்ய முடியும்? மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் அமைத்து விட்டாவே மக்களுக்கு தீங்கு நடக்கும் பொழுது. சரி, தோண்டி கொண்டு போனால் நிறைய தோண்ட வேண்டி வரும். இது ஒரு விழிப்புணர்வான நிகழ்வாக இன்று நாங்கள் கலந்து கொண்டோம். நேரம் 1:34 சென்று விட்டது. அந்த சின்ன சின்ன சிறுவன் ஒரு பாடல் கேட்டிருந்தான், அவனுக்கு ஒலிபரப்பலாம் என்று எண்ணிந்து ஒலிபரப்ப முடியாத அவன் இப்பொழுது தூங்கியிருப்பான், அருளுடைய மருமகன். நான் நிகழ்ச்சியிலே தான் தருவேன் உங்களுக்கு, 7-8 பாடல்கள் இருக்கின்றபடியால் நிகழ்ச்சியிலே தான் தர முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். நல்ல விடயத்தை இன்று நாங்கள் இந்த நேரத்தை பயனுள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல்களாக நாங்கள் எல்லோரும் எங்களை உள்ள கருத்துக்களை கொண்டு வந்து எங்களுக்கு தெரிந்த வகையில் நாங்கள் கூறுகின்றோம். நான் சொல்வது தான் அத்தனையும் சரி என்றும் இல்லை, நீங்கள் சொல்வது தான் அத்தனையும் சரி. எங்களுக்கு பட்ட நாங்கள் கண்டு அறிந்த தெரிந்த விடயங்களை கலந்துரையாடணும். இதுக்கு என்ன முடிவு என்றால், நாகப்பன் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி, எங்கள் ராஜராஜன் ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி, பார்ப்போம், நம்புவோம், நாளை நன்மை பயக்கும் என்று
1: நல்லதே நடக்கும், நல்லதே
0: நடக்க
1: நடக்கும்.
0: வேண்டும் என்று. ஆனால் குழந்தைகளை நாங்கள் கூறுகிறோம், குழந்தைகளில் எந்த பிழையும் இல்லையம்மா. நான் கூறினேன், அது ஒரு களிமண் மண்ணாக இருக்கிற அந்த களிமண்ணை எடுத்து சிலையாக்குவதும் அல்லது அதை உருண்டை ஆக்குவதும் அதை பாண்டமாக்குவதும் எல்லாம் கரந்த நாங்கள் செய்கிற செய்யலான் இருக்கின்றது. அதே போல இந்த குழந்தைகளை நல்லவராக்குவதும் வல்லவராக்குவதும் சிறந்தவராக்குவதும் எங்கள் கையிலான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த விஞ்ஞானத்தை கொண்டு வந்தது நாங்கள் தானே, மனிதர் தானே கொண்டு வருகின்றார்கள்.

0: ஆனால் வெள்ளம் பெற எல்லா இடம் மழை பெய்து வெள்ளம் பெருக்குதுன்னா சில இடத்தில் வெள்ளம் பெறாமல் இருப்பதற்காக அணை கட்டுகிறார்கள், அந்த நிலத்தை பாதுகாக்கிறார்கள். அதே போன்று மேலநாட்டு நாகரிகங்கள் மேலநாட்டு வாழ்க்கை முறைகளை நாங்கள் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது, தடை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த தடை போடுவதற்கு முக்கியமான யார் இருக்கிறது? எங்களால் அனுப்பப்பட்டு எங்களை ஆளுகின்ற ஆளுநர்கள் தான், அரசாங்கம் தான். அரசாங்கம் வேலி, அதுதான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் வேலியே பயிரை மேய்வது போன்று வேலியே வெளிநாட்டு நிறுவனங்களிடம் வெளிநாட்டு நாகரிகங்களும் வெளிநாட்டு விளம்பரங்களை விலைக்கு வாங்க உஞ்ச கொண்டது போடு அமைப்பதற்கு தாங்கள் லஞ்சங்களையும் ஊட்டுகளையும் வாங்கி கொண்டு கொண்டு வந்து வளரவிட்டால் நாடப்படியம்மா செழிக்கும், குழந்தைகள் அப்படியம்மா வாழும். சிந்திச்சு பாருங்கள், அறிவியல் வளர வேண்டும், அறிவியல் நேர்வழியிலே வர வேண்டும். அந்த அறிவியலை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களை ஆள வந்தவர்கள் சாதாரண ஏழை மக்கள், ஏழை மக்கள் குழந்தைகளுக்கு தெரியாதம்மா இதெல்லாம், எங்களால் முடியாது, எங்களால் முடியாது. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கேட்கின்றோம். அப்போ சொல்ல வருவதையும் சரியானதாக சொல்லப்படும். அதனால் தான் முன்பு ஒரு தடவை கையெழுத்து நீங்கள் இருந்த காலத்தில் ராஜராஜனை கூறினேன், வாகனங்கள் கூட இறக்குமதியே இல்லை இந்தியாவிலே. இந்தியாவில் உள்ளவர்கள் இந்தியாவில் உற்பத்தியை செய்தார்கள், என்ன இல்லை இந்தியா. அதனால் தானே மேல நாடுகள் படையெடுத்து இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் பிடித்தார்கள். எங்களிடம் உள்ள வளங்கள் அவர்களிடம் இல்லை, எங்களுடைய அந்த வளங்களை அனுபவிக்கிற புத்திசாலித்தனம் இல்லை. இலவசம் இலவசம் இனாம் கைலஞ்சங்களை வாங்க துவங்கிவிட்டோம். எங்கள் நாட்டிலே மலர்ந்த ரப்பர் மரத்திலே பாலை எடுத்து இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று இங்கிலாந்திலே தொழிற்சாலையை அமைத்து அதை ஒரு பலூனாகவோ ஒரு பொம்மையாகவோ ஆக்கி எங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்து வைப்பார்கள். புரிகிறதா? நாங்கள் அதுக்கு எங்கள் நாட்டிலே உற்பத்தி செய்த நாங்களே அமைச்சு அதைத்தான் இந்தியா செய்த, என்ன இல்லை இந்தியாவிலே. தெருவீதியிலே போனால் கடைவீதியிலே ஒரு தாய்லாந்திலே தாய்வானிலே செய்யப்படுற ஒரு விளையாட்டு பொருள் அதற்கு ஈடாக இந்தியாவிலே உண்டு செய்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் போட்டியாக கொண்டு போட்டு விட்டது. பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும், பற்றாக்குறை இருந்தால் தானேம்மா தேடலும் உற்பத்தியும் அதிகரிக்கும். இது இல்லையே, இல்லை எல்லாம் சும்மா கிடைக்கிறது என்று வந்துவிட்டால் சும்மா நீங்கள் கூறியவர் இதை ஒரு மணிக்கும் பிரியாணி சாப்பிடுறது போனால் கிடைக்கும் என்ற எண்ணம் இருக்கின்றது எங்களுக்கெல்லாம். அந்த நேரம் மதிய நேர உணவுக்கு வீட்டுக்கு அந்த நேரத்துக்கு வீட்டை போட்டால் அப்புறம் மதிய நேர உணவு கிடையாது, சரியா? அடுத்த நேர உணவுக்கு முன்னுக்கு நிற்போம். இது அப்படி இல்லையம்மா. அதுக்காக தேடிக்கொண்டு அண்ணன் சித்தப்ப வீட்டையோ மாமி வீட்டையோ இல்லை அண்ணன் வீட்டையோ இல்லை ஃப்ரெண்டின் வீட்டையோ இல்லை இன்னொரு கடைக்கு நாங்கள் போக மாட்டோம். நான் உண்மையாக உணவு உடைய சாப்பாடு உணவு உண்டது திருமணத்தின் பின்பு தான். நான் இப்போ திருமணம் நான் சின்ன வயதில் உத்தியோகம் கிடைத்து 300 மைல்களுக்கு அப்பால் ஆசிரியர் ஒவ்வொருவர் பதவிகள் கிடைத்து உதறி தள்ளிவிட்டு ஆசிரியர் பதவி தான் உகந்ததுன்னு அன்னியார் கூறியபடியால் அந்த பதவி ஏற்றுக்கொண்டு நான் 300 மைல்களுக்கு அப்பால் சென்று அங்கு இருக்கும் பொழுது இடவசதி இல்லாத நேரத்தில் நானே தான் சமையல் செய்து சாப்பிட்டேன். அம்மா கடைவீதியிலையோ அல்லது வேறு வீட்டிலையோ சாப்பிட நான் செல்லவில்லை. அந்த கட்டுப்பாடு நல்ல பழக்கம் நான் சொல்ல, அது என்ன காத்தது நோய் வராமல், இன்னும் நோய் வராமல் காத்தது, பணப்பிரியம் போகாமல் காத்தது, ஆரோக்கியமாக இருக்கு. இன்று 79 வயது உங்களோட நான் இந்த பேசிக்கொண்டிருக்கின்றேன். இன்னும் நான் முதுமை அடையவில்லை. 70-க்கும் 80-க்கும் இடையிலே பொன்னான காலம் அம்மா, பொன்னான பருவம் அம்மா. இது இதுகளை படித்திருக்கின்றேன். 80-க்கு பின்பு இலேசாக முதுமை சேரும், சரியா? வாழ்த்துக்கள் மேலே மகிழ்வாக இருப்போம் சிறப்பாக. இது சுற்றி சுற்றி பார்க்க போனால் பிள்ளைகள் எங்களிடம்தான் இருக்கின்றது, எங்களுடைய தான் இருக்கு. அதற்கு காரணம் வாழ்வியல், மின்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம், இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நகர்ந்து சென்ற நாள் ஓடி சென்று இப்பொழுது பாய்ந்து செல்கின்றது. திடீரென்று 2026 ஆண்டு தான் முடிய போகுது, இனி 2 மாதம் தான் இருக்கின்றது, 3 மாதம் இருக்கின்றது. இந்த 9வது மாதம் 24வது நாளுக்கு வந்து விட்டோம். அதனால் அந்த மின்சாரத்தை விட வேகமாக வளர்ந்து வரும் காலம், அதைவிட வேகமாக உற்பத்திகள் பெருகிறார்கள். ஜனத்தொகை எடுத்து பாருங்களேன், யாருலே இந்த பிழை உண்டு? எங்கெண்ட கையில தான் இருக்கின்றது. அன்று இருந்த நான் பேசுவது நான் நீங்கள் மற்றவர்களும் வந்து பேச அன்று இருந்த ஜனத்தொகைக்கும் இன்று இருக்கிற ஜனத்தொகைக்கும் நாங்கள் செய்கின்ற உற்பத்தி பற்றாக்குறையாக இருக்கிறது. ஏனென்றா இந்த உற்பத்தியோட போட்டி போட்டு மேல நாடு விரவான விடயங்கள் வந்து புகுந்து விட்டது, அதுக்கு போட்டியாக நாங்கள் வாழ வேண்டியா இருக்கின்றது. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நின்று நேரம் பேசினால் பேசிக்கொண்டே போகலாம்.
1: நன்றி அப்பா,
0: நன்றி மகளே. நல்ல ஒரு பாடல், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அங்கே வேற புட்டு இடியப்பு இட்லி சாம்பார் பிரியாணி அதை ஒன்றும் சொல்லவில்லை. அந்த எங்களுடைய பாரம்பரிய உணவுகளுக்கு நல்ல சிறந்த ஆரோக்கியமான சுவையான உணவுகள் இருக்கின்றது. இல்லை என்னென்ன விதத்தில் எல்லாம் கொண்டு மிஞ்சி போகிற சாமானுக்கு ஒரு புதிய பேரை வைத்து ஒரு புதிய சாப்பாடாக கண்டுபிடிப்பாங்களையா. இதுதான் நடக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஒன்று வருகிறது அல்லவா, நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எங்கள் நாட்டில் இருக்கின்றதா? அது இங்கே எல்லாம் எப்படி பிறந்தது என்றால், விலைப்படாத உருளைக்கிழங்கை எடுத்து வெட்டி பொறிச்சு கொடுத்து பழக்கி விடும். அதுக்கு சுவைக்காக அந்த கச்சப்பு அந்த இது இந்த இதுன்னு போட்டு அலங்கரித்து போட்டு கொடுக்க, சாப்பிட்ட உடனே அதுக்குள்ளே உள்ள அந்த அமிலங்கள் எங்களுக்கு சுவையை தருகின்றது. இருக்குது மாம்பழ ஜூஸ் அதான் அது பொல்லாத சாமான். நம்ம அதெல்லாம் இந்த நோய்க்கு அடிப்படை காரணம் அவை தான். அதுக்கு என்ன காரணம், எங்கள் சுவை எங்கள் நாக்கை தங்களுக்கு அடிமையாக்கி கொண்டார்கள். என்னுடைய நாக்கை என்னுடைய அன்னையின் சுவை இன்னும் மாறவில்லை. நான் ஆறு மாதம் தனியே இருந்தேன், இங்கே எல்லோரும் தூரத்தில். இவள் பெரிய மகளும் இலங்கைக்கு சென்று விட்டால் நான் தானே என்னை கவனித்து கொண்டிருந்தேன். அதற்காக அந்த அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு என்று நான் எதிரும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு உணவு வேண்டும், இதுதான் மூலம். அது ஆரோக்கியமாக சுவையானதாக இயற்கையானதாக இருந்தால் நோயற்றதாக இருந்தால் நல்லன், நோய் வராதிருந்ததுன்னா நல்லன், பழுதாகாதாக இருந்தால் நல்லன். அம்மா இது உடனே ஒரு எல்லாம் ஓடி ஆடித்திருந்து 9-10 மணிக்கு ஒரு தொலைபேசி, தொலைபேசினா வீட்டில் டெலிவரி வரும். அதை அப்படியே உண்டு விட்டு அப்படியே பிறண்டு படுக்கிறது தானே, உடல் உழைப்பும் இல்லை. அப்போ வருத்தம் வராமல் என்ன செய்யும்? நன்றி ரேவதி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இந்த 2-3 உறவுகள்
1: வந்து நன்றி அப்பா, நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. உறவுகளை நாங்கள் நீண்ட நேரம் பேசிவிட்டோம். அந்த உறவுகள் 2-3 பேர் வந்து திரும்பி விட்டீர்கள், மீண்டும் பெற முடியாமல் சென்று விட்டீர்கள். குறை நினைக்க வேண்டாம், வந்தபடியும் நீட்டாக பேசி கொண்டு விட்டோம். அடுத்த ஒளிபரப்பில் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். 1:43 எங்களுக்கு காட்டுகின்ற உங்களுக்கு 11, 12, 13 எனக்கும் உடல் கோளாறுகள், அதாவது வந்து அந்த கலையகத்துக்குள்ளே வெப்பமாக இருக்கின்றது, வெளியே வெப்பம் இல்லை ஆனால் காலநிலை காட்டிக்கொண்டிருக்கிறது, வெளியே குளிர் காட்டிக்கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளே வெப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன் மகள் வெப்பக்கருவி போட்டு விட்டார், அது முடுக்கி விட்டுட்டார் போல் தெரிகின்றது. பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். வந்து இணைந்தவர்கள் அருள், அருளுடைய மருமகன், அன்புடன் தேவா, நாகப்பன், சரவணன், ஞானசேகரன், ராஜராஜன், ரேவதி, உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம். அதை விட்டு எங்களுடைய ஷியாமலா, கஸ்தூரி, சாந்தி போன்றோர் அழைத்து இணைய முடியாமல் இருந்திருக்க, இன்னும் பலர் அழைத்து இணைய முடியாமல் இருந்து விட்டீர்கள். உங்களுக்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உறவில் ஓடி வாருங்கள், முதலிலே வந்து அழைத்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு, 2026 9வது மாதத்தின் 24வது நாள் வியாழக்கிழமை ஒலிக்கும் கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இணைந்தவர்கள் ஆரோக்கியமான விடயத்தை பேசி மகிழ்ந்து கலந்தாலோசித்தோம். அதை எல்லோரும் கேட்டு செய்படுத்தி இங்கே பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நல்லதோர் நிகழ்ச்சி தொடருங்கள் என்று வருகின்றது. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியை தொடர்வோம் என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி, வல்லமை தந்து நிகழ்ச்சியை ஆரோக்கியமாக கொண்டு செல்ல வழிவகுத்து தந்த எல்லாம் வல்ல இறைவா நன்றி கூறிக்கொண்டு, எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் வேண்டாம், எல்லோரும் நலமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், சமதர்மமாக வாழ வேண்டும், சமநீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி, அன்பு கருணை சாந்தம் இவர்களை நாங்கள் கடைபிடிப்போம், அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யத்துடன் வாழ்வோம் என்று கூறி, உங்களோடு நான் முனைந்து இருக்கிறம் கூப்பி இறைவனை வேண்டி சிரம் தாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது உனக்காக நான், மொன்றியால் தமிழ் வானொலியில்.

0: வழியாக 10:59 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் நகைச்சுவை துணுக்கு உங்கள் விருப்ப பாடல் இனிமையா பாடலாம். இனிமையான குரல்ல சரி காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போகிறேன். வணக்கம். சாந்தி தங்கராஜா, எப்படி இருக்கிறீங்க? நலமாக சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம்.
1: நிச்சயமாக எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும்.
0: நிச்சயம்.
1: நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நான் நீங்கள் இருக்க நீங்க நலமுன்னா நான் என்ன
1: நலம்தான்.
0: சரி, இன்று நீங்கள் என்ன ஆக்கம் எடுத்து வர போகிறீர்கள்?
1: ஆமாம், அதற்கு முன்பு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் அது சிந்தனை செல்வன் செல்வராஜா அவர்கள் அருமையாக அந்த நிகழ்வை செய்திருந்தார்கள். நல்ல பாடல்களுக்கு, நல்ல கருத்தாளமிக்க, நல்ல யதார்த்தமான விமர்சனங்களோடு சேர்ந்து அது ஒரு நதி பிரவாகமாக எங்களுக்கு நிறைந்து விட்டது என்று கூறும் அளவிற்கு அவரது விமர்சனத்தின் அவ்வளவு மெருகு தெரிகின்றது. கேட்கும் பொழுது என்ன கூறுவது, ஒரு பொறுப்பாக இருக்கின்றது என்று தான் கூறுவேன் நிமிடத்திற்கு. அதுவும் அந்த கடைசி போட்டு ஒளிபரப்பு செய்த அந்த பாடல் வந்து எனக்கும் மிகவும் விருப்பமான பாடல்.
0: அவருக்கு நானும் கேட்டிருந்தேன், மறந்து விட்டு.
1: நல்ல ஒரு பாடல் அது, நல்ல யதார்த்தத்தை கூறும் ஒரு நல்ல பாடல், நிறைய சிந்திக்க தோன்றும் ஒரு பாடல். நிச்சயமாக எனது இது நிறைய நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் அண்ணாவுக்கு கூறிக்கொள்வதை சந்தோஷப்படுகின்றேன்.
0: நிச்சயமா கேட்டுக்கொண்டிருப்பாரு.
1: நிச்சயமாக ஏனென்றால் வாழ்த்து சொல்வதிலோ நன்றி கூறுவதிலோ இப்பொழுதுமே நாங்கள் பின்னிற்க கூடாது இல்லையா? அதனால் இப்படி கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்காவிட்டால் தெரியாது, சில நேரங்களில் வேலை பகுதியெல்லாம் கேட்க முடியாமலும் போய்விடும்.
0: உங்களுடைய
1: கேட்டதனால் நன்றாக கிரகிக்கக்கூடியதாக இருந்தது. நல்ல கருத்துக்கள், செல்வான கருத்துக்கள் வந்து அங்கே விழுந்தது என்று தான் கூற வேண்டும். அவரது வாய்மொழியிலிருந்து சிந்தனைக்கு செல்வர், வாய்மொழியிலிருந்து ஒரு அந்த வார்த்தையின் வடிவங்கள், வார்த்தையின் வடிவங்கள் சிறப்பாக இருந்தன.
0: மற்றும் இன்னமொன்று, உங்களுடைய நீங்கள் அந்த வாட்ஸ்அப் உங்களுடைய அந்த தளத்தில் நீங்கள் இல்லை, ஆனால் உண்மையாக உங்களுடைய நிகழ்வை கேட்டுவிட்டு எல்லோரும் உங்களை வாழ்த்தியிருந்தார்கள். கே எஸ் எஸ் கோபால், எங்களுடைய ரதீஷ், மற்றும் பலர், மஜித், மற்றும் பல நிறைய அன்புறவு எங்களுடைய சந்தனம் எல்லோரும் காட்டிலையும் சொல்லியிருந்தார்கள். அந்த நேரம் நீங்க கேட்கவில்லையோ தெரியாது. உங்களுடைய புதியதென்றால் உங்களுடைய கவிதை, அன்று அன்று நீங்கள் எடுத்து வந்த கவிதை இவற்றையெல்லாம் சூப்பர் சூப்பர் என்று எழுதியிருந்தார்.
1: வாசிக்க முடியாமல் போய்விட்டது. உறவுகள் கடற்கடந்த நாடுகளிலும் இருந்து நீங்கள் கொடுக்கும் இந்த உற்சாகம், இந்த ஊக்கம் தான் எங்களை நிச்சயமாக வந்து வளர்க்கின்றது என்று கூற வேண்டும். ஏனென்றால் அதை என்னால் அந்த நேரத்தில் நான் கேட்க முடியாமல் போய்விட்டதற்காக நான் மனம் மறந்துகின்றேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். உங்கள் வாய் வார்த்தையால் சொன்னதற்கு என் இதயத்தால் நான் அத்தனை மஜீத்
0: மற்றும்
1: அது அவர்கள் எப்பொழுதுமே கூறுவார்கள். எல்லா உறவுகளுக்கும் நன்றி கூறிய உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை உறவுகளுக்கும் என் இதயபூர்வமான சந்தோஷத்தையும் எனது நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காசு பணத்தினை விட பெரிதானது உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் கரகோஷங்கள் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எங்களை வாழ வைத்து எங்களை இன்னும் அடுத்து என்ன என்று செய்ய தூண்டுவது வந்து உங்கள் கர ஒளிகள், உங்கள் உற்சாகமான வரவேற்பு. நீங்கள் கொடுக்கும் கலைஞர்களாக இருக்கட்டும், கவிஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த கலைஞனுக்கு நிச்சயமாக தேவை அந்த பலமான அமோகமான உற்சாகமான அந்த வரவேற்பும் அந்த கைத்தட்டலும் தான். இது இப்படி உங்களை எல்லாம் எங்களுக்கு நான் பெற்றேன் என்று நான் நினைக்கும் பொழுது பெருமைப்படுகின்றேன். இந்த அத்தனை பெருமைகளும் எங்கள் மூன்றியல் தமிழ் வானொலிக்கும் அன்றான சகோதரி மீராவுக்கும் தான் நிச்சயமாக போய் செய்யும். நீங்கள் எடுத்து வந்த இப்பொழுது புதிய புதிதாக மீண்டும் புதியவர் புலப்படுத்தது மாதிரி அதன் கிளைகள் பறந்து விரிந்து உலகமெங்கும் எல்லா இடத்திலும் எல்லோரையும் சென்று அடைகின்றது. அந்த வகையில் இந்த கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நிச்சயமாக நான் தனிப்பட்ட ரீதியில் கூட அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் அன்பான சகோதரி மீது அவங்களுக்கு தான் நிறைய பூர்வமான நன்றிகளை. அவர்களுக்கு பாதி, உங்களுக்கு பாதி, மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.
0: அப்படி என்ன
1: இன்பம் பறந்து வாழும் என் அன்பான அத்தனை சொந்தங்களுக்கு.
0: சாரி தங்கராஜா, எனக்கு நீங்கள் நன்றி சொல்லவே தேவையில்லை. இந்த வானொலி வளர வேண்டும், இந்த வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்பு போலவே வர வேண்டும் என்று ஒவ்வொரு நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அழைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன். பலர் இருக்கிறாங்க, பலர், அதாவது எங்களுடைய சிவகுமார், மோகன சுந்தரம், எல்லோரும், இன்னும் பலர் சொல்ல எனக்கு நான் மறக்கவில்லை. ஆனால் சொல்வதென்றால் பட்டியலை சொல்லலாம். சிந்தனை செல், ஒவ்வொரு நாளும் காலையில் நான் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கும் போது என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்ல, இதுல இருக்கிறத விட பிள்ளை நீங்கள் அந்த பீம்ல இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமே, இப்படித்தான் சொல்லுவேன். சாமி கும்பிட்டு வெளியில வரைக்கும் என்ன கும்பிட்டு வந்த நீங்கள் நினைச்சீங்களா என்று கேட்பார். ஆனா சில வேளையில நான் தளர்ந்து விழுந்த நேரம் மீண்டும் அதில் இருக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையோடு இருந்த
1: என்னை நிச்சயமாக இருக்க வேண்டும்.
0: எனக்கு ஊக்கத்தை கொடுத்து இதில் இருத்தி இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சந்தோஷத்தில், ஏதோ ஒரு மறுபுறப்படுத்தது போல நான் மீண்டும் இதில் இருக்கிறேன். என்ன தாயாரையும் நினைந்த வண்ணமே தான் இருக்கிறேன்.
1: ஏனென்றால் துறையில் வந்து நாங்கள் வந்து அடியெடுத்து வைத்து விட்டோம். எப்படித்தான் நாம் அதனை விட்டு அந்த காலகட்டங்களில் முடியவில்லை என்று இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து எங்களை வந்து ஒரு காந்த சக்தியாக மீண்டும் எங்களை அந்த அதாவது ஒளிவாங்கிக்கு முன்னால் அழைத்து வருவது. நாம் தமிழ் மொழி மீது கொண்ட பற்று இல்லையா தமிழர்களால், இந்த மொழியின் வந்து இனிமை, இந்த மொழியில் இருக்கிற சிறப்பு, இந்த மொழியின் மூலம் நாம் இதை செய்யலாம் என்ற அந்த ஆர்வம் எல்லாம சேர்த்து மீண்டும் மீண்டும் எங்களை நான் விட்ட இடத்தில் தொடர வைத்து விடும். அதில் வந்து எனக்கு வந்து ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. எப்படித்தான் போய் சற்று நோய்வாய்ப்பட்ட சமயங்களில் ஏதோ ஒரு சமயத்தில் கூட இருந்தால் கூட மீண்டும் எங்களை அழைத்து வந்து விடும் இல்லையா. அந்த வகையில் இந்த அளவின் அனுக்கிரகமும் எல்லா உறவுகளின் இந்த பாசமும் தான் எங்களை இந்த இடத்தில் வந்து நிலை நிறுத்துகின்றது என்று கூற வேண்டும்.
0: 2008 நான் இந்த காற்றலையில் இருந்து நான் இறங்கினேன். அது ஒரு நாள் பூரா அந்த நிகழ்ச்சியை செய்து வந்தவர்கள் எல்லோரும் அழுதார்கள். பின்பு கணேஷா பாட்டிகள் நான் என்னுடைய எடுத்து வரும்போது இந்த ரோஜா மலர்களாலேயே என்னை முழுமையாக கொணர்ந்து அத்தனையும் படைத்திருந்தார்கள். அழுதேன், பேச முடியாமல் அழுதேன் என்றால் நான் இதை விட்டு திரும்பவும் நான் உயிரோடு வந்து பேசுவேனா என்றதுதான் அந்த நிலையில் இருந்த போது. இருந்தாலும் மீண்டும் இப்படி நான் இந்த கட்டளையில் இருக்கிறேன் என்றா ஏதோ அவன் கண்ணன் அருளும் எனக்கு மீண்டும் அந்த புறப்பை கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லவன்.
1: அந்த நாளை மறக்க முடியாது. நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எங்கள் எல்லோரது பிரார்த்தனையும் எங்கள் ஆவலும் எதிர்பார்ப்பும் அதுதான் என்று அது பாரதி கண்ட கனவு காணவில்லை, அது கனவு மெய்ப்பட வேண்டும். அந்த ஒரு வசனம் எப்பொழுதுமே என்னது பின்னால் வந்து கொண்டே இருக்கும். கனவு மெய்ப்பட வேண்டும், நிச்சயமாக மெய்ப்படும் இந்த நம்பிக்கையோடு எங்களது நிகழ்வை தொடர்பும் மற்ற நேயர்களுக்கு இருக்க வேண்டும்.
0: உங்களுடைய நிகழ்வு, இந்த நிகழ்வு இது வந்து ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கு நீங்க கொடுக்கலாம். முன்பெல்லாம் நீங்க ஒரு மனதியானம் அப்படியே எடுத்து வருவீங்க, நாங்கள் அப்படியே அதை அசையாமல் இருந்து கேட்ட காலம் இருந்தது. விமர்சன கீதம், மற்றது கவிதை நிகழ்வு எல்லாம். இந்த சாமி ரங்கராஜா இன்று இப்பொழுது இந்த நிகழ்வை நீங்க எடுத்து வருவீர்கள். இது ஒரு சின்ன பகுதி தான் அவருடைய பகுதி. வருங்காலத்தில் அது முழுமையாக பெற்று

நீ ஒரு காதல் சங்கீதம், இது சங்கீதமா இல்லை தெய்வீகமா, இது ஒரு நதி பிரவாகமா, இந்த இனிய இசை உள்ளத்தை அப்படியே ஆக்கிரமித்து விட்டது என்று கூறும் அளவிற்கு அந்த பாடலின் வரிகளை கவிஞர் வந்து அர்த்தமுள்ளதாக இனிமையானதாக உறவுக்கு ஒரு உறுதுணையானதாக தாள லயங்களோடு சேர்ந்து இதில் விளையாடி இருக்கின்றார் என்று கூறும் அளவிற்கு இது வந்து இடைக்கால பாடல் செய்துவிட்டு அதற்கு பின்பு வந்த பாடல்களில் இதயத்தை தொட்ட ஒரு இனிய பாடல். எப்பொழுதுமே எந்த நேரத்தில் கேட்டாலும் மனதிற்கு வந்து ரம்யத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு இனிமையான பாடல். அதுவும் இசையமைத்திருப்பவர் யாரென்றால் இசை ஞானி இளையராஜா. ஆம், அவர் பாடலையே ஒரு திருப்பி தோட்ட ஒரு மாமனிதர் என்று சொல்லும் அளவிற்கு இசைஞானியின் அந்த காலத்திற்கு பின்பு அந்த அந்த பாடல்களின் அந்த பரிணாமத்தில் வந்த பாவித்த அந்த இசை கருவிகள், வித்தியாசமான இசை கருவிகளோடு தென்மாண்டு பாடலாக இருந்தால் என்ன, கிராமத்து பாடலாக இருந்தால் என்ன, கும்மி பாடலாக இருந்தால் என்ன, காதலை சொல்வதாக இருந்தால் என்ன, இளையர்களை கூறுவதாக இருந்தால் என்ன என்று அத்தனைக்கும் ஒரு அவருக்கு மிக அவரன்றே கூறும் அளவிற்கு ஒரு தனித்துவமான ஒரு கலைஞன். நேற்றும் இன்றும் என்றும் ஒரு சாகாவரம் பெற்றவராகவே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா உள்ளங்களிலும் ஆசை. இளையராஜா என்றால் அப்படியே அங்கே வெட்டை கட்டி பரப்பது போன்ற உணர்வு, அப்படி ஒரு சுகானுபவத்தை, ஒரு ஆனந்த லயத்தை மனதுக்குள் ஏற்படுத்தும் அந்த அருவியை போன்ற அந்த இசை, அந்த திங்களை போன்ற அந்த இசை, ஒரு புல்லாங்குழலினை வாசிப்பதை போன்ற ஒரு இசை, இலைகளின் மேலே அந்த பனித்துளிகள் விழுந்து அந்த பனித்துளிகள் சிறிது சிறிதாக விளக்கு விழும் அந்த மின்மையான அந்த இசை, இப்படி அவன் இசை என்பதும் பிரம்மாண்டம், ஆதியும் நானே அந்ததும் நானே என்று கூறுவது போல் இசையின் பிரம்மாண்டம் நிமிர்ந்து நின்று பார்த்து பிரமித்து போகும் அளவிற்கு அவரது இசை வந்து எங்களை எல்லாம் மாட்கொண்டு விட்டது. அந்த இசையினால் எங்களை கட்டி போட்டு வைக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். பாடலை கூற வந்தனால் இப்பொழுது இளையராஜா அவர்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் இந்த பாடல் வரிகளை விட்டுவிட்டு அந்த இசை எங்கேயோ கொண்டு சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். அப்படி ஒரு இனிமையான ஒரு இசையை இந்த பாடலுக்குள் அப்படியே ஒரு கடல் அலை மென்மையாக தவழ்ந்து வருவதை போல யாத்திருக்கின்றார். படிப்படியாக மெது மெதுவாக அலை வந்து மென்மையாக அந்த கரையை தொட்டு அந்த திரும்பி செல்லும் அந்த அளவை இந்த பாடலில் அவரது இசை ஒரு சகாப்தம் படைத்திருக்கின்றது என்று கூறும் அளவிற்கு இனிமையாக அந்த இசையின் அழகை இங்கு நிலவச் செய்திருக்கின்றார். ஆம், நீ வந்த ஒரு காதல் சங்கீதம், உனது வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், அதை அடுத்து பாடலின் வரிகள் வந்து மிகவும் அற்புதமான வரிகள். அது கவிஞர்களுக்கே உரித்தான மனோபாவம். ஒரு பாடலை வந்து அவர்கள் யாக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்திலிருந்து அடுத்த வார்த்தை வந்து என்ன வருகின்றது என்று தெரியாது, ஆனால் அந்த வந்து விழும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வந்து அற்புதம், அபாரம், அப்படியான வார்த்தைகள். அந்த சங்கீதமான அந்த காதல், அந்த வாய்மொழிகளால் அவனை கேட்கும் பொழுது அந்த சங்கீதம், அந்த தெய்வீகம், அந்த காதலை வந்து அடுத்த கட்டத்திற்கு கவிஞர் கொண்டு சென்று விட்டார். அதை தெய்வீகம் என்று கூறும் அளவிற்கு அந்த காதலுக்கு அங்கே வந்து மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். அதன் அடுத்த வரிகளாக, ஆம், அந்த வானம் பாடி பறவைகள் ரெண்டு, இந்த கவலையும் மற்ற அந்த பறவைகள் குருகுலம் எங்கோ போகின்றது, இருவரும் ஒன்றிணைந்து செல்லும் அந்த அற்புதமான ஊர்வலத்தில் அங்கே கேட்கின்றது ஒரு கீதம். அது என்ன கீதம்? ஒரு சங்கீதமா இல்லை, காதல் காதல் என்ற ஒரு கீதம். அந்த வானம் பாடிகள் இரண்டும் பறந்து போகும் பொழுது அவர்களது அந்த பயணத்திற்கு ஈடு கொடுக்கின்றது இந்த காதல் காதல் என்றொரு கீதம். அந்த காதலின் உச்சத்திற்கே சென்ற அந்த பறவைகள், பறவைகளை அநேகமாக உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், கிளிகள் என்று கூறுவோம். காதலுக்கு இவர்கள் எந்த நேரத்திலும் ஒருவரோடு ஒருவர் காதல் வயப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். காதல் அன்பு பாசம் என்பவற்றிற்கு மனிதர்களை விட சில நேரம் மிருகங்களையும் பறவைகளையும் கூட மேம்படுத்தி பார்க்கும் இடம், கூறும் இடம் என்பது பாடல்களில் கவிதைகளில் எல்லாம் வந்து ஒரு
காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடயம். அந்த அற்புதத்தை இங்கே பார்க்கின்றோம். பறந்து செல்லும் அந்த பறவைகளின் அந்த ஊர்வலத்தில் அங்கே கீதம் கேட்கின்றது. எப்படி என்றால், காதல் காதல் என்றொரு கீதம் கேட்கின்றது, அது அங்கே பாடுகின்றது. அந்த ஓசையோடு அவர்கள் பறந்து செல்லும் அந்த அழகு. இது பாடல் மாத்திரம் அல்ல, இந்த பாடலுக்குள் ஒரு கதை இருக்கின்றது இல்லையா? அந்த இரண்டு பறவைகளோடு அந்த கீதமும் சேர்ந்து பயணிக்கும் அந்த இடம், ஒரு அருமையான அழகான ஒரு காதல் கதை வந்து இங்கே வலைகளாக பிட்டப்பட்டது போல் இருக்கின்றது. அதை அடுத்து, இசை மலை எங்கும் தெளிகின்றது, எங்களின் ஜீவன் நனைகின்றது. இசை மலை காதல் என்ற அந்த கீதம் இசை மலையாக அங்கு பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களின் ஜீவன் நனைகிறது. ஆத்மார்த்தமான அந்த இசை எங்கள் உள்ளத்தின் உள்ளே ஊடுருவி சென்று விட்டது. அந்த காதல் என்ற கீதமும் இந்த இசையும் சேர்ந்து உடல் நனையவில்லை, உள்ளம் நனையவில்லை, அங்கே ஜீவன் நனைகின்றது என்று கவிஞர் கூறியிருக்கின்றார். என் ஆன்மா நனைகின்றது, என் ஜீவன் நனைகின்றது. காதலின் உச்ச கட்டத்துக்கே அவர் சென்று விட்டார். எல்லாவற்றையும் கடந்து அங்கே ஜீவனுக்கு சென்று விட்டார். வாழும் பொழுது இந்த காதல் அழகு, காதல் பெருமை, வாழ்விற்கு பின்னும் அந்த ஜீவன் அங்கே நனைகின்றது. எப்பொழுதும் ஜீவனோடு சேர்ந்து இந்த இடமும் இந்த காதலும் சரியாக பயணிக்கின்றது, அழகாக பயணிக்கின்றது என்பதை அங்கே ஆத்மார்த்தமாக கவிஞர் அங்கே கூறுகின்றார். கடல் அணை, அணை வந்து யாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுகஸ்தானம். அழகான வீணையை மீட்டும் பொழுது ஏற்படும் சுகம், அந்த இசையில் நாம் மயங்கி அதனை வைத்து விடுகின்றோம். அது போல இந்த கடலின் அணை கூட இங்கே அந்த இசையாக அதை கூட அங்கே ஒப்பிட்டு நோக்குகின்றார். நல்ல ஓமான ஓவியங்களை அழகாக இந்த பாடலில் ஒவ்வொரு இடத்திலும் கவிஞர் வந்து வானவெளியின் வர்ண ஜாலத்தை சொற்களை தமிழ் மொழியின் அழகில் அப்படியே கோலங்களாக அவர் அங்கே போட்ட அழகு வந்து பிரமிக்கத்தக்கது, மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுவதாக இருக்கின்றது. இந்த அழகிய வீணையின் சுகஸ்தானத்தை நாம் இரவும் பகலும் ரசித்திருப்போம். அந்த இரண்டு பறவைகளின் காதல் என்ற கீதத்தோடு செல்லும் அந்த ஊர்வலத்தில் இசை மகள் கூட இனிமையான அந்த வீணையின் இசையோடு கூடிய அது கற்பனையில் அவர்கள் அதனை ரசிக்கின்றார்கள். காதலுக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவம் அங்கே தெரிகின்றது. இங்கே வீணையின் இசை அதற்கு சூழி சேர்க்கின்றது என்று கூறும் அளவிற்கு அந்த வானம் பாடி பறவைகளின் அந்த பயணத்தோடு இந்த இசையும் சேர்ந்து பயணிக்கின்றது. அடுத்த வரிகளாக, பூவை சூட்டும் கூந்தலில் என்ற ஆவியை நீயே சூட்டுகின்றாய். பூவை சூடுகின்றால் கூந்தலில், பூவை என்று பெண்களின் ஒரு பருவத்தை வந்து பூவை என்று ஒப்பிட்டு கூறுவார்கள். பெண்களுக்கும் பூவை என்று கூறுவார்கள். கூந்தலில் வந்து பூக்களை மாத்திரம்தானே சூட வேண்டும், ஆனால் நீ எனது ஆவியை தெளிந்தெடுத்து உன் கூக்களை மெருகூட்டுகின்றாயே. நான் உன் கூந்தலில் நான் ஆவியாக ஜீவனாக அமர்ந்திருக்கின்றேன் என்று கவிஞர் அங்கே கூறாமல் கூறுகின்றார். ஏனென்றால் அந்த காதலின் ஆழத்திற்கே அவர் உச்சத்திற்கே அவர் சென்ற அந்த இடமாகத்தான் என்னால் அந்த வரிகளை வந்து பார்க்க முடிகின்றது. இதில் வந்து ஒரு சிலேடையும் இதுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று தான் கூற வேண்டும். பூவை சூட்டும் கூந்தலில் என்று எடுக்கலாம், பூவை என்று அந்த பெண்ணையும் சேர்த்து எடுக்கலாம். அதனால் அதை சேவை முறையில் அங்கே கவிஞர் அந்த வரிகளை யாத்திருக்கின்றார். அழகாக இருக்கிறது. பூவை சூட்டும் கூந்தலில் ஏன் நீ என் ஆவியை நீ ஏன் சூட்டுகின்றாய், என்னுடைய ஆவியை உன் கூந்தலில் சூட்டி நீ அழகு பார்க்கின்றாயா தேவதையே என்று கேட்பதை போல் எனக்கு தூண்டுகின்றது. அற்புதம், அபாரம், அபாரமான வரிகள், நல்ல சிறந்த வர்ணனைகள். கவிஞர் வந்து கற்பனையில் தான் கண்ட அந்த காட்சியை வந்து அழகான வர்ணனைக்கு உட்படுத்தி இதனை யாத்திருக்கின்றார். அதுதான் கூற வேண்டும். அதுக்கு தேனை ஊற்றும் நிலவிகள் கூட தீமையை ஊட்டுகின்றாய். அந்த நிலா பால் நிலவை பார்க்கும் பொழுதே அந்த நிலவை பார்த்துக் கொண்டிருப்பாராம். அந்த நிலவு கூறுமாம், உன் காதலியின் முகத்தை இந்த நிலவில் காண்கின்றேன் என கவிஞர்கள் அடிக்கடி கூறுகின்றார்கள். ஆனால் அங்கே காதலி தெரிவதில்லை, நிலவுதான் எங்களுக்கு தெரியும். இருப்பினும் அவளின் முகத்தை நான் அங்கே காண்கின்றேன். ஏனென்றால் அந்த காதலும் அந்த முகமும் அந்த உள்ளத்தில் வந்து அப்படி ஆள பதிந்து விட்டது. அதில் அந்த நிலவு எங்கே இருந்தாலும்
உள்ளோடு அவர்கள் வந்து உரையாடுவார்கள். அவர் காதலனுடைய இடத்திலும் காதலியர் இடத்திலும் இருக்கும் பொழுதும் அதுவாக நினைந்து அங்கே உரையாடுவார்கள். அந்த உரையாடலில் அந்த நிலவே அங்கே நிலவுதான் அங்கே தூதாக செல்ல மீண்டும் அங்கும் இவர் அதை பார்த்து தன் காவலியின் வதனமாக நினைத்து உரையாடி கொண்டிருப்பார். அங்கு தன் காதலனோடு உரையாடுவது போல இரவுக்கு தூது வரும் நிலவு காதலுக்கும் தூது செல்கின்றது. அந்த நிலவை நீ ஏன் தீமை என்று மூட்டுகின்ற நிலவு தீப்பிடிக்குமா? கவிஞர் அங்கே தீப்பிடிக்க வைத்து விட்டார். அது எந்த தீ என்றால் அது காதல் தீ. அது நெருப்பு அல்ல பற்றி கொண்டு எறிவதற்கு அது எரிகின்றது. ஆம், காதல் என்னும் பாசத்தால் பிணைக்கப்பட்ட அந்த உள்ளங்களின் காதல் தீ தேனை ஊற்றும் என தேனினை ஊற்றி அப்படி அமிர்தமாக இருக்கின்றது. இனிப்பான தேனினை ஊற்றும் அந்த நிலவினை கூட தீயினை ஏன் மூட்டுகின்றா என்றால் அந்த காதல் தீ அங்கே கொழுந்து விட்டு எறிகின்றது. ஒரு புறம் அது வந்து தித்திப்பாக இருக்கின்றது, இனிப்பாக இருக்கின்றது, சுவையாக இருக்கின்றது. இன்னொரு புறம் பார்க்கும் பொழுது அங்கே அது ஒரு தகிப்பாக இருக்கின்றது. அதாவது இதில் வந்து விரகத்தையும் வெளிப்படுத்துகின்றார் என்று தான் கூற வேண்டும். ஒரு ஒரு புறம் காதலின் அந்த நேசத்தை வெளிப்படுத்தினார், அடுத்த புறம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த விரக தாபம் மேலிட்டு காணப்படுகின்றது. தீயிக்கும் தேனுக்கும் இரண்டையும் ஒரு இடத்தில் பொருத்தி பார்த்து தேனை ஊற்றும் நிலவினை கூட தீயினை நீ ஏன் ஊட்டுகின்றாய்? கடற்கரை காற்றே வழியை விடு தேவதை வந்தால் என்னோடு. ஆம், கடற்கரையில் வீசும் அந்த குளிர்மையான காற்று அதனை வந்து அனுபவிக்காதவர் எவருமே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷமாக அந்த மெல்லிய செந்தலை போன்ற அந்த காற்று படும் பொழுது உள்ளத்திற்கு மிகவும் வந்து உற்சாகமாக இருக்கும். அப்படியான அந்த கடற்கரை காற்று நீ வழியை விட்டு விலகினில் என் தேவதை இங்கே வருகின்றால், என்னை காண வருகின்றால், அதனால் நீ அந்த பாதையை சற்று விட்டு விலகி நின்று அந்த வழியினை எனக்காக செய்துவிடு என்று அங்கே காற்றை கடற்கரையில் வீசும் அந்த தென்றல் காற்றை கவிஞர் கேட்கும் அந்த இடம் அந்த தன் காதலிக்காக இவனை விட்டு செல்லென்று பல பூதங்களில் ஒன்றான காற்றை கூட அங்கே நீ சற்று வழியை விடு என்று கேட்கும் அளவிற்கு இந்த காதலின் மகத்துவம் தான் அங்கே பரிணமிக்கின்றது என்று சொல்லலாம். நாம் தேவதை வந்தால் அதை வழியை விட்டால் தான் என்னுடைய தேவதை என்னோடு இணைந்து கொள்வாளாம் என்று கூறுகின்றார். மணல் வழியாகும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. மணல் வழிகளின் என்றோ ஒரு நாள் இருவரும் சேர்ந்து நடந்து சென்ற அந்த நினைவுகள் அவர்களுக்கு தங்கள் ஆயுள் முழுவதும் தங்களோடு சேர்ந்து அதுவும் ஒன்றாக பயணிக்கின்றது. எங்க யாரெல்லாம் பயணிக்கின்றார்கள்? இரண்டு வானம் பாடி பறவைகள், கடற்கரை, கடல் அலை, தென்றல் காற்று என்ற எல்லாவற்றையும் துணைக்கு அழைத்து உவமான உவமேயங்களை சிறப்பாக கொடுத்து யாத்திருக்கும் இந்த பாடல் இனியது இனியது இனியது. மணல் வழிகளில் அந்த பாதம் நடந்ததை காற்றே நீ எப்பொழுதுமே வந்து மறைக்காதே, அதை நீ மறக்காதே. ஆம், இந்த பயணம் இனிமையாக தொடரட்டும். ஆம், இந்த காதலின் பயணம் இனிமையாக தொடரட்டும். கண்களில் தொடங்கி இதயத்தில் நுழைந்து, கண்களில் தொடங்கி இதயத்தில் நுழைந்து, சதயத்தில் உறைந்து, சதயத்தில் உறைந்து, நாடி நரம்புகளில் நர்த்தனமிட்டு, நாடி நரம்புகளில் நர்த்தனமிட்டு, உள்ளங்களை ஊஞ்சலாட வைக்கும் இனிய காதல், உள்ளங்களை ஊஞ்சலாட வைக்கும் இனிய காதல் தொடரட்டும். நீ ஒரு காதல் சங்கீதம், சங்கீதமாக தொடரட்டும். இது உன் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், அந்த சங்கீதமும் தெய்வீகமும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைகளில் தொடரட்டும். இனிமையான இருவரின் குரல், இருகுரல் இசை மனோ சித்ரா இணைந்து இசையின் சிகரம் இளையராஜாவின் இசையமைப்பில் நாயகன் கடத்தில் வந்த இந்த நீ ஒரு காதல் சங்கீதம், இதனை நாங்கள் இப்பொழுது கேட்போம் மாமீரா.

0: சாந்தி தங்கராஜா, நீங்கள் எடுத்து வந்த அந்த விமர்சனம் இருக்கிறீங்களா? உங்களுடைய அந்த விமர்சனம் அன்று கேட்டது போல இன்று மீண்டும் அது என்னுள்ளே பாய்ந்தது. அசையாமல் அப்படியே இருந்தேன் என்னால் கேட்டுக்கொண்டு. இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வந்தது சாந்தி தங்கராஜா, அதெல்லாம் நீங்கள விமர்சன கீதம் எடுத்தவொடனே அடுத்த உறவாக எங்களுடைய அம்மா இப்படி ஒவ்வொருத்தராக எடுத்து வருவார்கள். அவற்றை எல்லாம் நாங்கள் கேட்டு நைத்த காலம் அது நீட்டிக்கொண்டே வந்தது. சந்தோஷமாக இருந்தது. நல்ல ஒரு பாடலுக்கு நல்ல ஒரு விமர்சனம் நீங்கள் எடுத்து வந்தீர்கள். அந்த காதலை பற்றி, காதல் இல்லாமல் உலகம் இல்லை, இருந்தாலும் அந்த பாடலை நீங்கள் அதை எடுத்து வந்த பின்பு நான் அந்த பாடலை அந்த படமாக பார்க்கிறேன் அந்த வீடியோவில். அது எவ்வளவு யதார்த்தமாக இருக்கிறது. அதை உன்னிப்பாக நீங்கள் பாடலை கேட்டு எழுதியிருக்கிறீர்களோ, ஆனால் அதை பார்க்கும்போது நீங்கள் சொன்னதை எல்லாம் அப்படியே இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கை.
1: ஆனா நான் சில நேரம் வந்து இந்த படத்தை பற்றி யோசிப்பதில்லை. இந்த பாடல் வரிகள், பாடல் வரிகள் என்ன கூறுகின்றது, கவிஞர் தன் உள்ளத்தில் என்ன நினைக்கின்றார், என்ன எதை கூற விளைகின்றார், அவர் என்ன உணர்வை கொடுக்க விளைகின்றார், அவரது கருத்து என்னவாக இருக்கின்றது. மற்றது இசை, மற்றும் இசை இசை வந்து இசை அப்படியே இசையால் வசமாக இதயம் எது என்று கூறுவதைப் போல இசை வந்து எல்லாவற்றையும் வசப்படுத்திவிடும். இந்த பாடல் வரிகளும் அதுல உள்ள அழகுணர்வும் அதுல உள்ள கற்பனை வரிகளும் சிலேரை ரோமான ஓமயங்கள் அடுக்கு மொழிகள் என்று தமிழ் மொழியில் எத்தனை அழகு இருக்கின்றதோ அத்தனை சிறப்பையும் வந்து அந்த பாடல்களிலே அந்த கவிஞர்கள் வந்து கொட்டி குவித்திருக்கின்றார்கள் என்று கூறக்கூடிய அளவிற்கு அந்த பாடல் வரிகளை யாத்திருக்கின்றார்கள். அடுத்து அந்த பாடும் இருவரின் இரு குரல் இசை, அந்த குரல் இசை கூட அந்த பாடலுக்கு வந்து எவ்வளவு தூரம் உயிர்கொடுக்கின்றது, அதனை ஒரு ஒரு ஜீவனாக அந்த பாடலை வந்து வாழ வைக்கின்றது இல்லையா. அவர்கள் கொடுக்கும் அந்த உயிர் அந்த பாடலுக்கு அப்படி அதனுள்ளே சென்று பாடிவிட்டார்கள். இப்பொழுது சாதாரணமாக ஒரு பாடலை கேட்பதற்கும் இப்பொழுது நான் ஒரு விமர்சனத்தை இப்பொழுது கூறினேன். விமர்சனம் அதாவது இது விமர்சனம் என்று கூற முடியாது. என் இதயம் அடைந்த சந்தோஷம் இது, என் இதயம் அடைந்த பூரிப்பு இது, என் இதயம் அடைந்த புலகாங்கிதம் இது, என் இதயம் அடைந்த இன்பம் இது என்று கூறுவது அதுதான் வந்து அந்த வரிகளே அங்கே வருகின்றது இல்லையா. தேனை ஊற்றும் நிலவினை கூட தீ இதைவிட என்ன கூறுவது, தீயினை நீங்கள் ஊட்டுகிறாய், அற்புதமான வரிகள். அந்த உணர்வைத்தான் நான் இப்பொழுதே வந்து கூற விளைகின்றேன். அதற்கு பின்பு நானே சில நேரம் கேட்ட பிறகு கூட என்ன கூற போகின்றேன் என்று கூட சில நேரம் எனக்கு தெரியாது. இந்த பாடலை கையில் எடுத்தவுடன் எனக்கு அது ஒரு இந்த பாடல் என்ன எப்படி என் இதயத்துக்குள் வந்தது என்று நினைப்பேன். நான் நினைத்து விட்டுத்தான் இந்த விமர்சனத்தை நான் எனக்கு என்ன இப்பொழுது தோணுகிறதோ அதைத்தான் நான் கூறினேன். ஆனால் பின்பு அதற்கு பின்பு பாடலை மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களுக்கு இப்பொழுது இந்த பாடலில் இப்படியும் விடயங்கள் இருக்கின்றதா என்று அவர்களும் புதிய ஒரு கோணத்திலும் அதனை சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது எனக்கென்று அமைந்திருக்கின்றது. நன்றி மீரா.
0: இல்லை, என்னவென்றால் நாங்கள் பாடல்களை ரசிக்கிறோம். பாட்டை ஒரு பாட்டை நாங்கள் கேட்டுக்கொண்டு வேலை செய்வோம், ரசிப்போம், இசையை ரசிப்போம். ஆனா அந்த அதனோட வரிகளின் அர்த்தங்களை வந்து நாங்கள் கண்ணை மூடி அந்த வரிகளை உள்வாங்கி இது இது சொல்லுகிறது, இது இது சொல்லுகிறது என்னும் போது எங்களோடு ஒன்றி போகிறது. வாழ்க்கையில் வருகிற யதார்த்த வாழ்வின் முக்கியத்துவத்தை தான் இந்த கவிஞர்கள் அதை எழுதுகிறார்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவற்றையெல்லாம் இவர்கள் அனுபவித்து விட்டுத்தானா எழுதுகிறார்கள் அல்லது
1: இல்லை? இல்லை, அப்படி என்று இல்லை. அதான் எனக்கு நன்றாக நினைவு வருகின்றது. ஒரு அம்மையார் கூறியிருந்தார், அவர் நன்றாக வயது போனவர், கனேடிய மண்ணில் இருக்கின்றால் மிகவும் பிரபலமானவர், நன்றாக கவிதை எழுதக்கூடியவர். அவருக்கு இப்பொழுது வயது முடிந்து விட்டது. அப்பொழுது நான் இதனை கட்டாயமாக கூற வேண்டும், ஏனென்றால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் வந்து கவிதையில் ஒரு கடல் என்றுதான் அவரை எப்பொழுதுமே நான் சொல்லுவேன். அப்படி அவரது கவிதைகள் அவர் கூறும் விதம் அப்படி உள்ளத்தில் வந்து அது ஒரு பொறுப்பாக இருக்கும். அப்பொழுது யாரோ அறிவிப்பாளர் கேட்கின்றார் அவரை, நான் இதை கட்டாயமாக கூற வேண்டும், ஒரு காதலை பற்றி மாதிரி அவர் அந்த ஒரு கவிதையை வந்து காதலி நாளத்துக்கே அவர் சென்று வந்தது மாதிரி அவர் அப்படியே ஒரு கவிதையை அவர் வாசிக்கின்றார். அப்பதான் அங்கே கேட்கின்றார்கள் என்னவென்றால், என்னவென்று நீங்கள் இப்போ அதாவது நீங்கள் இப்பொழுது காதலித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்பது மாதிரியான ஒரு கேள்வி. அது மிகவும் தப்பான விடயம். உடனடியாக நிறுத்திவிட்டு கூறினால் அது எனது கற்பனை என்று.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: இந்த வயதில் வந்து எல்லாவற்றையும் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பராயத்திலும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வந்து எங்களுக்கு கைப்படியாக அமைந்து விடுவது. இந்த பெற்றோர்களின் மடியில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி, வயது வந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுது ஒரு மாதிரி, அதன் பின் எனது வயது இள வயது தோழிகளோடு பழகும் பொழுது ஒரு மாதிரி, திருமணம் அதன் பின்பு வாழ்க்கை அப்படி என்று படிப்படியாக மாறிவிடும். ஆனால் வந்து ஒரு கதாசிரியனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ வந்து அவனுக்கு உயிர் வந்து இந்த தமிழ் மொழி தான், அவனது ஜீவன் இந்த மொழிதான். இந்த மொழியின் சிறப்பன் சொன்னான், அது அப்படியே அவர் கூறினார், இந்த வயதில் அப்படியெல்லாம் என்னால் காதலிக்க முடியாது. நான் இதை கூறுவேன், நான் உண்மை நிறைய இருக்கின்றார்கள், நிறைய ஆர்வம் இருக்கின்றது, நான் தப்பாக நினைத்து விடுவார்களோ என்ற பயமும் சிலருக்கு இருக்கின்றது. அந்த அம்மா கூறினார், இது நான் இதனை வந்து எனது கற்பனையில் பார்க்கின்றேன் ஐயா என்று கூறினார்.
0: நீங்க சொல்வது எங்களுடைய தேவராணி அம்மாவே?
1: ஆமா. அப்பொழுது நான் நின்றிருந்தேன், அதாவது எனது உணர்வுகளால் நான் நின்றிருந்தேன் அந்த இடத்தில். அந்த இடத்தில் சரியானவை கூறியிருக்கின்றார் அவர்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: காயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காண கொண்டு வருகிறேன், அது தரிசனம் படத்தில் இடம்பெற்ற படம் பாடலாது. அப்படி அந்த வயதிலும் கூட எழுத முடியும், தனிய காதல் எழுத முடியும், யதார்த்தத்தையும் கூற முடியும், தத்துவத்தையும் கூற முடியும், அன்புவத்தையும் கூற முடியும்.
0: ஆனால் அவரையாவே
1: முடியும்.
0: ஆனால் அவர் இப்பொழுதும் கவிதைகளை எழுதுகிறார். முகநூல் பக்கத்தில் அனுப்பக்கூடியவர்களுக்கு அனுப்புகிறார். நாங்களும் லைட் எடுக்கிறோம். அதிலே ஏதோ நாங்களும் அதிலே ஊழி விட்டது போல. ஆனா எப்படி அவர் எழுதுகிறார் என்று, அவர் ஏதோ ஒன்றை ஒரு பூவை பார்த்து எழுதுகிறார். அந்த படத்தை
1: போட்டுட்டு முடியாமல், அதற்குள் நாம் ஆழ்ந்து இருக்கும் போது எங்களால் இப்பொழுது நான் வந்து நினைந்தால் என் தாயும் எனது பாட்டியாரின் மடியும் நான் சிறு குழந்தையாக எனக்கு நினைவு தெரிந்த நாள், 2 வயது, 3 வயது, 4 வயது, அந்த உணர்வுகளை என்னால் எடுத்து வர முடியும். என்னால் முடிகின்றது, என்னால் முடிகின்றது, முடியும். அது அப்படி நிறைய இருக்கின்றவர்கள். அது வந்து அது நாங்கள் வந்து ஒன்று அனுபவித்ததே, ஒன்று வந்து எங்களது கற்பனை. இப்ப நான் ஒரு விடயத்தை செய்ய போகின்றேன் என்றால் நான் செய்ய போகின்றதிலே அந்த விடயம் நானாக இருக்க
0: வேண்டும்.
1: அந்த விடயம் நானாக இருந்தால்தான் அதற்கு உயிர் கொடுக்க முடியும் என்பது தாழ்மையான கருத்து.
0: கவிஞன்
1: அதற்கு வெளியில் நின்று பார்க்க கூடாது, நான் அதற்குள் இருக்க வேண்டும், அதுவாக நான் இருக்க வேண்டும்.
0: கவிஞர்கள் கவிதையை எழுதும் போது, ஒரு பாடலை வடிக்கும் போது, தாங்கள் அந்த பாத்திரமாக மாறி தான் அவர்கள் அதை எழுதுகிறார்கள். அந்த பாத்திரத்தில் தான் இருப்பது போல அதை தன்னுடைய
1: அடிக்கடி நான் ஒரு நிகழ்ச்சி எடுத்து வருவேன். வாலிப கவிஞர் வாலி என்று, வாலி ஐயா தனது அந்திம காலத்தில் கூடிய கூட எழுதியிருந்தார். கன்னிய கன்னிய காதலை மகன் சொத்தும் கவிதைகளை பாடல்களாக அவர் யாத்திருந்தார் இல்லையா? அப்பொழுது அங்கே அவர் நிற்கின்றார் இல்லையா? அவருடைய பாடல்கள் இன்னும் எங்கள் இதயத்தில் இருக்கின்றது. எத்தனை பாடல்கள், நூற்று கணக்கான பாடல்கள், ஒவ்வொன்றும் வந்து அருமை அற்புதம். ஒவ்வொன்றிலும் அப்படி வேறொரு போய் எழுதி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு சொற்களும் ஒரு வரிக்கு ஒரு அவர்கள் கொடுத்திருக்கும் அந்த இப்படி இருந்தார்கள், இப்படி இந்த தாமரை கண்ணங்கள், இத்தனை பாடல் அவரது பாடல் வரும். அந்த பாடலை அமிழ்த்து வரும் நன்றிகள் மீறாமலே.
0: இல்லை அது சரி. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும், உங்கள் விருப்பமாக ஒரு பாடல்?
1: ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இன்னொரு முறை முடியுமானால் நீளம் இருந்தால் இதே பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் முடியுமானால். அடுத்ததாக நண்பர் கேட்டிருந்தார், ஆகாயம் ஏன் இங்கே அழுகின்றது என்று. இப்பொழுது அவருக்கு வானொலிக்கு வர முடியாது, காலையில் வேலையிட்டு நிச்சயமாகிவிட்டார். முடியுமானால் அதனையும் எடுத்து வாருங்கள்.
0: ஆகாயம் ஆகாயம் ஏன் அழுகிறது என்று,
1: ஆகாயம் ஏன் என்று அழுகின்றது
0: அந்த பாடல். அந்த படம் அவருக்கு தெரியாது அப்படித்தானே?
1: படம் தெரியாது, படம் கூகுளில் அடித்தால் வந்துவிடும்.
0: எடுத்து
1: வருகிறேன். நன்றி கூறி கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM முந்தைய தமிழ் வானொலியில். நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்கள், கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு நீங்கள் விரும்பிய பாடல், நீங்கள் முழுமையான ஒரு பாடலையும் நீங்கள் எடுத்து வரலாம். இங்கே அன்பு உறவுகளை அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145519273 79 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு பிடித்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம், விருப்ப பாடலையும் கேட்கலாம். ஒரு பாடலை எடுத்து வரலாம் கட்டளையில், அந்த பாடலை தொடர்ந்து நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். பாடல்கள் எல்லாமே முத்தான பாடல்கள் தான். அதில் இனி சில பாடல்கள் எங்களை எங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கும். அந்த பாடல்களை எடுத்து வரத்தான் நாங்களும் விரும்புவோம். அது சரியான ஒரு பிழை என்று தான் நினைக்கிறோம். எல்லா பாடலையும் எடுத்து வர வேண்டும் அல்லவா? இனிமையான பாடல்களை எப்படி எல்லாம் சரி, இன்னும் ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

இந்த பாடல் வரிக்கு அழகை கொடுப்பது அவருடைய குரல். அந்த குரலால் தான் அந்த பாடல் அழகாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதிலோடு இசை பாடலை கேட்கலாம்.

ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அந்த பாடலை எத்தனை தடவை நீங்க பாருங்க, எத்தனை வருடங்களாக எல்லோரும் எனக்கு இந்த பாடல் தாங்கும் இந்த பாடல் தாங்கும்னு நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, ஆனா எப்பயாவது சலித்து இருக்கிறதா இல்லை? இன்னும் இன்னும் மெருகூறி மெருகூறி அது மெருகூறி உங்களுக்கு உங்களுக்கு ஆசைப்பட்டுப்பட்டு ஒவ்வொரு இசையோடு ஒவ்வொரு அர்த்தங்களோடு ஒவ்வொரு பாடல்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆனா இருந்தாலும் ஒரு சில பாடல்கள், ஒரு சில குரல்கள், ஒரு சில அர்த்தங்கள் எங்களை சூழ்ந்து, அந்த பாடல்கள் நாங்கள் ஆயிரக்கணக்கு தடவைகளாக கேட்டாலும் அதுக்காகமில் இருக்கும். ஏதோ ஒரு வயதில் இருந்து கேட்க தொடங்கிய இந்த பாடலையும் கேட்கலாம். எனக்கு உண்மையிலேயே எனக்கு மிக பிடிக்கும். இது எல்லோருக்கும் பிடிக்கும், யாரை கேட்டாலும் எனக்கு பிடிக்குமே என்று சொல்வார்கள். கேட்போம் அந்த காந்த குரலில் வரும் அந்த பாடலை. காந்த குரல்கள்

0: நேரம் சரியாக 11:50 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியின் கதம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. சரி, காற்றினையில் வந்திருக்கும் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்கே? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அக்கா.
0: ஹலோ, வணக்கம். ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கு. நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். நீங்கள் இரவு வேளையில் கேட்ட பாடலை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம், கேட்டீங்களா? தூங்கிக்கொண்டிருக்கும் போதும் ரதீஷ் இந்த பாடலை கேட்பாரா? அவர் அத ஒரு நகைச்சுவையா தான் கேட்டிருந்தார். உடனே எனக்கு சிரிப்பு வந்து விட்டது. நான் சொன்னேன், ஏனாண்ட இப்ப அவர் நல்ல தூக்கத்துல இருப்பார், நீங்க பாடலை எடுத்து வர்றீங்க, அப்ப அவர் கேட்பாரா இல்லையாண்டு ஒரு சந்தேகத்துல வந்து கேட்டிருந்தேன். நகைச்சுவையா கேட்டிருந்தேன். நாங்கள் எடுத்து வந்திருந்தோம், இரண்டு பாடலையும் நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். நல்ல ஆனா அந்த இது இந்த முடிவு ரதீஷ், ஒரு ஒன்றின் மேல் நீங்கள் ஆர்வமும் ஆசையும் இருந்தாலும் நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களோட காதுக்குள்ள அதை ஒழிக்கத்தான் போகுது, அது உங்களுக்கு கேட்கத்தான் போகுது. நான் சொல்லுவது உங்களுக்கு அந்த பாடல் கேட்ட மாதிரி இருக்கும், கேக்குற மாதிரி இருக்கும். என்னென்ன அதன் மேல் இருக்கிற ஆர்வமும் ஆசையும் இருந்தால் அது உங்களை வந்து அடையும். அதனால அவர் கேட்டதுக்கு பதில் நான் சொல்லல, அப்படி சொல்லி இருக்கலாம், விட்டுட்டேன். ஆனா அது நீங்க கேட்டீங்களோ இல்லையோ உங்களோட மனசுல பதிஞ்சிருக்கு தானே பாடல், இல்லையா? சரி, இன்றைக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தார், நல்ல தத்துவ பாடல்களை எடுத்து வந்திருந்தார். நல்ல ஒரு நிகழ்ச்சி, லைவாவே எடுத்து வந்திருந்தார் அவர் நிகழ்ச்சியை. நீங்கள் அந்த நேரம் நான் நினைக்கிறேன் வேலையில் இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன், காலை நேரம் ஆனா கேட்டிருப்பீர்கள் நினைத்தோம். இனி வருகிற காலத்தில் இப்படி ஒவ்வொரு மனத்தையாலும் அவருடைய நிகழ்ச்சிகள் வரும். காட்டோடு கதையும் காணும் அந்த நிகழ்ச்சி இன்னும் நீங்கள் யாரும் கேட்கவில்லை, அழகாக எடுத்து வருவார் அந்த கதையோடு. அன்று நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கரு, அதையும் கொடுத்திருக்கிறேன் அவரிடம். நான் அந்த சிப்பியின் கதை அவரிடம் கொடுத்திருக்கிறேன். அவர் அதுக்கு நிச்சயமா அவர் அதை அழகப்படுத்தி அவர் அதுக்கு உரிய எல்லாம் வர்ணனை செய்து எடுத்து வருவார், அது விரைவாக எடுத்து வருவார். அவர் எடுத்து வந்த பிறகு நீங்க கேப்பீங்க, அதை எனக்கு எனக்கு தாங்காதே. மேக்கப் போட்டா தான் விருப்பம் எல்லாருக்கும். நான் சிரிச்சு சிரிச்சு இப்படி நகைச்சுவையா சொல்லுவது, நீங்க யாரும் சின்ன கோவிலீங்களோ தெரியல, என்ன சிரிக்கணும் என்பதற்கான அப்படி சொல்லுவாரு இல்லையா? சரி, நலமா இருக்கிறீங்களா? என்ன சோர்வா இருக்கிறது போல் இருக்கிறது ரதீஷ், என்ன நடந்தது?
1: இல்ல அக்கா, ஒண்ணுமே இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல.
0: காற்றலைக்கு வரும்போது எவ்வளவுதான் கஷ்டங்கள் அதுகள் இருந்தாலும் இந்த காற்றலை உங்களை எல்லாம் மாட்டிவிடும், சரியா? மாட்டிவிடும். மற்றது சோகம், நீங்கள் என்ன பாருங்களேன் அப்படி என்று இந்த உணவுதான் இயலாவிட்டாலும் இந்த ஒளிவாங்கிக்கு முன்பாக வந்தோடனே நான் எல்லாத்தையும் மறந்து நான் ஒரு சின்ன சிட்டுக்குருவி போல பறந்து சிறகடிச்சு பறக்கிறேன் உங்களோட எல்லாரோடய. நீங்க வந்த உடனே வரும் ஒவ்வொரு நேர்களுடைய தலையை சுற்றி சுற்றி பறக்கிறேன் கேள்வி கேட்டு கேட்டு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கற்பனையில ஒரு சின்ன குருவி உங்களுக்கு தலையை சுத்தி சுத்தி
1: கலந்து,
0: அதுதான் வாழ்க்கை. அந்த இடத்துக்கு நாங்க போயிட வேணும். பின்பு அந்த அந்த ஒரு சொற்ப நேரம் வந்தாலும் எல்லாம் மறந்து ஒரு நிலையில் இருக்கிறோம் இல்லவா, அது எங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லையா? அப்படித்தான் இருக்கணும். சரி, உங்களோட மற்ற அந்த அவருக்கு நாங்கள் விசாரிக்க விடக்கூடாது, அதுக்கு தான் நான் விசாரிக்கிறேன். உங்களோட இசையமைப்பாளர் எப்படி இருக்கிறார்?
1: அவரு நான் காலையில வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்ப எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிருக்கோம்.
0: ஸ்கூலுக்கு போயிருப்பார். அவர் நர்சரிக்கு போறாரு இல்லையா?
1: ஆமா, நர்சரிக்கு போயிருக்கோம்.
0: இங்க அதனால அங்குதான் எல்லாம் பழகி கொண்டு வரேன் எல்லாம் துடியாட்டம். சரி, இன்று உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஒரு ஹிந்தி பாடல் தான் வேணும்.
0: ஹிந்தி பாடல்? ஆஹா, என்ன படத்திலிருந்து?
1: அது குதார்த் என்ற ஹிந்தி படத்துல இருந்து திரைப்படத்திலிருந்து
0: ஒரு கேள்வி. இந்த ஹிந்தி பாடல்ல இப்ப நீங்க தமிழ் பாடல் மூலமையா நீங்க பாடி இருக்கிறீங்க, நாங்க கேட்டிருக்கிறோம், சரியா? மலையாள பாடல் நீங்கள் மூலமையா இன்னும் பாடவில்லை நினைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தான் பாடிட்டு விட்டுருக்கீங்க.
1: இல்ல மலையாளம் பாடல அன்னைக்கு
0: அதுவும் பாடியிருக்கீங்க, முதலும் ஒரு பாடல் நீங்க கரோக்கியோட பாடியிருக்கீங்க. தமிழ் பாடல் நீளமான ஓடையில் நீங்கள் தமிழில் பாடவில்லை, தமிழ் பாடல் நீங்க முழுமையா பாடவில்லை, அதே போல ஹிந்தி பாடலும் நீங்கள் முழுமையா பாடவில்லை. ஆனா அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், அடுத்த தடவை ஒரு ஹிந்தி பாடல் நீங்கள் முழுமையாக கொண்டு வர வேண்டும். அங்க பாடுவோர் பாடினா லண்டன் நிகழ்ச்சிய இல்லையா, முடியும் தானே உங்களுக்கு? அது முடியும் தானே?
1: முடியாது, ஆனாலும் பாக்குறேன்.
0: அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாளும். ஏனென்றால்
1: இல்ல எனக்கு ஹிந்தி பாட்டு கேக்குறது நல்லா இஷ்டம் தான், இது
0: அந்த உச்சரிப்பு
1: பாடுறது அவ்வளவு தெரியாது,
0: அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்புகள் இல்லையா?
1: எடுத்து
0: பாருங்க. சரி, இப்ப இன்னொரு கேள்வி, இப்படி கேள்வி கேட்டு கேட்டு எனக்கு கடைசியா ஒரு கேள்வி என்ற ஒரு பட்டப்பேரை வைக்க போறாங்க போல இருக்கு எல்லாரும். இன்னும் ஒரு கேள்வி, காலையில் எழுந்த உடனே நீங்க நீங்க எல்லாம் எல்லாம் குளிச்சு குளிச்சு போனோம்னா, நீங்க சாமி உங்களுடைய இறைவனை இப்ப யார் யாரோ எல்லாரும் தங்களுடைய சுவாமியை தான் கும்பிடுவார்கள், இல்ல கடவுளை கும்பிட போவார், நீங்களும் கும்பிடுவீங்க
1: அப்படித்தானே?
0: சரி, கும்பிடும் போது எவற்றி எல்லாம் நீங்க உடனே இப்படி அவரை கேட்டு கும்பிடும் போது முதல் நீங்கள் கேட்கும் விடயம் என்ன, உங்களோட மனசு சொல்லும் விடயம் என்ன அவரிடம்?
1: முதல் கேக்குறது இல்லையா?
0: அதாவது இப்ப நாங்க ஒரு கோயிலுக்கு போனாலும் போன உடனே கைய கூப்பி கண்ணை மூடின உடனே முதல் விடயம் மனசுல ஒரு விடயம் அடிக்கடி அதைத்தான் எல்லோரும் எடுத்து, நான் அப்படித்தான் ஒரு விடயம் ஒன்று, அதாவது ஒரு விஷயம் ஒன்று, அந்த விஷயம் மட்டும்தான் முதல்ல என் மனதில இருந்து கடவுளிடம் கேட்பேன். அப்ப அந்த அதைத்தான் உங்கள்ட்ட கேக்குறேன், எப்ப நீங்க சாமி கும்பிட போனாலும், ஆனா காலையில எழுந்து கேட்டது அர்த்தம் அது ஃப்ரெஷ்ஷா போயிருக்க கேக்குறது, அப்ப நீங்க என்னத்தை முதல்ல கேப்பீங்க, என்ன விடயம் உங்களோட மனதில இருந்து முதலிடம்?
1: நான் வந்து முதல்ல நம்ம கோயிலுக்கு போகும்போது ஹலோ
0: இருக்கிறேன் கேக்குறேன் சொல்லுங்க.
1: கடவுளை கடவுளை எல்லா ஜீவஜாலங்களையும் காப்பாத்தணும் அப்படிதான் சொல்லுவேன். மலையாளத்துல நான் சொன்னது உங்களுக்கு புரியுமா தெரியாது,
0: சொல்லுங்க மலையாளத்துல சொல்லுங்க பாக்கலாம்.
1: தெய்வமே எல்லா ஜீவஜாலங்களையும் ஒரு அசுவும் இல்லாத நோக்கணும், அதாவது மலையாளம் பேசுன புரிஞ்சுதா?
0: புரிஞ்சது புரிஞ்சது. இப்ப நாங்க மலையாளத்துக்கே மாறிட்டோம், எங்கட வானிலையில இப்ப அரவாசியான மலையாளம் தான் நாங்க பேசுறது, பாக்க இல்லையா? சிந்தனை செல்வன் வந்துட்டா உள்ளுக்கு வரையே கேக்குற பிள்ளை ஊனு கழிச்சோண்டு, சரியா?
1: ஓ மீரா கேட்டு அவரு நேரடியா ஊனு கழிச்சோண்டு தான் கேக்குறாரு,
0: அப்படிதான் கேக்குறாரு.
1: சரி சரி சரி,
0: அதனால இப்ப
1: மலையாளிஸ் மலையாளிஸ் தமிழ்ஸ் தமிழர் மலையாளியர் இருக்கிற ஒரு
0: எல்லாம் இருக்கிறார்கள், எல்லோரும் எல்லா இடம் தமிழ்
1: இடத்துல ஒரு மூலையில ஏதாவது ஒரு மலையாளி ஒரு தமிழ் இருக்கும்
0: இருப்பாரு நிச்சயமா. இங்கு என்னுடைய ஒரு நண்பி மலையாள பையனை தான் திருமணம் பண்ணி தந்தார், ஆனால் அவர் பேசும் தமிழ் எங்களுடைய தமிழ் தான் பேசுகிறார், அவர் மலையாளத்துல பேச சொன்னால்தான் மலையாளத்தில் பேசுகிறார். அது எப்படி என்று கேட்டால் எனக்கு அது பழகி போச்சுன்னு சொன்னார். இவ நான் திருமணம் முடிச்சு இப்ப ஓட பாசையே பேசி பேசி பழகி போயிடுச்சுன்னு சொல்லுவார். அழகிய இரண்டு பெண் குழந்தைகள் பார்த்தா சும்மா கண் ரெண்டும் அப்படியே மூடி திறக்கணும் போல இருக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் போது இரண்டாவது குழந்தை என்னிடம் ஓடி வருவார். எனது தாயாரிடம், எங்கட அம்மா கண்ணனை போல அவளுக்கு எல்லாம் செய்து பார்ப்பார். உண்மை அச்சுறுத்தி குழந்தை கண்ணன் போலயே இருப்பாள். இப்பொழுது அவள் பெரிய பொண்ணு, இப்ப அழகிய பொண்ணு, டொரண்டோ நகரில் இருக்கிறார்கள். அப்படி அவருடைய பேச்சு எங்கட தமிழத்தான் பேசுறாரு. அதை எப்படி என்று எனக்கு தெரியாது, நான் பழகிடுன்னு சொல்றேன். அப்படி
1: கொஞ்சம் அப்படியே பழகினா எல்லாருக்கும் அப்படியே சரியாகும்.
0: ஆனால் மலையாளம் தன்னுடைய பாஷையும் அந்த அதே அப்படியே அச்சுறுத்தி பேசுகிறார் வேண்டுமென்றார். ஆனால் தமிழையும் எங்கட தமிழையும் நன்றாக பேசு, அது நினைக்கிறேன் பழக்கத்தில் அது வந்து விட்டது அப்படியே.
1: சரி, மீரக்க வந்து ஒரு வருஷம் இப்போ
0: கூடுதலாக இருந்தால் நாங்கள் அந்த பாசையை கற்றுக்கொள்கிறோம். முன்பெல்லாம் எங்களுடைய தாயகத்தில் இரண்டு பாஷைகள், சிங்களம் தமிழ். நாங்கள் சிங்கள பக்கத்தில் இருக்கும் போது அச்சுறுத்தி நாங்கள் பேசும்போது சிங்களவர்கள் போலவே தான், சிங்களம் தான் கூடுதலாக எங்களுடைய வீட்டில் கூட சிங்களம் தான் பேசணும். பின்பு நாங்கள் தமிழ் பேசுவோம். இப்ப நன்றாக தமிழ் சிங்களமும் நன்றாக பேசுவோம். ஏனென்றால் அவர்களோடு சுற்றாடல் இருந்தால் அப்படி இருந்தால் நாங்கள் அதைத்தான் பேச முடியும் இல்லையா? சரி, என்றாலும் இன்றைக்கு ரத்தீஷிடம் அந்த உற்சாகத்தை காணையில நான் ஷாவுல் ஹமீட குரலை கேட்கலையோ இல்லாட்டி என்னன்னு தெரியல. ஒரு சோர்வாகத்தான் பேசுகிறீங்க.
1: அவர் வந்து இப்ப டியூட்டில இருக்கிறார்.
0: தேனோட நிக்கிறார், தேன். அவருக்கு ஒரு பாட்டு எடுத்து வரலாம் இல்லையா? தேன் தேன் தேன் என்ற ஒரு பாட்டு.
1: நல்ல பாட்டு இல்லையா?
0: ஏதோ ஒரு படத்துல இருக்கா? கில்லி படத்துல.
1: விஜயோட படம். விஜயோட படம் கில்லியே தெரியாது, விஜயோட படம் அது.
0: சரி, அந்த பாடலையும்
1: நல்ல ஸ்பீடான ஒரு பாடல்.
0: ஆமா. உங்களுடைய பாடலை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள், நான் அந்த பாடலை எடுத்து வருகிறேன் ஒரு இரு பாடலுக்கு பின்பாக. நல்லது,
1: மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.
0: மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து சொல்லுங்க.
1: மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து
0: விடைபெறுவது,
1: விடை உரைகிறது ரதீஷ் பாலக்காடு.
0: பாலக்காடு, சூப்பர். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மூன்றிய தமிழ் வானொலியின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே என்ன அழகு என்றால், நாங்கள் சொல்லும் போது இல்லை இயலாது, நான் சொல்ல மாட்டேன் என்று அப்படி சொல்லவில்லை பாருங்கள். என்ற அந்த தமிழின் மேல் இருக்கும் ஆர்வமும் ஆசையும், அதுதான் அவர் நான் சொல்லிக்கலையே சில இல்லையா கையினாலேயே இல்லாது நான் சொல்ல மாட்டேன் என்று அப்படி சொல்லவில்லை. சொன்னதை அப்படியே கிளிப்புள்ளை போல சொல்லுகிறார். ஆனா சொன்னவர் அடுத்த முறையும் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கிறார், அதுதான் அந்த பெருமைக்குரிய உடையம். சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம். இனிமையான பாடல், இன்னொரு பாடலை தொடர்கிறேன். இந்த பாடலை தொடர்ந்து ரத்தீஷ் உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன். நண்பு உறவுகளை நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்து விடுவோம். வணக்கம்.
1: ராமு,
0: ராமு எப்படி இருக்கீங்க? ராமு
1: நல்லா மேடம்.
0: நீங்க இப்ப எங்களுடைய வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கீங்க அப்படித்தானே?
1: ஆமா மேடம், கேட்டு.
0: ராமோட பாடல் எல்லாம் அப்போது எடுத்து வந்திருந்தேன், அது சற்று தாமதமாக. அது கேட்டீங்க?
1: நைட்டு போட்டீங்களா? கேட்டு மேடம்,
0: கேட்டீங்க அதுதானே. அப்ப என் மேல கோபம் இல்லையா? சற்று தாமதமாக எடுத்து வந்தது கோபம் இல்லையா? இல்லையா?
1: இல்லை மேடம்,
0: இல்லை இல்லை. சரி, இப்பொழுது நலமா இருக்கிறீங்க? இப்ப வேலையில நிக்கிறீங்களா?
1: ஆ மேடம். மேடம்
0: நீங்க வேலையில் இருக்கிறீங்களா இப்ப? என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இப்ப செந்தூர பூவே.
0: செந்தூர பூவே படத்துல அந்த பாட்டு?
1: ஆமா, அந்த படத்துல, அந்த படத்துல வந்து அந்த செந்தூர பூவே பாட்டு.
0: பூவே பாட்டு எங்க ராம ஒரு ரெண்டு வரி பாடி காட்டுங்க. செந்தூர
1: பூ
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் உண்மையா நல்லா இருக்கிறது. இன்னொரு பாட்டு என்ன உங்களோட? இன்னொரு பாட்டு அடுத்த பாட்டு என்ன?
1: 16 வயது
0: உங்களோட 16 வயது
1: இந்த சொந்த இது வருஷம் 16 வருஷம் 16 பூ பூக்கும் மாசம் தை மாசம்
0: பூ பூக்கும் என்ன தை மாசம் இந்த நாட்டில் அந்த பாட்டை கேக்குறீங்க அப்படிதான்? நல்ல பாடல் தெரியுங்க. நீங்க 16 வயசு நான் நினைக்கிறேன் உங்க கூட 16 வயசு நினைச்சிட்டீங்க.
1: இல்ல மேடம், எனக்கு வந்து 41 வயசு ஆகும் மேடம்.
0: அதெல்லாம் சொல்லலாம. இவ்வளவு வெள்ள உள்ளமா இருக்கிறீங்களே, புட்டு புட்டு நம்மளோட வயசு
1: வயசு வயசு நம்ம வயசு சொல்றதுனால என்ன ஆகுது?
0: அதுதான் வயசுல ஒன்றும் இல்ல. 70 வயதுலயும் நீங்க இளமையா இருக்கிறீங்கன்னு நினைச்சா 20 வயது பையன் போல துள்ளி விளையாடலாம் இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: அதுதான் கெட்டிக்காரன். சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். உங்களோட பேசிய சந்தோஷம் என்ற துடிதுடிப்பாக பேசுகிறீர்கள்
1: மேடம். எஸ்எம்எஸ் அனுப்பினீங்களா?
0: நீங்க அனுப்பினீங்களா? நான் பாக்குறேன். என்னடா
1: படம் வந்து சட்டம்ன்ற படத்துல அனுப்பணும்.
0: சட்டமன்ற படத்துல என்ன பாட்டு கேட்டிருந்தீங்க?
1: அம்மம்மான்னு ஒரு பாட்டு. அம்மாம்மா சரணம் சரணம்
0: சரணம் சரணம். சரி, நான் அந்த பாடலையும் உங்களுக்கு அங்க எடுத்து வருகிறேன். சரியா?
1: சரி மேடம், நன்றி.
0: ராமுக்கா அப்ப இன்னைக்கு 3 பாட்டு அப்படித்தானே?
1: சரி மேடம்.
0: ஒரு போனஸ் பாட்டு.
1: போனஸ் பாட்டு அது பொங்கல். பொங்கல் போனஸ்.
0: அப்போ பொங்கல் வரவே இல்லை, அதுக்கிடையில போனஸ்.
1: பொங்கல் போனஸ்.
0: பொங்கல் வரையில நீங்க அதுக்கடையில ஒரு போனஸ் இப்பவே கேக்குறீங்க? பொங்கல் அன்பங்க தரணும், அதுக்கப்புறம் தரணும்.
1: இது அட்வான்ஸ். அட்வான்ஸ்
0: சரியா? அட்வான்ஸ் சரி. உங்களுக்காக அது பொங்கல் போனஸ் சரியா? இணைஞ்சிருங்க, எங்களுடைய வானொலியை கேட்டுக்கொண்டிருங்க. எங்களோட குடும்பத்தோட சேர்ந்துட்டீங்க, நீங்க கை கோத்து நிக்கிறீங்க, அடிக்கடி வந்து சுரப்பீங்க. நன்றி நன்றி நன்றி தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இப்படியா இப்படி ஒரு சந்தோஷமா பேசுறவர்கள் வந்தா சந்தோஷம் தான். அப்படித்தான் பேசணும். காற்றடையில பேச வேணும். களவற்ற களவற்ற வெள்ளை உள்ளத்தோடு பேச வேணும். அதுதான் முக்கியம். அதாவது மனதில் மறைவிருந்தால் பேச்சு வர மறக்கும். மனதில் ஒளிவிருந்தால் பேச்சு வழியில் துளிர்க்க மறுக்கும். இதெல்லாம் எனக்கு வர்ற கவிதை இல்ல வரி அப்படின்னு சொல்லக்கூடாது, இது ஒரு வரி. ஏனென்றால் நாங்கள் எதை எதை எல்லாம் மனசுல ஒழிக்கிறோமோ அவற்றை எல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிற்கும் போது மௌனமாகவே நிற்போம். என்ன கள்ளத்தனம்! அந்த மனதில் அந்த விடயம் ஒரு கள்ளத்தனமா இல்லை என்றால் வெகுளியாக வெளிப்படையாக பேசுவோம். அது மனிதனிடம் இருக்கும் தன்மை. அதை பார்க்கறதுக்கு மற்றவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், தெரியும். சரி, பாடலை கேட்போம். எனக்கு மிகவும் பிடித்த இந்த பாடல், நீங்களும் கேட்டு பாருங்களேன்.

0: சரியாக 12:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்தின் இனிமையான பாடல்களை கேட்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடுத்த பாடல் ராதேஷ், உங்களுடைய பாடல் காட்டிலேயே வருகிறது, கேட்போமா? அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார். அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார், அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் காட்டிலையில் இருக்கிறீங்க. சரி, பாடலை எடுத்து வரலாம்.
1: तू कभी पूछेगा नहीं
2: क्या
1: मेरा प्यार कितना है?
2: कितना है?
1: आसमान के इस किनारे से उस किनारे तक, उससे भी आगे, इतना। और तू कितना प्यार करता है बोलो ना।

மாலையா 12:18 நிமிடம். நல்ல இனிமையான பாடல், அந்த காட்சி அமைப்பு பார்க்கும்போது நன்றா இருக்கிறது. ஆனா மலையாளம் முழங்குற மாதிரி இந்த ஹிந்தி எங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் குறைவு, இருந்தாலும் அந்த பாடலின் இசை அந்த காட்சி அமைப்பு நன்றாக இருக்கிறது. சரி, இனி ஹிந்தியையும் படிச்சிருவோம். யாராவது ஹிந்தியில இருந்து வந்து பேச வந்துட்டாங்கன்னா அவங்க கேட்டு கேட்டு படிச்சிடலாம், யாருமே வர இல்லை. சரி, இது உண்மையிலே இசைக்கு நாங்கள் மொழி பார்க்க முடியாது. காட்சி அமைப்பையும் பார்த்தேன், நன்றாக இருந்தது. ரதீஷ் நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. சரி ராமு, உங்க பாடல் காட்டிலுக்கு வருகிறது. சிந்தூர் பூவை கூப்பிடுவோமா?

நேரம் சரியாக 12:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலி கதம்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. அடுத்த பாட்டு ராமு உங்களுடைய 3 பாட்டு தருவதா சொன்னேன், அதுல இப்ப 2வது பாட்டு வருகிறது. இதோ உங்க பாட்டு.

0: நேரம் சரியாக 12:27 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். இனிமையான பாடலுக்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கு 5145129 2379 என்று வந்துள்ள கதை, கட்டுரை, கவிதை இவற்றோட முழுமையான பாடல் நீங்கள் உங்கள் குழந்தை முழுமையான பாடலையும் பாடி காட்டலாம் செய்யலாம். உங்களுடைய சட்டம் படுத்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு இனிமையான பாடலை நான் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். இங்கே நேர்களும் இணைந்து கொள்ளலாம், இந்த பாடலை கேட்கலாம்.
1: அந்த அம்மன் நதி யார் தெரியுமா? நான் சொல்ல நீ அசந்து போயிருவேன். அந்த அம்மன் நதிய வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ
0: என்ன இதுலயும் ஒரு ஹலோ வந்துருச்சு. சரி பாக்கலாம்.
1: ஹலோ லட்சுமியா, அந்த அம்மன் நதி யார் தெரியுமா? அவன்
0: பாடல் வராம ஹலோ தான் வர போதோ. நான் இனிமையான பாடல் என்று பார்த்து சரி பாடலை

இணையாக 12:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. கதம்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக ராமுவின் பாடல் சட்டம் படத்தில் இருந்து ஒரு பாடலை எடுத்து வந்த பின்பு அவருடைய பாடலை எடுத்து வரலாம். இந்த பாடல் தொடர்கிறது.

தாம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம் தீம்

சரியாக 12:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. அடுத்து ராம் உங்களுடைய பாடல்கள் காட்டிலைக்கு வருது வருது என்று சொல்லி நான் அடுத்து வரவே இல்லையா? இதோ இப்பொழுது உங்களுக்கு அந்த பாடல்

0: அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு.
1: நேரம் சரியாக 12:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியில் நீங்கள் நேர் நேரத்தோடு இணைந்து கொள்ளலாம். எங்கே நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிக்கும் 5145129 2329 இனிமர் பாடலை கேட்கலாம்.

சரியாக 12:57 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். இப்பொழுது தவழ்ந்து வரும் பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டுக்கொண்டிருங்க. அடுத்த பாடலை தொடரலாம்.

நேரம் சரியாக 1:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியில் வரும் அடுத்த பாடல். இனிமையான ஒரு பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் சலுக்காது இந்த பாடல். கேட்போம்,

சரியாக 1:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM ஒன்றிய தமிழ் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 1:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இது ஒரு பாடலை கேட்கலாம். இனிமையான இந்த பாடல் காட்டறைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 1:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM முந்தைய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. காற்றிடையில வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: அன்பு ராணி.
0: அன்பு ராணி, அன்பு அன்பு ராணி சரியா நான் சொன்னது
1: அப்படிதான்.
0: ஒரு எண்ணையும் போட்டுருவோம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் பசங்க எல்லாம் அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும். எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க.
0: பெரிய பசங்க ஸ்கூலுக்கு போய், அந்த பெரிய சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. பெரிய பசங்க எங்க நிக்கிறாங்க?
1: பெரிய பசங்க கடையில இருக்கோம்.
0: கடையில இருக்கிறாங்க. தாமதமா எந்த நேரத்துல உங்களுக்கு பிஸியா இருக்கும் கடை? சரியான
1: கடை இல்லையா?
0: கடையில
1: அது கரெக்டா சொல்ல முடியாது.
0: முடியாது சில நேரம்
1: டைம் தான் பிஸி அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது. திடீர்னு ஆள் இல்லாம இருப்பாங்க, திடீர்னு ஆள் வருவாங்க. இதுதான் மெயின் ரோட்ல இருக்கு, தெரு உள்ள கிடையாது, ரோட்ல இருக்குதான் மெயின் ரோட்ல. அதனால பர்டிகுலரா ஒரு டைம் சொல்ல முடியாது.
0: முடியாது முடியாது. நல்ல நல்ல நிறைய நிறைய மக்கள் வரணும், நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும். அப்பதான் சந்தோஷமா எல்லா வியாபாரம்
1: பெருகும்.
0: இதையெல்லாம் நாங்க எங்கட வானொலியில மட்டும் இல்ல, எங்கள்ட்ட நாங்க கும்பிடும் போது எல்லாம் நாங்களும் அதை நினைச்சு கும்பிடுறோம். சரியா? அப்பதான் அவருக்கு நிறைய ஆக்கள் வந்து நிறைய சம்பாதிச்சா நிறைய வானொலிய
1: ஆசீர்வாதம் தான். உங்களோட ஆசீர்வாதம் தான்.
0: இதை கேட்கிற நீங்க நிறைய வானொலிய வாங்கி அப்படி சுருக்கி அடுக்கல.
1: அது உண்மைதான். நீங்க வந்து பாருங்களேன் ஒரு நேரம்.
0: அப்படிய வாங்கி சுத்தி அடுக்கி வைக்கணும் வானொலி பெட்டிய இல்லையா?
1: ஆனா அம்மா உங்களோட நம்பிக்கை வந்து யாருக்குமே வராது. தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் ஓவர் உங்களுக்கு.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? என்னண்டு
1: நைட்டு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: நிச்சயமா நிச்சயமா. அதாவது
1: தயாபுரமா அந்த உங்கள்ட்ட
0: சிலவற்றை தெரியாமல் அறியாமல் தான் மற்றவர்கள் பேசுவது. ஒரு சின்ன வட்டத்துக்கு வச்சுக்கொண்டு அது ஆராய வேணும். நாங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், குழந்தைத்தன்மை எங்களிடம் இருக்க வேணும். ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் தெரிந்து வச்சிருக்க வேணும். அனுபவிச்சவர்களுக்கு அது புரியும். நான் அனுபவிச்சு அப்ப அது அவர் அவரும் சின்ன பையன், ஆனா அவர் வளர்ந்து வர்ற ஒரு பையன், உண்மையிலேயே நல்ல ஒரு கலைஞன். பாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சது தானே பாத்தீங்களா? எப்படி நல்லா பாடுனார்.
1: அழகா பாடினாங்க.
0: அழகு நல்ல இனிமை. அந்த அவருடைய இயக்கம் அங்கு நடைபெறும் அந்த துன்பங்களுக்கிடையே அவர் இருந்து பாக்குறார் நேரடியாக. அது அவர் பார்த்துத்தான் சொல்லுங்க. எங்களுக்கு உணர்விலேயே புரிஞ்சு கொள்வோம். நானு சிலருக்கு உணர்விலே போயிரு.
1: கரெக்ட் தான்.
0: அது நாங்கள் நிலை சிலை நாங்கள் அதை சரி செய்ய அதுக்கு ஒரு விடயத்தை எடுத்து வருவதற்கு சரியான தளமும் சரியான கூட்டுறவும் எங்களுக்கு இல்ல. யாரையும் நம்ப முடியாமல்
1: இல்ல
0: எங்களுக்கு.
1: உண்மைதான்.
0: அதை எடுத்து வாங்க எடுத்து வாங்க. ஒவ்வொரு விடயமும் நான் உங்களுக்கு தெரியாத அங்க செய்யும் போது ஒவ்வொருவர்கிட்டையும் கையளிப்பேன். போய் கஷ்டமானவர்களை போய் நீங்க கூட்டிட்டு வந்து பீலுக்கு கூட்டிக்கணு வாங்க, அதுல வச்சு பேசுங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களை கேட்டுட்டு உதவி செய்ய போறாங்கன்னு சொன்னா நேரடியாவே அவங்க கனெக்ஷனை கொடுத்து விடலாம். அவர்கள் அங்கேயே போய் பார்த்தாங்க
1: கிடைக்கும்
0: தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அந்த எங்களுக்கு
1: ஒரு சிலராலதாம்மா எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்காம போகுது.
0: போகிறது நிச்சயமா. அதை ஓம் செய்யற நன்றி இடையில் இருப்பவர்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டு ஒரு குழப்பம் செய்து இல்ல ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அதுக்கு நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறேன். இல்லையாண்டு இல்ல கைவிட்டு விடவில்லை. நாங்கள் இன்னும் முயற்சி செய்கிறோம் அந்த வழியில. அந்த பையன்
1: தளராத மனசு இருக்கணும்ல எல்லாத்துக்கும் வராதுமா? அதே
0: நிச்சயமா. நாங்கள்
1: எல்லாராத மனம் எல்லாத்துக்கும் வராது.
0: எதையும் கொண்டு போக வேண்டும் ராணி. உண்மையிலேயே நான் இப்ப இதுல இருந்து பேசுறேன். நான் எதையும் எனக்கென்று எடுத்து வைக்கவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. எதிலும் ஆசையும் இல்லை எனக்கு. எனக்கு விருப்பம் எல்லாம் அன்பாக ஒரு அரவணைத்து அன்பாக யாராவது இருக்க மாட்டார்கள். அன்புக்கு அடிமையாக யார் இருக்கிறார்கள் என்பதுதான் நாங்கள் தேடமா. அதுதான் நிரந்தரம்.
1: அதுதான் நிரந்தரம். உண்மைதான். அது
0: நிச்சயம். எவ்வளவு பெரிய மாட மாளிகையில நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒரு நிமிஷத்தில் எங்கள் காற்று எங்களை விட்டு போய்விட்டால் அந்த மூச்சு ஒன்றுமே தெரியாது எங்களுக்கு.
1: அது உண்மைதாமா.
0: ஆனால் அந்த போன நேரத்திலும் கூட எங்களை வந்து நாங்க மேல இருந்து பார்த்து கொண்டிருப்போம், எங்களை வந்து வாரி அணைச்சி ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்க கதற உள்ளங்கள் சுற்றி வர நிற்கும் பாருங்க. அது அந்த அன்போட அதுதான் நிரந்தரம் இல்லையா?
1: அது ஒண்ணுதான்
0: மறக்க. நீங்க பாருங்க சில பேரை அவர்கள் இருந்த பின்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறோம் இல்லையா நாங்கள்.
1: ஆமா ஆமா,
0: அந்த அன்புதான் நிலையா நிக்கிறது.
1: அன்பு நம்ம நிலையானது, பணம் காசெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும்.
0: இல்ல
1: ஒரு எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் ஒரு வேலை சாப்பிட முடியுமா? அந்த பணத்தை வச்சு
0: சாப்பிட முடியுமா?
1: சாப்பாடு இருந்தா மட்டும் தான் சாப்பிட முடியும்.
0: யாரோட வச்சு என்ன செய்ய முடியும்? தட்டுக்குள்ள பணத்தையே மட்டும் நாங்க போடுறோம் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கட்டும் பாக்க.
1: அது எல்லாராலையும் முடியாதுமா? அப்படி
0: அதுதானே. அதனால நாங்க சந்தன வாஜில மளிகை கடைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்க இல்லையா. அதுல ஒரு பக்கத்துல ஒரு வீடு வாங்கி விட்டுட்டு அதுலயும் ஓடி எனக்கு இப்போது இப்படி ஒரு ஆசை வந்துட்டுச்சு ராணி எனக்கு. இப்ப என்ன நீங்க கேட்கல, சந்தன வாஜில
1: சொல்லுங்கம்மா.
0: சந்தன வாஜி கடைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வீடு உண்டு, வாங்கி வச்சுட்டு அடிக்கடி சின்ன பிள்ளைமா ஓடி ஓடி வந்து அந்த பொருட்கள்ல அவ்வப்போது தேவையான வாங்கிட்டு
1: குருவி ரொட்டியும் வாங்கி சாப்பிடுறது.
0: அதுல வந்து காசு கொடுத்து மாமா எனக்கு ஒரு இந்த மிட்டாயில ரெண்டு தாங்க கேட்டோன்னு மாமா கொடுப்பாரு. சந்திரமா ராஜு மாமா இந்தாம்மா இந்த ரெண்டு மிட்டாய் சரி இந்த இது மாமாவோட எக்ஸ்ட்ரா மிட்டாய் எவ்வளவு கொடுக்க வேண்டும் கூட
1: காசு கொடுத்து நீங்க வாங்க கூடாது. அம்மா பிள்ளை வருவோம் சும்மாவா? ஃப்ரீ தான், ஃப்ரீ சர்வீஸ்.
0: அப்படி சிச்சி இந்த பிள்ளைகள்லாம் ஃப்ரீயா கொடுத்தா அது அண்டாது. அது ஸ்வீட்ஸ்
1: நீங்க இவ்வளவு பெரிய பிள்ளையா இருக்க மாட்டீங்களா? அப்போ சின்ன பிள்ளைன்னு
0: சொன்னீங்க, நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்க சின்ன பிள்ளையா.
1: மொட்டு வரைக்கும் இருக்கிற மாதிரி, முழங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்டு அப்படி இருந்திருப்பீங்க. ஹாஃப் கட்டிங் கட் பண்ணி
0: பப் மாதிரி தலைமையில வெட்டி
1: கரெக்டா?
0: சரி அது சரி சரி
1: இல்ல அவங்க குழந்தை இருந்தா எப்படி?
0: சரி சரி உண்மை உண்மை உண்மை நீங்க சொல்றது
1: கரெக்டா. நீங்க எப்படி இருந்தீங்கம்மா?
0: அப்படிதான் இல்ல அப்படிதான் இருந்தேன். அப்படித்தான் எங்கட அம்மா அப்படித்தான் இல்லாம
1: அப்படிதான்
0: இருந்தீங்க. தலைமுடிய வெட்டி ஒரு பக்கமா கிளிப் குத்தி அப்படியே தான் விடுவாங்க. சரியா
1: சொல்லுங்க. மலரும் நினைவுக்கு கொண்டு போயிட்டு பாத்தீங்களா?
0: அதுதான் உங்களை எல்லாம் கூப்பிடுறது அந்த நினைவை எல்லாம் மூட்டி பாக்கலாம் இல்ல இல்லையா?
1: மீண்டும் ஒரு முறை பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
0: மீண்டும் ஒரு முறை பிறந்த மாதிரி, மீண்டும் ஒரு முறை அந்த முட்டாக்கி கை நீட்டின மாதிரி. எங்கட வீட்டுக்கு பக்கத்தால கரம் சுண்டல் போவோம். சுண்டல் சுண்டக்கடலை இரவு நேரத்துல அந்த வண்டில போவோம். இரவு நேரத்துல நாங்க இப்படி எல்லாம் உள்ளுக்கு இருப்போம், யோசிச்சு கொண்டே இருப்போம். ஒருத்தர் ஒருத்தர் மோத்த பாப்போம், எந்த அம்மா அப்பா வாங்கி தருவாங்களா அம்மா அப்பா ரெண்டு அப்படி இப்படி பாக்குற முடிக்கிறத பாத்துட்டே பாவம் வந்து சரி என்ன போய் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அது அந்த தும்பு முட்டாஸ், தும்பு முட்டாஸ் வட்டமா இருக்கும், கலர் பிங்க்ல இருக்கும். அதெல்லாம்
1: பாட்டில் வட்டமா அடிக்க வச்சிருப்பாங்க
0: அதுதான். அங்க இருக்கா இப்போ?
1: இருக்குமா?
0: அப்படிங்களா?
1: அவங்க குடும்பத்துல இருக்கு, அங்க தூத்துக்குடி எங்க ஊர்லயும் இருக்கும்.
0: அதுக்கு அது அதெல்லாம் வாழ்க்கை இல்லையா? இவ்வளவு பெரியவர என்னத்துக்கு கடவுள் எங்களை எல்லாம் வளர்த்து விட்டாரு தெரியாது.
1: நாங்களே அப்படிதான் சொல்லுவோம். நம்ம வீட்டுல குட்டி தம்பி இருக்கிறான் பாருங்க, அந்த வயசுலயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே நிறைய நாள் யோசிச்சிருக்கேமா.
0: அப்படிங்களா? உண்மையா? அந்த
1: எந்த கவலையுமே இல்லாம வாழலாம்.
0: வாழலாம் கேட்டது அடம் பிடிச்சு வாங்கலாம். இப்ப நாங்க அடம் பிடிச்சு ரெண்டு கவிதை கொண்டு வந்தோம் அப்படி. இந்த கதை
1: அடம் பிடிச்சா நம்ம யார் தரா?
0: அதானே, இப்ப அடம் பிடிச்சா தர மாட்டாங்க, சின்ன பிள்ளைல அடம் பிடிச்சா கொடுப்பாங்க. அவங்களோட கோவமா போய் கைய கட்டி கொண்டு இருந்தா அவங்களுக்கு அது ஒரு பாவம் ஆயிரும், உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லையா, அந்த சந்தர்ப்பம் எல்லாம் இனி எங்களுக்கு.
1: நான் சின்ன பிள்ளைல ரொம்ப அடம் பண்ணி எதுவுமே கேட்க மாட்டேமா.
0: அதான் இப்படி இருக்கு,
1: அப்பா கஷ்டப்படுறாங்க, அப்பாவுக்கு கஷ்டம் வைக்க கூடாது, அது ஒண்ணு மட்டும் தான் நினைப்பேன்.
0: உண்மையா? அப்படித்தான், அது உண்மை. நல்ல பழக்கம் இருக்கும்போது கேட்கலாம்.
1: அது அப்படியே பழகி போச்சு. வீட்டுல எல்லாருமே அப்படிதான். தங்க, எனக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி. தம்பி தான் துறை பேசுவான் பாருங்க, தூத்துக்குடியில இருந்து.
0: ஆமா ஆமா, அவர் துறை.
1: அது தம்பி நானாவது. அவன் அதுக்கு முன்னாடி மூணு பொண்ணு நாங்க. அதனால வீட்டுல எதுவுமே அடம் பண்ணி கேட்கவே மாட்டோம்.
0: நல்ல பழக்கம். சரி, என்ன
1: ஏப்ரல் மே லீவ் இருந்தாலும் எங்களால முடிஞ்ச அளவு கைத்தொழில் ஏதாவது செய்வோமா?
0: செய்வீங்க.
1: ஸ்கூல் லீவ், ஏப்ரல் மே லீவ் விட்டுட்டாங்கனால அந்த ரெண்டு மாசம் ஏதாவது செய்வோம்,
0: கைத்தொழில் செய்வீங்க. இருந்தாலும் இப்ப நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க தானே? இன்னும் இன்னும் நீங்க சந்தோஷமாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்களோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நீங்கி
1: அன்பான கணவர், அமைதியான வாழ்க்கைமா?
0: வாழ்க்கை நிச்சயமா. உங்களோட கணவர் உங்களுக்கு மட்டுமில்ல அன்பு, எங்களுக்கு ஊருக்கே ஊருக்கே அன்பாயிட்டு. அதுவும் பாரு,
1: கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகுமா எங்க ஃபேமிலியில என்னைய விட அவங்களதான் தேடுவாங்க.
0: பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா, நாங்களே எல்லாம் தேடுறோம்.
1: எல்லாருக்கும் போன் பண்ணி பேசுவாங்கம்மா. எங்க ஃபேமிலில இருந்து யாரு போன் பண்ணலனாலும் நான் அவங்க பண்ணாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு என்ன நிலைமையோ தெரியல அப்படின்னு போன் பண்ணி பேசுவாங்க.
0: நிச்சயமா அப்படித்தான் இருக்கணும். உண்மையா? சரி, அப்ப அவருக்கு அவர் அவருக்காக ஒரு பாட்டு, உங்களுக்கு அவர் பாட்டு, அவருக்காக நீங்க ஒரு பாட்டு கேளுங்க, உங்களுக்காக அவர் ஒரு பாட்டு கேட்கட்டும். சரி,
1: புல்லாதங்கனம் துள்ளில் இருந்து மேகமாய் வந்து போகிறேன். அந்த பாட்டு
0: நல்ல பாட்டு. மேகமாய் வந்து போகிறாய். சரி, அவருக்கு என்ன பாடல்?
1: அவங்களுக்கு நானே சொல்லிடுவா?
0: இல்ல, அவர் பேசி அவர் சொல்லட்டுமே. அது அவரோட உள்ள உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன உங்களுக்கு கேட்க போறாருன்னு?
1: ஆமா, ஈரோடல் ஊரையில் தானே.
0: புடவையில் அரவாசியை கொடுங்க அவருக்கு.
1: என்னமா?
0: புடவையில் அரவாசிய கொடுங்க அவருக்கு.
1: கொடுக்கணுமா?
0: கொடுக்கல வேண்டாம்.
2: ஆம், காற்று காட்டளைக்கு வருகிறது.
0: இன்றைக்கு
2: வணக்கம். நேரம் 12:07 நிகழ்கிறது.
0: நான் நல்லா இருக்கேன். உங்களை காணையில, கவிதைய காணையில, உங்களை காணையில, பாட்டை காணையில, ராமு மட்டும் துடி துடிப்பா வந்து
2: போனார்.
0: வந்து ஆப்பு தீர மூன்று பாட்டு.
2: நிச்சயமா நிச்சயம், அவருக்கு காலையில போன நிச்சயம் கேட்டா என்னன்னா நான் போடுவோம் போடுவோம் அப்படின்னா லைனுக்கு வர்றேன் அப்படின்னாரு. வாங்க, அவசியம் வந்து பேசுங்க அப்படின்னா.
0: உண்மையா வந்து மூணு பாட்டு
2: காலைல ஐயாவோட ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருந்தாங்க ஐயா.
0: இப்ப
2: தத்துவ நிகழ்ச்சியோட
0: சிட்டுக்குரிய
2: பாட்டு போதும். நீங்க எங்க அந்த சிட்டுக்குரிய காணனாலும் தேடி போறேன். தேஞ்சிட்டா சாதா சித்தா
0: ஏதோ உங்களோட தலைய சுத்திர சித்தன்.
2: ஆமா,
0: சரி, அப்படி ஒரு சிட்டுக்குருவி உங்களை தலைய சுத்தினா நீங்க எப்படி பாப்பீங்க?
2: அதேஞ்சிட்டு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு அதோட சின்னது ஒண்ணு இருக்கு.
0: என்ன
2: வெள்ளையும் இருக்கும், லேசா பச்சை கொஞ்சம் கலர் கம்மியான ஒரு கலரா இருக்கும். அது வாய் மட்டும் நல்லா ஊசி மாதிரி இருக்கும். சின்னதா
0: அதான் தேன் எடுத்துக்கொண்டு போய்
2: தேன் செட்டும்
0: தேன் செட்டு.
2: அதுதான் பறந்த மாதிரியே அப்படியே உயும்.
0: நிச்சயமா நிச்சயமா. அது அப்ப
2: இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். அப்ப அந்த நீங்க அந்த சிட்டு மாதிரி தான் நேச்சிட்டீங்க இல்லையா?
2: ஆனாலும் பாருங்க, பல லட்சங்களை இழந்தாலும் லட்சியத்தை இழக்கவில்லை என்ற உங்களின் ஊக்கம் மிகுந்த உள்ளத்தை உணர முடிந்தது நேற்று
0: இரவு.
2: எப்பொழுதுமே அப்படிதான்
0: நினைக்கிறேன்.
2: ஆமா, தயவரன் சார் அருமையா பேசியிருந்தாங்க.
0: அவர் அவர் பேசியிருந்தா நம்ம தன்னுடைய
2: வாய்ப்புகள் இல்லாம போயிடுது, அதுதான் உண்மை.
0: நிச்சயம் உண்மை.
2: எல்லாருமே உங்களை போன்ற இருக்கவில்லை இல்லையா, அது ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. டக்குன்னு நல்லா ஊக்கப்பட்டவங்க வராம போயிடுறாங்க.
0: இல்ல அப்படி இல்ல, நான் எப்படி சிட்டா பறக்கணும்னா அப்படித்தான் எனக்கு பின்னால வர எல்லாரும் பறக்கணும்னு ஒரு ஆசை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: நம்ம ஆள் வேற ஒன்னும் காணும்.
0: அவரு
2: ரத்தீஷ் மட்டும் அவரு போயிருந்தாரு. என்ன பாட்டு வேற போனவரு இன்னும் காணும், எங்க போனாரு தெரியல.
0: அவரு அவர் அதான் ஒருவேளை தேன் குடிச்சதான கூட குடிச்சதான கொஞ்சம் உடல் நல்ல குறைவு தெரியல.
2: உடல்நல கொஞ்சம் மடமடப்பா இருக்க,
0: நடக்கும் போது தள்ளாடுறாள் போல இருக்கு இல்லையா? நடக்கும் போது
2: தள்ளாடுறாள். எப்படி தள்ளாலும் கட்டிடத்தை முடிஞ்சு கரெக்டா பிடிச்சு நிக்கிறத
0: தள்ளாடுற வடிவா தான் அவர் கட்டிடத்தை பிடிக்கிறாரு, அது தெரியாது.
2: நிச்சயமா நிச்சயமா.
0: சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து போடுங்க, தை பிறந்தாச்சியில இருந்து போடுங்க. உலகத்தில் அதிசயம் எட்டு
0: எட்டு
2: உன்னையும் சேர்த்து
0: என்னையும் சேர்த்து. நல்ல பாடல் அந்த பாடல். அது
2: இனிமையான பாடல்.
0: அந்த பாடலை நான் அடுத்து வருகிறேன், கேளுங்க. சரியா,
2: எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே அடுத்த நிகழ்ச்சியில். நேற்று அறிவு வேற கொடுக்கல இருந்தாரு, சகல காணணும்
0: நேற்று. அது உங்களோட சேர்த்து
2: பேட்டி எடுக்கிறத பத்தி சொல்லி
0: இருந்தாரு. நிச்சயமா நிச்சயமா. அவருக்கு எல்லோரும் நலத்தோட இருக்க வேணும், இந்த நோயற்ற வாழ்வு வேண்டும். அதுதான் நாங்கள் கடவுளை கேட்கறது.
2: வாய்ப்பு கொடுப்போம், சந்திப்போம். நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம். நேரம் சரியாக நன்றி நேரம் சரியாக 1:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இனிமையாக பேசி சென்றார்கள். இப்படி எல்லாம் மனம் திறந்து பேசுவதற்கு கடவுள் படைத்தது அப்படித்தான். ஆனால் அப்படி பேசாமல் அடங்கி வாழ மனிதன் கற்றுக்கொண்டு விடுகிறான். அதனால்தான் நோய் சொல்கிறது, மன உளைச்சல் வருகிறது, நிதானமற்ற உணர்வு இவற்றையெல்லாம் சூழ்ந்து கொள்கிறது மனிதனை. படைக்கும் போது பிறக்கும் போது வெள்ள மனதோடு குவா குவா என்று கத்திய மனிதன் பின்பு எதையுமே சொல்லாமல் மனதுக்களை அடக்கி வேதனைப்படும் தன்மை எல்லாம் படைப்புத்தான். சரி, ஒரு பாடலை கேட்போம். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். இந்த பாடலை தொடர்ந்து அவர்களுடைய பாடலை எடுத்து வரலாம். மீண்டும் கோயிலா படத்தில் இருந்து இனிமையான இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்களும் கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும்.

இனிமையான பாடல் இல்லையா? நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். மீண்டும் கோகிலா படமும் நல்ல ஒரு படம், பாடலும் நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் சந்தனராஜ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 1:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம். அதில் அடுத்து ராணி உங்க பாட்டு காட்டிலிக்கு வருகிறது. உலகத்திலே அதிசயமட்டு அதில் அவங்களையும் சேர்த்தா என்று சொல்ற அந்த பாடல் நல்லா தான் இருக்கு. அதிசயம் என்று வந்துவிட்டால் உண்மையும் சேர்த்து என்று சொன்னால் அதிசயத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா நாங்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. என்ன அதிசயம் அதிசயம் கொண்டு மக்கள் எல்லாம் அவர்களை பார்க்க தொடங்கினா நாங்கள் இங்க கிட்ட போறது. சரி, அதனால அதிசயம் வேண்டாம், நோமலா இருந்தாலே போதும்னு சொல்லிக்கொண்டு காட்டிலைக்கு வருகிறது. ராணி உங்க பாடல்.
1: நீ எழுதுன கவிதை ரொம்ப நல்லா.

நேரம் சரியாக 1:57. இன்னும் ஒரு பாடல், ஒரு அன்பு உறவு கேட்டிருக்கும் இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

0: நண்பர்களை இடைநிறுத்தி காற்றிலையில் வந்திருக்க வேண்டும். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வந்தனம் நமஸ்கார் நமஸ்தே சுவாகதம்.
0: அங்க அடுத்தது
1: அத சொல்லியாச்சு, நீ அடுத்தது நீ கண்டுபிடிக்கணும்.
0: வணக்கம் வணக்கம் வந்தனம்
1: நமஸ்கார்
0: நமஸ்கார் நமஸ்தே
1: நமஸ்தே சுவாகதம்
0: சுவாகதம். அடே நானும் அப்படி படிக்க, நீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு வாத்தியாரா இருக்கிறீங்களே. ஆஹா, அப்ப அந்த அது ஒவ்வொருத்தரும் அந்த வணக்கத்தை குறைக்குது இல்லையா?
1: ஆமா,
0: சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாத்தியார்ட்ட நான் ஒரு மாணவியா சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஒவ்வொருத்தருக்கிட்டேயும்
0: நீங்க வந்து சொல்ல விதையில நீங்க வந்து ஹெட் மாஸ்டர் பாருங்க எப்படியோ தத்துவம்.
1: கையில
0: பிரம்பு இருக்குமா?

உறவுகள் கேட்டு ரசிக்க இருப்பது தாளம்போடு நிகழ்ச்சி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. உங்களுக்காக வழங்கும் நான் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் பி பி பிரகாஷ்.

வணக்கம் என் அன்பு உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முண்டியல் தமிழ் வானொலி MTR FM. இது 24 மணி நேரம் இடைவிடாது நிகழ்ச்சி தரும் அற்புத வானொலி. இது ஒரு 247 வானொலிங்க. என்னடா இது 247143 நம்பரா சொல்லி குழப்பறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 247னா வாரத்துல 7 நாளும் 24 மணி நேரமும் ஓங்கி ஒழிக்கும் அற்புதமான வானொலி தான் இந்த 247. அதாவது வாரத்துல 7 நாள் தான் ஒழிக்கும்னா? ஆமாங்க, நீங்க குசுமத்தனமா கேள்வி கேட்கறது எனக்கும் தெரியுது. வாரத்துல வந்து 7 நாள்னா நாட்கள் தாங்க வாரமாவது, வாரம் தான் மாதமாவது, மாதம் தான் வருடமாவது. பேசிக்கிட்டே போனா உங்களுக்கு போர் அடிக்கிறதும் எனக்கு தெரியுது. நீங்க கேட்க போற நிகழ்ச்சி தாளம் போடு. தாளம் போடு நிகழ்ச்சி தரும் அற்புதமான பாடல்.

அன்பு உறவுகள் ஆனந்தமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. தாளம்போடு நிகழ்ச்சியை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். தேவைகளை எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு மனசுக்கு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் தானா வருங்க. அதுக்காக உங்களை சோம்பேறிகளா இருக்க சொல்லல. தேவைகளை குறைச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய தேவைகள் தானாவே பூர்த்தி ஆகுங்க என்ற சிந்தனையோடு நிகழ்ச்சி தரும் இனிய பாடல்.

அன்பு உறவுகள் ஆனந்தமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முன்றியில் தமிழ் வானொலி தாங்க. முன்றியில் தமிழ் வானொலியில தாளம் போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது பொண்ணோ பொருளோ ஏதோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களை முழு திருப்தி அடைய வைக்காது. இருந்தாலும் நாம அவங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை சொன்னோம்னு வச்சுங்களா, அதுவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிற்காலத்துல நல்லா உதவுறதுக்கு அந்த வார்த்தைகள் மட்டுமே போதுங்க. ஒரு அண்டை நாட்டு பழமொழி ஒன்று இருக்கு, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீன் பிடித்து கொடுக்கறத விட மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுங்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம ஒரு நன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை சொன்னாலே போதும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

முதலில் தமிழ் வானொலியின் தாளம் போடு. மற்றவங்களை நாம காயப்படுத்தி தான் அதுலேருந்து சந்தோஷம் அடையணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம எண்ணமும் அது இல்லை. இருந்தாலும் சில பேருடைய நஷ்டம் சிலருக்கு லாபம், சில பேருடைய அழுக சில பேருக்கு சிரிப்பு, சில பேருடைய தோல்வி சில பேருக்கு வெற்றி, அதுதாங்க வாழ்க்கையாமை. இது நாம என்னங்க பண்ண முடியும், எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போகணும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

இசை கேட்டால் புவி அசைந்தாடுன்னு சொல்லுவாங்கங்க. நீங்க அந்த இசையை தரக்கூடிய இன்னிசையை தரக்கூடிய இந்த முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம் போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு கொண்டு இருக்கீங்க, கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கீங்க. சில நேரத்துல நமக்கு ஒரு சலிப்பு வரும்பொழுதுலாம், சே கடவுளே இல்லடா, கடவுள் இருந்தானா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எனக்கு கொடுப்பானா அப்படின்னு நாம புணப்படுறது உண்டு. அந்த புலம்பலுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தேவைகள் பூர்த்தி அடையாதுதான். அதுக்கு என்ன பண்ணுவார்னா, கடவுள் சில நேரங்கள்ல நம்மள்ட்ட இருந்து பறித்தோம், சிலருக்கு கொடுத்தும்தான் நான் இருக்கேன் அப்படிங்கறத நிரூபிப்பாரான் கடவுள். அப்ப இருக்காரோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படுவானா, டேக்கிட் ஈஸியா போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்.

தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னடா இது, நாம நினைக்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நாம நினைக்கிறது தகுதிக்கு மீறி ஆசையா, இந்த கடவுள் நமக்கு தரவே மாட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா? புலம்புறத நிறுத்துங்க. ஏன்னா கடவுள் நாம எதிர்பார்க்கறத விட நமக்கு பெஸ்டா ஒன்ன தரப்போறாரு. அதுக்காக தான் காத்திருப்போம் சந்தோஷமா.

முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லைங்க. அது இல்லைன்னா ஊரே இல்லை. அதனால யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்க எண்ணும் போது அந்த எண்ணம் உங்களுக்கு மனதிற்கு சரியாப்படுதுன்னா அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க, மற்ற விஷயத்தெல்லாம் ஓரங்கட்டுங்க என்ற அற்புதமான சிந்தனையோடு நிகழ்ச்சியின் அடுத்த தாளம் போட வைக்கும் பாடல்.

0: தாளம்போடு நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னிசை விருந்து படைக்கும் தாளம்போடு நிகழ்ச்சி. என்னடா இது வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் ஒரே அடியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அடிபடுற எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க. ஏன்னா அந்த அடிப்பட்ட வழிகளை தாங்குறோம்ல, அந்த வழிகள் தாங்க நாம நாளைக்கு பலமா இருக்கிறதுக்கான அஸ்திவாரத்தை கொடுக்க போகுது நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்.
1: Four, three, two.

0: முன்றியில் தமிழ் வானொலியின் தாளம்போடு தாளம்போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் வேலையில ஒரு சிந்தனைங்க. அதாவது வந்து ஒரு பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சான்னா அவளுக்கு உன்னை பிடிக்கும்னு அர்த்தம். ஆனா ஒரு பொண்ணு உன்னை பார்த்து அழுவுனான்னு வச்சுங்களேன், அவளுக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும்னு அர்த்தம். இத ஃபாலோ பண்ணிப்போங்க, நல்லா இருக்குங்க, வாழ்க்கை ரசிக்கலாம், அரிசிக்கலாம், ஜாலியா இருக்கலாம்.
1: ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
2: உங்க பேப்பா

0: நாம குழந்தையா இருக்கும்போது சின்ன வயசுல சின்ன ஊசிக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச காலம்லாம் போய் இப்ப பெரிய பெரிய சம்மட்டி அடிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு சிறு புன்னகையோட வாழறோம் பாருங்க. அதுதாங்க வாழ்க்கை. அந்த அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வலிகளும் வேதனைகளும் இருந்துகிட்டேதான் இருக்கும். டேக் இட் ஈஸி, அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாலி ஜாலி தான்.
1: போச்சு.

அன்பு உறவுகள், இதுவரை ஆனந்தமாய் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி முன்றியல் தமிழ் வானொலியின் தாளம்போடு. தாளம்போடு நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய நான் அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் பி பி பிரகாஷ். மற்றும் ஒரு இனிய நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு உறவு, நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரே உனக்காக என்ற படத்திலிருந்து கவிதைகள் விரியும் விழியிலே, கனவுகள் புரியும் மொழியிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூக்கள் விடும் தூது என்ற படத்தில் இருந்து கதிரவனை பார்த்து காலை விடும் தூது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிலவே மலரே என்ற படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பொண்ணு நினைச்சா என்ற படத்திலிருந்து உதயமே உயிரே நிலவே அழைத்தும் வாராததேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடு நிலாவே என்ற படத்திலிருந்து சித்திரை மாதத்து நிலவு வருது வழிவிடு வழிவிடு மேகமே வழிவிடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது என்ற படத்திலிருந்து நதியா நதியா நைல் நதியா நதி போல் நெளியும் நடையா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்திலிருந்து நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேனா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கட்டபொம்மன் என்ற படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, கே. ஜே. ஜெயசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஹா என்ற படத்திலிருந்து முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஹரிஹரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து கண்கள் ரெண்டும் சந்தம் சொல்ல காதல் என்னும் சொந்தம் கொள்ள என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்கிது மனசு என்ற படத்தில் இருந்து எனது விழி வழி மேலே கனவு பழ விழி மேலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, பி ஜெயச்சந்திரன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஊர் மரியாதை என்ற படத்திலிருந்து கிச்சிலி சம்பா குத்தி எழுத்தேன், மொச்ச குழம்பும் வச்சி எழுத்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

ஆட்டிசம் நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எல்லோரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் என்றும் மலர்ந்த வேளை பொக்கிசத்தில் கலந்து கொண்ட அன்பு உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களை கேட்டு சென்ற வேளையிலே அவர்கள் எழுதியபடி கேட்டபடி பதிவிட்டபடி அவர்கள் பாடல்கள் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக பொக்கிசம் நேயர் விருப்பமாக மலர்கின்றன. பொக்கிசம் நேயர் விருப்பம் தரும் முதல் பாடல் மல்லியம் மகாலிங்கம் தமிழ்நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வான் நிலா நிலா அல்ல என்று கூறும் வரி கொண்டு

இருக்கும் அடுத்த பாடல் பொக்கிசம் நேயர் விருப்பத்திலே ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து உயிரே உயிரே உருகாதே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்புடனே கேட்டு மகளை காத்துக் கொண்டிருக்கின்றார் பதிவிட்டு விட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன்.

நிகழ்வுகளை நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் நிகழ்வை அலங்கரித்த உறவினர்களின் விருப்ப பாடல்கள் பொக்கிசம் நேயர் விருப்ப பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சந்தன காற்றே என்ற வரி எடுத்து தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் கேட்டு மகளே இருக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள் அவர் கேட்டு கொண்ட பாடலாக, அந்த பாடல் ரங்கராட்னம் திரைப்படத்திலிருந்து முத்தாரமே உன் ஊடல் என்று வரியெடுத்து பாடுகின்றது சியாமலா. உங்கள் பாடலையும் நாங்களும் கேட்கின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்த பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தை பொங்கல் திரைப்படத்து பாடல் கண் மலர்களின் என்று வரி எடுத்து தர்மபுரி தகடூர் சாந்தி உங்களுக்காக வருகின்றது அந்த பாடல். எங்கே ஒலிக்கும் பாடலை காது கொடுப்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் யமுனை ஆற்றிலே என்று வரியெடுத்து தளபதி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலையும் தர்மபுரியிலிருந்து ராஜராஜன் கேட்டிருந்தீர்கள். உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் வாழ்வே மயம் திரைப்படத்திலிருந்து. பாட வைக்கின்றார் இங்கிலாந்து லண்டனிலிருந்து காயத்ரி சயந்தன். அவர் கேட்கும் அந்த பாடல் தேவி ஸ்ரீ தேவி என்று பரியெடுத்து பாடுகின்றது.

0: சுசம் நேயர் நேரம் கேட்டு மகிழும் வேளையில் இறுதியாக ஒரு பாடல் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றது. மகா பிரபு என்ற திரைப்படத்திலிருந்து கடலைன்னா கடலை என்று கூறும் வரி கொண்ட பாடல். இறுதி பாடலை கேட்டு மகிழ விரும்பும் அன்பு கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள் பதிவிட்ட பாடல். அவருக்காக ஒலித்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றன.
1: கோடையிடி ராசப்பா குத்து ரொம்ப டக்கரப்பா, இந்த ரவுடி சரோஜா உடல நான் தொடல தொடல அவ தொட

0: சின்ன எழசுதான் எல்லா கண்ணும்
1: அலசுதான்.
0: ஒரு முட்டை கட்டல்ல, ரெண்டு முட்டை கட்டல்ல, மூணு முட்டை கட்டல்ல.

0: அங்க
1: அஞ்சலையே அஞ்சலையே,
2: அஞ்சு ரூபாய் அஞ்சலையே,
0: பத்தலையே பத்தலையே,
3: பத்து ரூபாய் பத்தலையே,
1: சில்லறைய அள்ளுற சிரிச்சு சிரிச்சு கொல்லுற கடல்ல. ரெண்டு முட்டை கடல்ல, மூணு முட்டை கடல்ல.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் வந்து இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற உறவினர்கள் தங்கள் விருப்ப பாடலாக பதிவிட்ட வேளையிலே அவை இப்பொழுது ஒலிபரப்பு எங்களை மகிழ வைத்தன. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என்று அன்புடன் கூறி சந்திக்கும் வரை காற்றலைந்து விடவிட்டு செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்போம். முதல் பாடலை மண்ணிலே மண்ணிலே என்று மழை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். இன்றும் அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து செவிமடுக்கின்றார்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள்.

இன்று என்னால் வணக்கத்தை அன்போடு கூறி விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், என்ன இந்த மாற்றமோ என்ற பாடல், கோரிப்பாளையம் திரைப்படத்தில் இருந்து. வளமை போல அவரோடு இணைந்து இன்றும் செவிம் எடுக்கின்றார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

0: நாங்கள் கேட்கும் பாடல்களோடு என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படுத்து பாடல் ஒன்றை பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் ஆகியோரும் ஒலிக்கின்றது அவர்களுக்காக அந்த பாடல் அத்தானும் நான் தானே என்ற இனிமையான பாடல்.
1: நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே
2: போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் போட்டு

தொடர்ந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ற பாடலை. வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு.

இதுவரை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான இந்த பாடல்களை தந்து மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் வேலூர் மாவட்டம் பலம்பாக்கம் மஞ்சுளா அவர்களும் சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது என்ற ஒரு பாடல் தராசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

0: இல்லாமல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம் பாடல்கள்.

பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களால் பாடப்பட்ட அலை பாயுதே என்ற திரைப்படத்து பாடல் பச்சை நரமே பச்சை நரமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும்.

0: அடுத்து வரும் பாடல் அந்தரங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். பாடல் குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள் என்ற பல்லவி சரணங்களையும் தருகின்றது. உலக தமிழர்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: Hey, you, and you, and you, believe me.